0: நிழலுக்கு பாவிப்போம், நிழலுக்கு பாவிப்போம், நல்லது கெட்டதுக்கும் பாவிப்போம். நான் கழுத்து சொல் சரியா?
1: மரம் தென்னை மரம்
0: இல்ல இல்ல இல்ல நிழல் நிழல் சென்ன மரத்தில் நிழல் இருக்காது ஐயா, அவ்வப்போது நல்லது கெட்டதுக்கு உருவாக்குவார்கள். இதை உருவாக்குவார்கள் நீங்க நிழலுக்கு இப்படி உருவாக்கி சொல்லுங்க ஐயா. பந்தல் என்ன சொன்னீங்க? என்ன இல்ல மடிவா சொல்லுங்க, என்னண்டு என்ன சொல்லுங்க?
1: பந்தல்
0: பந்தல் கட்டிக்காரன் உங்களுக்கு ஒரு இன்னொரு புள்ளி. பந்தல் பந்தல் போடுவது, நல்ல விடயம் கெட்ட விடயத்துக்கும் போடுவது, நிழலுக்கு வெயிலை குறைப்பதற்கு பந்தல் கட்டிக்காரன் கட்டிக்காரன். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஆனா அந்த உயிரில்லை மூக்கு இருக்கு, அதை மட்டும் கண்டுபிடிக்காம இருக்கிறீங்க.

0: அடுத்து இன்னும் ஒரு விடயம் இன்னொன்று கேட்க போறேன். உருவம் இருக்கும் உயிர் இருக்காது, உருவம் இருக்கும் உயிர் இருக்காது. வணக்கம், எங்களுடைய வடலூர் ஆனந்தன், ஆனந்தமான ஆனந்தன். எப்படி எப்படி இருக்கிறீங்க
1: ஆனந்தன்?
0: வரவு நல்லா இருக்கும், பல்லு போன வரவு இருக்காது. வாங்கிக்கலாமா, பொட்டியோடு வாங்கிக்கலாம், நீ பரவாயில்லையா சொல்ற மாதிரி. இது ஐஸ்கிரீம் இருந்தாலும் பரவாயில்ல வாங்கலாம். இது போனா போனா
1: கஷ்டப்படுறதுல வச்சு அளவு கடையில வச்சுக்கலாம்.
0: இல்ல அந்த பல்லு பல்லு எடுத்துட்டு டாக்டர் கேட்டா அது அப்பயும் அப்படி பிளட் எல்லாம் வருது, நோவுது, உள்ள பஞ்சு வச்சுக்கொண்டு மட்டும்தான் இருக்கிறேன். அவ கேட்டா உனக்கு பல்லு வேணுமாண்டு புடுங்கி கொண்டே கேட்டா. அப்பா சிரிச்சு சொன்னாரு, எதுக்கம்மா போய் நம்மளுடைய கைய சையால காட்டினார். இல்ல இல்ல அவ அவ புடுங்கும் போதே கேக்குறான், அதான் எனக்கு நான் யோசிச்சேன். படத்து இருக்கும் போது சும்மா இருக்கும் போது அதை யோசிச்சு எனக்கு ஒரு சிரிப்பு வந்தது. பாருங்க அவ புடுங்குறா, அதே ஆண்டு வாங்க விட மனம் இல்ல இந்த பல்லண்டு.
1: கொஞ்ச நேரம் பல்லு கொஞ்ச நேரம் வச்சிருந்து
0: ஒரு கேள்வி கேட்டேன். மூக்கு இருக்கு உயிர் இல்லை, மூக்கு இருக்கு உயிர் இல்லை, மற்றது உருவம் இருக்கு உயிர் இல்லை, அது என்ன? உருவம் இருக்கும் உயிர் இல்லை, அது என்ன? உருவம் இருக்கும் உயிர் இல்லை, மூக்கு இருக்கு உயிர் இல்லை, அது என்ன? உருவம் இருக்கு உயிர் இல்லை.
1: மூக்கு இருக்கு உயிர் இல்லை.
0: மூக்கு ஸ்பூன்ல மூக்கு இருக்கா இல்லையே? மூக்கு இருக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. வடலூர் ஆனந்தனும் வந்துட்டு போயிட்டார்.

0: அம்மா
1: சொல்லுங்க.
0: உருவம் இருக்கும், உருவம் இருக்கும் சொன்னீங்க இல்லையா?
1: உயிர் இருக்காது.
0: அது கண்ணாடி, கண்ணாடியில பிம்பம் சொல்லலாம், நிழல் சொல்லலாம், ரைட்டா? சரியா?
1: சரி, அது ரெண்டும் இன்னொன்று இருக்கிறது. உருவமா இருக்கும்,
0: ஒன்று இருக்கா?
1: இன்னும் ஒன்று. உருவமா இருக்கும்,
0: ஒன்று,
1: ரெண்டு எழுத்து சொல். இது
0: ரெண்டு எழுத்து சொல்ல. உருவமா இருக்கும் ஆனா உயிர் இருக்காது. புகை, புகை.
1: தொட்டு பாக்கலாம், உருவம் இருக்கும், உயிர் இருக்காது.
0: ரெண்டு
1: இன்னும் ஒரு இரண்டு எழுத்து சொல்லு. இன்னும் ஒன்று தருகிறேன், இரண்டு எழுத்து சொல்லு. எந்த ஒன்றையும் இரண்டாக பிரித்தால் இது வரும். எந்த ஒன்றையும் இரண்டாக பிரித்தால் இது வரும். ரெண்டு எழுத்து சொல்லு. எந்த ஒன்றையும் இரண்டாக பிரித்தால் இது வரும். ரெண்டு எழுத்து சொல்லு. எங்க நான் இப்ப இப்ப நீங்க சொல்லாம இருக்கிறது வந்து உயிர் இல்லை, உருவம் இருக்கும். மற்றது மூக்கு இருக்கிறது, உயிர் இல்லை. அடுத்து எந்த ஒன்றையும் இரண்டாக பிரித்தால் இது வரும், அது என்ன?

0: வணக்கம் ராஜ்குமார் சொல்லுங்க.
1: அம்மா வணக்கம்மா.
0: சொல்லுங்க.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: ரெண்டு எழுத்து சொல்லு. நீங்க ரெண்டு எழுத்து சொல்ல சொன்னீங்க. உருவம் இருக்குது, உயிர் இருக்காது. நீங்க சிலை
0: கட்டிக்காரன். கட்டிக்காரன் நீங்க ஒன்றையும் ரெண்டாங்க பிரித்தால் இது வரும். இது ரெண்டு எழுத்து. எந்த ஒன்றையும் ரெண்டாக பிரித்தால் இது வரும். இது ரெண்டு எழுத்து.
1: பாதி
0: கட்டிக்காரன் ராஜ்குமார்.
1: கட்டிக்காரன்.
0: இந்த மூக்கிற்கு உயிர் இல்லை, அதை மட்டும் கண்டுபிடிக்க இல்லையா? இல்ல,
1: அது மூக்கு இருக்கும்,
0: உயிர் இல்லை. உயிர் இல்லை.
1: கண்டுபிடிச்சி கோபுரம் சொல்லலாமா?
0: இல்ல.
1: ஈபி டவர்.
0: இல்ல இல்ல. வணக்கம் மாமாக்கு. வணக்கம் மாமா. வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம் மாமா. எப்படி இருக்கிறீங்க?
2: எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா இருக்கிற மாமா. நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கணும்.
2: எடுத்துருக்கீங்க
0: அதையும் சொல்லி சொல்லி எல்லாரும் இப்ப அந்த குரூப் போட்டு பேசிக்க கூட எல்லாரும் அதத்தான் அடிக்கடி சொல்றாங்க. அதனால இந்த குரூப்புக்கு போகவே மனம் இல்லாம இருக்கு எனக்கு.
2: எல்லாருக்கும் பயமா இருக்குல்லம்மா, பல் போனாலும் சொல் போகுன்றாங்களா? அது பயமா போச்சு.
0: சொல் போன மாதிரி இப்ப
2: இல்ல இல்ல கரெக்டா இருக்கு.
0: இல்ல இல்ல சரி. அப்ப சரி அப்ப சரி. சொல் போனாலும் பரவாயில்ல, குழி விழுமாண்டாங்கல்ல மாமா. இப்ப இருக்கிறவங்க அம்மா உங்களுக்கு குழி விழும். அம்மா உங்களுக்கு குழி விழ
2: போதாண்டு அழகா இருக்குங்க எல்லாரும்.
0: அது மனது ஒரு சாந்தி காட்டி சொல்றேன் மாமா. ஒரு அக்கா தூக்கப்படாம இருக்கட்டும், குழி இருந்தா தான் அழகா இருக்கும் சொல்லுவாங்க. மாமா எதை கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க? அங்க என்ன காலநிலை மாமா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன காலநிலை?
2: இங்க என்ன வெயில் இல்ல, அப்படியே இருக்கு, மந்தாரமா இருக்கு.
0: எங்களுக்கு பகல் முழுக்க நல்ல வெயில்.
2: நல்ல வெயில். சிலையா?
0: சிலை. அது யார் சொன்னாரா? எங்களுக்கு ராஜ்குமார் சொல்லிட்டார். அந்த எதையும்
2: சொல்லிட்டாரா? பாருங்க,
0: எதையும் ரெண்டாக பிரித்தால் இது வரும் சொன்னேன். அதையும் சொல்லிட்டார். பாதி
2: பாதி
0: பாதி பாதி பாதி வரும்
2: சொல்லுங்க. கண்டுபிடிச்சோம்.
0: மூக்கிற்கு உயிர் இல்லையா? கண்ணன் சொல்ற மாலிங்கய்யா.
1: இல்ல ஊக்குமா. ஊக்கு ஊக்கு.
0: என்னது
1: ஊக்கு? ஊக்கு
2: பின்ன அந்த
0: பின்ன இல்ல இல்ல இல்ல
1: பின் பின் ஊக்கு ஊக்கு
2: அதை சொல்றாரு போட்டுக்காரு.
1: ஆமா மூக்கு இருக்கும்ல, அதுக்கு குத்துனா வலிக்கும்.
0: எங்க இருக்குது
1: வியாபாரம் பார்த்துட்டு வராது?
0: அவர் வியாபாரம் பாக்கட்டு, நீங்க சொல்ற பிள்ளைய இல்ல, அது ஊசிய போய் நீங்க
1: அதுதான் நறுக்குன்னு குத்தமே பார்த்தேன்.
0: இல்ல இல்ல
1: இல்ல
0: இல்ல இல்ல அது ஊசி. ஊசி நறுக்குன்னு குத்துனா மூக்கா? அப்ப
1: நறுக்குன்னு குத்துனா ஒரு ஆள் இருக்கு திருவாளூர்ல.
0: மாமா மாமா
1: ஆனா உயிர் இருக்கு அதுக்கு.
2: சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. கேக்குதா?
0: எட்டு எட்டு எழுத்த கொண்டது.
2: அது எட்டு எழுத்த கொண்டிருக்காரு. ஆ சரி சரி சரி.
1: எட்டு எழுத்து கொண்டதா? அது மூக்கு. மூக்கு இருக்கும், உயிர் இருக்காது. எட்டு எழுத்தா?
0: எட்டு எழுத்து. எட்டெழுத்து சரியா? எட்டெழுத்துல இருக்குது, மற்றது இன்னொன்று இருக்குது பாக்கலாம். அதை நான் சரியா அந்த எழுத்த கண்டுபிடிச்சிட்டு சொல்றேன்.
2: சொல்லுங்க சொல்லுங்க. சரி, எனக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்கம்மா, நான் அதுக்கு சொல்றேன்.
0: என்ன சொல்லுங்க சொல்லுங்க. மாளிகை எனக்கு ஏதாவது தர சொன்னீங்களா உங்களுக்கு?
2: வேற கேள்வி, வேற கேள்வி,
0: வேற கேள்வி ஒன்னு தாரேன் போறங்க.
3: வணக்கம்மா.
0: வணக்கம் வணக்கம். எங்களுடைய கலை வாணன்,
2: தமிழ் வாணன்,
0: தமிழ் வாணன,
2: தமிழ் வாணன், கலைவாணன் மேல எவ்வளவு அன்பு. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன், நல்லா
2: இருக்கிறேன்.
0: நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கமா, நல்லா இருக்கேன். சிறு சிறு இது அதுல முடிச்சு நல்லா ஆயிட்டோம், ஜம்முன்னு ஆயிட்டோம், நல்லா இருக்கும்.
0: என்ன நடந்தது? உடல்நல குறைவு வந்ததா உங்களுக்கு?
3: அது ஒண்ணுலமா, ஒரு மூணு நாள் இன்சிடென்ட். நான் வண்டிய ஸ்டாண்ட் போடுறேன்னு போடாம நிப்பாட்டினாக்கு விழுந்துட்டேன் வண்டியில இருந்து. வீட்டுல படிக்கட்டுல இருந்து தடுக்கி விழுந்துட்டாங்க. என் பொண்ணு வண்டி பிரேக் பிடிக்காம ஏற்பாடுல கொண்டு விட்டுருச்சு ஒரு மூணு நாலு
2: நாள்.
3: இது அதே பேர், ஆனா சும்மா சின்ன சின்ன விஷயம், சரியாயிருச்சு, நல்லா இருக்கும்.
2: ஆமா, ஸ்டாண்ட் போடாமயே நம்ம இறங்குறது வந்து ரொம்ப கீழே விழுற மாதிரி இருக்கும், ரொம்ப இதா இருக்கும்.
0: எதுக்கும் நீங்க இது இது கன்செஸ்டி சுத்தி போனங்க குடும்பத்துக்கு.
2: நூக்கு
3: இருக்கும், உருவம் இருக்கு, உயிர் இருக்காதுன்னு.
0: ஆஹ், சொல்லுங்க. அது என்ன
3: இருக்குமா?
0: என்னது என்னது?
3: பாதி பாதி இது வரும். அவர் வந்து பாதின்னு சொன்னாரு, நான் வந்து அரைன்னு நினைச்சேன்.
0: இல்ல, ரெண்டாக அரையன்னு தான் சொல்ல பார்த்தேன். அரை, அதாவது அரையா பிரிச்சா சொல்ல பார்த்தா அது டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால எதையும் ரெண்டா பிரித்தால் இது வரும் சொன்னது. அதுக்கு
3: தான் அவரு பாதின்னு சொன்னாங்க, நான் வந்து அது அரை அரை அப்படின்னு சொல்லணும்னு
0: நினைக்கிறேன். ரெண்டு எழுத்து தான், அதான் ரெண்டு எழுத்து தான், அது உண்மை. அப்ப அதுக்கு உங்களுக்கு ஒரு ஒன்று கொடுக்கலாம். மாளிங்க ஐயாக்கு ஒரு இது கொடுக்கலாம், ஒரு சுலோகமா. வணக்கம் விஜயராகவன், வணக்கம் விஜயராகவன், வணக்கம் விஜயராகவன் வந்தார், ஓடிவிட்டார். சரி, வரட்டும். மீண்டும் உங்களுக்கு சுலோகமா கேக்குறீங்க இல்ல, உங்களோடு கிட்டமா தெரிஞ்ச மாதிரி கேட்கணும். வணக்கம் விஜயராகவன், கண்டுபிடிச்சிட்டீங்களா? மூக்க
4: கண்டுபிடிச்சிருக்கா? அறிவா கத்தி,
0: அறிவா கத்திக்கு மூக்கு இருக்கா?
4: இருக்கு.
0: மூக்கு கத்தி என்ன சொல்றதா? அது எங்க
4: அறிவா கத்தி வந்து மூக்கு சொல்லுவாங்க.
0: என்னன்னா மாளிகை ஐயா, மூக்கு இருக்கா? அறிவாள்
2: ஆமா, மொன இருக்கிறது அது மூக்கு.
0: நீங்க வந்து அந்த கூட பாத்து சொல்றீங்க இல்ல, அதனாலதான் இவர் ஊசியும் சொன்னீங்க இல்ல, அத சொல்ல. இது மூக்கு மாதிரி இருக்குங்க, மூக்கு மாதிரி இருக்கு, மூக்கு
2: மூக்கு மாதிரி.
0: சொல்லுங்க.
4: கனடாவில பனி பொழியுது, காரைக்கால மழை பெய்யுது, எப்படி இருக்கு பாருங்க?
0: இங்க பனி இல்ல, இங்க நல்ல வெயில் அடிச்சு பனி எல்லாம் கலைஞ்சு போச்சு.
4: இங்க வந்து மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு, காரைக்கால லேச மழை தூரிட்டு.
0: நேற்று எல்லாம் சொல்ல அட மழை, அப்பா நிகழ்ச்சி செய்யும் போது எல்லாம் காட்டு மழையும் இங்க நல்ல
4: கனடாவையா?
0: அது பனி கலைஞ்சு போச்சு எல்லாம், அது மழை
4: பெஞ்சா எடுத்து வைக்க முடியாது.
0: அதெல்லாம் எடுத்து வைக்க முடியாது, அதை எடுத்து வைக்க முடியும் தான். எல்லாரும் எடுத்து சேர்த்து வச்சிருவாங்களே, வித்து போடுவாங்களே முதல்ல, இந்த மணல் வித்த மாதிரி.
4: ஆமா, ஐஸ் வாட்டரா வித்துருவாங்க,
0: வித்துருவாங்கல்ல, அதெல்லாம் சேகரிக்க முடியாது. அது அது
4: சூப்பரா இருக்கும், நல்லா இருக்குமா?
0: அப்படி சும்மா தண்ணி மாதிரி தான் இருக்கும், அதை எடுத்து உருக்கி பார்த்தாலும் சும்மா.
2: ஆமா, மூக்கு இருக்கும், உயிர் இருக்காதா?
4: செடி மரங்கள்லாம் வளருதுல,
2: பாவை விளக்கு, பாவை விளக்கு,
0: பாவை விளக்குல எங்க இருக்கு மூக்கு?
2: மூக்கு இருக்கு, பாவை விளக்குல சிலை, அது ஒரு சிலை,
0: சிலையில மூக்கு,
2: அதுக்கு பொம்மை மூக்கு இருக்கும், பாவை விளக்கு மூணு.
0: அது இல்ல, அது இல்ல, அப்படி வராது. அப்படி அப்படி என்ன சிலை எல்லாத்துக்கும் மூக்கு இருக்கு இல்லையா?
2: இல்ல அது ரெண்டு எழுத்துல வந்துருது சிலை. இது வந்து
0: குத்து விளக்கு இல்ல இல்லையா ஐயா?
2: மூக்காவே இருக்கும் மாம்ல
0: மூக்கு இருக்கு. மூக்கு மூக்கு
2: உயிர் இருக்காது.
0: ஜோஜோட வாங்க ரெண்டு பேரும் சரியா?
2: எனக்கு ஏதோ ஒரு கேள்வி சொல்றேன், சொல்லவே இல்லையா?
0: நான் நினைச்சு போட்டு சொல்றேன், நீங்க ஓடி வாங்க. இப்ப எனக்கு டக்குன்னு வரையில நானே எல்லாம் எழுதி வச்சு கொண்டு வரதில்ல. உடனே உடனே நினைச்சு
2: கொஞ்சம் வெளில போறேன், வெளில போறேம்மா. நான் கொஞ்சம்
0: சாடி சாடி சாடி எங்கே நேரம் சரியாக இப்பொழுது 11:16 மன்னிக்க வேண்டும், சரியா 12 மணிக்கு இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துவிடும். கதம்பம் நிகழ்ச்சி கனடிய நேரம் சரியா 1:46

0: வணக்கம் ராஜேந்திரன், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா மூக்கு இருக்கும்?
1: அகல் விளக்கு.
0: அகல் விளக்கு இல்லை ஐயா, இல்ல. அகல் விளக்குக்கு மூக்கு, நீங்க அந்த திரி போடுற இடத்த சொல்றீங்கல்ல?
1: ஆமாம்மா.
0: இல்ல இல்ல இல்ல, தூண்டாமணி விளக்கு அதெல்லாம் அதுல மூக்கு மாதிரி இருக்கு, அது திரி போடுறது இல்லையா? அது இல்ல, அது இல்ல. நன்றி நன்றி ஐயா, நன்றி. எங்கே நேரம் சரியாக இப்பொழுது 11 மணி 17 நிமிடங்கள்.

இல்லைங்க, அந்த மூக்கு இருக்கு உயிர் இல்லையன்னு சொன்னவா, அது வந்து மூன்று எழுத்துல இருக்கு உண்டு, சரியா? மூன்று எழுத்துல இருக்கு, மூன்று எழுத்துல இருக்குது, ஒன்று இருக்கிறது, எல்லோருக்கும் தெரிந்தது, பார்க்கலாம்.

இருக்கிறது ஏழு எழுத்துல இருக்குது, ஏழு எழுத்தில் இருக்கிறது, மூன்று எழுத்தில் இருக்கிறது, அடுத்து ஆறு எழுத்தில் இருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த பொருள் தான் அது, தெரிந்த பொருள் தான். பார்க்கலாம். ஒரு பொருள் குழந்தைகளுக்கு உதவும். சரி, நான் சுலபப்படுத்தி இருக்கிறேன். குழந்தைகளுக்கு உதவும் ஒரு பொருள், குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கும் உதவும், ஆனா குழந்தைகளுக்கு தான் முக்கியமா உதவும். மூன்று எழுத்து, அது மூக்கிற்கு உயிர் இல்லை. பெரியவர்களுக்கு உதவுவது, பெரியவருக்கு உதவுவது ஆரெழுத்து சொல். அது இன்னொரு விதமாயும் சொல்லலாம். அது ஒரு ஒரு பொருள் தான். நீங்க எப்படி சொல்றீங்களோ தெரியாது. நான் ஆரெழுத்திலையும் வைத்திருக்கிறேன், நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏழு எழுத்துலையும் வைத்திருக்கிறேன். பார்ப்போம்.

0: ராஜ்குமார் சொல்லுங்க.
1: அம்மா வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். அம்மா சொல்லிட்டாங்களாம்மா?
0: இல்ல சொல்ல இல்ல.
1: மூக்கு
0: இல்ல.
1: வான் விமானம். வான் விமானம்.
0: வான் விமானமா? இல்ல, இது குழந்தைகளுக்கு உதவும் சொல்லிக்கிறேன். மூன்றெழுத்து சொல் குழந்தைகளுக்கு உதவும். இது குழந்தை பருவத்துல நீங்க கண்ணு நீங்க அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. மற்றது அடுத்தது பெரியவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு ஆரணத்துல இருக்குது. மற்றது உங்களோட இடத்துல இப்படித்தான் மட்டமாயி சொல்லுவாங்க போல இருக்குது. அது ஏழு எழுத்துல சொல்லி இருக்கிறேன். ஏழு எழுத்து.
1: குழந்தைகளுக்கு உதவுமா?
0: குழந்தைகளுக்கு உதவும். வணக்கம் மாமா. மாமா வணக்கம்.
2: வணக்கம்மா. அது என்ன பொம்மையா?
0: அதுக்கு இல்ல மாமா. இல்ல மாமா. இல்ல மாமா. குழந்தைகளுக்கு உதவும். குழந்தைகளுக்கு உதவும். இது உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு பெரியாக்களுக்கும் உதவும். இன்னொரு விதமா இருக்கிறது அது. பெருசாக சின்னவர்களுக்கு சின்ன வயதுல தேவைப்படும் மாமா. உங்கள கடையில எல்லாம் இப்ப இருக்குமென்னு நினைக்கிறேன். அது
2: அப்படியா?
0: சரி, லோகத்தால் ஆனது. சரி சொல்லி இருக்கு. ரெண்டும் லோகத்தால் ஆனது. பெரியவர்களுக்கும் சின்னவர்களுக்கும் ஒரு லோகத்தால் ஆனது.
2: அது கைப்படி மாதிரி இருக்கும். அது ஒன்று சொல்லுவாங்களா?
0: இல்ல மாமா.
2: பெரியவங்களுக்கு
0: இல்ல இல்ல.
2: சரிம்மா சரிம்மா.
0: நன்றி
2: நன்றி நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி. எங்க ரேவதி அம்மா? ரேவதி அம்மா ரேவதி அம்மா கெட்டிக்காரி. அடுத்தது பெரியவர்களுக்கு பாவிக்கிறது என்ன ஒன்று இருக்குது மூக்குள்ளது, அது என்னது? அது சரி அது சரி. நீங்க சொன்னது ஒன்று சரி. ரெண்டாவது மூக்கு இருக்கு உயிர் இல்ல. இன்னொன்னு சொல்லுங்க. பெரியவர்கள் பாவிப்பார்கள். அதுவும் லோகத்தால் ஆனது.
3: பெரியவர்கள்
0: பழமை வாய்ந்தது. இப்ப இருக்கா தெரியல. இப்ப இருக்கும் அங்கேயும். லோகத்தால் ஆனது.
3: மூக்குப்பொடி டப்பாவா?
0: இல்ல அது இல்ல.
3: டப்பா இல்ல இல்ல
0: இல்ல இல்ல இல்ல.
3: உலோகத்தால்
0: தேநீர். தேநீர் குடிக்கலாம். தண்ணீர் தேநீர் எல்லாம் குடிக்கலாம்.
3: சரி சரி சரி. அது ஜாதி ஜாதியா? ஜாதியா? இருங்க இருங்க. லோட்டாவா? லோட்டா
0: அது எப்படி சொல்லுவாங்க? தண்ணீர் தேநீர் குடிக்கிறது. மூக்கு இருக்கும்.
3: மூக்கு இருக்கும். அதுக்கு கரெக்ட். அதே மாதிரி ஒரு என்ன குடிப்பாங்க அதுல? தானே சொல்லுவாங்க. டீ பாட்டுன்னே சொல்லுவாங்க. இதுல என்ன தெரியல. குடிப்பாங்க, தண்ணி குடிப்பாங்க இல்லையா? ஜக் சொல்லுவாங்க. ஜக்
0: இல்ல இல்ல. அதுக்கு மூக்கு இருக்குதான். ஜக்கு எல்லாம் மூத்துற மூக்கு இருக்கு. அந்த நீங்க தண்ணி எடுத்து ஊத்துற இதுக்கெல்லாம் மூக்கு இருக்குது.
3: ஆமா ஆமா.
0: அந்த மூக்கு இல்ல. இதுக்கு இதுக்கு அந்த பேரைத்தான் சொல்லுவாங்க. அது தேநீர் குடிக்கும் போது அதை எடுத்துட்டு வர சொல்லி சொல்லும் போது அந்த பேரை அப்படித்தான் சொல்லுவோம். இப்ப ஜக்குக்கு நாங்க அப்படி சொல்ல மாட்டோம் இல்ல. ஜக்குக்கு மூக்கு இது இந்த மூக்க சொல்லி சொல்லுவாங்க இந்த
3: பொருளை.
0: நன்றி அம்மா.
3: பிடிக்கிறோம்.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் விஜயராகவன் சொல்லுங்க. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. மூக்கு கண்ணாடி இல்ல. மூக்கு கண்ணாடிக்கு மூக்கு இல்ல. அது மூக்குல போடுற வடிவா மூக்கு. நீங்க தேநீர் குடிக்கப்பீங்க, தண்ணி குடிப்பீங்க. இதெல்லாம்
1: தேநீர் குடி தண்ணி குடிக்கும்.
0: பழங்காலத்துல நீங்க கண்டிருப்பீங்க.
1: ஜக்கா
0: இல்ல. உங்களோட ஊர்ல இல்லையோ தெரியல எனக்கு.
1: மடக்கு மடக்கு மடக்கு மடக்குன்னு சொல்லுவாங்க.
0: மடக்கு இல்ல. மடக்கண்டு மூக்கு இருக்குமா அதுக்கு?
1: இருக்குமா.
0: அது எப்படி இருக்கு?
1: குடுவையில இருக்கும். குடுவைன்னு சொல்லுவாங்களா?
0: குடுவை. தேநீர் ஊத்தி குடுப்பாங்களா? புடிச்சு ஆத்துவாங்களா அந்த மூக்குல புடிச்சு? மூக்குல புடிச்சு அந்த தேநீர்
1: ஆத்துவாங்களா?
0: அண்ணாந்து குடிக்கும் போது மூக்கால குடிப்பாங்களா அந்த மூக்காலே?
1: அது மூக்கு கோவலையே சொல்றது.
0: அதத்தான் கேக்குறேன். அதுக்கு என்ன பெயர் அதுக்கு? நீங்க உங்களோட ஊர்ல
1: பிடிக்கோவலை. பிடிக்கோவலை
0: மூக்கு கோப்பை என்று சொல்லுவாங்களா? அல்லாட்டி முன்னுக்கு மூக்கு மாதிரி இருக்கு. மூக்கு பேணி என்று நாங்க சொல்லுவோம். அங்க மூக்கு பயணி
4: உங்க நாட்டுல ஒரு மாதிரி எங்க நாட்டுல
0: அந்த தேநீர் வாத்து கொடுப்பாங்க மூக்கு பயணி என்று சொல்லுவோம். தேநீர் கப் மாதிரி இருக்கு, முன்னுக்கு மூக்கு இருக்கும், கப்புல அந்த புடி இருக்காது, புடி இருக்காது கப்புல, நீங்க புடி இருக்கல இருக்காது, மூக்கு தான் இருக்கும், நீட்டா இருக்கும், அது பெருசா இருக்கும் மூக்கு அதுக்கு.
4: ஆமா,
0: அத மூக்கு பயணி, நீங்க மூக்கு குவளை அல்லாட்டி மூக்கு கோப்பை என்று சொல்றீங்களோ தெரியாது, நீங்க ஒரு உங்களோட ஊர்ல நீங்க கண்டு இருக்கிறீங்களா, இருக்கா, லோகத்தால் ஆனது அது, அது சொப்புல இருக்கும், அது அல்லாட்டி பித்தளையில இருக்கும் அந்த கோப்பை அது. சரி, நல்லம் நல்லம் நல்லம் விஜயராகவன், நன்றி நன்றி
4: நன்றி நன்றி.
0: அப்பா மூக்கையும் கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா.

நேரம் சரியாக இப்பொழுது 11:30. அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 2:00. சரி, அடுத்த சொல் ஒன்று தருகிறேன் நான். அடுத்த சொல் மூன்றெழுத்து சொல். வாழுவதற்கு உகந்த இடம் இது. வாழக்கூடிய ஒரு இடம். அதாவது மனிதர்களுக்கு இது தேவை. வாழுவதற்கு உகந்த இடம் இது. மூன்றெழுத்து சொல் வாழுவதற்கு உகந்த இடம் இது. எங்கே?

0: எங்கேயே விஜயராகவன் சொல்லுங்க. வாழுவதற்கு உகந்த இடம் இது, இது வாழக்கூடிய ஒரு இடம், அதாவது குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு இடம், பணம் உள்ளவனும் பணம் இல்லாதவனும் வாழக்கூடிய ஒரு இடம், தேவையான ஒரு இடம். மூன்று எழுத்து சொல். மூன்று
1: எழுத்து
0: வாழுவதற்கு, வாழ வாழ வாழ, அதாவது வாழ்க்கை வாழுவதற்கு. நீங்க இப்ப வாழ்றதுக்கு என்ன, உடை உணவு உறையுள், இந்த மூன்று முக்கியம் தானே, அதுல உண்டு, அதுல உண்டு.
1: இருப்பிடம், இருப்பிடம்
0: மூன்று எழுத்து, மூன்று எழுத்து. இது பணக்காரன் ஏழை இருவர் எல்லோரும் இதை அமைச்சு கொள்ளலாம்.
1: ஓஹோ அப்படியா, கோயம்புத்தூர்ல நாகப்பன் தொடர்பு வருவாருமா?
0: வாழ்றதுக்கு உகந்த இடம் மட்டும் சொல்ல வரீங்க என்னன்னு பாப்போம். எங்கே எங்கே வணக்கம் ராஜேந்திரன், நீங்க சொல்லுங்க. எங்க மூன்று எழுத்து சொல். ராஜேந்திரன்
2: வயல், வயல்
0: வயல், அது வாழ்றதுக்கு உதவுமா? அது உணவுக்கு உதவும், உணவுக்கு உதவும். இது இந்த மூன்றுல உண்டு, எங்க பாக்கலாம். அது இல்ல, வயல் அல்ல, வயல் அல்ல. கண்டுபிடிச்சு வாங்க. எங்கே ஃபாரக் வந்து இங்க ஓடிவாங்க.

0: எழுத்துச் சொல் மனிதர்கள் வாழ்வதற்கு உகந்த இடம். பணக்காரன் ஏழை யாராக இருந்தாலும் இதை அமைச்சு கொள்ளலாம், இதனுள் வாழலாம். இப்ப நாங்க பணம் இல்லாட்டி அமைக்க முடியாதுல்ல சில நேரம் சில விஷயங்கள். இது வந்து பணம் இருந்தானே இல்லாட்டியான அமைச்சு கொண்டு வாழலாம். எங்கே பாக்கலாம். ஃபாரூக் வாங்க, வணக்கம். வணக்கம் ஃபாரூக், வாங்க சின்ன பையா. குளப்படி
1: வணக்கம். வணக்கம்.
0: குளப்படி குளப்படி சிங்கம். வாங்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நேற்றில இருந்து கொஞ்சம் நல்லா குறைவனு சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கீங்க நீங்க? எப்படி குடிசை கட்டி காரன் அட்டே அப்பா என்னன்னு கண்டுபிடிச்சீங்க? கட்டி
1: காரன் எல்லா கேள்விக்கும் வர முடியல.
0: வர முடியல, வர முடியல. சரி, கட்டிக்காரன். கட்டிக்காரன் ஐயா, குடிசை குடிசை கட்டிக்காரன் நீங்க. நன்றி நன்றி
1: நன்றி.
0: நேரம் சரியாக இப்பொழுது 2:05 அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:35. நீங்கள் கதம்பம் சரியா 12 நிறைவு பெறும். கதம்பத்தை தொடர்ந்து காட்டிலிக்கு வருகிறது எங்களுடைய ஜெகவர் சாதிக்கண்ணாவுடைய நிகழ்ச்சி. அதை தொடர்ந்து நீங்க இன்றைய நேரம் வந்து சரியாக 8:00 அப்பா அடுத்து
1: வருவா
0: சொல்லுங்க.
2: 3 சொல் சொல்லிட்டாங்களா? குடிசை
0: குடிசை.
2: சரியா தவறாமா?
0: சரியானது. இன்னொன்று சொல்லுங்க பாப்போம். அப்படி வாழக்கூடிய ஒன்று
2: எதுங்க?
0: 3.
2: ஆமா.
0: இன்னொன்று சொல்லுங்க.
2: மாளிகை மாளிகை.
0: சரி, மாளிகை. அது வசதி படைத்தவர்கள். இது இன்னொன்று சொல்லுங்க பாப்போம். வசதி இல்லாதவர்களும் இதை அமைச்சுக் கொள்ளலாம். குடிசை மாதிரி உண்டு.
2: சரி, தெரிஞ்சிட்டு வரமா. அடுத்த நேர்காணல் வர.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. இன்னொரு சொல்லி இருக்கிறது இந்த குடிசைக்கு, அதே மாதிரி தான் வாழக்கூடியது. எங்க பாப்போம், கட்டிக்காவை யாராவது வாழ்ந்து சொல்லுங்க பாப்போம்.

என்னிடம் இந்த குணம் இருக்கிறது. ரெண்டு, கழுதையிடம் இந்த குணம் இருக்கிறது, இந்த செயல்பாடு இருக்கிறது. ரெண்டு எழுத்து எங்க பாப்பா கெட்டிக்கார யாரு? உடனே யாரு வந்து கழுதைய நல்லா பார்த்தவங்க தான் ஓடி வருவீங்க. எங்க பாப்போம், கழுதையிடம் இந்த செயல்பாடு இருக்கிறது. ரெண்டு எழுத்து.

0: ராஜேந்திரன் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ராஜேந்திரன், ராஜேந்திரன் வணக்கம், கண்டுபிடிச்சிட்டீங்களா? ராஜேந்திரன், ராஜேந்திரன், ஐயா கொஞ்சம் சத்தமா பேசுங்க. உதய் கட்டிக்காரன், ராஜேந்திரன் கட்டிக்காரன், உதய், உதய் கலதையிடம். நீங்க கலதைய பாத்துருக்கீங்க போல இருக்குது.
1: அப்புறம் குடிசைக்கு குடில்,
0: குடில் கட்டிக்காரன், கட்டிக்காரனா இருக்கிறீங்க ஐயா. அட்டே நாகப்பனுக்கு அடுத்தவரா இருக்கிறீங்க நீங்க. குடில், குடில் என்றதும் சரி, உதய் என்றதும் சரி.
1: அப்புறம்
0: நன்றி. எங்க வணக்கம் ராஜ்குமார், எங்க என்ன
2: என்ன கண்டுபிடிக்கலாம்?
0: அதுல கட்டிக்காரன் ராஜேந்திரன், எங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். எங்க
2: சொல்லிட்டாரா
0: நீங்க? இல்ல சொல்லுங்க பாக்க.
2: கழுதைக்கு வந்து உதயா, உதய்,
0: உதய், உதய், உதய், கட்டிக்காரன், கட்டிக்காரன், கட்டிக்காரன், உதய், உதய். நன்றி
2: நன்றி நன்றி.
0: எங்க விஜயராகவன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களோ? எங்க விஜயராகவன்?
3: வணக்கம்.
0: செயல்பாடு எப்படியும் உதைக்கும். நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி நன்றி.

பொருளையோ சொத்தையோ, சொத்து அல்லது பொருள் எந்த எதுவா இருந்தாலும், பத்து பேர் இருந்தாலும் இருபது பேர் இருந்தாலும், அதை பிரித்து கொடுப்பதை இப்படி சொல்லுவார். பிரித்து கொடுக்கும் போது இப்படி சொல்லுவார், பிரித்து கொடுப்பதுக்கு இப்படி சொல்லுவார். இப்ப ஒரு பொருளையோ அல்லாட்டி சொத்தையோ அல்லாட்டி எதுவா இருந்தாலும், இப்ப பத்து பேருக்கோ ரெண்டு பேருக்கோ மூன்று பேருக்கோ எத்தனை பேருக்கு இருந்தாலும் பிரித்து சரி சமனாக பிரித்து கொடுப்பதை இப்படி சொல்லுவார். மூன்று எழுத்து சொல் எங்கே?

0: எங்கே விஜயராகவன் ஓடி வருகிறீங்க, வாங்க பாக்கலாம். விஜயராகவன், வணக்கம். விஜயராகவன் கண்டுபிடிச்சிட்டீங்களா? விஜயராகவன் எங்க?
1: பாகம்,
0: பாகம், பாகம். நீங்க சொல்றதும் சரி, உங்களுக்கு கொண்டு கொடுக்கறேன். பாகமா பிரிச்சு கொடுக்கறது சரி. உங்களுக்கு உங்களுக்கு ஒன்று விஜயராகவனுக்கு கொடுக்கறேன். ஆனா இன்னொன்று இருக்கிறது எங்கே,
1: இன்னொன்று.
0: சரியா? நன்றி, நன்றி. எங்கே ராஜ்குமார் நீங்க வந்து இங்க ஓடி வாங்க பாக்கலாம். இங்க வணக்கம், வணக்கம் ராஜ்குமார், வணக்கம், வணக்கம் ராஜ்குமார், வணக்கம்.
2: வணக்கம்மா, சொல்லிட்டாங்களாமா பிரிச்சு குடுக்கறது?
0: நீங்க சொல்லுங்க. அவர் சொன்னது ரெண்டு மூன்று சொல்லி இருக்கு, நீங்க இதை சொல்றீங்கன்னு பாப்பா. இங்க சொல்லுங்க.
2: மூன்று எழுத்து தானம்மா?
0: மூன்று எழுத்து.
2: பாகம்,
0: பாகம்ன்றது அவர் சொல்லிட்டார். பாகம் சொல்லிட்டார், பாகம். சரி, இன்னொன்று இருக்கிறது. இப்ப நான் இப்ப என்னட்டு ஒரு குவியலாக உறைஞ்சு எடுக்குது சாத்துக்குடி, அத நான் ஒரு 10 பேருக்கு இப்படி செய்து கொடுக்கறேன்.
2: 10 பேருக்கு?
0: 10 பேருக்கு, இல்ல 3 பேருக்கு, 2 பேருக்கு, எனக்கு உங்களுக்கும் நான் பிடிக்கிறேன். அத என்ன சொல்லுவாங்க?
2: மூன்று எழுத்தம்மா? அதான்
0: மூன்று எழுத்தா?
2: சமம், சமம்,
0: சமனாக பிரிக்கிறது. அது சமனாக பிரிக்க சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நான் இப்படி குவிச்சு வைக்கிறத காட்டி சொல்லுவேன். இவருக்கு இதா
2: கொடுத்துருக்கிறேன்.
0: இதுல இது
2: சரி மாணவர், அடுத்த
0: சமமாக அது அதல்ல, அதல்ல, சமமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்ற அல்ல. இப்படி இப்படி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்றோம் நாங்க. அதை காட்டி ஒரு குவியல இல்லாட்டி ஏதாவது ஒன்று உங்களுக்கு சரி சமனாக பிரிச்ச பாகம் பிரிக்கிறது. பாகத்துக்கு எங்க பாக்கலாம்? எங்களுடைய தமிழ் வாணன் வருகிறார், பாப்போம். வணக்கம் தமிழ்வாணன். எங்க
3: பங்கு பிரிச்சு?
0: பங்கு கெட்டிக்கார், பங்கு உங்களுக்கு உண்டு தமிழ்வாணனுக்கு. ரெண்டு புள்ளி எடுத்துட்டீங்க நீங்க பாருங்க. அப்படியாப்பா, பங்கு பிரிக்கிறது, பங்கு பிரிக்கிறது. அது வந்து நாங்க மட்டுன்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும் இல்ல, மட்டன் பங்கு போடுறது.
3: பங்கு நாங்க பாக பிரிவு என்ன அப்படின்னாக்கா பங்குதான்,
0: பங்கு, பங்கு, பங்கு பிரிக்கிறது.
3: காய்கறிகள்
0: என்ன
3: சொல்லுவாங்கன்னா, சில இடத்துல பாத்தீங்கன்னாக்கா கொய்யாப்பழம் இந்த பழம் வகைகளை பார்த்தா ஒரு 20 பழத்தை ஒன்னா விடுச்சு கூறு கட்டி வச்சிருப்பாங்க,
0: கூறு கட்டி வச்சிருப்பாங்க. சரி சரி,
3: அத குடுப்பாங்க. அத வந்து இந்த வாழைப்பழம் அந்த மாதிரி எல்லாமே
0: என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ராஜேந்திரன் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? என்ன சொல்ல போறீங்க ராஜேந்திரன்? ராஜேந்திரன்
4: சமமாக பிரித்தார்,
0: சமனாக இல்ல இல்ல, அதுவும் தான். அதை விட பங்கு, பங்கு பிரிக்கிறது, பங்கு கொடுக்கறது, பங்கு பிரிச்சு. நன்றி, நன்றி ஐயா, நன்றி, நன்றி.

எந்த ஒரு பொருளையும், அதாவது உணவிலும் சரி உணர்விலும் சரி உணவிலும் சரி, எங்களுக்கு ரசிக்கக்கூடியதாக அனுபவிக்கக்கூடியதாக இருந்தால், இப்படி சொல்லுவோம் மூன்று எழுத்து சொல்லு.

உணவிலும் சரி உணர்விலும் சரி, உணர்விலும் அதாவது காட்டு வீசும் போது அல்லாட்டி நல்ல குழுக்குழு இருக்கும் போது எல்லாம் உங்களுடைய நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிறீர்கள் அல்லவா. உணர்விலும் சரி உணவிலும் சரி, நல்ல சுவையாக இருந்தால் அதை அனுபவிச்சா நீங்கள் இப்படி சொல்லலாம், இப்படி சொல்வார் மூன்று எழுத்து, இப்படி சொல்லலாம் மூன்று எழுத்து, மூன்று எழுத்து எங்கே கூடுதலாக சரி உங்களை உங்களை சுற்றி நல்ல இதமா. ஆஹா, காட்டு வீசும் போது உணர்வு, உடலிலே உணர்வு ஏற்படும் போது அல்லாட்டி நல்ல குளிர்மையாக இருக்கும் போது அல்ல உணவு சமைச்சு சாப்பிடும் போது இந்த சொல்லு மூன்று எழுத்து சொல்லு எங்கே கண்டுபிடிச்சோன்னு வாங்கும் எண்ணம் சரியா பத்து நிமிடங்கள் தான் இருக்கிறது.

0: அதாவது உணர்விலும் உணவிலும் இது இருக்கக்கூடியது. அதாவது நன்றாக இருந்தால், இப்ப உங்களுக்கு ஒரு காட்டு வீசும் போது, அல்லாட்டி ஒரு குளிர்மையாக இருக்கும் போது, அல்லாட்டி சரி ஒரு சுகத்தை அனுபவிக்கும் போது இந்த சொல்லு வரும். அதே மாதிரி உணவிலும், உணவு நீங்க சுவையாக இருக்கும் போது அதை நல்ல ரசித்து நீங்க சாப்பிடும் போது. வணக்கம் விஜயராகவன், சொல்லுங்க இந்த மூன்றெழுத்து சொல்லு, அது என்ன?
1: சுகம்,
0: சுகம், சுகமா இருக்கிறது. சரி, அப்ப சாப்பாட்டுல எப்படி சொல்லுவீங்க? சுகமும் சுவையும் வேற சொல்லுதானே, இந்த இந்த சொல்ல ரெண்டுக்கும் சொல்லலாம்.
1: பிப்ரவரி 19 கான்பரன்ஸ்ல பேசணுமா? நம்ம பேசி 36 நாட்கள் ஆகுதுமா? நீங்களோட
0: யாரு?
1: நீங்க எல்லாம் நாங்க நம்ம நேயர்கள் எல்லாம் பங்கு பெற்ற நிகழ்ச்சி பிப்ரவரி 19 அந்த இரவு பேசணும்.
0: பேசணும், அதுக்கு பிறகு பேசல, அதுக்கு பிறகு தான் பல்ல புடிங்க.
1: 36 நாள் ஆகுதுமா?
0: அதுக்கு பிறகுதான் இந்த பல்ல புடுங்கிட்டாங்களே ஐயா, இந்த பல்ல புடுங்க.
1: நாங்க புடிக்க போயிருந்து
0: நன்றி. எங்க ராஜேந்திரன், நீங்க இணைஞ்சு கொண்டீங்க, எங்க பாக்கலாம் எங்கே?

0: ராஜேந்திரன் வணக்கம். ராஜேந்திரன்
1: வணக்கம். வணக்கம். வாசனை,
0: வாசனை அது வந்து காட்டு உங்களை காட்டு மோதி செல்லும் போது வாசனையா இருக்குமா இல்லையா?
1: ஆமாம்மா, ஆமாம்மா.
0: சரி, காட்டு வாசனை இருக்கும் சொல்றீங்களா? இல்ல அது இல்ல. உணவு உணவும் வாசனையா இருக்கும் சொல்றீங்களா? இல்ல. இப்ப அதாவது உணர்வு அது ஒரு சுகமாக இருக்கும்போது அது இப்ப நல்ல பட்டு மெத்தேன்னு நீங்க படுக்கிறீங்க, அப்ப இந்த சொல்ல இதம் என்று சொல்லி நாங்க சாப்பிடும் போதும் சொல்லுவேன். இதமா இருக்கு இதம் பதம், அந்த பதமும் வரும் அதுல இல்ல, பதமாக சொல்லி செய்திருக்கிறார்கள். இதம் கட்டிக்காரன், கட்டிக்காரன். நன்றி, நன்றி. ஒரு உங்களுக்கு ஒரு புள்ளி. நன்றி. வணக்கம் தமிழ்வாணன். வணக்கம் தமிழ்வாணன். தமிழ்வாணன் வணக்கம். கேக்குதா நான் பேசுறது? தமிழ்வாணன் உங்களுக்கு வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சி
0: நினைக்கிறேன். காட்டு வீசினா இதமா இருக்க வேண்டுவீங்க, சாப்பிடும் போது நல்ல இதபதமா இருக்க வேண்டுவீங்க. இதம் நல்ல சமைச்சு மனைவி போடைக்கு அப்படி இருந்து ஒரு வட்டு வட்டு இதமா
2: இருக்கப்பா.
0: அல்லது உப்பு காணையில எங்க இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கு? நன்றி ஐயா. நன்றி. நேரம் சரியாக 11:55. இன்றைய கதம்பம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி கொண்டவர்கள் லெனின். அவர் புள்ளி எடுக்கவில்லை, இருந்தாலும் அன்போடு ஓடி வந்து விட்டார். முதல் புள்ளியாக ஓடி வருவார் அவர். சரி, லெனின், விஜயராகவன், ராஜேந்திரன், ராஜ்குமார், ஜார்ஜ், எங்களுடைய ரேவதி அம்மா, கண்ணன், ஆனந்தன், சந்தனராஜ் மாமா, மற்றது மகாலிங்கம் ஐயா, தமிழ்வாணன், ஃபாரூக், இவ்வளவு பேரும் இணைந்திருக்கிறீங்க. அதுல வந்து அதுல விஜயராகவன் 4 புள்ளிகள் எடுத்திருக்கிறார். அடுத்து ராஜ்குமார் 4 புள்ளிகள் எடுத்திருக்கிறார். ரேவதி அம்மா 3 புள்ளிகள் எடுத்திருக்கிறீங்க. தமிழ்வாணன் 2 புள்ளிகள் எடுத்திருக்கிறார். ஃபாரூக் 1 புள்ளி எடுத்திருக்கிறார். எங்களுடைய ராஜேந்திரன் 7 புள்ளிகளை எடுத்திருக்கிறார். கெட்டிக்காரர் ராஜேந்திரன் உங்களுக்கு 7 புள்ளிகளை நீங்க எடுத்திருக்கிறீங்க. ராஜேந்திரன் கெட்டிக்காரன் நீங்க உண்மையிலேயே. இன்றைக்குதான் நான் இப்படி கொடுக்கும் போது கடை கடண்டு நாகப்பனுக்கு அடுத்தபடியாக நீங்க இருக்கிறீங்க கெட்டிக்காரன். எல்லாரும் கெட்டிக்காரர்கள் தான் இணைந்து கொண்டவர்கள். சரியாக 12 பேர் உண்மையிலேயே. கதம்பம் நிகழ்ச்சி நாளைய தினம் வேறொரு நிகழ்ச்சி வரும் உங்களுக்கு. இதில் பாடுவோர் பாடலாம் வர இருக்கிறது. மற்றது கவிதை நிகழ்ச்சி மகளிர் மட்டும் உன் என் விருப்ப பாடல் ஒரு அன்பு உறவை எடுத்து அவரும் அவருடைய விருப்ப பாடலோடு இணைஞ்சு அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது. அப்படி பல நிகழ்வுகள் இந்த நேரம் வரும். நல்லது என் அன்பு உறவுகளே அடுத்த நிகழ்வாக எங்களுடைய ஜெகவர் சாதி கண்ணாவுடைய நிகழ்ச்சி காட்டளைக்கு வருகிறது. கலம்ப நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு நாளைய தினம் உங்களை சந்திக்கும் வரை, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுதும் நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, சரியா உங்களுக்கு 8 மணிக்கு நேர் விருப்பம் காற்றலைக்கு வரும். நன்றி, வணக்கம்.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது பாட்டு சவாரி. இது கதம்பம் நிகழ்வு. கதம்பத்திலே நாங்கள் கலந்து கொண்டு பாட்டு சவாரி செய்ய இருக்கின்றோம் என்ற உறவுகளே. முன்னிட்டமல் வானொலியின் கண்டா கழகத்திலிருந்து சவாரிக்கு ஆயத்தமான பாடல்கள் தயாராகி இருக்கின்றன. வரமை போல இன்றும் பாட்டு சவாரியிலே நீங்கள் சவாரி செய்து எந்த பாட்டு இன்று உங்களுக்கு நன்றாக பிடித்திருக்கின்றது என்ற முதல் பாடலை, முதலாவதாக பிடித்த பாடல், இரண்டாவதாக பிடித்த பாடல் என்று தெரிவு செய்து காற்றலையில் வந்து இரகசியமாக நீங்கள் பதிவிடும் பொழுது அது கடந்த வாரத்தை போல் மற்றவர்கள் கேட்காத வகையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இறுதியிலே உங்களுக்கு எந்தெந்த பாடல்கள் வந்திருக்கு என்று, எது முதலாவது பாடலாக வந்திருக்கு என்று கூற முடியும். ஏழு சுரங்களிலே அமைந்த இந்த இசையிலே வந்த பாடல்களை நான் ஏழு பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்து ஏழு பாடல்களை வரிசையாக இலக்கம் கொடுத்து போட்டிக்கு விடுகின்றேன். அந்த போட்டிக்கு வரும் பாடல்கள் ஏழு பாடல்களை நீங்கள் கேட்டு சரியான பாடல், உங்களுக்கு பிடித்த பாடல், சரியான பாடல், திறமான பாடல், மற்றவர்களின் மதிப்புகள், உங்களுக்கு எது சரி, இதுதான் முதலாவதாக எனக்கு விருப்பமாக இருக்கின்ற இந்த பாடல என்று தெரிவு செய்து அந்த பாடலை முதலாவதாக, இரண்டாவது தெரிவு, மூன்றாவது என்று தரம் பார்த்து தாருங்கள். பாருங்க, அந்த பாடலை தரம் பார்க்கும் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டியது பாடல் வரிகள், இசை, பாடகர், திரைப்படம், நடிகர்கள், இப்படி ஒரு கூட்டு முறையிலே தான் அந்த பாடல் வெளியிலே வந்திருக்கும். அது படப்பிடிப்புகள் கூட அற்புதமாக இருந்திருக்கும். சில பாடல்களை பார்த்தால் ஆச்சரியமான படப்பிடிப்பாக இருக்கும். அப்படியான படப்பிடிப்புகள் நீங்கள் பாடலை புலனங்களிலே கேட்டிருக்கின்றீர்கள், வலைத்தளங்களை பார்த்திருக்கிறீர்கள், காட்சியையும் பார்த்திருப்பீர்கள், திரைப்படத்தையும் பார்த்திருப்பீர்கள். ஓரளவுக்கு பொதுவாக கலந்துதான் அந்த பாடல்களை எடுத்து வந்திருக்கின்றேன் என்று கலம்பத்திலே திங்கட்கிழமை 21 ஆண்டு 3 மாதம் 1 நாள் 4 திரை சவாரியாக வருகின்றது. பாட்டு சவாரி 4 என்று முதல் 2-3 வாரங்களோடு 4 வாரமாக என்று வருகின்றது. இந்த பாட்டு சவாரியிலே இலக்கங்களுடன் வரும் பாடல்களை கேட்டுக் கொள்ளுங்கள். ஒன்றின் பின் ஒன்றாக பாடல்களை தருகின்றேன். அதன் பின்பு நீங்கள் பாடல்களை தெரிவு செய்யலாம். இன்றைய பாடல்கள் உன் என்று ஆரம்பிக்கும், உன்னை என்று கூறும், அப்படி வரியிலே வந்திருக்கின்றது 7 பாடல்கள். அந்த பாடல் முதலாவது மின்சார கனவு என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல், பாண்டி நாட்டு தங்கம் என்ற திரைப்படத்து பாடல், புதிய பறவை பாடல் ஒன்று, நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலே ஒரு பாடல், இதய கமலம் என்பதில் ஒரு பாடல், இரகசிய போலீஸ் 115 என்ற திரைப்படத்து பாடலும், வியட்நாம் வீடு பாடலும், 7 பாடல்கள் கலந்து வருகின்றது. அதில் இப்பொழுது நான் முதலாவது பாடலை தரேன். தொடர்ந்து 7 பாடல்களை கேட்கும் பாக்கியம் என்று உங்களுக்கு இருக்கின்றது. இந்த நிகழ்வில் 7 பாடல்களை தொடர்ந்து கேட்க இருக்கின்றீர்கள். ஒன்றின் ஒன்றாக கேட்டு ரசியுங்கள். அந்த பாடலை கேட்டுவிட்டு உங்களுக்கு முதலாவது என்று எந்த பாடல் உங்கள் மனதை தட்டி எழுப்புகின்றதோ அந்த பாடலுக்கு இலக்கத்துக்கு வாக்களியுங்கள். உங்களுக்கு 7 வாக்குகள் தரப்படுகின்றது. அந்த 7 வாக்குகளையும் தரப்படுத்தி நீங்கள் இந்த பாடல்களுக்கு முதலாவது பாடல், இரண்டாவது பாடல் இந்த இலக்கங்களை தர வேண்டும். வளமை போலத்தான் விதிமுறைகள். எனவே இந்த பாடல்களை ஆரம்பிக்கின்றேன். முதலாவது பாடலாக, முதலாவது இலக்கத்தை தாங்கி வருகின்ற பாடல், மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

மன்னிக்கும் மேடம் உணவர்களே, இதுவரை நேரம் நான் பேசியது உங்கள் காதல் கேட்டிருக்க மாட்டாது என்று எண்ணுகின்றேன் என்றால் ஒரு தடவை கீழே பதைத்துவிட்டு வந்திருக்கின்றேன். இந்த பாடல்கள் இலக்கங்களை தாங்கி உங்கள் சந்நிதிக்கு வருகின்றன. நீங்கள் அந்த பாடல்களை குதிரையாக எண்ணிக்கொண்டு அதில் ஏறி சவாரி செய்வது போல் அந்த பாடலை கேட்டு ரசித்திருப்பீர்கள், ரசித்தீர்கள், ரசிக்கின்றீர்கள். இன்னும் இந்த பாடல்களில் வரும் வரிசைகளில் எந்த வரிசை எந்த பாடல் உங்களுக்கு முதல் விருப்பமாக இருக்கின்றது என்று 7 வாக்குகள் தரப்படுகின்றது. 7 பாடலுக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்று வழமை போல இன்று பாட்டை சவாரி 4 சந்திக்கும் நாங்கள் பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் 3வது பாடலாக வந்து இப்பொழுது ஒலிக்கின்றது உண்மை ஒன்று கேட்பேன் என்ற புதிய படவை திரைப்படுத்த பாடல் கேட்போம். மீண்டும் அந்த பாடலை கேட்போமா? இந்த வருகின்றது அந்த பாடல்.

புதிய பறவை பாடல் உண்மை ஒன்று கேட்பேன் என்ற அந்த பாடல், மூன்றாவது இலக்கத்தை களத்திலே தாங்கிக் கொண்டு காட்டலைகள் வந்து சவாரி விட காத்துக் கொண்டிருக்கும் வேளையில் நீங்கள் சவாரி செய்யலாம். ஏழு பாடல்களும் சவாரி செய்து எந்த பாடல் உங்களுக்கு பிடித்த பாடல் என்று இலக்கத்தின்படி வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் வேளையிலே நான்காவதாக ஒரு பாடல், நான்காவது பாடல் எந்த பாடல் போட்டிக்கு வருகின்றது என்றால், நல்லவனுக்கு நல்லவன் என்ற திரைப்படத்திலிருந்து உன்னை தானே தஞ்சம் என்று அந்த பாடல், அந்த பாடலையும் கேட்போமா?

இந்த பாடல் வந்தது உங்களிடம் உன்னைத்தானே தஞ்சம் என்று அந்த பாடல் நான்காவது இலக்கம் தாங்கி வந்திருக்கின்றது. நான்காவது இலக்கத்தோடு வந்த அந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த உங்கள் வாக்கு அளித்த முதல் வாக்கை அவருக்கு அளிக்கலாம். உன் பேர் சொல்ல ஆசைதான் முதலாவது இலக்கம். இரண்டாவது இலக்கம் உன் மனசில பாட்டுத்தான். மூன்றாவது இலக்கம் உன்னை ஒன்று கேட்பேன். நான்காவது பாடலாக உன்னைத்தானே தஞ்சம் என்று எண்ணிய நல்லவனுக்கு நல்லவன் திரைப்பாடல். ஐந்தாவது போட்டிக்கு வந்து இந்த வரிசையில நிற்கின்றது ஒரு பாடல், பழைய பாடல் தான், இதய கமலம் என்ற திரைப்படத்திலிருந்து உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல.

இதய கமலம் திரைப்படத்து பாடல். அந்த பாடல் பல்லாண்டு காலம் எங்கள் காதோரம் ஒலித்தது. பட்டி தொட்டி எல்லாம் இருப்பவர்கள் முணுமுணுத்து சென்ற அந்த பாடல் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடல் வந்து உங்களிடம் ஐந்தாவது இலக்கத்தை தாங்கி போட்டியிலே நிற்கின்றது. நீங்கள் விரும்பினால் வாக்களிக்கலாம். முதலாவதாக, இரண்டாவதாக, மூன்றாவது தெரிவில் இந்த பாடல் எத்தனையாவது தெரிவில் உங்கள் மனதை கவர்ந்ததோ அந்த பதிவை தாருங்கள். ஆறாவது பாடல், ஆறாவது பாடல், ஆறாவது பதம், ஆறாவது பாடல் வருகின்றது. களத்திலே ஆறாவது இலக்கத்தை தொங்க வைத்துக் கொண்டு போட்டியில் நிற்கும் அடுத்த பாடல் ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்தில் ஒரு பாடல். எங்கே அந்த பாடலையும் கேட்போம்.

ரகசிய பலீஸ் 1-1-5 திரைப்பட பாடல் 6வது பாடலாக இலக்கத்தை தாங்கி வந்து நிற்கின்றது உங்கள் மத்தியிலே. இந்த வகையில் 7வது ஒரு பாடல் வரத்தானே வேண்டும். 7 சுரங்கள் என்ற சுரங்கள் 7, அதனால் இன்றைய பாட்டு சவாரியிலே 7 பாடல்கள், 7 விதமான பாடல்கள் வருகின்றது. மாறுதலான கதாநாயகர் நாயகிகள் குரல் ஒரு குரல்கள் என்றெல்லாம் வந்திருக்கின்றது மாறி மாறி. இதிலே உங்களை படித்த பாடல் உங்கள் மனதை கவர்ந்த பாடலாக தெரிவு செய்து தாருங்கள். இந்த வேளையிலே 7வது இலக்கத்தை தாங்கி வந்த இறுதி பாடல் 7வது பாடலாக நிற்கும். 7 பாடல்களும் இறுதி பரிசையில் நிற்கின்ற ஒரு பாடல். அந்த பாடல் வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல்

இனிமையான உள்ள பாடல்கள், இனிமையான ஏழு பாடல்களும் ஏழு விதமான பாடல்கள், குரல்கள். ஆனால் தென்னகத்து திரை வானிலே ஒலித்த பாடல்கள், எல்லோர் மனதிலும் பிடித்த பாடல்கள். பல முறை நீங்கள் புலனத்திலும் செய்தி பகுதிகளிலும் ஒலி காட்சிகளிலும் ஒளி காட்சிகளிலும் கேட்டு பார்த்து மகிழ்ந்த வேளையிலே திரைப்படத்தையும் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள். பலவாறான இடங்களிலே இந்த பாடலை நீங்கள் உங்கள் காதலே போட்டுக் கொள்வீர்கள். நடந்து செல்லும் வழியிலே உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பாடல் வந்தால் எங்காவது ஒலித்தால் அதை நின்று கேட்டு விடுவீர்கள். ஒரு நேரத்திலே உங்களுக்கு மனதுக்கு விருப்பமான பாடல் என்று ஒன்று தெரிந்தால் அதை உடனே இப்பொழுதுதான் இருக்கின்றது கைபேசி அதிலேயே கேட்டு மகிழ்ந்து விடுவீர்கள். அதனால் எல்லா பாடலும் நீங்கள் கேட்ட பாடல்கள் தான். இந்த ஏழு பாடலும் உன் பெயர் சொல்ல ஆசைதான் என்ற முதலாவது இலக்கம், இரண்டாவது இலக்கம் உன் மனசுல பாட்டுத்தான் இருக்குது என்றது இரண்டாவது இலக்கம், மூன்றாவது பாடல் உன்னை ஒன்று கேட்பேன் என்ற பாடல், நான்காவது பாடல் உன்னைத்தானே தஞ்சம் என்று என்ற பாடல், ஐந்தாவது பாடல் உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, ஆறாவது பாடல் உன்னை எண்ணி என்னை மறந்தேன், ஏழாவது பாடல் உன் கண்ணில் நீர் வழிந்தால். அத்தனையும் பிரபல்யமான பாடல்கள், சிறந்த திரைப்படத்தில் இருந்து வந்த பாடல்கள்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக வருவது இந்து பாடல்கள். ஒரு சமயம் திருநாவுக்கரசர் ராமேஸ்வரத்திற்கு திருத்தலப் பயணம் சென்றிருந்தார். அப்பொழுது அவர் பாம்பனில் இருந்து பார்த்த பொழுது ராமேஸ்வர பகுதி முழுவதும் அவருக்கு சிவலிங்கங்கள் வடிவமாக தெரிந்ததாம். ஆகவே தன் கால்கள் சிவலிங்கங்கள் மீது படக்கூடாது என்பதற்காக அவர் பாம்பனில் இருந்தே பதிகம் பாடி வணங்கினார் என்று சொல்வார்கள். திருச்சியிலிருந்து பூஞ்சோலை போகும் வழியில் உத்தமர் கோவில் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. இங்கு காசிப முனிவருக்காக மும்மூர்த்திகளும் ஒன்றாக ஒரே கோவிலில் காட்சி தருகிறார்கள். புருஷோத்தம பெருமாள் நாகசயனத்தில் ஸ்ரீ ரங்கநாதரை போல சயனித்திருக்கிறார். அவரை தரிசித்து விட்டு வலம் வந்தால் சிவனையும் பின்பு பிரம்மாவையும் தரிசித்து மகிழலாம். உடுப்பி கிருஷ்ணன் கோவிலில் வாழை முகூர்த்தம், பிறகு முகூர்த்தம், நெல் முகூர்த்தம் என்று மூன்று முகூர்த்தங்கள் நடைபெறுகின்றன. குறிப்பிட்ட நாளில் வாழைக்கும் பிறகுக்கும் நெல்லுக்கும் தீபாராதனை காட்டப்படுகிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஒரு பேச்சு போட்டிக்கோ நேர்முக தேர்வுக்கோ போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இவற்றுக்கு புறப்படும் முன்பாக என்ன செய்வது, எப்படி நடந்து கொள்வது என்பதை பற்றிய புத்தகங்களை படித்தோ அனுபவஸ்தர்களிடமிருந்து கேட்டோ தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்படி மற்றவர்களிடம் கலந்து ஆலோசிப்பதை விட எல்லாவற்றுக்கும் மேலான தேவனை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இன்று ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பாக போகிறேன். என் வாழ்க்கை தலைவிதியை நிர்ணயிக்கும் நேர்முக தேர்வுக்கு செல்ல இருக்கிறேன். நிர்கதியாக கணவன் வீட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட என் சகோதரியின் வாழ்க்கை பிரச்சனை குறித்து பேசி பிரிந்தவர்களை இணைத்து வைக்கப் போகிறேன். நான் பேச்சு போட்டிக்கு செல்கிறேன். எனக்கு பேசும் வல்லமையையும் வெற்றியையும் தர வேண்டும் என்று ஜெபித்தாலே போதும், வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாக்கில் இறங்கி விடுவார். பைபிளில் எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டும் அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்லர், உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடமிருந்து பேசுகிறவர் என்ற வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தின்படி உங்கள் இடத்தில் இருந்து தேவனே பேசுவார், அவரே பதிலளிப்பார். தேவனின் பதில் சமாதானத்தையும் வெற்றியையும் தரும் என்பதில் சந்தேகம் இல்லை.

இஸ்லாமிய பாடல்களை கேட்பதற்கு முன் அறிவோம் இனிய இஸ்லாம். இக்காலத்தில் மிகச்சிறிய பணிகளை செய்தவர்கள் கூட பிறர் தங்களை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நபிகள் நாயகத்தின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்பொழுது கேளுங்கள். அவர் ஒருமுறை பள்ளிவாசலில் தொழும் முன்பு ஒழு, அதாவது கை கால் உடல் கழுவுதல் செய்து கொண்டிருந்தார். அவரது கையில் இருந்து வழிந்த நீரை சில தோழர்கள் பிடித்து தங்கள் உடலை கழுவி கொண்டனர். அவர்களிடம் நாயகம் சற்று கடுமையாக, ஏன் இப்படி செய்தீர்கள் என கேட்டார். அதற்கு அந்த தோழர்கள், இறைவனின் தூதராகிய உங்கள் மீது நாங்கள் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்தவே இவ்வாறு செய்தோம் என்றார். நபிகள் அவர்களை கண்டித்தார். தோழர்களே, உங்கள் அன்பை காட்டும் வழி இதுவல்ல. என்னை மனப்பூர்வமாக நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலேயே என்னை பின்பற்றுங்கள். நான் எதை செய்கிறேனோ அதை செய்யுங்கள். நான் எதை விலக்கி விடுகிறேனோ அதை நீங்களும் விலக்கி விடுங்கள். என் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அவ்வாறே நடந்து காட்டுங்கள். அதை விடுத்து என்னை வெளிப்படையாக போற்றி புகழ்ந்துவிட்டு உங்களின் வாழ்க்கையில் என்னை முன்மாதிரியாக கொண்டு நடக்காத யாரும் உறுதியாக என்னை பின்பற்றியவராக மாட்டீர்கள். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். புகழனைத்தும் எல்லா புகழும் இறைவனுக்கே, மனிதனுக்கு அல்ல. உங்களில் எவரேனும் முகஸ்துதி செய்வதை கண்டால் அவர்களின் முகங்களில் மண்ணை வாரி அடியுங்கள் என்று கடுமையாக சொன்னார் நபிகள் நாயகம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம் காற்றலையில் உங்களோடு நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். முதல் நிகழ்ச்சியாக நமது சிந்தனைக்கு ஏழ்மை நினைத்து வருந்தாதீர்கள். பணம் மட்டுமே சக்தி அல்ல, நன்மையும் தெய்வ பக்தியுமே உண்மையான சக்திகள். உலக நன்மைக்காக உங்களிடம் உள்ள அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருங்கள். பிறருக்காக நீங்கள் செய்யும் சிறிய முயற்சி கூட உங்களுக்குள் பேராற்றலை உண்டாக்கும். எந்த பணியாக இருந்தாலும் அதை உங்களின் விருப்பத்திற்கேற்ப மாற்றி கற்றுக்கொள்வதே அறிவுடைமை. வாழ்த்துங்கள். தினமும் காலையில் எழுந்ததும் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று அனைவரையும் வாழ்த்துங்கள். எந்த சூழ்நிலையிலும் கோபம் வராதவனாக மாறிவிட்டால் அவன் ஞானம் அடைந்து விட்டதாக பொருள். மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கிவிடும். விழிப்புடன் இருத்தல் மட்டுமே மனதில் தவறான எண்ணங்களை நுழைய விடாமல் தடுக்க முடியும். மனதில் கோபம் என்னும் இருள் சூழ இடம் கொடுக்காதே. இது நீங்க சாஸ்திரங்கள் சொல்வதை கேள். உடலை உறுதிப்படுத்தி உன்வசம் ஆக்கு, இல்லாவிட்டால் வாழ்வு துன்பமயமாகிவிடும். அச்சம் கொண்டவன் அறிவாளியாக இருக்க மாட்டான். அறிவே எல்லா செல்வங்களுக்கும் வேறாக இருக்கிறது. மதிப்புடன் வாழ்ந்த மனிதனுக்கு உண்டாகும் பழிச்சொல் மரணத்தை விட கொடிய துன்பம் தரும். மக்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டியது அரசின் கடமை. பிறர் துன்பப்படும் போது அவர்களை ஆதரிக்க நம்மால் இயன்ற உதவி செய்வதே மனிதாபிமானம். உடல் உடை இரண்டும் அழுக்கு இல்லாமல் இருந்தால் போதாது, மனதில் அழுக்கு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் உள்ளவன் செய்யும் செயல்களில் மட்டுமே அழகும் ஒழுங்கும் வெளிப்படும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது தகவல் அறியும் நேரம். இன்று உலகளவில் பல பத்திரிகைகள் இருந்தாலும் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனமே முதன்மையானது. கிபி 1850 ஜெர்மனியைச் சேர்ந்த பால் ஜூலியஸ் ராய்டர் தன் கல்லூரி படிப்பை முடித்ததும் வங்கியில் 2 ஆண்டுகள் வேலை செய்தார். அப்பொழுது வங்கிக்கு பாரிஸின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விவரங்கள் தேவைப்பட்டன. அதற்காக அக்ஸலா சப்பேல்லா என்ற செய்தி தொகுப்பு நிறுவனத்தை உருவாக்கினார். இந்த வளர்ச்சியில் புறாக்களுக்கு பெரும் பங்கு உண்டு. செய்திகளை விரைவாக கொண்டு வந்து சேர்த்ததில் புறாக்கள் சிறந்து விளங்கின. ஜெர்மனியில் இருந்த பாரிஸின் பிரஸ்லஸ் நகருக்கு செல்லும் ரயிலில் புறாக்களை அனுப்பி வைப்பார் ராய்டர். அந்த ரயில் இரவு முழுவதும் பயணித்து விடியற் காலையில் பிரஸ்லஸ் நகருக்கு சென்று அடைந்துவிடும். அங்கு இருக்கும் ராய்டரின் நண்பர் அங்குள்ள பங்கு மார்க்கெட் நிலவரம், விலை விவரம் போன்ற தகவல்களை புறாக்களின் காலில் கட்டி பறக்க விடுவார்கள். இதில் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், புறப்பட்ட 7 மணி நேரத்தில் இந்த புறாக்கள் ராய்டரிடம் வந்து சேர்ந்துவிடும். மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து வந்து அந்த செய்தியை சேர்த்தன அந்த புறாக்கள். இதே தொலைவை 9 மணி நேரத்தில் தான் ரயில் கடக்கிறது. இப்படி சுடச்சுட கிடைத்த பங்கு மார்க்கெட் நிலவரத்தை நல்ல விலைக்கு உடனே வியாபாரிகளுக்கு விற்றுவிடுவார் ராய்டர். கடந்த 1851 லண்டனில் இருந்து பாரிஸுக்கு கடலுக்கு அடியில் கேபிள் அமைத்து அதன் மூலம் தகவல் தொடர்பு ஏற்பட்டது. அப்பொழுது லண்டனுக்கு வந்த ராய்டர் தன் தொழிலை மேலும் விரிவடைய செய்தார். நாளடைவில் செய்திகள் மட்டுமின்றி பொதுவான செய்திகளையும் தொகுத்தளிக்க துவங்கினார். இது மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. ஒருமுறை மாவீரன் நெப்போலியன் போர் பற்றி பாராளுமன்றத்தில் பேச இருக்கும் செய்தியை முன்கூட்டியே வெளியிட்டார் ராய்டர். இது மக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புகழின் உச்சிக்கு சென்றார். செய்திகளை சம்பந்தப்பட்டவர்களிடம் வாங்கி வெளியிடுவதை விட போர் பற்றிய செய்திகளை நேரடியாக நிருபர்களை போர்முனைக்கே அனுப்பி அவர்கள் பார்த்தவற்றை செய்தியாக எழுதி தரும்படி சொன்னார். இதற்கு முன்வரை சம்பவ இடத்துக்கு நிருபர்கள் சென்று நேரடியாக செய்தி சேகரிக்கும் பழக்கம் நடைமுறையில் இருந்தது இல்லை. இது அந்த காலத்தில் மிகப்பெரிய புரட்சி. இப்படி பல புரட்சிகளை செய்த ராய்டர் நிறுவனம் இன்று 180 நாடுகளில் தன் கிளையை பரப்பி செய்திகளை சேகரித்து வருகிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஆரோக்கிய சமையலை பற்றி காணலாம். சத்தான உணவுகள் என்னென்ன, உடல் நலத்துக்கு தேவையான முக்கியமான உணவுகள் எவை என்பதை அறிந்து அதை தவிர்க்காமல் உண்ண வேண்டும். அப்படி சாப்பிட்டால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். முதலாவதாக வெள்ளை பூண்டு. குடல் புண் மற்றும் தலைவலி முதல் புற்றுநோய் வரை பல நோய்களை குணமாக்கும் சக்தி வெள்ளை பூண்டில் உள்ளது. உடலில் நன்மை தரும் கொலஸ்ட்ரால் உருவாக வெள்ளை பூண்டின் பங்கு முக்கியமானது. வெங்காயம் ஜலதோஷத்தை ஏற்படுத்தும் நச்சுக்கிருமிகளையும் புற்றுநோய்களையும் இதய நோய்களையும் தடுக்கும் தன்மை வெங்காயத்தில் உண்டு. நோய் தொற்றை தடுத்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. வெங்காயத்தில் உள்ள அலிலின் என்ற ரசாயன பொருள்தான் பாக்டீரியாக்கள் நச்சுக்கிருமிகள் போன்றவை உடலில் சேரவிடாமல் தடுக்கின்றன. கேரட் நோய் எதிர்ப்பு சக்தி காய்கறிகளில் கேரட்டும் ஒன்று. இதில் உள்ள பீட்டா கரோட்டின் உதவுகிறது. ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி சக்தி அதிகம் உள்ளது. இந்த விட்டமின் காற்று மற்றும் நீர் மூலம் பரவும் நோய் தொற்று கிருமிகளை எதிர்த்து போராடி சேராமல் தடுக்கின்றன. இது எலுமிச்சையிலும் உள்ளது. சரி, ஒரு சமையல் குறிப்பு காணலாம். வாழைக்காய் பச்சடி. தேவையானவை: துவரம் பருப்பு அரை கப், வாழைக்காய் ஒன்று, பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி மூன்று, பச்சை மிளகாய் இரண்டு, சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன், புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், உப்பு தேவைக்கு, தாளிக்க கடுகு அரை டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. செய்முறை பார்க்கலாம். துவரம் பருப்பை மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு வேக வைக்கவும். வாழைக்காய் வெங்காயத்தை தோல் நீக்கி பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள். புளியை அரை கப் தண்ணீரில் கரைத்து வடிகட்டுங்கள். எண்ணெய் காய வைத்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து வெங்காயம் கீரிய பச்சை மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து நன்கு வதக்குங்கள். அத்துடன் வாழைக்காயை சேர்த்து தக்காளி சேர்த்து மேலும் நன்கு வதக்கவும். பின்பு புளிக்கரைசல், வேக வைத்த பருப்பு, தேவையான உப்பு சேர்த்து நன்கு கொதிக்க விட்டு இறக்கவும். வாழைக்காயில் ஒரு வித்தியாசமான சுவையான சைட் டிஷ் மிக ருசியாகவும் இருக்கும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டு. உறவும் நட்பும் உதவுகின்ற பாங்கு பற்றிய இன்னொரு பாடல் இது. உலகம் முழுக்க அன்றும் இன்றும் இதுதான் உண்மை. பல மொழிகளில் மேற்கோள் அகராதிகள் என்றபடி பொன்மொழிகள் தொகுப்புகள் வெளிவந்துள்ளன. அவற்றில் நட்பு என்ற தலைப்பில் நூற்றுக்கணக்கான பொன்மொழிகளை நாம் காணலாம். ஒரு உதாரணத்தினுள் அது போன்ற உண்மையை ஔவையார் இங்கே சொல்லியிருக்கிறார். உடன் பிறந்தவர்கள் சுற்றத்தார்கள் என்று பலர் உண்டு. எல்லோருமே மோசமானவர்கள் என்று சொல்ல முடியாது. அண்ணன் தம்பி, அக்காள் தங்கை, அண்ணன் தங்கை, அக்காள் தம்பி உறவுக்கும் உதவிக்கும் இலக்கணமாக பலரை பார்க்கிறோம். ஆனால் இதெல்லாம் அபூர்வ சங்கதிகள், பொதுவான நியதிகள் அல்ல. உடன்பிறப்பு என்பது அக்காள் தங்கை அண்ணன் தம்பி மட்டும்தானா? வியாதிகளும் கூடத்தான் சிலருக்கு உடன்பிறப்புகள். அந்த வியாதிக்கு மருந்து தொலைவில் உள்ள மலையிலிருந்து வரக்கூடியது. வியாதி நெருக்கம் தீர்வு தொலைவு என்பதே உண்மை. நாம் சமயங்களில் யாருக்காவது யாரிடமாவது சிபார்சு நாடி போகும் பொழுது இந்த உண்மையை மனதில் பதித்து கொள்ள வேண்டும். அந்த பெரிய மனிதர்களின் அக்காள் அண்ணன் தம்பி அல்லது தங்கையை தெரியும் என்பதால் காரியத்தை நடத்தி கொள்ளலாம் என்று அவர்களை நாடுவது பல சமயங்களில் தவறான அணுகுமுறையாகி விடலாம். அதே நேரம் தொலைதூரத்தில் அந்த பெரிய மனிதருக்கு ஒரு நண்பர் இருக்கலாம். தொலைவின் சிரமம் பாராமல் அவரை அணுகி காரியம் நடத்தி கொள்ள முடியும். ஆக தொலைவும் நெருக்கமும் உறவு சார்ந்தது அல்ல, நிலத்தின் தொலைவு சார்ந்ததும் அல்ல. எல்லாம் மனதை பொறுத்தது. இரத்த நெருக்கம் மன நெருக்கமாக அமைவது இல்லை. நில்லா கோபம். கற்பிளவோடு ஒப்பர் கயவர், கடுஞ்சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வரே, விற்பிடித்து நீர்கழிய எய்த வடு போல மாறுமே சீர் ஒழுக சான்றோர் சினம். கோபம் பாபம் என்று சொல்வார்கள். கோபம் சண்டாளம்.

நட்பு இற்று போய்விடும். அது பாறை பிளப்பது போல, பிளந்த பாறை சேராதது போல, கயவர்கள் கோபம் கொண்ட பிறகு சேர்ந்து கொள்ள மாட்டார்கள். இவர்கள் கீழானவர்கள். நடுத்தட்டில் சிலர் இருக்கிறார்கள். இவர்களும் தம்மை ஒத்தவர்களுடன் கோபப்பட்டு சிறிது காலம் பிரிந்திருப்பார்கள். ஆனால் யாரேனும் ஒருவர் சேர்த்து வைக்க முயன்றால் சேர்ந்து கொள்வார்கள். அது தங்கம் பிளவுபடுவது போல உருக்கி சேர்த்து விடலாம். உத்தமர்களின் கோபம் இருக்கிறதே, அதற்கு தடயமே இருக்காது. வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அம்பு கொண்டு நீரை பிளந்து சென்றாலும் உடனேயே நீரோடு நீர் சேர்வது போல கோபம் கொண்ட அறிஞர்கள் உடனே சமாதானமாகி விடுவார்கள். கோபம் என்பது நம் இயல்பை பொறுத்தது, நம்முடன் பழகுபவர்களின் இயல்பையும் பொறுத்தது. எனவே கல்பாறை போன்றவர்களுடன் பழகாமல் தங்கம் போன்றவர்கள், தண்ணீர் போன்றவர்களுடன் பழகலாம். எப்படி இருப்பினும் கோபத்தினால் நமக்கு நஷ்டம் என்பதை புரிந்து கொண்டால் பலருடன் நாமே சமாதானமாக போவது எளிது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

எம்டிஆர் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய அதிகாலை வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நலமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த அருமையான காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவிப்பது தமிழகத்தின் கலையகத்திலிருந்து நான் உங்கள் நண்பன் அப்துல் பாசித்.

இன்றைய புதிய தென்றல் உங்களுக்காக பல விடயங்களை வழக்கம் போல தரப்போகிறது. அதோடு கூட இனிமையான பாடல்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது அதிகாலையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல பழக்கங்கள், அதைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வழக்கமாக சில வெற்றியாளர்கள் கடைபிடிக்கிற பழக்கங்களும் கூட இந்த அருமையான பழக்க வழக்கங்கள். இந்த பழக்கங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவது உறுதி என்று கூறலாம். அந்த பழக்கங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம். இந்த பாடலுக்கு பிறகு அன்பு சொந்தங்கள் இணைந்திருப்பது MTR FM-இன் பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் கொண்டு வரும் பாடல்

அன்பு சொந்தங்கள், கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இனிய வானொலி. இதயங்களை இணைக்கும் இனிய வானொலி எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். புதுகை தென்றல் உங்களுக்காக சுகமான ராகங்களோடு இனிய நல்ல நடைமுறைகளையும் உங்களுக்கு சொல்லித் தருகிறது. இன்றைய புதுகை தென்றலில் நாம் தெரிந்து கொண்டிருப்பது அதிகாலையில் வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அற்புதமான பழக்கங்கள் என்ன அப்படிங்கறதான் இன்றைய நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அற்புதமான பழக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்தால் நாமும் கூட அதை வாழ்க்கையில் பின்பற்றலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த பழக்கங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து வெற்றியாளர்கள் அனைவருமே அதிகாலையில் விழித்தெழுபவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது அந்த முதன்மையான பழக்கம். அதிகாலை அதாவது 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக இந்த காலத்தில் எழுபவர்களாக இருந்தார்கள். வெற்றியாளர்கள் அனைவருமே அதிகாலையில் துயிலும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இதைத்தான் நம் வாழ்க்கையில முதல்ல கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான ஒரு பழக்கம். தொடர்ந்து பேசுவோம். புதிய தென்றல் சுமந்து வரும் அடுத்த ராகம்.

எம்டிஆர் அன்பு சொந்தங்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொதிகை தென்றல் அதிகாலையில் வசந்தமாக உங்கள் உள்ளங்களில் ஒழித்துக் கொண்டிருக்கும் இனிய சுகமான ராகங்களோடு இனிய பல விடயங்களையும் அன்றாடம் எடுத்து வருகிறது நம்மளுடைய பொதிகை தென்றல். பொதிகை தென்றலில் அடுத்ததாக நம்ம தெரிஞ்சிக்க போற விஷயம், அதிகாலை வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் பழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறதுல அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விடயம் வந்து காலை உடற்பயிற்சி. உடற்பயிற்சி அப்படிங்கிறத விட யோகா, உடற்பயிற்சி பிளஸ் யோகா, இந்த ரெண்டு பழக்கங்களை எதையாவது ஒன்றை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடற்பயிற்சியும் கூட எவ்வளவு நேரம் அப்படின்னா, அது சாதாரண ஏதாவது ஒரு பயிற்சியாக இருக்கலாம். காலை கடன்களில் முடிக்கிறதுக்கு முன்னால் காலையில் துயில் எழுந்ததுக்கப்புறம் செய்ய வேண்டிய இன்னொரு பழக்கம் இருக்குது, அதை நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

இந்த அதிகாலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இதமானதாக சுகந்தமானதாக சுகமானதாக அமைய வேண்டும் என்று எம்டிஆர் வானொலி வாழ்த்துகிறது. பணிகளுக்காக தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் அவர்களது பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது எம்டிஆர் வானொலி. அதேபோல பயணங்களில் இருப்பவர்கள் அவர்களது பயணங்கள் சுகமாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம்மின் பொதுகை தென்றலில் இப்போது நாம் தெரிந்து கொண்டிருப்பது வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் சிறந்த பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி துயில் எழுவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய இன்னொரு அற்புதமான ஒரு விடயம் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், அதிகாலை பழக்கங்களே ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் வந்து இந்த கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக துயில் எழும்போது நாம் செய்ய வேண்டிய இன்னொரு அற்புதமான ஒரு விடயம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, துயில் எழுவதற்கு முன்னால் தூக்கம் கலைந்ததுமே வந்து நம்ம கண்களை மூடிக்கொண்டு சொல்ல வேண்டிய இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, இன்றைய நாள் எனக்கு அற்புதமான நாள், இந்த நாள் வந்து அற்புதமாக இருக்கிறது, என் உடல்நலம் மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சுகமானதாக இருக்கிறது, இன்றைய நாள் எல்லாம் எனக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை நாம் மனதுக்குள் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்படி தொடர்ந்து சொல்வதனால் என்ன நிகழ்கிறது என்பதை தொடர்ந்து பேசுவோம். இன்னும் ஒரு அழகான பாடல், சுகந்தமான பாடல் உங்களுக்காக சுமந்து வருகிறது புதுகை தென்றல்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்
2: ஜி. கல கல.

இந்த அதிகாலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இதமானதாக சுகந்தமானதாக சுகமானதாக அமைய வேண்டும் என்று எம்டிஆர் வானொலி வாழ்த்துகிறது. பணிகளுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் அவர்களது பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது எம்டிஆர் வானொலி. அதேபோல பயணங்களில் இருப்பவர்கள் அவர்களது பயணங்கள் சுகமாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம்.

புதிய தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்றைய புதிய தென்றலில் வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அற்புதமான நடைமுறை பழக்கங்கள், அதிகாலையில் வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அற்புதமான நடைமுறை பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதாவது நான் சொன்ன மாதிரி காலையில நீங்க இப்படி சொல்லும் போது உங்கள் மனதிற்குள் அந்த விடயம் பதிவு செய்யப்படுகிறது என்று சொல்லலாம். நான் வந்து கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்கிறார்கள். ஆழ்மனது, நம்மளுடைய ஆழ்மனது அந்த விடயத்தை உள்வாங்கிக் கொள்கிறது என்று சொல்கிறார்கள். அதிகாலையில் நாம் என்ன நினைவுகளோடு எழுகிறோமோ அதே நினைவுகள் நமக்கு அந்த நாள் முழுக்க நீடித்திருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு அற்புதமான ஒரு விடயம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்
2: ஜி. கல கல.

மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் புதிகை தென்றல். இன்றைய புதிகை தென்றல் உங்களுக்காக வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் சிறந்த பழக்கங்கள், அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகும் அற்புதமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, அந்த நாளை பற்றி, அதாவது அதிகாலையில் இன்று நீங்கள் செய்ய போகிற வேலைகளுக்கான டு டூ லிஸ்ட், அதாவது செய்ய வேண்டிய வேலைகளுக்கான ஒரு அட்டவணை, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இன்று நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீர்கள் அப்படிங்கறத ஒரு குறிப்பிடுங்க. அந்த வேலைகள் தினமும் உங்களால் நிறைவேற்றப்படுகிறதா அப்படிங்கறத சொல்லி தொடர்ந்து கவனிச்சுட்டே வாங்க. அந்த வேலைகள் நிறைவேற்றப்பட்டால் நீங்கள் வந்து அந்த வேலைகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், நீங்கள் எந்த சிறந்த வேலையை, எந்த வேலையை முதலில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த வேலையை மட்டுமே நீங்கள் குறிப்பில் எழுத போகிறீர்கள். அதான் வந்து உண்மை. எந்த முக்கியமான வேலையை செய்ய போகிறீர்களோ அதைத்தான் குறிப்பெடுக்க போகிறீர்கள். அந்த குறிப்பில் உள்ள அந்த வேலைகளை அந்த நாள் நிறைவேற்றி கொடுப்பதற்கு அதிகாலையில் நாம் அதை குறிப்பெடுத்துக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வழக்கமாக இருக்கும். இதுவும் கூட வெற்றியாளர்கள் கடைபிடிக்கிற ஒரு அருமையான நடைமுறை ஆகும். தொடர்ந்து இணைந்து நீங்கள் பேசுவோம். இது அதிகாலை வசந்தமாக உங்கள் உள்ளங்களில் வீசிக்கொண்டிருக்கும் புதிகை தென்றல். புதிகை தென்றல் சுமந்து வரும் அடுத்த ராகம்.

இதயங்களை எளிமையாக்கி கொண்டிருக்கும் இது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் புதிய தென்றல். கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொண்டிருப்பது சாதனையாளர்கள் கடைபிடிக்கும், வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அணுகுமுறைகள், கடைபிடிக்கும் பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பழக்கமுமே வந்து நமக்கு வந்து அந்த பழக்கம் நம்மோடு தொடர்ந்து செயலாற்றுவதற்கு உளவியல் ரீதியாக சில உண்மைகளை சொல்கிறார்கள். எந்த ஒரு நடைமுறை பழக்கத்தை நீங்க தொடர்ந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு விரும்புறீங்களோ அந்த பழக்கத்தை குறைந்தது 21 நாட்களாவது அதை கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பழக்கம் உங்களுக்கு வந்து தொடர் நடைமுறை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் சரி, அது அதிகாலையில் எழுவதாக இருக்கட்டும் அல்லது அதிகாலையில் வந்து பல திட்டமிடலாக இருக்கட்டும், இந்த செயல்களை நீங்கள் 21 நாட்கள் செய்தீர்களானால் நிச்சயமாக அந்த பழக்கம் உங்களோடு ஒன்றிவிடும் என்று உளவியல் சொல்கிறது. சரி, வெற்றியாளர்கள் சந்திக்கும் இந்த நடைமுறைகளை பயன்படுத்தினால் நீங்களும் ஒரு வெற்றியாளரே.

எம்டிஆர் எஃப்எம் இனிய சொந்தங்கள் இதுவரை இணைந்து கேட்டு ரசித்தது பொதிகை தென்றல். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை புலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்களுக்கு வளமானதாகவும் அதிர்ஷ்டமிக்கதாகவும் செழுமையானதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் இன்று உங்கள் அன்பின் தமிழகத்திலிருந்து அப்துல் பாசித். பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலி தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் அன்புறவுகளை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. உங்களோட காட்டலையில் ரதீஷ். இப்போலிருந்து ஒரு மணி நேரத்துக்கு மதுரகானம். மதுரகானத்தில் இன்று மனோ எஸ் ஜானகி பாடின சில பாடல்களை கேட்போம். முதல் வெறும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதையல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை. மதுரகானம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கும்பகர தங்கையா. பாடல், தென்றல் காத்தே தென்றல் காத்தே, செய்தி ஒன்று கேட்டியா.

உறவுகளை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM. MTR FM-இல் மதுரகானம். மதுரகானத்தில் எஸ் ஜானகி மனோ பாடின சில பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஹானஸ்ட் ராஜா, பாடல் இழுத்து போத்தினா.

இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. மதுரகானத்தில் அடுத்து வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சிறையில் சில ராகங்கள், பாடல் காதலுக்கு பாட்டுதற்கு.

நீங்கள் இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரகானம். மதுரகானத்தில் அடுத்து வரும் பாடல் ஒரு ஊரிலை ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திலிருந்து, ஒரு மைனா குஞ்சு மாதுளப்பிஞ்சு. இதோ பாடல் உங்கள் காதோரம்.

மதுரகானம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளை, மதுரகானத்தில் அடுத்து வரும் பாடல் மானா மதுரையில என்னோட மாமன் குதிரையில. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நாடோடி மன்னன்.

மதுரகானத்தில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் MTRFM உள்ளங்களுக்காக அடுத்து வரும் பாடல் இடம்பெற திரைப்படம் கோவில் காளை. பாடல் வண்ண சிந்து வந்து விளையாடு.

நல்லது அன்பு உறவுகளை, நீங்கள் இதுவரை நேரமும் மதுரகானம் கேட்டீர்கள். மதுரகானத்தில் இன்று எஸ் ஜானகி மனோ பாடின சில பாடல்களை கேட்டீர்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளை.

வெளியில் ஒதுக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR

இனிய வணக்கம் எனது அன்பார்ந்த உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை. இன்றைய நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு குரல் காணம். ஆமாமினர்களே, இன்றைய ஒரு குரல் காணம் நிகழ்ச்சியில் கலைமாமணி டாக்டர் KJ ஜெயஸ்தாஸ் அவர்கள் பாடிய சில இனிய பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபிரசாதி. வானுக்கு வசந்தம் வண்ண நிலவு, வான் அலைகளுக்கு வசந்தம் நமது MTR FM இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTR FM நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் முதலாவதாக பல்லாண்டு வாழ்க என்ற படத்திலிருந்து ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் என்ற இனிய பாடல்.
1: அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தா

என்ன

ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அபூர்வ ராகங்கள் என்ற படத்திலிருந்து அதிசய ராகம், ஆனந்த ராகம், அழகிய ராகம், அபூர்வ ராகம் என்ற இனிமையான பாடல்

ஒரு குரல் காணாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் வாழ வைப்பேன் என்ற படத்திலிருந்து ஆகாயம் மேலே பாதாளம் கீழே என்ற இனிய பாடல்

படித்தேன் வாழ்க்கை பாடங்களை, நடித்தேன் உந்தன் மஞ்சத்திலே இடம் பிடித்தேன் உந்தன் நெஞ்சத்திலே, நாடகமா இன்னும் சாகசமா இந்த ஊர்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றலைகளில் கானம் இசைத்துக் கொண்டிருக்கும் நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு குரல் கானம். இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மன்மத லீலை என்ற படத்திலிருந்து மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற இனிய பாடல்.
1: மனைவி அமைவதெல்லாம் இறைவன்

ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாலை சூழவா என்ற படத்திலிருந்து யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவா என்ற இனிமையான பாடல்

திருக்குறள் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனதில் உறுதி வேண்டும் என்ற பழத்திலிருந்து அடி வங்காள கடலே என் ஆசை விடலே என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீதிக்கு தலை வணங்கு என்ற படத்திலிருந்து இந்த பச்சை கீழிக்கு ஒரு செவ்வந்தி பூவினை தொட்டினில் கட்டி வைத்தேன் என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நல்லவனுக்கு நல்லவன் என்ற படத்திலிருந்து சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்திலிருந்து தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மேகம் கருத்திருக்கு என்ற படத்திலிருந்து அழகான புள்ளிமானே உனக்காக அழுதேனே என்ற இனிமையான பாடல்கள்.

ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முள்ளும் மலரும் என்ற படத்திலிருந்து செந்தாளம் பூவில் வண்டாளும் தென்றல் என் மீது மோதுதமா என்ற இனிய பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு குரல் காணம். இன்றைய ஒரு குரல் காணம் நிகழ்ச்சியில் நிறைவாக நாளை நமது என்ற படத்திலிருந்து என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கையணைக்க என்ற இனிமையான பாடல்

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய ஒரு குரல் காலம். இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் கலைமாமணி டாக்டர் KJ ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கினான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபிரசாதி. இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணைந்திருந்து இணையதள வானொலியோடு நமது MTR FM நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம் உறவுகளே, மும்பையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்திலே வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து இப்பொழுது முதல் காற்றலையை கேட்டு மகிழ்வோம். சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

இருக்க இருக்கும் பாடல் வான் மிருகங்களே என்ற வரி எடுத்து தரும் பாடலாக புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை இன்று முதல் பாடலாக தருகின்றார் கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி.

சந்திரி தொடர்ந்து வரும் இனிமையான பாடல். நான் மலரோடு தனியாக ஏனிங்கே நின்றேன். இந்த வரி கொண்ட பல்லவி சரணங்களோடு வருகின்றது இரு வல்லவர்கள் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை இன்று அன்போடு தந்து கேட்டு மகள விரும்புபவர் இளமணி திருநாடு, மத்திய மாகாணம், ஹட்டன் மாநகரிலிருந்து டிராஞ்சி

நிராஞ்சி தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி அவர்கள் தருகின்ற பாடல். அந்த பாடல் பொன் நகரம் திரைப்படத்திலிருந்து வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் சாட்சியடி என்ற அந்த வரிகளை கொண்ட பாடல். இனிமையான இந்த பாடலை இப்பொழுது கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலை தருகின்றார் சிங்காரபூமியம் சிங்கப்பூர்லிங்கம் மகாலிங்கம் அவர்கள். எங்கடமை திரைப்படத்து பாடலை ஹலோ மிஸ் என்று பாட வைக்கின்றார்.

ஒரு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஆங்கிலேய நாடான இங்கிலாந்து நாட்டிலிருந்து அன்புடன் தருகின்றார் அருள்மோகன் ஒரு பாடல். என் காதலே என்ற திரைப்படத்தில் பெண்ணா தேவதையா என்று வரியெடுத்து பாடி மகிழ வைக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடலை கேட்போம். முதலில் நீண்ட கால உறவு எங்களோடு இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் அவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து வாவா அன்பே என்ற உருக்கமான பாடலை ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

இரவுகள் கேட்கும் இனிமையான பாடல்கள், தித்திக்கும் தீனான பாடலாக சின்ன குயில் சின்ன குயில் என்ற வரி எடுத்து எனக்கே நீ என்ற திரைப்படத்து பாடலை பாட வைப்பது வனமை போல என்றும் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். இவர்கள் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து கேட்கின்றார்கள். பாஸ்கரன் மாலா ஜோடி குரல்லே பாடும் பாடலை ஜோடியாக கேட்கின்றார்கள்.

இவர்கள் வந்துவிட்டால் அடுத்த பாடலை சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா வந்து ரமணி தருவது வழக்கம். வளமை போல் என்றும் தருகின்றார். உனக்காக பூச்செய்த என்ற ஒரு பாடல், என் ஆசை உன்னோடு என்ற திரைப்படத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது.

0: தொடாதோ,
1: அம்மம்மா கை தொடாதோ, உல்லாசம் பொங்கிடாதோ.
2: ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலைஞர்த்திருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள் கேட்டு மகிழ்கின்றோம்.

நீங்கள் கேட்டு மகிழும் இனிமையான பாடல்கள், தித்திக்கும் தீனான பாடல்கள். அந்த வரிசையிலே அடுத்து வரும் பாடல் கனடாவிலிருந்து மொன்றியல் நகரம், தனுஷன் தந்த பாடல். பூவெல்லாம் பாராட்டும் என்று பாப்கார்ன் திரைப்பட பாடலை தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து நிரேஷன் தந்த பாடல். பாடுற பாட்டுக்கு தந்த பாடல் பார்வைகள் என்ற திரைப்படத்து பாடலாக கேட்போம்.

தொடரும் பாடல் சிந்து நதியோரம் என்ற வரிகொண்ட இனிமையான ஒரு பாடல். மலர்களில் அவள் மல்லிகை என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை ஐரோப்பாவிலிருந்து ஈழமணி நாடு சென்று ஒயிலில் இருக்கின்ற என்னவள் வளமை போல இன்றும் கேட்டு எழுதிய பாடலாக ஒலிக்க கேட்போம்.

இந்த வழியிலே தான் அடுத்து வரும் பாடல் வளமை போல நிறைவுக்கு வரும் பாடலாக நிகழ்ச்சிக்கு பாரதி கண்ணம்மா திரைப்படுத்த பாடல் தொண்டலுக்கு தெரியுமா தொன்னாங்கு பாடல் என்ற அந்த பாடலை அன்புக்கும் பாசத்துக்குரிய காவை சேனா ஆசான் அவர்கள் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

உறவுகளில் நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்றும் மலர்ந்த தித்திக்கும் தேனான பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்பத்திலே என்று அறிந்து நிறைவுக்கு கொண்டு வந்த நிகழ்ச்சியை நாளையும் சந்திப்போம் என்று கூறி விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்போடு தமிழுடன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: என்றொரு இன உண்டு, தமிழன் என்றொரு இன உண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நீளத்தின் முதல் பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து போகுதே போகுதே என் பைங்கிலி வானிலே என்ற பாடலைத்தான் அன்போடு கேட்கின்றார் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள். பழமை போல ஜெகபர் சாதிக் அவர்களும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது இந்த பாடல்.

0: போகுதே போகுதே என்ற பாடலை கேட்ட எங்களுக்கு போகாதே போகாதே என்கனவா என்ற பாடலும் கேட்க வேண்டி இருக்கின்றது. அந்த பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் அன்று ஒலித்தது என்று ஒலிக்கின்றது. தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி, சிவசங்கரன், மத்தவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்கள் அன்போடு கேட்ட பாடல்.
1: கோடையாய மனைவி
2: இல்லையத்தான் இல்லை, என் கண்ணீருக்கு காரணம் உண்டு. போர்க்கோலம் இப்போது விடுங்கள், பிறகு பேசலாம்.
1: ஆண்மையின் அழிவிற்கு கண்ணீர் காரணமாக கூடாது. பெண்ணின் பெருமையை குலைப்பவளே

மீண்டும் ஒரு பாடல். செல்வ மகள் என்ற திரைப்படத்தில் குயிலாக நான் இருந்தென்ன குரலாக நீ வர வேண்டும் என்ற வரி கொண்ட பாடலை இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்டிருக்கின்றார்கள் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து. வளமை போல அவர் கேட்கும் வேளை அவருடன் இணைந்து வரும் கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, மேலும் ஆத்மநாதன், பத்மகுமார், ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள். அடுத்து வரும் பாடலும் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் தந்த பாடல். பெண்கண்கும் அவள் முகம் என்ற வரி எடுத்து நெருப்பில் பூத்த மலர் என்ற திரைப்படத்திலிருந்து எல்லோருடைய காதோரமும் இனிக்க ஒலிக்கின்றது.

ஒலிக்கே இருக்கும் பாடல் நீண்ட நாட்களுக்கு பின்பு இணைந்திருக்கின்றார் அன்பு முகமது ராஃபிக் அவர்கள். ராஃபிக் அவர்களே, நீங்கள் கேட்கும் அந்த பாடலை உங்களோடு இணைந்து இன்றும் முகமது ரிஸ்வான், நாசர், நஜீமா, ஜமான், தௌபிக் இவர்களும் இணைந்து காது கொடுக்கும் வேளையிலே அந்த பாடல் உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. எங்கே என் ஜீவனே உன்னை கண்டேனே என்ற பாடல்தான் நீங்கள் தந்த பாடல்.

அடுத்து வரும் இனிமையான பாடல் உறவுகளோடு உறவுகளாக எங்களுடைய கே கே நகர் சென்னையிலிருந்து ரேவதி அவர்கள் தன்னுடைய பேரன் ரித்விக்கை நினைத்து கேட்கும் ஒரு பாடல். தங்கத்தில் முகமெடுத்து என்ற வரி எடுத்து பாடும் மீனவ நண்பன் திரைப்படுத்த பாடல்.

பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்டா என்ற ஒரு பாடல். அந்த பாடல் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள் மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திலிருந்து கேட்டவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: சட்டணமா ரெண்டும் கேட்டான் லட்சணமா பட்டக்காடா பட்டணமா ரெண்டும் கேட்டான் லட்சணமா.
1: ஒலிக்கும் இனிமையான பாடலை கேட்டு மகளும் எங்களுக்காக இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலைகளிலிருந்து ஒலிபரப்பாகும் நேரம் என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த இசையோடு.

பொன்னான நேரம் என்ற திரைப்படத்தில் ஒன்று பாட கேட்போம். கொலுசு கொலுசு என்று முதல் வரி கொண்டு பாடும் இந்த பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்களுக்காக ஒலிக்கப்படுகின்றது.

அடுத்து இணைக்கும் பாடல் பாஸ்மாக் திரைப்படுத்து பாடல் வானம் நமது என்று கூறும் வரி கொண்ட இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். இதுவோ அந்த பாடல்.

பழமை போல இறுதி பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளைகுடா மண்ணில் இருந்து குவைத் நாட்டு ஜோர்ஜ். மன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் நீங்கள் கத்திரிகையில் என்ற திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கின்றீர்கள். அங்கு இப்பொழுது மிகவும் வெப்பமான காலம் என்று கூறுகிறீர்கள் அல்லவா? யாதும் நீயே என்ற வரி எடுத்து குளிர வைக்கின்றது இந்த பாடல் உங்கள் காதோரம்.

0: இன உள்ளு தமிழன் என்றொரு இன உள்ளு தனியே அவர் பொரு குணவுண்டு தனியே அவர் பொரு குணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTRFM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் NTR FM ரேடியோ.

கேட்டு மகிழ்வோம். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் காதலியே என்ற திரைப்படத்து பாடல். பூமலை தேன்மலை என்ற முதல் வரியை இணைத்து முழுவதையும் பாடுகின்றது அருள்மோகன். நீங்கள் தந்த பாடல் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து.

அந்த பாடலை தொடர்ந்து வழிக இருக்கும் அடுத்த பாடல் ஏழுமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிரான்ஜி நீங்கள் தந்த பாடல். ஓ நெஞ்சே நீதான் என்ற டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். பாதை எங்கே பயணம் எங்கே என்ற வரி கொண்ட பண்ணை புறத்து பாண்டியன் திரைப்படத்து பாடலாக கேட்க இருக்கின்றோம்.

கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்த பாடல். சாந்தினி, நீங்கள் தந்த பாடல் எங்கு ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றீர்கள். செண்பகமே செண்பகமே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

நாம் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முன்னிலை தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் என்றும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஒலிக்கின்ற பாடல்கள். அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கனடா மொன்றியலிருந்து தனுஷன் நீங்கள் அனுப்பி வைத்த பாடல். அத்தை பொண்ணே அத்தை பொண்ணே என்ற வரியை காதல் .com என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள்.

0: மேலும் ஒரு பாடல் தொடரும் வேளையில் இது ஆஸ்திரேலிய கண்டத்து உறவுகளின் பாடல். சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி தந்திருக்கின்றார் நீண்டகால உறவு. தகராறு என்ற திரைப்படத்திலிருந்து திருட்டுப்புள்ளே என்று பாடுகின்றது அந்த பாடல்.
1: எஸ்கூஸ் மீ, நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். நீங்க என்ன எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா?

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலையும் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரம் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா முதலாம் சந்திப்பில் என்ற பாடலை ஷார்லி சப்ளின் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றீர்கள். வருகின்றது பாடல் காற்றலையிலே.

இவர்களோடுதான் நீண்டகால உறவு. எங்களுடைய இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு பூவனத்தில் என்ற வரியை கழுகு திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடல் காற்றலையிலே.

மனத்தில சுகம் கொழு கொழுங்குது, வண்டு தேன் குடிக்குது, மனம் கிழு கிழுக்குது.

பிரபுவே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் திட்டிக்கும் தீனான பாடல்கள் செவியெங்கும் இசை முழக்கம் செய்து பாடுகின்றன.

0: ஒரு தத்துவ பாடல் கேட்க இருக்கின்றோம். காசேதான் கடவுளடா என்ற திரைப்படத்திலிருந்து ஆண்டவன் தொடங்கி என்று ஆரம்பிக்கும் வரியை கொண்ட பாடலை சிங்கார பூமி அம் சிங்கப்பூரிலிருந்து வளமை போலதென்று மகாலிங்கம் தந்திருக்கின்றீர்கள்.
1: ஆண்டவன் தொடங்கி ஆண்டிகள் வரையில் காசேதான் கடவுளடா அடிபட்டு ஓதப்பட்டு அறிஞ்சிக்கிட்டேன்.

காசேதான் கடவுளடா. அடிபட்டு உதப்பட்டு அறிஞ்சிக்கிட்டேன் தான் காசேதான் கடவுளடா, காசேதான் கடவுளடா, காசேதான் கடவுளடா, காசேதான்.

0: கிருஷ்ணயா பைசாய நமோ. அச்சடிச்ச அந்த பச்சை நோட்டுக்கு அர்ச்சனை செய்வோம் தமிழ் அண்ணே.
1: தேங்காய் உடச்சி சூடத்தையே தீ தரிசனம் செய்வோம் கிடைச்சாலே.
0: துட்டிருந்தா தீ அடிப்பேன், இல்லாங்க டீ நீ அடிப்பேன், தோக்கா பேட்டின் கப்பத்து பாக்கெட் அடிப்பேன். துட்டிருந்தா தீ அடிப்பேன், இல்லாங்க டீ அடிப்பேன், தோக்கா பேட்டின் கப்பத்து பாக்கெட் அடிப்பேன். அடிப்பேன் டைவடிப்பேன், டபடிப்பேன் டைவடிப்பேன், ஜகா வங்கி சைடு அடிப்பேன், கைத உன்ன நோட்டால் அடிப்பேன்.
2: அக்கா சேதா கடவுளடா, கடவுளடா அக்கா சேதா.

0: பெற்றெடுத்ததாய் தந்தை தவிர வனத்தால் எதையும் பெறக்கூடும். லட்சுமி ஒரு தீ கூட இருந்தால் லட்சியம் எல்லாம் நிறைவேறும்,
1: மகலட்சியம் எல்லாம் நிறைவேறும்.
2: இன்னமன் செய்ய உலகம் நெங்கிறான் தம்பிங்கிறான் கல்லாப்பட்டியை கண்டான் கட்டி தலாம் படிக்கிறான். இன்னமன் செய்ய உலகம் நெங்கிறான் தம்பிங்கிறான் கல்லாப்பட்டியை கண்டான் கட்டி தலாம் படிக்கிறான். பெஞ்சமழை ஓஞ்சி போன பெஞ்சமழை ஓஞ்சி போன சாஞ்சையுடன் காஞ்சி போன பேட்டையத்தான் மாத்திக்கணும் அடிக்கிறான்.
0: அந்தவன் தொடங்கி
3: ஒலிக்கின்ற பாடல்களுள் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகருக்கு செல்கின்றது. நிரேஷன் வீனஸ் விட்டு குதித்து என்ற வரி கல்கண்டு திரைப்படுத்து பாடல். இது உங்களுக்காக அந்த பாடலும் இன்றைய நேயர் நேரத்திலேயே சர்வதேச நேயர் நேரத்திலேயே

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் பாடல் இருக்கின்றது. ஆனால் என்னவள் இப்பொழுது நீண்ட கால இடமுறை விடுமுறை எடுத்து இழுத்து திருநாட்டில் இருந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் வேளையில் திருமாலின் திருமார்பில் என்ற பாடலை திரிசூலம் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார். இதோ நாங்களும் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரித்து இறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்புடன் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். ஒரு ஜீவன் அழைத்தது என்ற வரியோடு தொடங்கும் பாடலை.

அவர்களை நாங்கள் இதுவரை நேரமும் தித்திப்பான தீனான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் இதயம் நிரப்பிச் சென்றதை அறிந்தோம். மீண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது காட்டலையிலிருந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்ற

0: இன உள்ளு தமிழன் என்றொரு இன உள்ளு தனிய அவர் பொரு குணவுண்டு தனிய அவர் பொரு குணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர்.

நேர் நிறத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை என்ற பல்லவி சரணங்களையும் இணைத்து என்று பாட வைக்கின்றார். குலமகள் ராதை திரைப்படத்தில் இருந்து அந்த பாடலை நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் கேட்ட வேளையிலே அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வின், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், சாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

ஒலிக்கின்ற அடுத்த பாடல் நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என்ற இனிமையான பாடல், மன்னிப்பு திரைப்படுத்த பாடல். இன்றைய தின நல்வாழ்த்துக்களை தந்து வளமை போல இன்றும் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள், கண்ணன் சங்கரி, ரவி, மாரதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரை மனைத்து கேட்கும் அந்த பாடல் இப்பொழுது காட்டலே.

உறவுகளோடு உறவுகளாக உள்ளம் ரெண்டும் ஒன்றை ஒன்று என்ற பாடல் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்தில் அன்று பாடியிருந்தது. அந்த பாடலை இன்று திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமல பிரபா அவர்கள் ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லக்ஷசாரா மதுசூரி சிவசங்கரன் இவர்களோடு நட்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களை இணைத்து கேட்கும்படி ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அன்புக்குரியவர்களாக வந்து இணைந்து கேட்கும் பாடல்கள் பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்று உருக்கமாக பாடும் அந்த பாடலை தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன், தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி, வரசு துறை, பாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து கேட்கும் வரை ஒலிக்கும் பாடல் நாங்களும் இணைந்து கேட்டு மகளம் வண்ணம் ஒலிக்கின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலிக்கின்றது. நேயர் நேரத்துக்கான பாடல்கள்

தொடர்ந்து ஒலிக்கும் பாடல்களுள் ஒலிக்க இருக்கும் பாடலை அரசடி குப்பம் யாமிருக்க பயமின் சரவணன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒரு ஊரில் ஒரு மகாராணி என்று வரி எடுத்து கர்ச்சனை என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. தங்கம் சரவணன், பெரியசாமி, ஜனனி இவர்களோடு அந்த பாடல் நாங்களும் கேட்கும் வண்ணம் ஒலிக்கும் வேளையிலே இதோ அந்த பாடல்.

0: ஜெய்ஹிந்த் திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போமா? தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த் என்று பாடும் ஒரு அற்புதமான பாடல். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மேல ஓடுதுறைய சேப்பு விஜயராகவன் அவர்கள் நன்றி வணக்கங்கள் கூறி கேட்ட பாடல் இப்பொழுது காற்றலையில்.
1: ஜெய்ஹிந்த்.

தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட

என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த், தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்ஹிந்த்.

உறவுகளோடு உறவுகளாக அடுத்து வரும் பாடலை தருகின்றார். தமிழ்நாடு சென்னை கே கே நகர் அன்பு மகள் ரேவதி உங்களோடு இணைந்து உங்கள் அன்பு பேரன் ரித்விக் அவர்களும் இணைகின்றார்கள் என்று எழுதியவளை மகள்போடு அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றோம். சினிமா பைத்தியம் என்ற திரைப்படத்திலிருந்து என் உள்ளம் அழகான வள்ளிச்சிறை என்று வரியெடுத்து பாடுகின்றது.

இனிமையாக பாடும் இந்த பாடல்களை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடலுக்கு அனுப்பி வைத்த பாடலை கேளுங்கள் என்று விஸ்வநாதன் சான்ஸ் திரைப்படுத்த பாடலை ஒன்ன நினைச்சேன் என்று பாட வைக்கின்றார் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள்.

அடுத்து வரும் பாடல் சுத்துதடி பம்பரத்தை போல என்ற பாடல். காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்தவளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் ஒன்றிய தமிழ் வானொலியின் நீய நேரத்து நிகழ்ச்சியை அழகுபடுத்தி நிறைவுக்கு கொண்டு வர எத்தனை எத்தனை அழகு என்ற தவசி திரைப்பட பாடலை நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ் உங்கள் காதோரம் அனுப்பி வைக்கின்றது முன்னியல் தமிழ் வானொலி.

0: என்றொரு இன உண்டு, தமிழன் என்றொரு இன உண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டுக் கொள்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR F.

0: தன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது முன்னூறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது பாட்டு சவாரி. இது கதம்பம் நிகழ்வு. கதம்பத்திலே நாங்கள் கலந்து கொண்டு பாட்டு சவாரி செய்ய இருக்கின்றோம் என்ற உறவுகளே. முன்னூறு தமிழ் வானொலியின் கனடா கழகத்திலிருந்து சவாரிக்கு ஆயத்தமான பாடல்கள் தயாராகி இருக்கின்றன. வழமை போல இன்றும் பாட்டு சவாரியிலே நீங்கள் சவாரி செய்து எந்த பாட்டு இன்று உங்களுக்கு நன்றாக பிடித்திருக்கின்றது என்ற முதல் பாடலை, முதலாவதாக பிடித்த பாடல், இரண்டாவதாக பிடித்த பாடல் என்று தெரிவு செய்து காற்றலையில் வந்து இரகசியமாக நீங்கள் பதிவிடும் பொழுது அது கடந்த வாரத்தை போல் மற்றவர்கள் கேட்காத வகையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இறுதியிலே உங்களுக்கு எந்தெந்த பாடல்கள் வந்திருக்கு என்று, எது முதலாவது பாடலாக வந்திருக்கு என்று கூற முடியும். ஏழு சுரங்களிலே அமைந்த இந்த இசையிலே வந்த பாடல்களை நான் ஏழு பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்து ஏழு பாடல்களை வரிசையாக இலக்கம் கொடுத்து போட்டிக்கு விடுகின்றேன். அந்த போட்டிக்கு வரும் பாடல்கள் ஏழு பாடல்களை நீங்கள் கேட்டு சரியான பாடல், உங்களுக்கு பிடித்த பாடல், சரியான பாடல், திறமான பாடல், மற்றவர்களின் மதிப்புகள், உங்களுக்கு எது சரி, இதுதான் இயலாததாக எனக்கு விருப்பமாக இருக்கின்ற இந்த பாடல என்று தெரிவு செய்து அந்த பாடலை முதலாவதாக, இரண்டாவது தெரிவு, மூன்றாவது என்று தரம் பார்த்து தாருங்கள். பாடும் அந்த பாடலை தரம் பார்க்கும் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டியது பாடல் வரிகள், இசை, பாடகர், திரைப்படம், நடிகர்கள், இப்படி ஒரு கூட்டு முறையிலே தான் அந்த பாடல் வெளியிலே வந்திருக்கும். அது படப்பிடிப்புகள் கூட அற்புதமாக இருந்திருக்கும். சில பாடல்களை பார்த்தால் ஆச்சரியமான படப்பிடிப்பாக இருக்கும். அப்படியான படப்பிடிப்புகள் நீங்கள் பாடலை புலனங்களிலே கேட்டிருக்கின்றீர்கள், வலைத்தளங்களை பார்த்திருக்கிறீர்கள், காட்சியையும் பார்த்திருப்பீர்கள், திரைப்படத்தையும் பார்த்திருப்பீர்கள். ஓரளவுக்கு பொதுவாக கலந்துதான் அந்த பாடல்களை எடுத்து வந்திருக்கின்றேன் என்று கலம்பத்திலே திங்கட்கிழமை 21 ஆண்டு 3 மாதம் 1 நாள் 4 திரை சவாரியாக வருகின்றது. பாட்டு சவாரி 4 என்று முதல் 2-3 வாரங்களோடு 4 வாரமாக என்று வருகின்றது. இந்த பாட்டு சவாரியில இலக்கங்களுடன் வரும் பாடல்களை கேட்டுக் கொள்ளுங்கள். ஒன்றன் பின் ஒன்றாக பாடல்களை தருகின்றேன். அதன் பின்பு நீங்கள் பாடல்களை தெரிவு செய்யலாம். இன்றைய பாடல்கள் உன் என்று ஆரம்பிக்கும், உன்னை என்று கூறும், அப்படியே வரியிலே வந்திருக்கின்றது ஏழு பாடல்கள். அந்த பாடல் முதலாவது மின்சார கனவு என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல், பாண்டி நாட்டு தங்கம் என்ற திரைப்படத்து பாடல், புதிய பறவை பாடல் ஒன்று, நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலே ஒரு பாடல், இதய கமலம் என்பதில் ஒரு பாடல், இரகசிய போலீஸ் 115 என்ற திரைப்படத்து பாடலும், வியட்நாம் வீடு பாடலும், ஏழு பாடல்கள் கலந்து வருகின்றது. அதில் இப்பொழுது நான் முதலாவது பாடலை தரேன். தொடர்ந்து ஏழு பாடல்களை கேட்கும் பாக்கியம் என்று உங்களுக்கு இருக்கின்றது. இந்த நிகழ்வில் ஏழு பாடல்களை தொடர்ந்து கேட்க இருக்கின்றீர்கள். ஒன்றன்பின் ஒன்றாக கேட்டு ரசியுங்கள். அந்த பாடலை கேட்டுவிட்டு உங்களுக்கு முதலாவது என்று எந்த பாடல் உங்கள் மனதை தட்டி எழுப்புகின்றதோ அந்த பாடலுக்கு இலக்கத்துக்கு வாக்களியுங்கள். உங்களுக்கு ஏழு வாக்குகள் தரப்படுகின்றது. அந்த ஏழு வாக்குகளையும் தரப்படுத்தி நீங்கள் இந்த பாடல்களுக்கு முதலாவது பாடல், இரண்டாவது பாடல் இந்த இலக்கங்களை தர வேண்டும். வளமை போலத்தான் விதிமுறைகள். எனவே இந்த பாடல்களை ஆரம்பிக்கின்றேன். முதலாவது பாடலாக, முதலாவது இலக்கத்தை தாங்கி வருகின்ற பாடல், மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

நன்றி மேடம். உணவர்களே, இதுவரை நேரமும் நான் பேசியது உங்கள் காதல் கேட்டிருக்க மாட்டாது என்று எண்ணுகின்றேன் என்றால் ஒரு தடவை கீழே பதைத்து விட்டு வந்திருக்கின்றேன். இந்த பாடல்கள் இலக்கங்களை தாங்கி உங்கள் சந்நிதிக்கு வருகின்றன. நீங்கள் அந்த பாடல்களை குதிரையாக எண்ணிக்கொண்டு அதில் ஏறி சவாரி செய்வது போல் அந்த பாடலை கேட்டு ரசித்திருப்பீர்கள், ரசித்தீர்கள், ரசிக்கின்றீர்கள். இதுவே இந்த பாடல்களில் வரும் வரிசைகளில் எந்த வரிசை எந்த பாடல் உங்களுக்கு முதல் விருப்பமாக இருக்கின்றது என்று 7 வாக்குகள் தரப்படுகின்றது. 7 பாடலுக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்று வழமை போல இன்று பாட்டு சவாரி 4 சந்திக்கும் நாங்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் 3வது பாடலாக வந்து இப்பொழுது ஒலிக்கின்றது உண்மை ஒன்று கேட்பேன் என்ற புதிய படவை திரைப்படுத்த பாடல் கேட்போம். மீண்டும் அந்த பாடலை கேட்போமா? இந்த வருகின்றது அந்த பாடல்.

புதிய பறவை பாடல் உண்மை ஒன்று கேட்பேன் என்ற அந்த பாடல் மூன்றாவது இலக்கத்தை களத்திலே தாங்கிக் கொண்டு காட்டலைகள் வந்து சவாரி விட காத்துக் கொண்டிருக்கும் வேளையில் நீங்கள் சவாரி செய்யலாம். ஏழு பாடல்களும் சவாரி செய்து எந்த பாடல் உங்களுக்கு பிடித்த பாடல் என்று இலக்கத்தின்படி வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் வேளையிலே நான்காவதாக ஒரு பாடல், நான்காவது பாடல் எந்த பாடல் போட்டிக்கு வருகின்றது என்றால் நல்லவனுக்கு நல்லவன் என்ற திரைப்படத்திலிருந்து உன்னை தானே தஞ்சம் என்று அந்த பாடல், அந்த பாடலையும் கேட்போமா?

இந்த பாடல் வந்தது உங்களிடம் உன்னை தானே தஞ்சம் என்று அந்த பாடல் நான்காவது இலக்கம் தாங்கி வந்திருக்கின்றது. நான்காவது இலக்கத்தோடு வந்த அந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த உங்கள் வாக்கு அளித்த முதல் வாக்கை அவருக்கு அளிக்கலாம். உன் பேர் சொல்ல ஆசைதான் முதலாவது இலக்கம். இரண்டாவது இலக்கம் உன் மனசிலே பாட்டுத்தான். மூன்றாவது இலக்கம் உன்னை ஒன்று கேட்பேன். நான்காவது பாடலாக உன்னைத்தானே தஞ்சம் என்று எண்ணிய நல்லவனுக்கு நல்லவன் திரைப்பாடல். ஐந்தாவது போட்டிக்கு வந்து இன்று வரிசையில நிற்கின்றது ஒரு பாடல், பழைய பாடல் தான், இதய கமலம் என்ற திரைப்படத்திலிருந்து உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல.

இதய கமலம் திரைப்படத்து பாடல். அந்த பாடல் பல்லாண்டு காலம் எங்கள் காதோரம் இனித்தது. பட்டி தொட்டி எல்லாம் இருப்பவர்கள் முணுமுணுத்து சென்ற அந்த பாடல் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடல் வந்து உங்களிடம் ஐந்தாவது இலக்கத்தை தாங்கி போட்டியிலே நிற்கின்றது. நீங்கள் விரும்பினால் வாக்களிக்கலாம். முதலாவதாக, இரண்டாவதாக, மூன்றாவது தெரிவில் இந்த பாடல் எத்தனையாவது தெரிவில் உங்கள் மனதை கவர்ந்ததோ அந்த பதிவை தாருங்கள். ஆறாவது பாடல், ஆறாவது பாடல், ஆறாவது பதம், ஆறாவது பாடல் வருகின்றது. களத்திலே ஆறாவது இலக்கத்தை தொங்க வைத்துக் கொண்டு போட்டியிலே நிற்கும் அடுத்த பாடல் ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்தில் ஒரு பாடல். எங்கே அந்த பாடலையும் கேட்போம்.

ரகசிய பனீஸ் 1-1-5 திரைப்பட பாடல் 6வது பாடலாக இலக்கத்தை தாங்கி வந்து நிற்கின்றது உங்கள் மத்தியிலே. இந்த வகையில் 7வதும் ஒரு பாடல் வரத்தானே வேண்டும். 7 சுரங்கள் என்ற சுரங்கள் 7, அதனால் இன்றைய பாட்டு சவாரியிலே 7 பாடல்கள், 7 விதமான பாடல்கள் வருகின்றது. மாறுதலான கதாநாயகர் நாயகிகள் குரல் ஒரு குரல்கள் என்றெல்லாம் வந்திருக்கின்றது மாறி மாறி. இதிலே உங்களை படித்த பாடல் உங்கள் மனதை கவர்ந்த பாடலாக தெரிவு செய்து தாருங்கள். இந்த வேளையிலே 7வது இலக்கத்தை தாங்கி வந்த இறுதி பாடல் 7வது பாடலாக நிற்கும். 7 பாடல்களும் இறுதி பரிசையில் நிற்கின்ற ஒரு பாடல். அந்த பாடல் வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல்

0: இனிமையான இந்த பாடல்கள், இனிமையான ஏழு பாடல்களும் ஏழு விதமான பாடல்கள், குரல்கள், ஆனால் தென்னகத்து திரைவானிலே ஒலித்த பாடல்கள், எல்லோரும் மனதிலும் பிடித்த பாடல்கள். பல முறை நீங்கள் புலனத்திலும் செய்தி பகுதிகளிலும் ஒளி காட்சிகளிலும் கேட்டு பார்த்து மகிழ்ந்த வேளையிலே திரைப்படத்தையும் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள். பலவாறான இடங்களிலே இந்த பாடலை நீங்கள் உங்கள் காதலே போட்டுக் கொள்வீர்கள். நடந்து செல்லும் வழியிலே உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பாடல் வந்தால் ரெண்டாவது ஒலித்தால் அதை நின்று கேட்டு விடுவீர்கள். ஒரு நேரத்திலே உங்களுக்கு மனதுக்கு விருப்பமான பாடல் என்று ஒன்று தெரிந்தால் அதை உடனே இப்பொழுதுதான் இருக்கின்றது கைபேசி அதிலேயே கேட்டு மகிழ்ந்து விடுவீர்கள். அதனால் எல்லா பாடலும் நீங்கள் கேட்ட பாடல்கள் தான். இந்த ஏழு பாடலும் உன் பெயர் சொல்ல ஆசைதான் என்ற முதலாவது இலக்கம், இரண்டாவது இலக்கம் உன் மனசுல பாட்டு தான் இருக்குது என்றது இரண்டாவது இலக்கம், மூன்றாவது பாடல் உன்னை என்று கேட்பேன் என்ற பாடல், நான்காவது பாடல் உன்னைத்தானே தஞ்சம் என்று என்ற பாடல், ஐந்தாவது பாடல் உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, ஆறாவது பாடல் உன்னை எண்ணி என்னை மறந்தேன், ஏழாவது பாடல் உன் கண்ணில் நீர் வழிந்தால். அத்தனையும் பிரபல்யமான பாடல்கள், சிறந்த திரைப்படத்தில் இருந்து வந்த பாடல்கள், தினமும் நீங்கள் கேட்கும் பாடல்கள், ஒவ்வொரு பாடல்கள் வந்திருக்கின்றன. உன்னை என்று தாங்கி வரும் முதல் பதத்தை தாங்கி வந்திருக்கின்றது என்று பாட்டு சவாரி நான்கு. இன்றைய பாட்டு சவாரி நான்கிலே ஏழு பாடல்கள் இப்பொழுது கூடிய பாடல்கள் போட்டியில் நிற்கின்றன. இதுவரை நேரமும் நீங்கள் அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். அன்பு உறவுகளை நீங்கள் கேட்ட வண்ணம் கூடி வந்து உங்கள் வாக்குகளை தந்து செல்லுங்கள். ஏழு வாக்குகள் உங்களுக்கு தரப்படுகின்றது. இது இடைக்கிடையே இந்த பாடல்கள் பல்லவியோ சரணமோ ஒவ்வொன்று வந்து கொண்டிருக்கும், அதை கேட்டுக்கொண்டே வாருங்கள். இங்கே தேவா வந்துவிட்டார். வணக்கம் தேவா. தேவா வணக்கம்.
1: ஐயா
0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்
1: ஐயா? இது இது முதல் பாடல் ஐயா.
0: முதல் பாடல் எது உங்களுக்கு கவர்ந்த பாடல்?
1: இது மின்சார கனவு.
0: மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து
1: சொல்ல ஆசை.
0: உன் பேர் சொல்ல
1: பேரை சொல்ல.
0: சரி, அந்த பாடல் முதலாவது பாடலா விரும்பியிருக்கோம். சரி, இரண்டாவது பாடல் எது?
1: இரண்டாவது பாடல் ரெண்டாவது பாடல் உன்னை என்னை எண்ணி எண்ணி வருவேன் வந்து ரகசிய.
0: உன்னை எண்ணி என்னை மறந்தேன் அந்த பாடல் தானே?
1: ஆமையா, ரகசிய போலீஸ்.
0: ஆமா ஆமா, இரண்டாவது பாடலாக தருகின்றீர்கள் அந்த பாடலை. நல்லது. மகள் இந்த பாடலை தரப்போகின்றீர்கள்.
1: மூன்றாவது பாடல் உன் கண்ணில் நீர் வழிந்தால் வியட்நாம் இல்லை.
0: அற்புதமான பாடலா. மூன்றாவது தான் இடம் அடிக்கின்றது. உங்களுடைய மன்னிக்க வேண்டும், நீங்கள் கூறுங்கள். கூறிக்கொண்டிருங்க. நாலாவது பாடலா?
1: உன்னை ஒன்று கேட்பேன்.
0: இருங்கள். இருங்கள், நான் வரும். நீங்கள் பேசுவது வரும், உங்களுக்கு கவலைப்படாதீர்கள்.
1: நாலாவது பாடலையா?

0: விட்டீர்கள், நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும்?
1: பட்டு வண்ண ரோஜாவாம் சார்த்த கண்ணு மூடாதா அந்த பாடலி,
0: பட்டு வண்ண ரோஜாவாம் என்ற பாடலும் உங்களுக்கு நாளைய தினம் வேணும். அந்த பாடல்கள் இந்த ஏழு பாடலும் உங்களுக்கு பிடிச்ச கொண்டதா?
1: எல்லா பாடலும் பிடிச்ச பாடலையா? அருமையா, மனச எல்லாரும் நெகிழ்ச்சி போச்சு. எல்லாருக்குமே என்ன எந்த பாடல் ஒதுக்கணும்னு தெரியல.
0: அப்படியா, சரி, நல்லது. உங்களுக்கு பதவி
1: எனக்கு ஓட்டு போடணும். எல்லாரும் எல்லாம் கட்டிட்டு இருப்பாங்க, எனக்கு ஓட்டு போடணும்.
0: அப்படியா, உங்களுக்கு ஓட்டு போடுறீங்களா? சரி, பாட்டு சவாரி நான்கிலே கலந்து சிறப்பித்த தேவா, உங்களுக்கு நன்றி வணக்கம் கூறிக்கொண்டு அடுத்த அன்பு உறவுடன் செல்ல இருக்கின்றேன். அவரை
1: நன்றி நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யார் பவுனம்மாள் அழைச்சிருந்தார் போல் இருக்கின்றது. வர வேண்டும் பவுனம்மாள் காற்றலைக்கு.

0: வணக்கம் பல்லம்மா.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? காற்றுகள் சரியாக இருக்கின்றதா உங்களுக்கு?
1: சரியா இல்லைங்க ஐயா.
0: ஐயோ, அப்ப வாக்கை முதல் அழித்து விடுவோமா?
1: சரிங்க ஐயா,
0: வாக்கை முதல் அழிப்போம். இருங்கள் வாரம் இருங்கள். இருபத்தி நான்கு மணி நேரம் தமிழ் சேவையிலே காற்றோடு கலந்து பாட்டு சவாரி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்த உறவு வந்துவிட்டால் நீங்கள் உடனே வர வேண்டும். உங்கள் பதவியை தர வேண்டும் போனோமா? கேட்போம், ஓடி பாருங்கள். இது மொழிகள் தமிழ் வானொலி, இருபத்தி நான்கு மணி நேரம் தமிழ் சேவை, பாட்டு சவாரி நிகழ்ந்து

0: இனிமையான பாடல்களை கேட்கும் பொழுது சஞ்சரா ராமன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். மனவை ராமன், வணக்கம். ராமன் ராமன்,
1: வணக்கம் ஐயா. காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா?
1: சரி, இருக்கிறேன் ஐயா.
0: பாட்டு சவாரிக்கு செல்வோமா?
1: போகலாம் ஐயா.
0: பாட்டு சவாரிக்கு செல்வோம் இல்லையா? பாட்டு சவாரியில நீங்க பாட்டு சவாரிக்கு வாக்களிக்க வந்திருக்கீங்க.
2: என் நெஞ்சில் உதிரம்

0: கவலையிலே நீங்கள் நாளைய தினம் என்ன பாடலை கேட்க விரும்புகின்றீர்கள்?
1: ஆசையில பாட்டு கட்டிங்கிற பாட்டு, காவல்காரன் ராமராஜன் நடித்த படம், ராமராஜன் கௌதமி நடித்த படம்.
0: ராமராஜன் கௌதமி நடித்த என்ன
1: காவல்காரன்?
0: அந்த பாடலாம் ராமன் கேட்பது. ஆசையில பாத்தி கட்டி
1: நட்டி வச்சுங்கிற பாட்டு வரீயா?
0: ஓ, அந்த
1: முன்னாடி அண்ணன் வரும், அதுக்கப்புறம் அந்த பாட்டு வரீயா?
0: சரி சரி, பாத்தி கட்டி நலமா எல்லோரும் இருக்கிறீர்கள் தானே?
1: நலமா இருக்கையா? நேற்று அம்மாட்ட பேசுமா?
0: ஆமா, பாட்டு பாட்டு எல்லாம் பாடி இருந்தீர்கள் போல் இருந்த, மூவரும் வந்து பாடி பாடி காட்டி இருந்தீர்கள், எல்லோரும் வந்து இணைந்தது சிறப்பாக. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வாயால சொல்லும் பொழுது அங்க தமிழ் பதியும் ரெக்கார்டிங் சிஸ்டம், ரெக்கார்டிங் கண்டுபிடிங்களது சரியா? நன்றி, இணைந்து பாடல்கள் தெரிவு செய்து வந்ததற்கு நன்றி. அடுத்த வருடன் செல்கின்றேன், நன்றிகள், மீண்டும் சந்திப்போம். வணக்கம் வணக்கம். மௌனமாக வந்து விட்டீர்களாம், வானொலியை நிறுத்தி விட்டீர்களாம். பௌனம்மாள், ஓ, பௌனம்மாளுக்கு வாக்களிக்க கடினமாக இருக்க போகின்றது போல் தெரிகின்றது. பௌனம்மாள், பௌனம்மாள், பௌனம்மாளுடைய இணைப்பு சரியாக இல்லை.

0: வணக்கம் போனதா?
1: வணக்கம் ஐயா.
0: வந்து விட்டீர்களா? சரி, முதல்ல நாங்கள் முதல்ல நீங்கள் உங்களுடைய பாடலை பதிவு செய்யுங்கள். நான் சந்தர்ப்பம் தருகின்றேன், ஒரு நிமிடம் தாருங்கள்.

இப்போது நீங்கள் காட்டலையில வந்திருக்கின்றீர்கள். நன்கு அதிகாலையிலே கிருபாமூர்த்தி அவர்களுக்கு நான் கொடுத்த பாடல் அவர்கள் எழுப்பும் போது பாடலாம். பவுனம்மாள் ரீகனெக்டிங் போல பாடல் வரவில்லை. நீங்கள் என்ன பாடல் என்று காத்திரைக்கு வர வேண்டும், அந்த பாடலை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பவுனம்மாவுடன் இணைப்பு துணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த பாடலை கேட்போம். இடையிடையே பாடல்களையும் கேட்கத்தான்.

அன்பு நெஞ்சங்கள் வந்து அழைத்து உங்கள் வாக்குகளை தாருங்கள். ஏழு பாடலையும் கேட்டிருங்கள், மாறி மாறி கேட்டிருந்தீர்கள். பல தடவை கேட்ட பாடல்கள் உங்கள் மனதிலே பதிந்திருக்கும். இப்பொழுது மூவர் வந்து பதிந்துபட்டு சென்றார்கள். அடுத்த உறவை அழைக்கிறேன். பவுனம்மா மீண்டும் வருகிறேன். வணக்கம் பவுனம்மா. பவுனம்மா, என்ன என்று உங்கள் வானொலி உங்களுடைய ஒலிபரப்பு உங்களுடைய வருது இல்லையா, உங்களுடைய லைன் கிடைக்குது இல்லையா எனக்கு? பவுனம்மா, பவுனம்மாள் தொலைபேசி தொலைபேசியாக மாறிவிட்டதா என்று உங்களுக்கு

பாடல்களும் மாறி மாறி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் மனதுக்கு பிடித்த பாடலை கொண்டு வந்து தாருங்கள். பௌனம்மாள், நீங்கள் இணைந்து வாக்களித்து விட்டீர்கள், ஆனால் உங்களுடைய பாடல் தரவில்லை. மீண்டும் வந்து நீங்கள் தரலாம், பிழையில்லை. அந்த வகையில் அடுத்த உறவு யார் என்று பார்த்துக் கொண்டிருக்கும் வகையில் இந்த பாடலின் ஒரு பகுதியை கேட்போம்.

0: அடுத்த உறவு வருகின்றார், அன்பு உறவு செல்வகுமார் வருகின்றார். செல்வகுமார் வணக்கம். செல்வகுமார், செல்வகுமார் வணக்கம். செல்வகுமார் நீங்கள் ஒன்றுமே கேட்கவில்லை, பப் பப் பப் என்றுதான் கூறுகின்றது. எங்கே இருக்கின்றீர்கள்? ஒன்றுமே கேட்கவில்லை மகனி. செல்வகுமார் பப் பப் பப் பப் என்ற ஒரு ஒளிதான் வருகின்றது, ஒரு எதுவுமே வரவில்லை உங்களுடைய. வணக்கம் வணக்கம் வணக்கம் முத்து முத்துக்கள் சிரிப்பல்லவோ வந்துவிட்டது சிரிப்பு வந்துவிட்டது சிரிப்பு. சரி ரவி, சாவியை நான் பூட்டி பார்த்தா தானாக திறக்கின்றது ஐயா, நான் என்ன திட்டலாம்? சரி வாக்களிப்போமா? பாட என்ன பாட நாளையதினம் கேட்க போகின்றீர்கள்?
1: எடுத்து ஒரு மாலை தொடுத்து வைச்சேனே, அம்மன் கோயிலுக்கு கலந்து பட்டவர்.
0: ஓ, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வைத்தேனே என் சின்ன ராசா என்று. சரி, அந்த பாடலை நாளைய தினம் நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது வாக்களிப்பதற்கு ஆயத்தமாகினீர்களா? வாக்குச்சாவடிக்கு வந்து விட்டீர்களா?
1: வாக்குச்சாவடி வாக்களிக்க தயாரா இருக்கப்பா?
0: அடையாள அட்டை எல்லாம் தயாராக வைத்திருக்கின்றீர்களா? சரி, அப்போ உங்களோடு நான்

0: அவர்களை தந்து
1: கொண்டிருக்கிறோம்.
0: நாங்கள் பேசுவோம், காற்றலையிலே பேசுவோம். இணையதளங்கள் அனைவருக்கு சிலருக்கு கடினமாக இருக்கின்றது. இந்த பவனம்மாள் வந்து வந்து கொண்டிருக்கிறார், ஒரு சில பதில் தான் கூற முடிகின்றது. செல்வகுமார் உங்களுக்கு நல்ல படமாக இருக்கும்.
2: எனக்கு நல்லா இருக்குப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: எப்படி இருக்கு இன்றைய பாடல் சவாரி, பாட்டு சவாரிக்கு வரிசையில் நிற்கும் பாடல்கள்?
2: எல்லா பாடல்களுமே முத்து முத்தான பாடல்கள். எதை பிடிக்கிறதுன்னு தெரியல, இருந்தாலும் நீங்க கேட்கறதுக்காக என்னுடைய மனதுக்கு பிடித்த மாதிரி சில பாடல்களை தேர்வு செஞ்சிருக்கேன்.
0: சரியான போட்டி, சரியான போட்டி தான் இந்த வந்திருக்கின்ற போட்டிக்கு. பாட்டு சவாரி நான்கு, பாட்டு சவாரி நான்கு முன்னியல் தமிழ் வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றீர்கள். சவாரி செய்யும் பாடல்கள் நல்ல பாடல், எல்லோராலும் விரும்பத்தக்க பாடல். இன்று உன்னை என்ற பதத்தோடு வந்திருக்கின்றது. வாழ்த்துக்கள். உங்கள் நாளைய தினம் உங்களுக்கு பூவை எடுத்து ஒரு மாலை தொழுத்து என்ற பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். பாடல் காற்றலையிலே கலம்பம் நீர் விருப்பத்திலே போட்டு சவாரி பாட்டு நிகழ்வு வரும். நன்றி.
2: சவாரிக்கு நீங்க தேர்ந்தெடுத்த பாடல்களுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. நல்ல அருமையான பாடல்கள் தேடி செஞ்சிருக்கீங்க, முதல்ல அதுக்கு ஒரு நன்றி சொல்றேன்.
0: நன்றி, நன்றி. இந்த ஊக்கத்துக்கு நன்றி. எந்த பாடல் இந்த வெற்றி பெறுவது பார்ப்போம் இல்லையா?
2: நன்றி,
0: நன்றி. ரவி,
2: நன்றி.
0: கேட்போம்.
2: நன்றி,
0: நன்றி, நன்றி.

0: மாணி
1: சிவகுமார் இப்படி சரியா நலமாக இருக்கின்ற சிறப்பாக இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது வாக்களிக்கிற ஆயத்தமா?
2: வாக்களிக்க ஆயத்தம்பா. ஐடி ஐடி கார்டு ஓட்டர் ஐடி எல்லாம் கொண்டு வந்தாச்சு.
1: அங்கெல்லாம் பதிவு கையிட்டு மை பூசி ஆச்சா?
2: மை இனிமேல் தான் ஓட்டு போட்டுட்டு மை வைக்கணும்.
1: ஓட்டு போட்டது இப்ப மை பூசுறோம், போடுவதற்கு முன்பு பூசுவோடா, போட்டது பின்பு என்ன?
2: சரி ஓட்டு போ.
1: உங்கள் வாக்களை பதிவு செய்வோம் இல்லையா? ஓகே, ஓடி வாருங்கள், இருங்கள்.

0: This is the 2020 Toyota Highlander, a premium SUV loaded with features that help you enjoy the fruits of a life well earned and well lived. From its chiseled design,
1: என்னுடைய பாடல் வந்து எங்கள் தங்கம் படத்துல வந்து இந்த பாட்டுப்பா. அது ஒரு பாட்டு போட்டுங்கப்பா, ஜெயலலிதா பாட்டு.
2: எங்கள் தங்கம் திரைப்படத்திலயா?
1: ஆமாங்க.
2: என்ன பாடல்? சார், எங்கள் தங்கம் பிரகிருதியிலே உங்களுக்கு நன்றி. நன்றி இணைந்தர் சிறப்பி தம்பி, நன்றி.
1: நன்றி.
2: அடுத்த ஒரு
1: விடைபெறுங்கள்.
2: நன்றி. பவனம்மா பாருங்கள். பவனம்மா, பவனம்மா இன்று உங்களுக்கு இன்னும் வாக்களித்து விட்டீர்கள். நல்ல விடயம். ஆனால் எங்கே உங்களுடைய ஒளி வந்து என்னுடன் இணைய கடினமாக இருக்கின்றது அம்மா. உங்கள் ஒளி தடைப்பட்டு வருகின்றது. நான் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு? இது மன்னியத்தினர் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கழகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் பவனம்மாள். பவனம்மாள் வணக்கம். வணக்கம். வணக்கம். காற்றலை சதி செய்ய வாக்களித்து விட்டீர்கள். முக்கியமான முடியும். என்ன பாடல் நாளைக்கு வேண்டும்?
3: நாளைக்கு எனக்கு என்னென்ன படத்துல இருந்து கொண்டையூர் பக்கம் சரியா சரியா.
2: ஓ, அது நேராக கட்ட தெரியாது உங்களுக்கு. என்னம்மா கொண்டு ஒரு பக்கம் சரிய சரிய கண்ணல்ல அந்த பின்னோட வடிவா குத்தி எல்லாம் இருந்தால் விடாதானே. சரி, காலையில அந்த பாடல் ஐயாவுக்கு பிடிச்சிருந்ததா? சரி, அவரோட சரித்திரம். சரி, அவர் சென்று விட்டார். மீண்டும் அடுத்து கூவ துவங்கி விட்டது. உங்களுடைய ஒளி கணக்கிலும் வந்து இது முன்னைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாட்டு சவாரி செய்து கொண்டிருக்கும் பொழுது இணையதளங்கள் எல்லாம் குழப்பம் சிவனால் எல்லோருக்கும் கடினமாக இருக்கின்றது வந்து இணைந்து கொள்வதற்கு என்று என்ன தோன்றுகின்றது அன்பு உறவுகளை. இருப்பினும் நாங்கள் விடாமல் பாடல்களை தொடுத்து தந்து கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்த பாடல் என்ன பாடலாயிருக்கும்? ஒரு பாடலை தருகின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள்.

0: வணக்கம் பவுனம்மா.
1: ஐயா
0: குருங்கள்,
1: என்னுடைய வாக்களிப்பு முடிஞ்சிட்டாங்க ஐயா?
0: ஆமா, நீங்க அழைத்து விட்டீர்களா என் வாக்கு? வாக்களித்து முடிந்துதான் உங்களுடைய தொலைபேசி கொஞ்சம் கடினப்பட்டது, பின்பு வந்து பாடலையும் தந்துவிட்டீர்கள். நன்றி,
1: வாழ்த்துக்கள்.
0: மாலையில நேரத்தில் கிருபாமூர்த்தி ஐயா அவர்கள் வண்ணக்கிளி என்று சொன்னதா என கேட்டது, அதுல ஒரு பாடலை போட்டிருந்தோம், அது அவருக்கு பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு இன்று நீண்ட நேரம் பேச முடியாது, உங்களுடைய துண்டிக்கப்படுகின்றது. மீண்டும் இணைந்து கொள்ளலாம், பாடல்களே வரலாம் தானே, நீங்கள் அப்பொழுது கேட்டுக்கொள்வோம். இது முன்னேற்ற வானொலி. யார் அழைத்துக் கொண்டே இருக்கின்ற, யாருடைய தொலைபேசி அழைத்துக் கொண்டிருக்கின்ற தெரியவில்லை. இணைப்பை துண்டித்து பழக வேண்டும். ஒவ்வொருத்தரும் வந்து பேசிவிட்டு போகும்பொழுது இணைப்பை துண்டித்து பழக வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு அடுத்த ஒரு பாடலை தொடுத்து விடுகின்றேன்.

இதமான பாடல்கள், நாங்கள் தினமும் கேட்கும் பாடல்கள், என்றென்றும் கேட்கும் பாடல்கள் இங்கே காத்தலையில் பதிவிலே வந்து போட்டியிலே பதிவு செய்து சவாரி செய்து கொண்டிருக்கின்றது. உன் பேர் சொல்ல ஆசைதான், உன் மனசிலே பாட்டுத்தான் இருக்குது. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே என்ற பாடல். அதோடு உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணி என்னை மறந்தேன் என்ற அற்புதமான இன்னும் ஒரு பாடல். அதைத் தொடர்ந்து உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற பாடல். இங்கே இப்பொழுது வந்து ஐந்து உறவுகள் வந்து காத்தலையில் தங்களை பதிவு செய்து பாடல்களை கேட்டு வாக்கும் அளித்து செல்கின்றார்கள். இன்னும் வருவதற்கு நிறைய அன்பு உறவுகள் இருக்கின்றார்கள், அனைவரும் ஓடி வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். வருவார்கள், வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு பாடல்களை மாறி மாறி தருகின்றேன். பவுனம்மாள், நீங்கள் பாடலையும் கேட்டுவிட்டீர்கள், வாக்கம் அளித்து விட்டீர்கள், உங்களுடைய தொலைபேசி சிறிது நேரம் பேசிய உடனடித்தால் காரியமில்லை, நீங்கள் வராது விட்டாலும் நீங்கள் வந்து விட்டீர்கள் தானே, பேச வேண்டிய பேசி ஆகிவிட்டது. பின்பு போட்டி முடிவிலே நாங்கள் விடைகள் சொல்லும் நேரத்தில் வரலாம். அது வரைக்கும் உங்கள் வானொலியை கேட்டுக் கொண்டிருங்கள். உங்களுடைய தொலைபேசியை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்றதென்றால் அந்த ஒரு கால் அதை நிறுத்து விட்டு அணைத்து விட்டு பின்பு ஓன் பண்ணுங்கள், ஆஃப் பண்ணி ஓன் பண்ணுங்கள், சரியாக வரும் என்று எண்ணுகிறேன். இது மட்டும் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. வாரத்தில் ஒரு முறை வரும் கதம்பத்திலே உள்ளே நுழைந்து விளையாடும் பாட்டு சவாரி 1, 2, 3, 4, 5, 6, 7 சுரங்களுக்குள்ளேதான் இந்த இசை அமைந்திருக்கின்றது. அதனால் 7 பாடல்களை எடுத்து வந்திருக்கின்றேன். 7 பாடல்களும் வித்தியாசமான காலத்திலே, வித்தியாசமான நடிகர்களினாலே, வித்தியாசமான பாடகர்களாலே, வித்தியாசமான இசையமைப்பாளர்களாலே இசையமைக்கப்பட்ட பாடல்கள். ஆதலால் இந்த பாடல்கள் நாங்கள் தினமும் கேட்டு வருகின்றோம். இப்பொழுதும் கேட்கும் இந்த பாடல்கள் எல்லாம் இனிய பாடல்களாகத்தான் இருக்கின்றது. மல்லியம் ரவி அவர்கள் கூறியது போல, ஒன்று ஒன்று மீஞ்சாத அளவுக்கு இதை தள்ளுவது இதை எடுப்பது என்று தெரியாத தேர்விலே கடினப்படும் போல் தெரிகின்றது. இருப்பினும் இலகுவாக வந்து ஐவர் வந்து பதிந்து விட்டு சென்று விட்டார்கள். மீதி பேர் என்ன செய்கிறீர்கள், பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா அல்லது போட்டி தெரிவு செய்ய முடியாமல் இருக்கின்றீர்களா என்று தெரியவில்லை. ஓடி வாருங்கள், உங்கள் பதிவுகளை தாருங்கள் என்று கேட்டுக்கேன். தயவுசெய்து புலனத்திலே யாரும் பதிவுகளை போடாதீர்கள். புலனத்திலே நீங்கள் போட வேண்டாம் பாடல்களுடைய வகைகளை, இலக்கங்களை, வாக்குகளை அதிலே அளிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ள. இங்கே வர வேண்டிய உறவுகள் நிறைய இருக்கின்றீர்கள், ஓடி வாருங்கள், வந்து உங்கள் பாடலை தந்து செல்லுங்கள். பாடலையும் கேட்டுவிட்டு உங்களுடைய வாக்குகளையும் அளித்து விட்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையத்திலிருந்து இன்னொரு அந்த போட்டியில் அணிக்கும் பாடல்களில் இந்த பாடலும் ஒன்றுதான்.

முதலாவது இலக்கத்தை தாங்கி வந்த அந்த பாடல்கள் முதல் வரிகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வழியே அடுத்த பாடல் ஒன்று வர இருக்கின்றது. அந்த பாடலும் இந்த போட்டியிலே தாங்கி நிற்கின்றது. அந்த பாடல் நான்காவது இலக்கம் தாங்கி வந்த பாடல் கேட்போமா?

அடுத்த பாடல் ஏழாவது இலக்கம் தாங்கி வந்த பாடலும் முந்திக் கொண்டு ஓடுகின்ற ஒன்று ஒன்று முந்திக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. இடைவெளி விட்டு ஓடிக்கொண்டிருக்கும் போதே அந்த பாடலை தேடி பிடித்து நீங்கள் ரசித்து உங்களுக்கு விருப்பமான பாடலுக்கு வாக்குகளை அழியுங்கள். முந்திக் கொண்டு ஓட இருக்கும் அடுத்த பாடலின்

0: புகழும் வளர்ந்ததடி.
1: உன் கண்ணில் நீ வளைந்தால் அந்த பாடல் முந்திக்கொண்டு ஓட பார்க்கின்றது. அதற்கு முன்பு ஒரு பாடல் முந்தி ஓடி இப்படி வரிகளில் மாறி மாறி ஓடிக்கொண்டு இருக்கின்றது பாட்டு சவாரியிலே. இந்த எந்த பாடல் உங்களை கவர்ந்த பாடல் ஓடி வந்து கூறுங்கள்.

மிந்தி மிந்தி ஓடிக்கொண்டு ஓடுகின்றது. பக்கத்து நாளே ஒவ்வொரு பாடல் வேலை பாடல்களும் மாறி மாறி மிந்திக்கொண்டு நிறையிலே ஓடிக்கொண்டிருக்கும் வேளையிலே இந்த பாடல் முதல் இடத்தை பிடிக்கப் போகின்றது என்று பார்ப்போம். உன்னை எண்ணி என்னை மறந்தேன், ஆறாவது வரியிலே நிற்கின்றது. ஆறாவது வரிசையில் என்று ஓடிக்கொண்டிருக்கும் வேளையிலே இங்கே ஐந்தாவது வரிசையில் நிற்கும் ஒரு பாடல் மிந்திக்கொண்டு ஓடி வருகின்றது. அது என்னவென்று கேட்போமா?

பொன்னை ஒன்று கேட்பேன் என்ற பாடல் வருகின்றது. முந்திக் கொண்டு வருவேன் என்று கூறிக்கொண்டு ஓடுகின்றது புதிய பறவையிலிருந்து. வரிசையில் நிறுத்திவிட்ட பாடல் ஒன்று ஒன்று முந்திக் கொண்டு செல்கின்றது. நீங்கள் தான் எழுத்து பிடித்து அந்த சவாரியை சரியாக செய்து பாடல்களை தெரிவு செய்து தர வேண்டும் என்பவர்களை, ஏன் தாமதம் பெற வேண்டும் என்பவர்கள், இந்த நிகழ்வுக்கு நீங்கள் இதுவரை நேரமும் தாமதிக்க தேவையில்லை, பாடல்களை கேட்டுக் கொண்டிருந்தால் உடனே வந்து எங்கு நின்றாலும் இந்த பதிலை கூறிவிட்டு செல்லலாம் தானே என்ற உறவுகளை ஓடி வாருங்கள். அடுத்த பாடலுக்கு செல்லுகின்ற அடுத்த பாடல் முந்திக் கொண்டு போக பார்க்கின்றது.

0: உங்களுடைய போட்டிக்கு வந்திருக்கும் பாடல்கள் ஏழு, அந்த ஏழும் எந்தெந்த பாடல்கள்? உன் பேர் சொல்ல ஆசைதான் வருகின்றார் கண்ணன் பதிவு செய்வதற்கு. வணக்கம் கண்ணன். வணக்கம் கண்ணன், நலமாக இருக்கின்றீர்களா? எங்கே இருக்கின்றீர்கள்? பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா? சவாரியிலே
1: கேட்டுக்கிட்டே
0: இருக்கின்றீர்களா? நாளைய தினம் என்ன பாடம் உங்களுக்கு வேண்டும்?
1: நாளைய தினம்
0: சொல்லப்பார். எங்கள் தங்கத்திலே ஒரு பாடல் கேட்டிருந்தார்.
1: என்ன பாடுங்கப்பா?
0: பெண்கள் தங்கத்திலே ஒரு பாடல் தாருங்க. பாடலை குறிப்பிடவில்லை.
1: பாடலை குறிக்கல. எனக்கு வந்து எங்கப்பா நீதிச்சு தலைவனுக்கு படுத்திருந்தப்பா. நான் பாப்பா பைத்தியக்காரன்.
0: அப்படியா? அப்படி தெரியலையே.
1: உங்க பாப்பா எனக்கு வைத்தியம் பாப்பா.
0: கிரெட்டிக்காரன் வைத்தியக்காரன் தான் இருப்பான். அவன் பாட்ட முப்பாட்டனுக்கே வைத்தியம் பாப்பாங்க. பாடல்கள் தெரிவுக்கு வந்திருக்கின்றது, ஏழையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எப்படியான பாடல்? அசத்தலான பாடல்? ஏழு பாடலும் கேட்டீர்களா? தெரிவு உங்கள் மனதிலே தெரிவு செய்து வைத்திருக்கின்றீர்களா?
1: தெரிவு செய்து வச்சிருக்கேன்.
0: நாங்கள் வாக்குச்சாவடியில் ரகசிய வாக்கு தான் எடுக்கணும். இப்ப நீங்கள் சொல்லுற வாக்கு
1: ரகசிய வாக்கு.
0: ரகசிய வாக்கு எடுக்கணும். இப்ப நாங்க முன்னேறி விட்டோம் இல்லவா? வாக்குச்சாவடியில நீங்கள் ஆவணங்கள் பார்த்து வாக்குச்சாவடிக்கு வந்து உங்கள் ஆதார் கார்டு எல்லாம் காட்டி
1: சீட்டு வந்து இப்ப கார்டு இது வச்சிருக்கோம்.
0: இப்ப கையில
1: கணினி வந்துருச்சு.
0: கணினியில வந்து நாங்கள் இப்பொழுது வந்து உங்களுக்கான ஒரு உங்களுடைய வாக்குச்சாவடி கதவு திறக்கப்படும் போது நீங்கள் வரிசையில வந்து வாக்குகளை அளித்துக் கொள்ளுங்கள். சரியா?

மைபூசி ஆச்சு அவங்க கையில. வாக்களித்து விட்டீர்கள், நல்ல வாக்களித்து வாக்களையும் உபயோகிச்சிருக்கீங்க, பாடல்களை கேட்டிருக்கீங்க, எப்படி இருக்கின்றது?

0: கண்ணன், மீண்டும் நாங்கள் கலம்பத்தில் மீண்டும் நாங்கள் சந்திப்போம். இப்போது ஜோஜிடம் செல்ல
1: அணைத்துக்
0: கொள்ளுங்கள், உங்கள்தோட பேசிய முத்துவிடுங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் ஜோஜ். ஜோஜ் என்ன உங்களுக்கும் இது பிள்ளையா? ஜோஜ் என்ன நடந்தது? ஜோஜ் சாரி, அவர் சென்று விட்டார், வந்துவிட்டு சென்று விட்டார். ஜோஜ், உங்களுடைய அணைப்பு எனக்கு கிடைக்கவில்லையே ஜோஜ். சரி, பாடலை கேட்போம்.

0: அன்பு உறவு ஜோர்ஜ் வருகின்றார். வணக்கம் ஜோர்ஜ்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கேன்.
0: நலமா இருந்து நீங்கள் பணியில இருக்கின்றீர்களா?
1: இப்பதான் முடிச்சுட்டு வந்தேன்.
0: என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள் கடம்பத்திலே நாளைய தினம்?
1: இந்த பாடல ராமராஜன் பாடல். வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா வச்சு புட்டா
0: வச்சுட்டாளா? தூக்கியாங்களை வீசிட்டு போக முடியாதான்? பூசணிக்காயனை காலால கட்டிவிட்டு போலாம். வாசலிலே பூசணிக்காய் வச்சு புட்டா வச்சு புட்டா. சரி, இந்த பாடல்கள் நாலு ஏழு பாடலும் கேட்டீங்களா? ஏழு பாடலும் எப்படி உங்களுக்கு பிடித்துக் கொண்டிருக்கின்றதா? எதை தள்ளுவது எதை எடுப்பதுன்னு தெரியாமல் இருக்கின்றதா?
1: ஆமாங்க.
0: அப்படித்தான் இருக்க வேண்டும். சரி, அப்ப நீங்க வாக்களிக்கிறதுக்கு ஆயத்தமாக வந்து விட்டீர்களா? வாக்களிக்கிறதுக்கு வாக்கு சாவடிக்கு செல்லுங்கள். உங்களுக்கு கையிலே மை பூசி எல்லாம் பார்த்து செய்ய போகின்றார்கள். ஓகே, வாங்க.

0: இப்பொழுது நாங்கள் இரகசிய வாக்கெடுப்பு முடித்து வருகின்றோம். நேரலையிலே பேசுவதற்கு நலமாக இருக்கின்றீர்களா இருக்கிறீர்கள் கூறுவிட்டீர்கள், பலமாக இருக்கின்றீர்களா கூறுவிட்டீர்கள். பணி முடிந்து விட்டது, இப்ப வாக்குகளும் அழகாக பெரிய கடுமையான போட்டியாக இருக்கின்றது என்ற பாடல்கள் இல்லையா, பாடல்களை தெரிவு செய்து தந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒன்று ஒன்று மிஞ்சிக் கொண்டிருக்கின்ற பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றது. நேர் நேர்ந்து உங்களால் வர முடியாமல் போய்விட்டது இல்லையா,
1: வர முடியாமல்
0: பணி காரணமாக இருந்தீர்கள். நல்லது, இப்பொழுது வந்து விட்டீர்கள். நானே இப்பொழுது வாக்களித்து விட்டீர்கள், சிறப்பான வாக்குகளை தந்திருக்கின்ற 7 வாக்குகள் பொன்னான வாக்குகளை அளித்திருக்கின்றீர்கள். வாக்குச்சாவடிக்கு வந்து இரகசிய வாக்கெடுப்பில் வருகின்ற இன்னும் எந்த பாடல் முதல் பாடலா வரப்போகணும் தெரியாது, அவளோடு பார்த்துக் கொண்டிருங்கள், காற்றலையில் விரைவில் வரும். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: சவுதி அரேபியாவில் இருந்து எங்களுடைய அன்பு நிமிஷம் பாரூக் அவர்கள் இணைந்திருந்தார், வர வேண்டும் பாரூக், உங்கள் ரேவதி வர வேண்டும், எல்லோரும் வருகின்றீர்கள், வந்து வாக்குகளை பதியுங்கள் என்று கூறிக்கொண்டு பாடல்களை தொடர்ந்து கேட்போம். அந்த உறவுகளை எந்தெந்த பாடல்கள் சவாரியில் நிற்கின்றது என்று நாங்கள் தேடுகின்றோம். அந்த பாடல்கள் வருகின்றது காற்றலைக்கு, கேட்டு மகிழ்ந்திருப்போம் அந்த பாடல்கள். சரி, பாடலை கேட்பதற்கு வந்து ரேவதி வந்துவிட்டார், ரேவதியை அணைத்துவிடும். வணக்கம் வணக்கம் வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம்.
2: அப்பா
0: வணக்கம்.
2: வணக்கம் அப்பா.
0: நலமா இருக்கின்றீர்களா?

0: நலமாக இருக்கிறேன்ப்பா.
1: சரி, நல்லது. இன்றைய பாடல்கள் எல்லாம் கேட்டீர்களா?
0: கேட்டேனப்பா, ஆறு பாடல் கேட்டேன்பா. ஒண்ணு என்னன்னு தெரியல.
1: என்ன மகள பாடல் கொண்டு விட்டு
0: விட்டீங்களா? அதாப்பா, நான் ஏதோ கோட்டு வச்சுட்டேன், படிச்சுட்டேன்.
1: கூறுகின்றேன். முதலாவது பாடல் உன் பேர் சொல்ல ஆசைதான், மின்சார கனவு பாடல். இரண்டாவது பாடல் உன் மனசுல பாட்டுத்தான் இருக்குது, பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்து பாடல். மூன்றாவது வரிசையில நிற்கின்றது புதிய பறவையிலிருந்து உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும் அந்த பாடல்.
0: பாண்டி நாட்டுக்கு ஒன்றுதான்.
1: வரிசைப்படுத்துகிறேன் மகளே, நீங்கள் வரிசைப்படுத்திக் கொண்டு இப்பொழுது வாக்குகளை கூற வேண்டாம். ரகசிய வாக்கெடுப்பு தானே உங்களுக்கு சந்தர்ப்பம் தருவேன்.
0: ரகசிய வாக்கெடுப்பா?
1: பாடல்கள் நீங்கள் வாக்களிப்பு ரகசியமாக பெறும். இப்பொழுது பேசுகிறோம், எல்லோருக்கும் கேட்கின்றது. சரியா?
0: சரி, இப்ப நான் வாக்களிப்பு தரேன்.
1: இல்ல இல்ல இல்ல, இருங்கள் இருங்கள். உங்களுக்கு முடிய எல்லா பாடலையும் பரிசுப்படுத்தி விட்டீர்களா? அப்ப நீங்கள் பாடலை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? வாக்களிப்பதற்கு ஆயத்தமா?
0: ஆமாப்பா.
1: சரி, அப்படியே இருங்கள், நான் உங்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு செல்கின்றேன்.

0: கேட்டாரு, வேலைப்பாடல்களை நீங்கள் ஒழுங்காக கேட்டு உங்களுக்கு பிடித்த இந்த வேலைப்பாடல்களும் நாங்கள் காலங்காலமாக கேட்ட பாடல்கள் தானே? தெரிவு செய்வது கொஞ்சம் கடினமாக இருந்ததா? நாளைக்கு பாடலை தரவில்லை, இனி தாருங்கள். இப்பொழுது
1: தாமரைப்பு குளத்திலே,
0: ஓ
1: தாமரைப்பு குளத்திலே,
0: அந்த பாடல் வேணுமா உங்களுக்கு? தாமரை குளத்தில் விளையாட போகின்றீர்களா? சரி, தாமரைப்பூ குளத்திலே என்ற பாடலை நீங்கள் பதிவு செய்து செல்லும் பொழுது அடுத்த உறவு வருகின்றார், அவரிடம் செல்லட்டுமா? உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம், வணக்கம். ரோஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வாருங்கள் ரோஜா, வாருங்கள் ரோஜா. நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கிறேன். சவாரி எப்படி போடும்?
0: சவாரியில சவாரி செய்தீர்களா?
2: சவாரி ரெடியா வந்திருக்கப்பா.
0: சவாரிக்கு ரெடியா வந்திருக்கு. சரி, வாக்களிக்க போகின்றீர்களா? இப்ப ஆயத்தமா நீங்கள்?
2: என்னுடைய பாடல், ஓ ஆயத்தம், என்னுடைய பாடல், நாளைய பாடல், உலாமலே இருக்க முடியுமா?
0: சொல்லாமலே இருக்க முடியுமா அந்த பாடலா?
2: இல்ல, உலாமலே, உலாமலே,
0: உலாமலே இருக்க வேண்டும். சொன்னீங்களே ஒரு தடவை. முலாமலே இருக்க முடியுமா? ஏன்னா சவாரி எல்லாம் செய்வீர்கள், கவனமாக தானே இருக்கணும். நீங்கள் நீங்கள் பாடும் குதிரையும் கவனமா இருக்கணும் இல்லையா? குதிரை சவாரி கடுமையாக இருக்கின்றது. நீங்கள் இப்ப சவாரியில நீங்கள் பதிலளிக்க வாக்களிக்க வந்திருக்கீங்க. உங்களை வாக்குச்சாவடிக்கு எடுத்து செல்கின்றேன்.
2: நல்ல பாடல்கள் அப்பா, எல்லாம் எல்லாம் நல்ல பாடல்.
0: நன்றி, நன்றி, நன்றி. தெரிவுகள் நல்ல
2: பாடல் செய்வது கடினமாக இருக்கிறது, என்றால் எல்லாம் நல்ல பாட்டு,
0: நல்ல பாடல்தான் நீ தர வேண்டும் இல்லையா? சரி.

0: பாடல்களை கேட்டு நீங்கள் மிகவும் கடுமையாக இருக்கின்றது போட்டி என்று கூறுகின்றீர்கள் ரோஜா. பாடல்கள் அத்தனையும் நாங்கள் எப்போதும் கேட்கிற பாடல்கள் தானே?
1: தெரிவு செய்யற பாடல் எல்லா பாடலும் நல்லா இருந்தா எது தெரிவு செய்யறோம், அதனால கொஞ்சம் திண்டாட்டம் தான் இருந்தாலும்
0: முதலாவது வரிசையில நிற்கும், மற்ற பாடல் அடுத்த வரிசையில நிற்கும், முந்தி கொண்டு அப்படி மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கின்றது. பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தெரிவு
1: செய்யலாமீட்டர்
0: ஓடும் மட்டும் ஓடி முந்தி அங்கே எல்லை ஒன்று வருகின்றது, அந்த எல்லையிலே நிறுத்த வேண்டியதான். உங்களுக்கு எந்த பேரை பிடித்ததோ வாக்களிக்க முடியும். உங்களுக்கு பிடித்த குதிரை இறங்கி விடுவீர்கள், வேறு குதிரையும் கேட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. எந்த குதிரையை பிடிப்பீர்கள், எந்த குதிரை உங்களுக்கு பிடித்த குதிரை, எந்த குதிரை சவாரி செய்ய சுலபமா இருக்கு, எந்த குதிரை ஓடுவதை பார்க்கும் போது மனதில் இதமாக இருக்கின்றது என்று கணித்து நீங்கள் தருகின்றீர்கள் வாக்குகளை.
1: எந்த குதிரை முதல்ல பிடிக்கிறோமோ அதோட நீங்க
0: நீங்கள் உங்களுக்கு இப்ப உங்களுக்கு முதல் பிடிக்கிறத விட இன்னொருவருக்கு முதலாவது பிடிக்காது தானே? அப்படி வருதுல்ல, மாறி மாறித்தான் வருது. யார் யார் முதலாவது குதிரை என்று தெரிவு செய்யணும், அதை எத்தனை பேர் இந்த பாடலை எத்தனை பேர் பிடிக்கின்றார்கள் என்பதுதான். ஒவ்வொருவரும் ஏழு வாக்குகளை தருகின்றீர்கள், ஒவ்வொரு பாடலுக்கு ஒரு வாக்கு தான் அளிக்கலாம். அப்ப முதலாவது வாக்கு, இரண்டாவது வாக்கு, மூன்றாவது வாக்குன்னு நீங்கள் அளிப்பீர்கள். இப்ப நீங்கள் தெரிவு செய்த முதலாவது பாடலை இன்னொரு பேர் அதை இரண்டாவது பாடலா தெரிவு செய்யலாம் தானே, அவருக்கு வேறு பாடல் மாறும். அப்படி நாங்கள் தெரிவு செய்ய முதலாவது பாடல் எத்தனை பேருக்கு எந்த பாடலை பிடித்திருக்கு, எந்த பாடல் முதலாவது பாடலாக வாக்கப்படுகின்றது என்றுதான் நாங்கள் பார்க்கணும். தெளிவா வந்து கூறினால் எனக்கு தான் எல்லோரும் வாக்கு அளிக்க வேணும் என்று கோரிக்கை வேண்டு போனாரு. நல்ல ரோஜா, உங்கள் பாடல் நாளைக்கு வரும் பார்க்கறேன். நன்றி, மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. அன்பு மகன் ஞானசேகரன் வந்து விட்டார். வணக்கம், வணக்கம் ஞானசேகரன்.
2: தங்களுக்கு நண்பகல் வணக்கம்.
0: நண்பகல் வணக்கம், நள்ளிரவு வணக்கத்தோடு இணைந்து இல்லை உங்களுக்கு முன்னிரவு வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கு, மகிழ்வாக இருக்கு.
0: முதலில் ஒரு நன்றி கூற வேண்டும். காலையில நீங்கள் 1934 வந்த பவளக்கொடி பாடலை எங்களை கேட்க வைத்தமைக்கு
2: நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை தூண்டியதே தாங்கள் தானே.
0: அது மட்டுமல்ல, அந்த பாடல் இங்கே எல்லாம் அந்த அந்த விருது இந்த விருது என்று கொண்டு வருகிறோம். அந்த காலத்தில் வெள்ளைக்காரர்களாலே போற்றப்பட்ட ஒரு முத்தமிழ் நடிகர் என்றால் அது, அதாவது வந்து பன்முக நடிகர் என்றால் தியாகராஜ பாகவதர் ஐயா அவர்கள் தான். அவர்களுக்கு தான் இந்தியாவிலேயே முதல் முதல் சூப்பர் ஸ்டார் என்ற விருது பெற்றவர் அவர் தான். இப்பொழுதெல்லாம் காசு கொடுத்து வாங்கலாம், அப்பொழுது உண்மை ரசிகர்களாலும் மன்றங்களாலும் கலைஞர்களாலும் கொடுக்கப்பட்டது. நல்லது. அந்த பாடலை கட்டுமா, இப்பொழுது நீங்கள் வாக்குச்சாவடிக்கு வந்திருக்க, நாளைய தினம் என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்?
2: நாளைய தினம் வறுமை நிலசப்பு படத்துல இருந்து பாட்டு ஒண்ணு பாடு தம்பி பசிய கொஞ்சம் மறந்திருப்போம்.
0: பாட்டு ஒண்ணு பாடு தம்பி பசிய கொஞ்சம் மறந்திருப்போம். நல்ல ஒரு பாடல், வரிகளோட வந்த பாடல் அந்த பாடல். பாடு தம்பி, சரி, அந்த பாடலை நாளை கேட்கலாம். இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல இருக்கின்றோம். ரகசிய வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது, உங்களை அழைத்து செல்ல இருக்கின்றோம் அந்த இடத்துக்கு. அப்படியே இருங்கள், நான் கொண்டு செல்கின்றேன். இருங்கள் காற்றலை இருக்கிறேன்.

0: எப்படி இருக்கு காலநிலைகள் எல்லாம்?
1: பனி அதிகமாக உள்ளது அப்பா, பனி அதிகமாக உள்ளது. நேத்து ரொம்ப கடுமையா இருந்துச்சு. நேத்து சாலைகளே தெரியவில்லை காலையில 10 மணி வரைக்கும். நீங்க சொல்லுவீங்களா சூரியனை காணும், கரகம் மறைச்சிருக்கு அப்படிங்கிற அது மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. ஒரே புகை மூட்டமாக இருந்தது. எல்லாம் மஞ்சள் ஒளி விளக்குகளை போட்டுக்கொண்டு எல்லாம் சென்று கொண்ட வாகனங்கள் எல்லாம்.
0: அப்படித்தான் நாங்கள் இங்கேயும் செல்வோம். ஆனா அந்த வேளையிலே எங்களுக்கு சினோ பனி விழுந்து கொண்டிருக்கும். இன்று காலை வெப்பம் வருகின்றது, கரைந்து ஓடுகின்றது பார்த்தால் இந்த பனி போட்டி கொண்டிருக்கிறது. இப்பொழுது திரும்ப பனி அது மாறி மாறி வரும் ஐயா. ஐந்தாம் எங்களுக்கு உண்மையான அந்த உஷ்ணத்தோடு ஒரு இது இல்லாம இருக்கலாம். மே மாதம் முதல் பகுதியில தான் உண்மையான அந்த கோடை காலத்தை காண முடியும். அது வரைக்கும் இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கு.
1: எத்தனை மாதம் கோடை காலம்
0: எங்களுக்கு? ஒரு 3 மாதம், ஜூன் ஜூலை ஆகஸ்ட். அந்த 3 மாதத்திலும் குளிர் பெறுவதும் உண்டு. ஆனா கடும் வெயில் என்றால் ஜூன் ஜூலை இந்த 2 மாதம்தான்.
1: பாக்கி எல்லாமே பனிக்காலம் தான்.
0: இல்ல, மழையும் பனியும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும்.
1: கடந்து வரும்
0: மரங்களின் செப்டம்பர் அக்டோபர் இறுதி வாரத்திலே துவங்கியது. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 15 வரைக்கும் இந்த நிலை நீடித்து மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். 6 மாதங்கள். மிகுதி 6 மாதங்களில் மழை காலமும் காற்றும் உஷ்ணமுமா இருக்கும். அதுவும் வந்து ஒருவர் வந்து இந்தியாவில இருந்து இங்க நாட்டுக்கு வந்துட்டு 1 வருடம் இருந்து விட்டு இந்தியாவுக்கு சென்றவர், அங்கு சென்றபோது அவருடைய நண்பருக்கு நேரம் எப்படி எங்கிருந்து வார்கள் நாங்கள் கனடாவில இருந்து வருகிறோம் என்று கூறினாராம். அங்கே எப்படி கோடை காலம் அப்படி இருந்தது என்று சொன்னார். எனக்கு சரியா தெரியல, 12 மாதம் இருந்தேன் ஆனால் நான் கோடையை காணவில்லை என்று சொன்னார். வணக்கம் ஃபாரூக்.
2: வணக்கம் அப்பா, நலம் நலமரியாவல்.
0: வணக்கம் வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கேன் அப்பா. தாமும் நலமாக இருக்கின்றீர்களா? அம்மா நலமாக
0: நலமாக நானும் இருக்கின்றேன், அம்மாவும் இருக்கின்றார், நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். இன்று மாலை நேரம் நீங்கள் அழைத்தீர்கள், இணைப்புக்குள் நீங்கள் அகப்படவில்லை. அந்த மாலை நேர நிகழ்வுக்கு உங்களுடைய நேர அட்டவணை என்ன காரணம், ஒத்து வருது இல்லையா? இங்கே ஆரம்பிக்கும் நேரம் அதிகாலை 3 மணி நேரம் உங்கள் 3-4 ஏதோ கடமை கரைச்சல் தான். அப்படி என்றால் உங்களுக்கு நீங்கள் நேயர் நேரத்தில் பாடல் குறிப்பிடுகிறீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 5 மணிக்கு தான் நீங்கள் உங்களுடைய நேரம் 5 மணிக்கு தான் நிரம்புவீர்கள் என்றால் எங்களுடைய நேரம் கொஞ்சம் உங்களுக்கு அரும்பட்டாக அது கொஞ்சம் மட்டுமட்டாகத்தான் தூக்கம் எழும்புறதா பாடலை கேட்பதா என்பது கொஞ்சம் கடினம் தான். அப்படி உங்களுக்காக ஒரு சலுகை தரலாம். என்னவென்றால் நீங்கள் அன்பு உறவுகளிலே உங்கள் பாடலை எழுதி பதிவிடுங்க. நேர் நேரத்துக்கு எனக்கு இந்த பாடலை தாருங்கள் என்று. ஏனென்றால் நீங்கள் நான் இறுதி பாடல் வந்து எப்பொழுது தருவேன் என்றால் உங்களை பாடலை கவனித்து விட்டு என்னுடைய நிகழ்ச்சி முடிவு இறுதி பாடலாக தருவேன். அப்ப உங்களுக்கு கணக்காக இருக்கும் இல்லையா?
2: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி அப்பா, ரொம்ப நன்றி.
0: உங்களுக்காக அந்த சேர்ப்படுவீங்கன்னா நீங்கள் அதில் பங்கு பெற்றதுக்கு ஆர்வமாக இன்றும் ஓடி வந்தீர்கள், நேற்று ஓடி வந்தீர்கள், நீங்கள் இணைய முடியாம இருந்து விட்டீர்கள். அதெல்லாம்
2: நன்றி.
0: இறுதி பாடலாக தர உங்களுக்கு கணக்காக இருக்கும் இறுதி பாடல்.
2: நன்றி அப்பா,
0: நன்றி. நன்றி
2: நாளைக்கு எனக்கு தளபதி படத்திலிருந்து சுந்தரி சொன்னால் இருப்பேன்.
0: நல்ல நீண்ட பாடல்
2: சுந்தர்.
0: ஆமா, சொன்னால் பாடு அந்த பாட அந்த சரி இந்த
2: பாடத்தை
0: நான் கூறும்போது பாருங்கள் ரகசிய வாக்கெடுப்பு அதற்கேற்ற புலகத்தை நான் செய்துதான் பெற வேண்டும் உங்களோடு. இங்கே நாங்கள் அந்த பாடலை தருவதற்கு அதற்கு முன்பு நான் உங்களுக்கு வாக்கெடுப்புக்கு அழைத்து செல்ல வேண்டும் உங்களை வாக்கெடுப்பு நிலையத்துக்கு. வாக்கெடுப்பு நிலையத்துக்கு போகும்போது சரி

0: ஃபாரூக் அவர்கள் அற்புதமாக வாக்களித்து விட்டார். அவர் வாக்களித்து விட்டு செல்லும் வேளையில பல விடயங்களை கூறியிருந்தார். ஃபாரூக், இந்த தெலுங்கு பாடல்கள் ஏழு பாடல்களும் உங்களை கவர்ந்திருக்கின்றதா?
1: ஏழு பாடலும் கவர்ந்து சவாரி செய்வது தெரியல,
0: செய்து பார்த்தாத்தான் தெரியும். இல்ல சவாரி, இந்த நிகழ்ச்சி ஒரு சுவாரஸ்யமான சுவையான நிகழ்ச்சியா இருக்கின்றதா?
1: கண்டிப்பாப்பா, நிச்சயமா நல்ல சுவாரஸ்யமா இருக்குது.
0: நல்லது ஃபாரூக் அவர்களே, நீங்கள் நீங்க தூக்கத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். இரவு நேர பணி செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் வேண்டுமென்றால் என்னுடைய அல்லது அப்பாவினுடைய என்னுடைய இது இருக்கின்றதா உங்களுக்கு?
1: இல்லப்பா,
0: வாழ்த்துக்கள். இப்ப இந்த பாடல்களை கேட்டு பாடல்களை பதிவு செய்து கொண்டு செல்கின்றார் ஃபாரூக் அவர்கள். அவர்களோடு நாங்கள் இணைந்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த தெளிவு வேற இருக்கின்றது. அடுத்த தெளிவை கொண்டு வருவர் யார் என்று எதிர்பார்க்கும் வேளையிலே அவர் அழைப்பார் என்று எண்ணிக்கொண்டு இந்த பாடலை கொடுக்கின்ற உங்களுக்கு போட்டி பாடல்கள் ஒரு பாடலாக கேட்போம். அந்த பாடல் போட்டி பாடல், இந்த பாடல் தான் போட்டியில் நிற்கின்ற பாடல். இந்த பாடல் நிற்கின்றது வரிசையிலே, எந்த வரிசையிலே நிற்கின்றது? உண்மைத்தானே தஞ்சம் என்று அந்த பாடல் நாலாவது பதம் தாங்கி நாலாவது இலக்கத்தோடு நிற்கின்றது.

0: அடுத்த உறவு வருகின்றார். எங்களுடைய அன்பு உறவு நாகப்பன் அவர்கள் கோவையில் இருந்து வருகின்றார். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே.
1: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: நாகப்பன் பேசுகிறேன்.
0: வர வேண்டும், வருக வருக, வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கின்றீர்கள் வாக்களிப்பதற்காக. அந்த வேளையில் நாளைய தினம் என்ன பாடல் என்று கூற முடியுமா உங்களுக்கு?
1: நாளைய தின பாடல்
0: கூறுங்கள்.
1: படம் என்ன பெற்ற ராசா. பாடல் ஆசை வச்ச பேரையெல்லாம் ஆதரிக்கும் ராசா.
0: ஆசை வைத்த பேரையெல்லாம் ஆதரிக்கும் ராசா. நல்ல ராசா. ஆசை வைத்த பேரையெல்லாம் ஓ ஆசை வச்ச பேரையெல்லாம் ஆதரிக்கும் ராசா.
1: இவ்வளவு
0: தூரம் அவர் ஆதரிக்கிறார் இல்லையா சார். அவர் ஆதரிக்கும் வேளையிலே நீங்கள் வாக்களிக்க தயாராக இருக்கின்றீர்களா?
1: தயாராக இருக்கிறேன்.
0: உங்களை நான் வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்லட்டுமா? அழைத்து செல்ல போகும் நல்லது. வாக்குச்சாவடிக்கு போவோம்.

0: மின்சாரம் தான். ஐந்தாவது இடம்
1: நாங்கள்

0: இருந்தாலும் தேர்வு செஞ்சு கொடுத்துருக்கோம்.
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இரண்டாவது
0: நல்ல வார்த்தைகளாக வரட்டும்.
1: நல்ல இங்கே பாருங்கள், உங்களுக்கு பனி எப்படி கொட்டுகின்றது, பின்னவும் பெரிய பெரிய கட்டி பெரிய பெரிய பூவாக கொட்டுகின்றது ஐயா. இப்பொழுதுதான் நான் சந்தோஷப்பட்டேன், கொஞ்சம் கரைந்து விட்டது. பாதைகள் எல்லாம் தெளிவாக இருக்கும் என்று பார்த்தால் டிசாக்கியம் பிஜூஸ் என்ன ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு என்ன என்னென்று கூறலாம், ஒரு உருண்டை உருண்டையாக விழுகிறது ஐயா. ஆனால் அந்த
0: விழுந்தவுடன்
1: விழுந்தவுடன் உடனே கரைந்து விடும். அது அவ்வளவு பெரிய துணுக்கைகளாக விழுகின்றது. சரி, அது விழுந்தவுடன் ஈரமாக நிலத்திலே கரைந்து குவிந்து கொண்டிருக்கும். இப்பொழுதுதான் கூரைகளில் இருந்த பனி கரைந்து ஒழுகியது, வளைந்து ஓடியது. இது பேர் மீண்டும் வந்து குவிகின்றது. நல்லது, உங்கள் பாடல்கள் தெரியும், பாடல்களுக்கு குறிப்பும் கூறியிருந்தீர்கள், வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, நேயர் நேரம் பகுதியிலே பாடல்கள் எழுதிய வேளையிலே ஒருவர் பிழையான பாடலை திரைப்படத்தை குறித்தபடி அதை சரிபண்ணி நீங்கள் பதிவிலே போட்டதுக்கு நன்றி. அது மட்டுமல்ல, இப்பொழுது முதலாவது பதம் முதலாவது இலக்கத்தை தாங்கி வர உன் பெயர் சொல்ல ஆசைதான் நான் மின்சார கனவு என்று கூறினா அது மின்சார கண்ணா என்ற திரைப்படம். சரியாக திருத்தி தந்ததற்கு நன்றி நாகப்பன் உங்களுக்கு. ஏனென்றால் என்னுடைய தளத்திலே பார்த்து போகிறது அப்படித்தான் கிடந்த, நான் அதை எப்படி எழுதிவிட்டேன் நினைக்க பிரயணிக்க கூடாது. ஆனால் தெரிவித்து விட்டார்கள் நல்ல பாடல்கள் தெரியும். இந்த உண்மை என்றதிலே நான்காவது பாட்டு சவாரி நான்காவது வாரத்தில் இருக்கணும்னு ஆரம்பித்து மெல்ல மெல்ல ஆரம்பித்து இப்பொழுது நல்ல விமர்சையாக வந்து கொண்டிருக்கிறது. நினைக்க மகிழ்வாக இருக்கின்றது நாகப்பன். இப்ப இன்னும் வர இருக்கின்றார்கள், வர இருக்கின்ற வாக்காளர்களை
0: பார்த்து
1: நாச்சியார்கள் வாக்குப்பட்டியிலிருந்து ரெண்டு வந்து மீன் சுருட்டு வாக்குப்பட்டி வரும் இருக்கின்றது. வண்டிகேட் வாக்குப்பட்டி இன்னும் நிரப்பப்படவில்லை. ஜெயங்கொண்டம் வாக்குப்பட்டி இன்னும் நிரப்பப்படவில்லை. இப்படி ஒவ்வொருவரும் வாக்கு போட வராமல் இருக்கின்றார்கள். அப்ப எல்லோரும் வந்தால் எப்படி
0: இருக்கும்,
1: எல்லோருடைய ரசனைக்கு பெற்ற மாதிரிதான் பாடல்களை தெரிவு செய்திருந்தேன். வாழ்த்துக்கள் உங்களுடைய வாக்களிப்புக்கும் தெரிவு செய்தமைக்கும் உதவி செய்தேன். நன்றி நாகப்பன். மீண்டும்
0: மீண்டும் இணைந்து கொள்வோம்.
1: வர வேண்டி வரும் தானே எல்லோரும் இல்லையா, எப்படியும் முதலாவது பாடம் நம்பிக்கையோடு இருப்போம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி. இப்பொழுது பாடலை தொடர்ந்து தெரிந்தேன். கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், எங்களுடைய அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் பாடல்களை. இப்ப யாரோ ஒருவர் அழைக்கின்றார்கள் இருக்கின்றோ, அவர் அழைக்கவில்லை இன்னும், வர வேண்டும் காற்றழைக்கு என்று கேட்கும் வேளையிலே அடுத்த பாடல் என்ன பாடலை தரலாம். இந்த பாடல் இந்த குதிரைகள் மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு குதிரைகளாக நாங்கள் தாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றேன். அடுத்த குதிரை எந்த குதிரை என்று பார்ப்போம். எந்த குதிரையாக இருக்கலாம் என்று பார்த்தால், நாங்கள் புத கண்ணாடியை பார்க்கும் பொழுது முதலாவது இலக்கத்தை வைத்திருக்க குதிரை ஓடிக்கொண்டிருக்கிறது, முன்னோக்கி ஓடுகின்றது போல் தெரிகின்றது. அவர் களைத்து விடுவார் விரைவிலே என்றும் எனக்கு தெரியும். ஒவ்வொருவரும் முந்திக் கொண்டு ஓடும், ஆனால் களைத்து பிந்தியும் வந்துவிடும். ஒவ்வொரு குதிரை முந்தி முந்தி சொல்லிக் கொண்டு ஓடுவது கேட்க ஆச்சரியமாக இருக்கின்றது. சரி, இந்த பாடலை கேட்போம். இது முந்திக் கொண்டு ஓடுகின்றது போல் தெரிகின்றது. எங்கே பார்ப்போம்.

பாடல்கள் அனைத்தும் நல்ல பாடல்கள் தான். தலை சிறந்த இசையமைப்பாளர்கள் இசைத்த பாடல் தான். நல்ல குரல் ஆளுமை உள்ளவர்கள் பாடிய பாடல்கள் தான். பிரபல்யமான திரைப்படத்து பாடல் தான். ஆனால் எங்கள் மனதை கவர்வது தான் இங்கே முக்கியம். எந்த பாடலை தெரிவு செய்வது என்ற கடினம். எல்லா பாடலும் நல்ல பாடல், ஆனால் எங்களுக்கு எங்கள் மனதை கவர்ந்தது எந்த வகையில் என்ற கேள்வியிலேதான் இந்த பாடல் முதல் 2, 3, 4, 5, 6, 7 என்று தெரிவு செய்ய முடியும். ஆனால் 7 பாடல்களும் நல்ல பாடல்கள் தான். 7 பாடல்களும் விமரிசையான பாடல்கள், பிரபல்யமான பாடல்கள், எல்லோராலும் உச்சரிக்கப்பட்ட பாடல்கள். அதை தெரிவு செய்யும் வேளையிலேதான் அந்த கடினங்கள் ஏற்படுகின்றது என்பது 2-3 உறவுகளுடைய, அநேகமான உறவுகளுடைய அபிப்பிராயமாக இருக்கின்றது.

இரவு நேரத்தில் பாடல்கள் மாறி மாறி வரி மாறி ஓடிக்கொண்டிருக்கின்ற நான் நொந்தி நீ நொந்தி என்று யார் யார் மனதிலே பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த பிரதி தாக்கம் இங்கே தெரிகின்றது. இன்னும் 15 நிமிடங்களில் இந்த போட்டி நிறைவுக்கு வர இருக்கின்றது. அதற்கிடையில் இன்னும் வர வேண்டியவர்கள் இருக்கின்றார்கள், எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அவர்களும் வந்து வாக்களித்து விட்டு செல்ல வேண்டும். உறுதி முடிவை தெரிவித்து பாடல்கள் தருவதற்கு நேரம் சரியாக இருக்கும். 10 நிமிடங்கள் இருக்கின்றன, 15 நிமிடங்கள் இருக்கின்றன, வந்து தர வேண்டும் என்ற வேளையிலே அந்த பாடலை நீந்திக் கொண்டு இந்த பாடல் செல்ல பார்க்கின்றதே.

பாடல் பாடமாடலே, நான் எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் என்னை விட்டு ஓட போய் ஓட முடியாது யாரும், நானும் உங்களோடு வயது போனாலும் ஓடுகிறவே உங்களோடு என்று ஓடுகிறது என்பது அடுத்த பாடல். எங்கே அந்த பாடலையும் கேட்போம்.

வேலை குதிரைகள் பாடல் சவாரியிலே பங்கு பெற்று பாடல் குதிரைகளாக சென்று கொண்டிருக்கும் வேளையிலே இந்த பாடல் புரிஞ்சதை கேட்டவுடன் இன்னொரு பாடல் இன்னும் நான் மிந்து வருவேன் பார் என்று அந்த பாடல் ஓடி வருகின்றது.

சிலுவையிலே அந்த பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீ என்ன பெரிய பாடலா பழைய பாடல் என்று கூறுகின்ற நான் வருகிறேன் முன்னை முந்திக் கொண்டு அடுத்த வரிசையில் ஓடி வருகின்றது இந்த பாடல். இந்த பாடல் முந்து வந்த

இறுதிச் சுற்று அல்லவா, இறுதி வளையத்திலே ஓடி வருவார்கள். இன்னும் சில வினாடிகளில் போட்டியை முடிக்கப் போகின்றார்களே என்று எண்ணிக்கொண்டு, இன்னும் சில நிமிடங்களில் போட்டி முடிக்கப் போகின்றது என்று அடுத்த பாடல் உன்னை விட நான் சிறந்தது என்று முந்திக் கொண்டு ஓடி வருகின்றது பாருங்கள்.

பத்து நிமிடங்கள் இங்கு நிற்கின்றது. அன்பு உறவுகளை இறுதியாக ஓடி வருபவர்கள் ஓடுவார்கள். இறுதி நேரத்தில் வட்டத்தை சுற்றி சுற்றி ஒன்று ஒன்று மாறி அடித்துக் கொண்டு ஓடுகின்றது. எல்லா பாடலும் ஓடும் போல இந்த பாடல் கூறுவது, உங்களை விட விளையன் நான், உங்களை விட வேகமாக ஓடுகிறேன் பார் என்று ஓடுகின்றது.

நீங்கள் எப்படித்தான் துள்ளியாடுங்க, நீங்கள் இளைஞர்கள் களைத்து விடுவீர்கள், நாங்கள் சளைத்து விட மாட்டோம். துள்ளியாடி டூயல் பாட்டு பாடுவதில் எங்களை வெல்ல யாரும் இல்லை என்று இந்த பாடல் ஓடி வந்து கூறுகின்றது. என்ன கருத்தோட

0: ஏழு பாடல்களும் ஒன்று வந்து முந்தி கொண்டு ஓடுவது போல் விலத்திக் கொண்டு ஓடுகின்றது, பெரட்டி கொண்டு ஓடுகின்றது, சரிந்து கொண்டு ஓடுகின்றது, ஒன்று ஒன்று உராய்வு பட்டுக் கொண்டெல்லாம் ஓடிச்சது. இப்ப பாடல்கள் கேட்டீர்கள் அன்பு உறவுகளே. இன்றைய பாட்டு சவாரி 4 களத்திலே நாங்கள் இருக்கின்றோம். 12 உறவுகள் வந்து பாட்டு சவாரி செய்திருக்கின்றார்கள், இன்னும் சவாரி செய்து கொண்டும் இருக்கின்றார்கள், வருவார்கள் என்று எண்ணுகின்றேன். அவர்களுக்கு சில தடைகள் தடுமாற்றங்கள் இருக்கலாம். மீண்டும் இன்று பாட்டு சவாரியிலே பங்கு பற்றிய பாடல்களை இலக்கத்தோடு கூறுகின்றேன். முதலாவது இலக்கத்தை பூட்டிக் கொண்டு வந்து வரிசையிலே நின்று பாட்டு போட்டியிலே பாட்டு சவாரியிலே கலந்து கொண்ட பாடல் உன் பெயர் சொல்ல ஆசைதான் மின்சார கண்ணா திரைப்படுத்த பாடல். இரண்டாவது பாடலாக வரிசையிலே வந்து இரண்டாவது இலக்க தகட்டை கழுத்தில் கட்டிக்கொண்டு வரிசையில் வந்து நிற்கின்றது உன் மனசிலே பாட்டுத்தான் இருக்குது பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படுத்த பாடல். அந்த வேளையிலே ஓடி வந்து புதிய உறவை பறந்து வந்து நின்றது என்ற வரிசையிலே உன்னை ஒன்று கேட்பேன் என்ற பாடல் மூன்றாவது இலக்கத்தோடு. உடனே நான்காவது இலக்கத்தை கழுத்திலே கொழுவிக்கொண்டு உன்னைத்தானே தஞ்சம் என்று வந்த அந்த பாடல் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படுத்த பாடலும் வந்து வரிசையிலே நிற்கின்றது. அந்த வேளையிலே நாங்களும் வருகின்றோம் உங்களோடு போட்டிக்கு என்று ஐந்தாவது இலக்கத்தை களத்திலே குழுவிக்கொண்டு வந்தது உன்னை அந்த உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல இதய கமலம் பாடம். அங்கே ஆறாவது பாடம் முடுக்கோடு வந்து நின்றது உன்னை எண்ணி என்னை மறந்தேன் என்ற ரகசிய போலீஸ் 1-1-5 திரைப்படுத்த பாடல். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு ஏழாவது பாடலை அமைதியாக வந்து இருந்து ஓட்ட போட்டியில கலந்து கொண்ட பாடல் ஏழாவது பாடல் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற அற்புதமான பாடல் வியட்நாம் பாடல் எல்லாம் அற்புதமான பாடல். இந்த 7 பாடல்களும் தங்கள் களத்திலே இலக்கங்களை கழுவிக்கொண்டு வந்து போட்டியிலே கலந்து நின்ற வேளையிலே எல்லோரும் அன்பு உறவுகள் 12 உறவுகள் எல்லோரும் ஏறிச் சென்று சவாரி செய்தார்கள். தெரிவு செய்ய முடியாமல் திண்டாடி கொண்டிருப்பவர்களை விட இதோ நாங்கள் தெரிவு செய்து விட்டோம் எப்படி இருந்தும் தெரிவு செய்யத்தானே வேண்டும் என்று வந்து 12 உறவுகள் தந்தார்கள். அதிலே முதலாவது தேவா, ராமன், பவுனம்மாள், ரவி மல்லிகத்திலிருந்து செல்வகுமார், கண்ணன், ஜோஜ், ரேவதி, ரோஜா, ஞானசேகரன், ஃபாரூக், நாகப்பன் இவர்கள் சவாரி செய்து களைத்து விழுந்து இதில் எந்த பாடல் நல்ல பாடல் தெரிவு செய்கிறது சிரமப்பட்டு ஆனாலும் தெரிவு செய்து கொண்டு வந்து சென்றிருக்கின்றார்கள். வாக்குகளை இரகசியமாக தந்து சென்றிருக்கேன். ஒரு முக்கியமான இடத்திலிருந்து வரவேண்டிய வாக்கைக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். வண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவருடைய வாக்கம் வந்தால் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். இன்று இன்னும் உங்களுக்கு நேரம் இருக்கின்றது, இன்னும் 3-4 நிமிடங்கள் இருக்கின்றது போட்டியை முடிவடைவதற்கு. அதுவரை பார்க்கின்றேன், வந்தால் சரி இல்லை என்றால் நான் உங்களுக்கு வாக்குச்சாவடியை மூடி வாக்குப்பட்டிகளை திறந்து எத்தனை வாக்குகள் எந்தெந்த பாடலுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த விவரத்தை கூற இருக்கின்றேன் என்று உறவுகளே. இது மன்னர் வானொலி வாரந்தோறும் இப்பொழுது இயங்கி மறந்து கொண்டிருக்கும் பாட்டு சவாரி பாடல்கள் வரிசையில் வந்து நிற்கின்றன, காற்றலையில் கலந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. பாடல்களை கேட்டு நீங்கள் மனதை திறந்து உங்களுக்கு இந்த மனதை கவர்ந்த உங்கள் மனதை சிறந்தது என்று தெரிந்த பாடல்களுக்கான வாக்குகளை 7 வாக்குகளை கையிலே தந்துவிட்டோம். அந்த 7 வாக்குகளை மனதை 7 பிரித்து 7 பாடல்களும் கொடுத்திருக்கின்றீர்கள். தர்ம சீரர்கள் நீங்கள். ஆனால் முதல் வாக்கு எதற்கு, இரண்டாவது வாக்கு எதற்கு என்பதிலே தான் இப்போது பாடல் எந்த பாடல் என்று தெரிய வர இருக்கின்றது. கடந்த 3 வாரத்திலும் சிறந்த பாடல்களை தெரிவு செய்து வெற்றி பெற்றது. இந்த வாரம் மிகவும் கடுமையாக இருக்கின்றது. இந்த ஒரு பாடல் முந்திக் கொண்டு ஓடுகின்றது போல் தெரிகின்றது. இன்னும் நான் வாக்குப்பட்டி கண்ணுக்கு அப்படி ஓட்டே கால பார்த்தேன், இதுவரை வாக்குப்பட்டியை திறந்து பார்க்கவில்லை. என்ன இரகசிய வாக்கெடுப்பு இல்லையா? அடுத்து வந்து விட்டார் முக்கியமானவர் வந்து விட்டார். அவருடைய வாக்கை பெற்றுக் கொள்ள வணக்கம் வணக்கம் வணக்கம் சந்தனராஜ். சந்தன்ராஜ் அவருக்கு வலைத்தளம் ஒத்து வரவில்லை போல் தெரிகின்றது. எங்கே கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் தீர்ப்புக்களை. வணக்கம் வணக்கம் நலமா இருக்கின்றோம் நலமா இருக்க எப்படி இருக்கின்றது பாடல்கள் பாடல் தெரிவு கடினமாக இருக்கின்றதா? சரி அப்ப
1: உண்மைதான்
0: நாளைய பாடல் என்ன ஒன்று கூற முடியுமா அல்லது வாக்கை முதல் அழைக்க போகணும்? அதே போன்று ஒளிந்திருக்கின்ற இங்கே வாக்குப்பட்டியலுக்கு இல்லை கழிந்திருக்கும் ஒளிந்திருக்கும் பாடல் ஜீன்ஸ்ல வருகின்றது. சந்தன்ராஜ் அவர்கள் இப்பொழுது நீங்கள் வாக்குச்சாவடிக்கு வர வேண்டும். உங்கள் வாக்குகள் ஆயத்தமாக இருக்கிறதா? சரி உங்களை நான் வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்ல இருக்கின்றேன். அழைத்துச் செல்லும் வேளையிலே பாடலை கேட்டுக்கொண்டு அன்புறவர்கள் இருக்கின்றார்கள். இருக்கட்டும்.

0: இப்பொழுது வாக்குகள் அநேகமாக வாக்களிப்பு நடந்துவிட்டது, நேரமும் சரியாக வந்திருக்கின்றது. இந்த
1: நேரம்
0: நன்றி சந்தன்ராஜ். அவர் வந்து மொத்தம் 13 உறவுகள் வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த 13 பேரும் கொண்டு வந்த ஒவ்வொருவரும் 7 வாக்குகளை கொண்டு வந்து வாக்களித்திருக்கின்றார்கள். இரகசிய வாக்கெடுத்த பொழுது இப்பொழுது மர்மமாக இருக்கின்ற எந்த பாடல் முதலில், எந்த பாடல் அடுத்து வரப்போகின்றது என்று கேட்க ஆவலோடு இருக்கும் உங்களுக்கு, அந்த தீர்ப்புகளை நான் வழங்குவதற்கு முன்பு ஒரு பாடலை காற்றலை தருகின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு இருங்கள், காற்றலையில் நான் பாடலை தருகின்றேன் என்று கூறுகின்றேன். அந்த பாடலை, எந்த பாடலை எடுத்து வர வேண்டும் உங்களுக்கு ஒரு பாடலை தந்துவிட்டு நான் வாக்குகளை எண்ணிக்கொண்டிருக்கின்றேன்.

என்ன உறவுகளே, பாடல்கள் தேர்தல் முடிவடைந்து விட்டது, வாக்குகளும் எண்ணியாகிவிட்டது, எந்த பாடல் வெற்றி பெற்றது என்று தெரிவும் செய்து உள்ளோம். இப்பொழுது மொழியத்தின் வானொலி காற்றலையில் தர இருக்கும் வேளையிலே நீங்கள் எல்லோரும் யார் யார் எந்த பாடலுக்கு நீங்கள் புள்ளிகள் இட்டிருந்தீர்கள் என்பது, வாக்களித்திருக்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வகையிலே இப்பொழுது பாடல் யார் யார் கேட்ட பாடல்கள் வர இருக்கிறது. முதலில் இன்றைய தினம் ஒரு பாடல் முற்றாக ஒரு புள்ளியும் முதலாவது பாடலாக முதலாவதுக்கு தெரிவு செய்யப்படாத ஒரு பாடல். அந்த பாடல் வந்து உண்மை எண்ணி எண்ணி மறந்தேன் என்ற ரகசிய போலீஸ் 115 அந்த பாடல் முதலாவது சார்ந்து யாரும் அதற்கு வாக்களிக்கவில்லை. இரண்டாவதாக, ஆறாவதாக, ஏழாவதாக, நாலாவதாக, மூன்றாவது என்றெல்லாம் அளித்திருக்கின்றார்கள். கூடுதலாக அது முதலாவது பாடல் என்று யாரும் அதை தெரிவு செய்யவில்லை. அடுத்து மூன்று பாடல்கள் முதலாவது இடத்தை பெறாமல் ஒவ்வொருவர் விரும்பியிருக்க பாடலாக இருந்தது. ஒருவர் விரும்பியிருக்கின்றார் முதலாவது பாடலாக உன் பெயர் சொல்ல ஆசைதான் என்ற பாடலை திரவா அவர்கள் கேட்டிருந்தார். அவர் தந்திருக்கார் முதலாவது வாக்கு, ஒரு வாக்கு மட்டும்தான் அந்த பாடல் பெற்றிருக்கின்றது முதலாவது பாடலாக. அடுத்து ஒரு வாக்கை பெற்று இருக்கின்றது முதலாவது பாடல் என்றது உன் மனசிலே பாட்டுத்தான் சந்தன் ராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அடுத்து ரேவதி அவர்களும் உன்னை ஒன்று கேட்டேன் என்ற பாடலை கேட்டிருக்கின்றார், அதுக்கு வாக்களித்திருங்க. அப்படி மூன்று பாடல்கள் முதலாவது இடத்திற்கு முதலாவது இடம் என்று மூன்று பேருடைய நெஞ்சத்திலே இணைந்திருக்கின்றது அந்த பாடல்கள். அதை விட கூடுதலான புள்ளிகள் பெற்ற பாடல்கள் இருக்கின்றது, அங்கே பார்ப்போம். இது ஒரு புள்ளியை மட்டும் பெற்ற பாடல் மூன்று, சிறந்த பாடல் என்று தெரிவு செய்யப்பட்டு அந்த ஒரு புள்ளி பெற்ற பாடல்கள் உன் பெயர் சொல்ல ஆசைதான், உன் மனசிலே பாட்டுத்தான் இருக்குது, உன்னை ஒன்று கேட்பேன், தேவா, ரேவதி, சன்னன்ராஜ் அவர்கள் முதலாவது தெளிவாக இந்த மூன்று பாடல்களை ஒவ்வொருவரும் தெரிந்திருக்கின்றார்கள். அடுத்து இரண்டாவது இரண்டு பேராக இரண்டு பாடல்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அதில் முதல் வருகின்றது உன்னை தானே தஞ்சம் என்று பாடல், இரண்டு புள்ளிகள் இருவர் எங்களுக்கு விருப்பமான பாடல் என்று முதல் பாடலாக தந்திருக்கின்றார்கள். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல என்ற பாடலுக்கும் இருவர் முதலாவது வாக்கை அளித்திருக்கின்றார்கள். அந்த இரண்டு பாடலும் இரண்டு இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றது. அந்த வாக்கு அளித்தவர்கள் ராமன் அவர்கள் உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல என்பது தனக்கு பிடித்த முதல் பாடல் என்று பதிந்திருக்கின்றார். அடுத்து செல்வகுமார் வந்து செல்வகுமார் கண்ணன் வந்து தந்திருக்கின்றார் தனக்கு பிடித்த பாடல் முதலாவது பாடலாக நான் கூறியிருந்தேன் உன்னைத்தானே தஞ்சம் என்று. அடுத்த பாடல் இரண்டாவது இடத்துக்கு இரண்டு புள்ளிகளை பெற்ற பாடல் ஜோஜ் கேட்ட பாடல், ஜோஜ் தந்திருக்கின்றார் உன்னைத்தானே தஞ்சம் என்ற பாடலுக்கும் ஒரு வாக்களித்திருக்கின்றார். அடுத்த வாக்கினை தந்திருக்கின்றார் ஃபாரூக் அவர்கள். இவர்கள் நால்வரும் இரண்டு பாடல்களை தெரிந்து இரண்டு வாக்கு பெற்றிருக்கின்றது இந்த இரண்டு பாடல் இப்பொழுது இரண்டு முதல் ஒன்று ஒன்று சரி. அடுத்த கூடுதலான பள்ளிகளை பெற்று எந்த பாடல் என்று பார்ப்போம். இப்பொழுது நீங்கள் ஊகித்திருப்பீர்கள் அங்கே உன்னை எண்ணி என்னை மறந்தேன் என்ற பாடல் ஒரு புள்ளிகளும் முதலாவதாக பெறவில்லை. அப்ப ஆறு பாடல்கள் கணக்கு வந்தால் அப்ப எந்த பாடல் முதலிடம் இருக்கும் என்று நீங்கள் ஊகித்திருப்பீர்கள். இப்பொழுதே கைதட்டுவீர்கள். பழைய

இருந்தாலும் இனிய பாடல அன்பர் எல்லோருடைய இதயத்தை ஆறு பேருடைய முதலாவது வாக்கு வியட்நாம் திரைப்படத்தின் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற பாடல் முதலாவது பாடலாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று பாடல் போட்டியிலே பாட்டு சவாரியிலே முதலாவது இடம்பெற்ற பாடல் வியட்நாம் திரைப்படத்தின் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற பாடல். அதற்கு வாக்களித்தவர்கள் பவனம்மாள், ரவி மல்லியம் ரவி, புதுக்கோட்டை செல்வகுமார், ரோஜா, ஞானசேகரன், நாகப்பன் ஆகிய ஆறு பேரும் தங்களுடைய முதலாவது வாக்குகளை இந்த பாடலில் கொடுத்திருக்கின்றபடியால் இந்த வாரத்தின் முதல் பாடலாக தெரிவு செய்த வெற்றி பாடல் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற பாடலை மகளோடு தெரிவித்து வெற்றி பெற்ற பாடலுக்கு வாழ்த்து கூறி அதற்கு வாக்களித்த உங்களையும் வாழ்த்துகின்றேன். இந்த நேரத்திலே இந்த ஆறு பேரும் சேர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம், அவர்களுக்காக வழங்கப்படும். இரண்டாவது பாடல் இரண்டு பாடல்கள் பெற்றிருக்கின்றது இரண்டாவது இடத்தை. அந்த இரண்டு பாடல்கள் இருவர் தான் அதற்கு புள்ளி இட்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு பாடலுக்கு இருவர், ஒரு பாடலுக்கு மொத்தம் நாலு பேர் நீங்கள் வாக்களித்திருக்கின்றீர்கள். அவர்கள் யார் என்றால் உன்னை காணாத கண்ணும் கண்ணல்லவுக்கு ராமன் அவர்களும், அடுத்து ஃபாரூக் அவர்களும், அடுத்து ஜோஜ் அவர்களும், கண்ணன் அவர்களும் இரண்டாவது பரிசு பாடலை இரண்டு பாடலை தெரிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பாடல் வழங்கப்படும். அவர்கள் இவர்களுள் யாராவது ஒருவர் வந்து ஒரு பாடலை கேட்கலாம். சரியா, மூன்றாவது பாடலை தெரிவு செய்தவர்களும் ஒரு பாடலை கேட்கலாம். யாரு? தேவா அல்லது சந்தனராஜ் அல்லது ரேவதி, நீங்கள் வந்து ஒரு பாடலை விரைவில் வந்து கேட்க வேண்டும். ஒரு பாட்டும் பெறவில்லை, ஆனால் புள்ளிகளை அளித்த அனைவருக்கும் ஒரு பாடல் தரப்படும். இங்கே முதலாவது பாடலாக இந்த ஆறு பேர்கள் யார் வந்து கேட்கப் போகின்ற ஓடி வரவேண்டும். முதலில் வரவேற்ற பாடல்கள் எடுக்கப்படும். ஓடி வந்து தாருங்கள். இது மூன்றே தமிழ் வானொலி 24 மணி தமிழ் சேவை. எங்கே வர வேண்டும், அந்த பாடலை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது வெற்றி பெற்ற பாடலாக என்ன பாடல் வருகின்றது? இதுதான் இன்று முதலிடத்தை பெற்ற பாடல். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற பாடல் தான் முதலாவது பாடலாக இன்று முதலாவது தரத்தை பெற்ற பாடல் இந்த வாரம் முதலாவது பாடலாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற பாடல் அற்புதமான பாடல், அனைவருடைய இதயத்தையும் கவர்ந்த பாடல், எத்தனையோ பேருடைய எண்ண கருக்களை சிதறடித்த பாடல், எத்தனையோ வாழ்க்கையில் சீர்திருத்தத்தை தந்த ஒரு பாடல். பழமையாக இருந்தாலும் மிகவும் சிறப்பாக இன்றும் விளையோடி இருக்கின்ற இந்த பாடல்கள் கருத்தாலம் உள்ள ஒரு பாடல். அந்த பாடலை இப்பொழுது காற்றிலே ஒலிக்கப்படுகின்ற நீங்கள் ஓடி வந்து பாடலை தர வேண்டும், விரைவாக முடிக்க வேண்டும் தான்.

0: மிகவும் அற்புதமான பாடல். ஒரு பாடலும் சளைத்ததல்ல, ஆனால் உண்மையிலே நீங்கள் ஆறு பேர் இணைந்து தந்த பாடல். இது இளைய தலைமுறைகள், இளைய தலைமுறைகள் வந்திருந்தால் இந்த நான் நினைக்கிறேன் பெறுபவர்கள் மாறி இருக்கலாம். இந்த பாடல்கள் நன்றாக கேட்டு அனுபவித்தவர்களும் கேட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் உங்கள் வாழ்த்துக்களை தருகின்றேன். வெற்றி
1: பெற்ற
0: மற்றவர்களை வாழ்த்தி செல்லுங்கள். பாடலை
1: எல்லாருக்கும், ஆமா எல்லா, அதாவது முதல் பாடலுக்கான தேர்வு பெற்றதற்காக வாக்களித்த அனைத்து உள்ளங்களுக்கும், மற்றபடி எல்லா பாடல்களும் நல்ல பாடல்கள், அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் எல்லாரும் கரெக்டா வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வேறு என்ன கூற போகிறது? நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
1: ஆமா எல்லாருமே திறமையா நல்லபடியா வாக்கு போட்டிருக்காங்க. போன வாரத்தை விட இந்த வாரம் வந்து கொஞ்சம் கடுமையா வாக்கு போடுறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் கஷ்டத்திலயும் அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி வாக்கு அளிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் என்ன மதமா வந்து நன்றி,
0: நன்றிகள், நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். அடுத்த உறவு வருகின்ற ரோஜா வருகின்ற ரோஜா கூறுங்கள், பரீட்சை இந்த போட்டியை பற்றி கூறுங்கள். நீங்கள் எப்படி பார்த்தீர்கள்?
2: வணக்கம். உங்களை கேள்வி என்னமா?
0: இன்றைய பாட்டு சவாரி எப்படி இருந்தது, அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இதுல ஆறு ஆறு பேர் ஆறு வாக்குகளை பெற்று முதலாவது பாடலாக உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற பாடல் வந்திருக்கு.
2: அது ஒரு அருமையான பாடல் தானே, அது எல்லோரும் எந்த காலத்திலும் எல்லோரும் விரும்புற பாடல்.
0: உங்களை எப்படி கவர்ந்தது அது?
2: அந்த அதை கவர்ந்தது அந்த பாடலின் வரிகள் எனக்கு பிடிக்கும். நல்ல அந்த அந்த காட்சி வரி அந்த எல்லாமே பிடிக்கும்.
0: எனக்கு இன்னும் வந்த பாடல்களுக்குள் இதுதான் பழைய ஆக பழைய பாடல் போல் தெரிகின்றது. அப்படித்தானே?
2: உன்னை காணாத கண்ணம்
0: பாடல், வியட்நாம் உன்னை காணாத இதே கமலத்துக்கு முந்தி வந்த படமா எனக்கு தெரியவில்லை. ஆனா பழைய பாடல்கள் சிறப்பான பாடல்கள் தான், கருத்துக்கள் உள்ள பாடல். ஆனா இன்று வந்த பாடல்கள் நல்ல பாடல்கள், நல்ல வரிகளோடு வந்தது. எல்லா பாடலும் கூறுங்க.
2: எல்லா பாடலும் நல்ல பாடல். இப்ப முதல் பாடல் கேட்டு விட்டார்களா? அப்ப
0: இல்லை, மல்லியம் வந்தவர் அவர் பாடலை கூறவில்லை, அவர் வாழ்த்து கூறி விட்டுச்சிருக்கின்றார். நீங்கள் எப்படி ஆறாவது ஒரு ஆள்
2: பாட்டு, அது பாகுபலி படத்துல கண்ணா நீ தூங்கடா,
0: அந்த பாடலா வேணும் உங்களுக்கு? சரி சரி, கண்ணா நீ தூங்குடா என்ற பாடல் முதலாவது பரிசு பெற்று ஆறு பேருக்காக, கண்ணா நீ தூங்குடா, இது பாகுபலி இல்லையா? அந்த படம் பாகுபலி. உங்களுக்கு வெற்றி பெற்றவர்களுள் ஒருவராக வந்தார் எங்கள் மல்லியம் ரவி. நீங்களும் வந்தீர்கள், பாடலை பற்றியும் போட்டியை பற்றியும் கூறினீர்கள். குறுகிய நேரத்துக்கு நாங்கள் அனைத்து முடிக்க வேண்டும். எல்லோருக்கும் ஆறு பேர் வெற்றி பெற்ற உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறும் போலே, அந்த பாடலுக்கு வாழ்த்து கூறி, பாடலை எழுதியவருக்கு வாழ்த்து கூறி, அந்த பாடலை பாடியவருக்கு வாழ்த்து கூறி, அந்த பாடலுக்கு நடித்தவர்களுக்கு வாழ்த்து கூறி, அந்த பாடலை இயக்கி அது படமாக்கி எங்கள் மனதை கவர்ந்தவருக்கு வாழ்த்து கூறி, எல்லோருக்கும் ஒரு கூட்டு முயற்சியாக வந்த அந்த திரைப்படம், அவர்களுக்கு அந்த திரைப்படத்துக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். முனிவர் தமிழ் வானொலியின் ஊடாக.
2: அது மட்டும் இல்லையாப்பா, அந்த பாடலை இன்றைக்கு எடுத்துக்கணும், உங்களுக்கும் வாழ்த்து கூறணும்.
0: நான் வேறு பாடலையும் தானே கொண்டு வந்தேன். எல்லோருடைய ரசனைக்கும் ஏற்ற வகையிலே நான் நினைந்து கொண்டேன். இன்றைய இதில் இன்னும் ஒரு மாற்றம் ஏற்படுக்க இருக்கலாம் என்று எண்ணுகிறேன் ரோஜா. என்னவென்றால், இந்த பாடலை கேட்டவர்கள் ஆறு பேரும் வந்து பவுனம்மாள், மல்லியம் ரவி, செல்வகுமார், ரோஜா, ஞானசேகரன், நாகப்பன். அது சரி, இந்த வயது குறைவு கையில பிடிச்சு ஓடி வந்து விட்டீர்கள். ஆனால் இந்த பாட்டு அதாவது இளையவரையும் கவர்ந்து மூத்தவர்களையும் கவர்ந்திருக்கின்றது. ஓடு இளைய தலைமுறைகள் வந்திருந்தால் என்று ஒரு இனி ஒரு ஐந்து இளைய தலைமுறைகள் பங்கு பெற்றிருந்தால் இந்த பாடல்களை பற்றி அவர்களுக்கு தெரியா? அவர்கள் ஆசைதான் அப்படி ஏதாவது போட்டிருக்கலாம் தானே? ஏனென்றால் பழையவர்களின் தேவம் அவர்கள் உன் பெயர் சொல்ல ஆசைதான் என்ற பாடலை கேட்கிறார். சந்தன் ராஜ் வருகின்ற பாடலை தந்து விட்டீர்கள், அவரை அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நீங்கள் வந்து வணக்கம் வணக்கம் சந்தன் ராஜ் கூறுங்கள், உங்களுடைய அபிப்பிராயங்களை கூறுங்கள். சந்தன் ராஜ், வணக்கம். சந்தன் ராஜ் எல்லோருக்கும் இணையதளம் உதவி கொடுக்கிறது. வணக்கம்.
3: ஆமா,
0: வாழ்த்துக்கள். அந்த பாடல் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள், உங்கள் தெரிவிலே தந்திருக்கீர்கள், உன் மனசிலே பாடுதான் இருக்கிறது என்ற பாடுக்கு முதலாவது பாடலாக வாக்களித்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த வாக்களிப்பு வந்து இது வந்து ஒரு ஆறு பேர் அவர்கள் தந்தாப்பே அந்த பாடல்தான் சிறந்த ஒவ்வொருத்த மனதையும் கேட்ட பாடல் தான் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய மனதுக்கு அது முதலாவது பாடலாம் தெரிந்திருக்கலாம். அதனால இருப்பாள் எனக்கு பிடித்த பாடல் அந்த பாடல், எனக்கும் அந்த பாடல் நன்றாக பிடிக்கும். ஆனா எல்லா வகையிலையும் பார்த்து கூட்டி கடித்து பார்க்கும் பொழுதுக்கு அந்த பாடல் இப்ப இந்த இந்த காலத்துல வர இளைஞர்கள், அதுக்காக உங்களை இளைஞர் என்று கூறவில்லை, இளைஞர்கள் மனதிலே அந்த நான் கவனித்து பார்த்தேன், இந்த வாக்களித்தவர்களும் 13 பேர் வாக்களித்தவர்கள் அந்த உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற இடத்துல 6 பேரும் மித்த 7 பேரும் 7வது இடத்தையும் கண்டிருக்கிறது அந்த பாடல். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு வந்து சிறப்பித்து இணைந்து அலங்கரித்து சென்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் எல்லோருக்கும் பொதுவாக வந்து கேட்டிருக்கின்றார் எங்களுடைய இல்ல அவர் கேட்ட முதலாவது பாடல்கள். நீங்கள் என்ன பாடல் நீங்கள் வந்து உங்கள் ஒவ்வொரு பாடல்கள் மூன்றாவது இடத்தை பெற்ற பாடல்களுக்குள் வந்தவர்களுக்குள்ளே வருகின்றீர்கள். அதோடு
1: வந்தாங்களா அவங்களுடைய கருத்தையும் சொல்லட்டும், சப்போஸ் அவங்களுக்கு வேற பாடல் இருந்தாலும் கொடுங்க, ஒண்ணும்
0: கண்ணாமூச்சி
1: நிச்சயமாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையா. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுங்கிறது ரொம்ப கடினமான வேலை, சிறப்பாக
0: செய்திருக்கீங்க. முதல் கடினமா இருக்கிற பாட்டுகள் எல்லாம் மாறி மாறி ஓடுதுங்க.
1: நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி
0: சந்தன்ராஜ். அடுத்த உறவை எதிர்பார்க்கின்ற பெற வேண்டும் யார் வரப்போன்ற இரண்டாவது நிலையை பெற்றவர்கள் யார் யார் என்றால், இரண்டாவது நிலையத்தை பெற்ற பாடலை கேட்டவர்கள் ஜோர்ஜ் கேட்டிருக்கின்றார், கண்ணன் கேட்டிருக்கின்றார், அடுத்தது ஃபாரூக் கேட்டிருக்கின்றார், ராமன் கேட்டிருக்கின்றார். உங்களுக்குள்ள யாராவது வந்து ஒரு பாடல் வேண்டும் என்றால் வந்து கேட்டுக்கொள்ளலாம். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையத்திலிருந்து ஒரு பெயர்ப்பாய் கொண்டிருக்கிறது. இன்றைய பாட்டு சவாரியிலே முதலாவது இடத்தை பெற்றது எந்த பாட்டு? உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற பாடல். எங்கே இரண்டாவது இடத்தை பெற்றவர்கள் நால்வர், நால்வர்களே ஒருவர் வந்து பாடல் கேட்கப் போகின்றீர்களா? ஓடி வர வேண்டும், நேரம் போய்கொண்டிருக்கின்றது. இவர பாடலை நான் தந்தாக வேண்டும். வர வேண்டும் ராமன், அடுத்து செல்வகுமார், இல்ல செல்வகுமார், செல்வகுமார், ஜோர்ஜ், ஃபாரூக், உங்களுக்குள்ளே யாராவது ஒருவர் வர வேண்டும். நான் முதலாவது விருப்ப பாடலை கொடுக்க வேண்டும் என்றேன். வந்துவிட்டார் ரேவதி, வந்துவிட்டார். வணக்கம் ரேவதி. வணக்கம் வணக்கம் வணக்கம் ரேவதி. வணக்கம் வணக்கம் ரேவதி. நல்லமா இருக்கின்றீர்களா?
3: கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: பாட்டு போட்டியிலே கலந்து அழைத்து விட்டீர்களா?
3: இல்ல இல்ல. அப்ப அவரு சகோதரர் சொன்ன பாடலே எனக்கும் போட்டுருங்கப்பா. கண்ணாமூச்சி மேடம்,
0: அந்த பாடல்
3: இப்ப கேட்டு நின்ன. போட்டியை பத்தி நீங்க சொன்ன மாதிரி நல்ல கடுமையான போட்டி தான். ஆனா அவங்க வந்து மனநிலை பொறுத்து எனக்கும் அந்த பாடல் பிடிக்கும் தான். நீங்க சொல்ற மாதிரி அழிமூஞ்சி பாடலும் லாஸ்ட்
0: கொண்டு அப்படியே இல்ல, ஒரு சிலருக்கு இருக்க முடியும், அதெல்லாம் நடந்து வந்து அதுல ஒண்ணுமில்ல. நல்ல உங்களோட மன
3: நல்ல பாடல் தான் அது, உருக்கமான பாடல் தான். முதல் வரிசைக்கு வர வேண்டிய பாடல் தான் அது. எல்லாருமே நல்லா வாக்களிச்சிருக்காங்க. வெளியிட கூடாது,
0: இப்பதான் வெளியிட்டேன்
3: இல்லீங்களா?
0: நல்லது நல்லது. வாழ்த்துக்கள்.
4: ராமன் பாட்டு சொல்லார் இல்லையே, பங்கு பெற்ற அனைவருக்கும் எனக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஐயா.
0: நன்றி. அடுத்து
4: அனைத்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி நன்றி. பாடலுக்கு நீங்கள் வந்து வாக்களித்து நிகழ்ச்சியை சிறப்பித்து கேட்டுக்கொண்டு கூட இருந்தவைக்கு நன்றி. இரண்டாவது பாடலாக தெரிவு செய்திருக்கின்றீர்கள், நீங்கள் தெரிவு செய்த பாடல். இரண்டாவது பாடலுக்கு நீங்கள் அளித்திருக்கின்ற வாக்கு உன்னை காணாத கண்ணும் கண்ணில் என்ற ஒரு அற்புதம். உங்களுக்கு இரண்டாவது பாடலுக்கு ஒரு பாடல் தருகிறேன், என்ன பாடல் உங்களுக்கு விருப்பம்?
4: கண்ணும் படத்திலிருந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் அந்த பாட்டை கேட்கறீங்க
0: சார். நல்ல பாடல், அந்த பாடல் இணைந்து சிறப்பித்தது நன்றி. இங்கே கண்ணன் வந்திருக்காரு, அவரே
4: மத்தவங்க யாரு கேட்பாங்கன்னு கேட்டுக்கீங்க, மத்தவருடைய கேட்டுக்கீங்க கருத்துக்களை.
0: மற்றவர்கள் கேட்போம், வருகின்ற கண்ணன் கேட்டு விடுவோம். வணக்கம் வணக்கம், கண்ணன் கூறுங்கள். கண்ணன் வணக்கம் வணக்கம், எப்படி இருந்தது போட்டி? கண்ணன் இரண்டாவது பாடலாக நீங்கள் தெரிவித்த பாடல் உன்னை தாயே தஞ்சம். சரி, அதுக்கு என்ன பாடல் நீங்கள் என்ன பாடல்
5: திறப்பீங்க? அதை மதிப்பா கண்ணாக்கு
0: கண்ணா உன்னை தேடுகிறேன் பாவா.
5: ஆமாங்கப்பா.
0: சரி, கருத்துக்கள் வேறு ஏதாவது கூற இருக்கிறீங்களா? நன்றி நன்றி நன்றி நன்றி. பாடல்களை தர இருக்கின்றேன். இந்த ஆறு பாடல்களை, ஆறு வாக்குகளை பெற்ற முதலாவது இடம் பெற்ற பாடலை கேட்டவர்களுள் அவர்களுக்காக ஒரு பாடல் வருகின்றது. பாகுபலி என்ற திரைப்படத்திலிருந்து முதலாவது பாடல்.

0: முக்கியமான கெஸ்ட் எல்லாம் வர சொல்லிருக்கேன். அம்மா வேற இருக்காங்க, நீ வேற பாட்டிலோட குடிச்சு
1: உங்களே அடிக்கடி மறந்துடுவாங்க. என்ன மட்டும் ஞாபகம் வச்சிருப்பாங்களா?
0: கரெக்ட், அப்படியே பார்த்தாலும் காலையில் மறந்துட்டு போறாங்க.
1: இருக்கு
0: உழைச்சு வச்சுட்டு வரப்பா,
1: ஊத்திட்டு வரக்கூடாது.

அந்த பாடல் முதலாவது இடத்தை பெற்ற வெற்றியாளர்கள் வெற்றியாளர்கள் அல்ல, முதலாவது பாடலை தெரிவு செய்த அந்த வாக்காளர்கள் ஆறுவர், பவுனம்மாள், ரவி மல்லியம், ரவி செல்வகுமார், ரோஜா, ஞானசேகரன், நாகப்பன், இவர்களுக்காக அந்த பாடல் ஒலித்த வேளையிலே இரண்டாவது இடத்தை இரண்டு பாடல் பெற்றது. அதிலே ஒரு குழுவினர் ராமன், அவரோடு சேர்ந்து பாரூக் அவர்களை ராமன் வந்த ஒரு பாடலை கேட்டிருந்தார். அவருக்காக இரண்டாவது பரிசு பெற்ற பாடல் வருகின்றது. இரண்டாவது இடத்தை தெரிவு செய்த தன்மைக்காக தர வேண்டும், ஆனால் உண்மையில் முதலாவது பரிசு முதலாவது பாடலுக்காகத்தான் தர வேண்டும். இருப்பினும் எல்லோருக்குமாக இணைந்து எல்லோரும் பாடல் கேட்க வேண்டும் என்பதற்காக தருகின்றனர் இந்த பாடலை.

காணாத கண்ணும் கண்ணல்ல என்ற பாடலுக்கு இருவர் முதல் பாடலாக தெரிவு செய்தவர்கள் ஒருவர் ராமன். அவர் கேட்ட பாடல் வந்த வேளையிலே அடுத்த பாடலும் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கின்றது. இருவர் கேட்டிருக்கின்றார்கள். கண்ணன் ஜோஜ் இருவரும் வாக்களித்து உன்னைத்தானே என்று கேட்டு இரண்டாவது இடத்துக்கு ஒரு பாடலை தெரிவு செய்திருந்தார்கள். அவர்களுக்காகவும் ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடலை கண்ணன் வந்து கேட்டிருக்கின்றார். கருவு கண்ணன் அவர்கள் கேட்ட பாடலையும் தருகின்றேன்.

அழகான அந்த பாடல் காற்றலையில் கலந்தது. இரண்டாவது தெரிவை தந்த பாடலை தெரிவு செய்தவர்கள் இருவர்கள், ஒருவர் வந்து கேட்ட பாடல் கண்ணன் கேட்டிருந்தார். இந்த போல ஒரு மூன்று பாடல்கள் ஒவ்வொரு வாக்குகளை பெற்றிருக்கின்றது. முதலாவது தெரிவிலே அந்த பாடல்களும் சிறந்த பாடல்கள் தானே, அவர்கள் மனதை கவர்ந்திருக்கும் வகையில் அந்த பாடலுக்கு வாக்களித்த தேவா, சந்தன்ராஜ் மற்றும் ரேவதி அம்மா, இவர்கள் மூவரும் வந்து தங்களுடைய மனதுக்கு பிடித்த முதலாவது பாடல்கள் இந்த பாடலை தந்திருக்கின்றார்கள். வாக்குகள் கூட பெற்றதனால் அந்த பாடல் வெற்றி பெற்றது. அவர்கள் கேட்ட பாடல் ஒன்று வருகின்றது. ஒரு பாடல் சந்தன்ராஜ் அவர்கள் வந்து இவர்களுக்காக கேட்டிருந்தார். மூவருக்குமாக அந்த பாடலும் காற்றலையில் வருகின்றது. இப்பொழுது கேட்டு மறந்துடுவோம்.

0: ரோஜா கேட்ட பாடலை தராமல் இந்த பாடலை இரண்டாவது முறையும் தந்துவிட்டேன் சந்தன்ராஜ் கேட்ட பாடல். அந்த பாடல் அழைக்கின்றார், கேட்டுவிடும். வணக்கம் வணக்கம் சந்தன்ராஜ். ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: இந்த பாடல் இரண்டாவது முறை கூறுங்கள். பக்கத்தில் எடுத்து வைத்திருந்தபடியால் எல்லாம் அதுல ஒரு பகுதியா ஒரு மகிழ்ச்சியான வந்து எல்லோரும் கேட்ட பாடல் கண்ணன் பாடல் தானே. கண்ணன் நல்ல உள்ளம் கண்ணன் பாடல் அமைந்தபடியால் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கின்றது. ரோஜா உங்களுடைய பாடலை இருந்தது மன்னிக்க வேண்டும். உங்களுடைய பாடலை முதலில் நன்றி நன்றி
1: நன்றி
0: சந்தன்ராஜ் அவர்கள் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தி சொல்றேன். நீங்கள் கேட்டிருப்பீர்கள் வரவேண்டிய பாடல் கண்ணாமி தூங்க கண்ணாமூச்சி என்னடான பாடல் முதல் வந்துவிட்டது. உண்மையில கண்ணாமி தூங்கடா அந்த பாடலை கேட்டிருந்தார் அவர் பாடல். ரோஜா கேட்ட பாடல் அவர் பாடல் வருகின்றது. அவர்கள் எல்லோருக்குமாக அந்த பாடல் வருகின்றது. கேட்போம்.

எளிமையான அந்த பாடல் பாகுபலி இரண்டிலிருந்து வந்த பாடல். அந்த பாடலை கேட்டிருந்தவர் ரோஜா அவர்கள். இன்றைய தெருவிலே முதலாவது பாடலாக தேர்ச்சி பெற்று வெற்றி பெற்ற பாடல் வியட்நாம் நடுத்துறை படத்திலிருந்து வந்த உன்கண்ணில் நீர் விழுந்தால் பாடலுக்கு வாக்களித்தவர்களுக்காக அந்த பாடலை அவர்கள் சார்பில் வந்து கேட்டிருந்தார். அவர்களுக்காக அந்த பாடல்கள் ஒழித்து எல்லோருக்குமாக பாடல்கள் ஒழித்த வேளையிலே இன்றைய போட்டியை சிறப்புற நடத்தி அலங்கரித்து தந்த உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களும் நன்றி என்று கூறிக்கொண்டு மீண்டும் பாட்டு சவாரி நான்கிலே இன்று வெற்றி பெற்ற பாடலான வியட்நாம் வீடு பாடல் எங்களுடைய அன்பு மல்லியம் ரவி அவர்களுடன் போட்டி முடிந்த முதலிலே வந்து தன்னுடைய கருத்தை கூறி சென்றவர். அவருக்கு மிக விருப்பமான ஏன் இந்த பாடலை தெரிவு செய்தீர்கள் என்பதற்கு அவர் கருத்துக்குன்ன தன் வரிகள் நல்ல வரிகள் உள்ள பாடல் எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல் என்று கூறினவர். வெற்றியாளர்களும் அவரும் ஒருவர், வெற்றி பாடலை தெரிவு செய்தவர் அவரும் ஒருவர். அந்த பாடல் அவர்கள் முதலில் வந்து இணைந்திருந்தவர் தான் பாடல் கூறாமல் சென்று விட்டார். இறுதியாக இந்த வெற்றி பெற்ற பாடல் அவர் சார்பிலும் என் சார்பிலும் காற்றலையில் தருகின்றேன். வாழ்த்துக்களை கூறி மீண்டும் அடுத்த வாரம் பாட்டு சவாரியிலே நன்றாக சவாரி செய்வோம், பாடலை தெரிவு செய்வோம் என்று முன்னியல் தமிழ் வானொலி கனடா கழகத்திலிருந்து இன்று ஒளிபரப்பப்பட்ட ஏழு பாடல்கள். உன் பேர் சொல்லுவ ஆசைதான், உன் மனசிலே பாட்டுத்தான், உன்னை ஒன்று கேட்பேன், உன்னைத்தானே தஞ்சம் என்று, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணி என்னை மறந்தேன், உன் கண்ணில் நீர் வழிந்தார் என்ற ஏழு பாடல்கள் சவாரி ஓடி ஏழு பாடல்களும் சவாரியை செய்து இந்த பாடலை ஆறு வாக்குகளும் நான் ஆறு பேர் இதுக்கு வாக்களித்த முதல் பாடலாக தெரிவு செய்திருக்கின்றார்கள். அந்த பாடல் என்று காற்றலையில் வெற்றி பெற்றதற்காக வெற்றியாளர்களும் ஏழு பாடல்களை இரண்டாவது மூன்று பாடலை தெரிவு செய்தவர்களுக்கும் ஆறுதல் பரிசாகவும் அந்த பாடல்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட பாடல் அத்தனையும் கண்ணன் பாடல்களாக வந்தது ஒரு பெருமைக்குரியபடியால் எங்கள் அதிபருக்கும் நல்ல விருப்பமான பாடல்களும் அந்த பாடல் எல்லோரும் மகிழ்வாக இருப்பீர்கள் என்ற இந்த வேளையிலே மதியம் ரவியும் நானும் இந்த பாடலை நானும் இதற்கு ஒரு வாக்கை தருகின்றேன். இந்த வாக்கை தந்த முதலில் அந்த கருத்து குறித்து இந்த மதியம் ரவி அவர்களுக்குமாக இந்த பாடலை காற்றலையில் தருகின்றேன். இந்த பாடலோடு இனிது நிறைவேறுகின்றது பாட்டு சவாரி நான்கு முன்னிறு தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே வளரும் களம்பத்திலே வணக்கமும் நன்றியும் கூறிக்கொண்டு இந்த பாடலை தந்து விடைபெறுகின்ற நண்பர்களே. என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும்.

0: மான்சூன் மக்களின் முதல் தரமான வானொலி எம்
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம் டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, நீங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன்.

அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல் இன்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். என்ன தவம் செய்தேன் திரைப்படத்து பாடல் முதலில் ஒலிக்க இருக்கின்றது. ஏதோ ஒரு நதியில் என்ற வரியை கொண்டு பாடும் அந்த பாடலை கனடா ஆல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் இனிமையான ஒரு பாடலை டிராம்சி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து. உயிரே என்ற திரைப்படத்திலிருந்து பூங்காட்டிலே என்று ஆரம்பிக்கும் பாடலை தந்தவளை நாங்கள் மணிந்து கேட்போம்.

மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பாட வந்ததூர் கானம் என்ற பாடல். இளமை காலங்கள் திரைப்படுத்த பாடலை இன்று கேட்க விரும்புகிறார். மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி.

கனடா மொன்றியல் தனுஷன் அவர்களுடைய பாடலும் கேட்போமா? சிவகாசி திரைப்படுத்த பாடல் தான் என்று அவர் கேட்கின்றார். அட என்னத்த சொல்வேனுங்கோ என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் நேயர் விருப்பம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக ஒலிக்கின்றன.

ஆஸ்திரேலிய அன்பு உறவுகளின் பாடல்கள். மெல்பர்ன் மாநகரம், ஆஸ்திரேலிய கண்டம், அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் இன்று கொண்ட சேவல் என்ற வரி கொண்ட எங்கள் சின்ன ராசா திரைப்படுத்து பாடலை கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து வளமை போல இன்றும் ரமணி தந்த பாடலை கேட்போம். எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்திலிருந்து பஞ்சு மிட்டாய் என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது பாடல்.

இவர்களோடுதான் மெல்போர்ன் மாநகரம் கேதிஸ் அவர்களும் நீண்ட கால உறவுகளோடு தொடர்ந்து இசைப்பயணம் செய்யும் வேளையிலே செவ்வந்தி பூக்கள் என்ற வரி கொண்ட பாடலை என் வானில் நிலா என்ற திரைப்படத்திலிருந்து இன்று பாட வைக்கின்றார்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் தந்த பாடல். நான் பிடிச்ச முசல் குட்டி என்று ஈட்டி திரைப்படுத்த பாடலை கேட்க விரும்புகிறீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அகில உலகம் அங்கும் இருந்து பாடல்களை கேட்டு மகிழும் அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முன்னியில் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்களை மகிழ்விக்கின்றது அல்லவா? இது முன்னியில் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் சிங்காரபூமி அம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் அனுப்பிய பாடல். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற ஒரு அற்புதமான காவிய பாடல். என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே என்று வரியெடுத்து பாடும்படி இசைவை மறுப்போம் நாங்களும்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிவேஷன் போடு நண்பா என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட எதிரி திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இத்தனை பாடலையும் கேட்ட வழியிலேதான் ஐரோப்பிய மண் என்றால் என்ன அவருடைய பாடல் வர இருக்கின்றது. எழுதியது யாரடி என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று பூந்தென்றல் என்று வரி எடுத்து பாடுகின்றது. என்னவளே, உங்களோடு நாங்களும் ஈழமணி திருநாட்டில் இருந்தும் எங்களை மறவாமல் அனுப்பி பாடல் தந்து கேட்கும் வேளை எங்களையும் கேட்க வைப்பதற்கு நன்றி.

டாகூர் பாடலை வளமை போல கனடா மண்ணிலிருந்து தருகின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள். கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது நந்தவனம் இந்த மனம் என்று வரியெடுத்து.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள். மீண்டும் ஒரு சர்வதேச நேயர் விருப்பத்தில் சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்றுச் செல்ல எண்ணுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை சென்னை.

0: அன்புண்டே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

0: முதல் பாடல். கடவுள் ஏன் கல்லானார், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே என்ற பாடல். இந்த பாடல் என் அண்ணன் திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இன்று அன்புடன் கேட்கின்றார் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர் கேட்கும் இந்த பாடலை வளமை போல என்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, சஹானா பர்வீன், நசீகா, விபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.
1: கடவுள் ஏன் கல்லானார், மனம் கல்லா

கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன்

0: வழமை போல இன்று தன்னுடைய நண்பர்களோடு இணைந்து கேட்கின்றார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். தங்கள் அனைவருக்கும் விருப்பமான ஒரு பாடலாக ஓடி ஓடி உழைக்கணும் என்ற பாடலை. இந்த பாடலை நல்ல நேரம் திரைப்படுத்திருந்து அவர்கள் கேட்ட வேளை நாங்களும் இணைந்து அவர்களோடு கேட்போம்.
1: 1, 2, 3, 4
2: ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும்.

0: வலிமையுள்ளவன் பற்றது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ளவன் பற்றது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும்.
1: மீண்டும் ஒரு பாடல், உறவை காத்த கிளி திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அன்புடன் ரவிச்சந்திரன் நீங்கள் தந்த வேளையில், எங்கள் பாடல்களில் நீ என்று ஆரம்பிக்கும் முதல் வரியை கொண்டு பாடுகின்றது. இணைகின்றோம் உங்களோடு நாங்கள்.

நெஞ்சமே நெஞ்சமே என்ற மாமன்னன் திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். அன்புடனே இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தார் எங்களோடு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

உறவுகளை, இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கன்னடா கலையகத்திலிருந்து தினமும் மலரும் நேயர் நேரத்துக்கான பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்.

தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். நீங்கள் தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முக பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து ஒரு பாடல் தந்திருக்கின்றீர்கள். காவியமான ஒரு பாடல், காற்றலைகளிலே சுற்றித் திரிந்த ஒரு பாடல், பூ மாலையில் ஓர் மல்லிகை என்ற அற்புதமான பாடல். இந்த பாடல் ஊட்டி வரை உறவு என்ற திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடுகின்றது.

அழைத்தாள் வருவாளே என்ற பாடல் ஜாதி மல்லி திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று அன்போடு தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள், ஜெயவீர பாண்டியன், கௌதமன் லக்ஷசாரா மற்றும் மதுஸ்ரீ சிவசங்கரன் நட்பவி இவர்களோடு நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களை இணைத்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடலும்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகளும் மொழியல் தமிழ் வானொலியில் நீ என் நேரத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் சென்னை கே கே நகரிலிருந்து அன்பு மகள் ரேவதி நீங்களும் உங்கள் பேரன் ரிட்வித்தும் இணைந்து கேட்கும் ஒரு பாடல் நானே ராஜா நானே மந்திரி என்ற திரைப்படுத்து பாடல். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

பிரபுகளோடு உறவுகளாக மூன்று தெய்வங்கள் திரைப்படுத்த பாடலை கலந்து விடுகின்றார். அரசாடி குப்பம், நெய்வேலி அமிருக்க பயணின் சரவணன், தங்கணன், பெரியசாமி, ஜனனி ஆகியோர். மூன்று தெய்வங்கள் திரைப்படம் என்று கூறினேன், வசந்தத்தில் ஒரு நாள் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

என்னாச்சு என்ற திரைப்படுத்த பாடல் கேட்போமா? சாரல் மழை வந்து என்று வரி எடுக்கும் பாடல் தான் அந்த பாடல். கேரள மாநிலத்திலிருந்து பாலக்காடு ரதீஷ், நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடல் எங்களை மகள வைத்து செல்லும்வதற்கு முன்பு வேறுமுகன் பாடலையும் கேட்டுவிடுவோம். பட்டு வண்ண கிளியே என்ற வரியெடுத்த பாடல் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோஜ் நீங்கள் கேட்கும் வண்ணம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இன்றைய நீய தினத்தை அலங்கரிக்கும் இறுதி பாடலாக ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள் என்ற பாடல் இதய தாமரை திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இந்த பாடலை தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தனராஜ் நீங்கள் தந்தவேளை ஒலிக்கின்றது அனைவருக்காகவும்.

0: என்கொரு இன உள்ளு தமிழன் என்கொரு இன உள்ளு தனிய அவர் பொரு குணவுண்டு தனிய அவர் பொரு குணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கன்னடா கலையகம். கலையகத்தில் இப்பொழுது நேரம் 2023 ஆண்டு 6வது மாதம் 4வது நாள் ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11:34. இந்த வேளையிலே ஈழத்திரு நாட்டிலும் பாரதத்தின் தமிழ்நாட்டிலும் இரவு நேரத்தை தொட்டு 9:04 என்று காட்டும் வேளையில் ஆங்கிலேய நாடு பிரித்தானிய நாட்டிலே இப்பொழுது 4:34 மாலை நேரம் என காட்டுகின்றது. இங்கிதமான இந்த வேளையிலே காற்றலையில் இணைந்து வந்த நான் அன்னை தந்தை ஆசான் அத்தனையும் தந்து என் அன்பு உறவுகளையும் தந்து அன்னை தமிழோடு உறவாட வைத்து எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் சிரம் தாழ்த்தி வணக்கம் கூறி என் அன்னை தமிழே உனக்கும் தலை நிமிர்ந்து மார்பை உயர்த்தி வணக்கம் என்று வைத்து என் முகம் தெரிந்த தெரியாத நல் உறவுகளை உங்கள் அனைவர்களும் உளவலாக இருக்கும் நேயர்களையும் வருக வருக வந்து மொன்றியல் தமிழ் வானொலிக்கு அழைக்கின்றேன் வணக்கத்துடன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். சுவாரஸ்யமான ஒரு மறு ஒளிபரப்பை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து குழப்புகின்றதோ தெரியவில்லை. இருப்பினும் அதை தொடர்ந்து முடிப்பதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு நேரம் பற்றாது என்பதனால் அதை நிறுத்தி இந்த நிகழ்வுக்கு வருகின்றேன். இது வழமையாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் காற்றலையில் ஒலிக்கும்

ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம். சுகம் என்று பாடி உங்களையும் பாட வைத்து எங்களையும் கேட்க வைத்து உலகளாவ ரசிக்க வைக்கும் வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைகளில் மலரும் பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வை கேட்பதற்கு அவளோடு இருக்கின்றீர்கள். வந்து பங்கு பெற்றி காற்றலையை சிறப்பித்து உங்கள் திறமையை வெளிக்காட்ட வேண்டும். இலை மறை காயாக இல்லாமல் உலகளாவ உங்களை அறிய வைக்கும் நோக்குடன் ஊக்கம் கொடுத்து உங்கள் திறமையை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் இன்றைக்கு 26 வருடங்களாக இந்த நிகழ்ச்சி வாரம் ஒரு நாள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உலகின் பல பாகங்களிலிருந்தும் அன்பு உறவுகள் வந்து மறைமுகமாக இருக்காமல் தங்கள் கூச்சங்கள் வெட்கங்கள் கோழைத்தனங்கள் எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுகிற எனக்கு முடியும் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் தன்னம்பிக்கையும் துணிவும் கொடுத்து அவர்களை வெளிக்கொண்டு வருவது முன்னிலை தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம். அதற்கு ஊன்றுகோலாக இருந்தது 26 வருட காலமாக எங்கள் வானொலியின் முன்னிலை தமிழ் வானொலியின் அதிபர் வான் அரசி மீரா அவர்கள். அவர்கள் இப்பொழுது எங்கிருந்தாலும் கேட்டுக்கொண்டிருப்பார். நலமாக இருக்கின்றார், நலம் பெற்று வருகின்றார், விரைவில் காற்றலைக்கு வருவார் என்று கூறிக்கொள்ளும் இந்த வேளையிலே இன்று அவர் ஈழத்திரு நாட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு உலகளாக இருக்கும் வயது எல்லை இல்லை ஆண் பெண் இருபாலரும் வந்து அற்புதமாக தங்கள் குரலிலே அழகாக பாடி செல்கின்றார்கள். சென்றார்கள், செல்வார்கள், இப்பொழுதும் வர இருக்கின்றார்கள். இங்கே ஒலி அலை சரியாக இருக்கின்றது, நான் பேசுவது உங்களுக்கு துல்லியமாக கேட்கின்றது என்பதை நான் தெரிந்து கொள்ளும் வகையிலே இங்கே பதிவு ஒன்றை போட்டால் நலமாக இருக்கும் என்னுடைய தொலைபேசிக்கு என்று எண்ணுகின்றேன். தளத்திலே நீங்கள் எழுதுங்கள். உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் கேட்டு மகிழலாம். இன்றைய காலநிலை இங்கே 16 பகை செல்சியஸ் என்று காட்டுகின்றது. நாங்கள் அதிவெப்பமான உயர் வெப்பத்தில் இருந்து வெப்பத்தை குறைக்கும் குளிரூட்டி கூட தொழிற்பட முடியாத அளவுக்கு கனடாவில் 2-3 நாட்கள் மிகவும் பாரதூரமாக இருந்தது. இப்பொழுது ஓரளவு வெப்பம் தணிந்து வந்து இப்பொழுது சுமூகமாக இருக்கின்றது. 5:13 அதிகாலை வேளையிலே கதிரவன் தன் கரத்தை நீட்டி ஒளி தந்திருந்தார். அந்த ஒளி நிலைத்து கொண்டிருக்கின்றது. இன்று மாலை 8:40 வழமையாக 4 மணிக்கு அவர் மறைந்து செல்ல வேண்டிய நேரம், ஆனால் இப்பொழுது 8 மணி வரைக்கும் இருக்கின்றார் என்றால் எத்தனை மணி நேரம்? நீண்ட பகலில் இருக்கின்றோம், வெப்பமான பகலில் இருக்கின்றோம், காற்றோட்டம் குறைந்தும் கூடியும் இருக்கின்ற ஒரு தட்பவெட்பத்தை கண்டுகொண்டிருக்கும் இந்த வேளையிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்வு வந்தால் எங்களுக்கு குளிரும் தெரியாது, வெப்பமும் தெரியாது, இனிமையாக இருக்கும். இசையால் வசமாக இதயமது எங்கே உங்கள் இசையை கொண்டு வந்து தாருங்கள். யார் முதலில் வரப்போகின்றார் என்று பார்ப்போம்.

0: பாடலை பாட வரும் அன்பு உறவுகள், இன்றைய நேயர் விருப்பத்திற்காக ஒரு பாடலையும் நீங்கள் நினைந்து கொண்டு வரலாம், விரும்பும் பாடலை கொண்டு வந்து தரலாம். அது உங்களுடைய நேயர் நேர நிகழ்ச்சியிலே ஒலித்து கொள்ளும், அது ஒரு நிகழ்வாக வரும். அதற்கு முன்பு நீங்கள் பாட நினைத்த பாடல் கொண்டு வாருங்கள். விரைவில் வந்தால் இரண்டு சந்தர்ப்பங்களும் கிடைக்கும், இனிமையாக முடித்துக் கொள்ளலாம். காலநிலை காரணமாக சரியான நேரத்துக்குத்தான் நான் நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றேன். என்றால் கலையகத்துக்குள் நீண்ட நேரம் தொழில் ஆற்றுவது கடினமாக இருக்கிறது. வெப்பம் காலம் குளிரூட்டி இருக்கின்றது தான், இருப்பினும் அது ஒவ்வாத ஒரு நிலையிலே இருக்கின்றது. உறவுகளே, எங்கே யார் முதலில் வரப்போகிறேன்? நான் பேசுவது எல்லோருக்கும் கேட்கின்றதா கேட்கவில்லையா என்பதை தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். வணக்கமாக ஜெகபிரசாதிக் அவர்கள் போடுவார் ஒரு வரவேற்பு படம் ஒன்று போட்டு கேட்கின்றோம் என்றால், நீங்கள் அது எதுவுமே வரவில்லை, யாருக்கும் கேட்கவில்லையா, அல்லது நீங்கள் வானொலியோடு இணைந்திருக்கவில்லையா தெரியவில்லை, அல்லது நான் பேசுவது கேட்கவில்லையா தெரியவில்லை. இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை, நேரம் 11:40 கனடாவிலே. இப்பொழுது பாடுவோர் பாடலாம் நிகழ்வை ஆரம்பித்து விட்டேன். பாட விரும்புபவர்கள் வந்து பாடலாம். உலகில் எந்த பாகத்திலிருந்தெல்லாம் வந்துவிட்டார் கிருஷ்ணன் அவர்கள் வருகின்றார். வணக்கம், வணக்கம், வணக்கம். முதல் முதலாக வந்து இணையும் கிருஷ்ணன் அவர்களே, கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன் கிருஷ்ணா. நான் பேசுவது உங்கள் வானொலி துல்லியமாக கேட்கின்றதா?
1: தெளிவாக கேட்கிறது ஐயா.
0: இனி மெதுவாக கேட்கின்றது? தெளிவாக தெளிவாக கேட்கின்றது. வாழ்த்துக்கள். அங்கே உங்கள் காலநிலை எப்படி இருக்கு? எங்களுக்கு கொஞ்சம் வெப்பநிலை தணிந்து குறைந்து இருக்கின்றது. உங்களுக்கு எப்படி இருக்கின்றது?
1: நீங்கள் பிறந்த நாள் கிருஷ்ணன் வந்து ஒரு வருடம் ஆகிவிட்டது.
0: ஒரு வருடம் ஜூன் 6 வந்தீர்கள். இந்த ஜூன் 6 ஒரு வருடத்தை பூர்த்தி செய்யும் உங்களுக்கு எங்களுடைய பரிபூர்ணமான வாழ்த்துக்களும் வரவேற்புகளும் தருகின்றோம். மேலும் பல்லாண்டு காலம் எங்களோடு இணைய வேண்டும், உங்கள் திறமைகளை கொண்டு வந்து எங்களோடு பங்கு கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றேன். அன்னை கலை அரசி உங்களுக்கு சகல நன்மைகளையும் சகல சௌபாக்கியத்தையும் தருவாராக. வாழ்த்துக்கள் பெற வேண்டும், பெற வேண்டும். நீங்கள் கண்ட அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களோடு.
1: முதல் அனுபவம் வந்து அம்மாவோட பேசினது. 9 அம்மா பிறந்தநாள்.
0: ஓ,
1: வருகிற வெள்ளிக்கிழமை அம்மாவுக்கு பிறந்தநாள். மீரா அம்மாவுக்கு
0: இன்னும் 3 ஆமா.
1: வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அவர் கேட்டுக் கொண்டிருப்பார். நன்றி. மேலும்
1: தமிழ் வார்த்தை வந்து பொதுவாக அளவா பேசுவேன், யார்கிட்டையும் அதிகமா பேசினது கிடையாது. இந்த வானொலி வந்த பிறகு கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் பேசுறாங்க ஐயா.
0: பேச உங்களை பேச வைக்கிறார்கள். அடுத்து என்ன?
1: பேசவும் வச்சிருக்கேன், அம்மா பாடவும் வச்சிருக்காங்க.
0: பாடவும் இல்ல, பாடகிற வாய்த்து ஐயா நீங்கள். அடுத்து ஒரு நல்லதொரு நிரந்தரமான நேயராக எங்களுக்கு நீங்கள் தென்படுகிறீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நிறைய உறவுகளை கண்டிருக்கின்றீர்கள் இந்த வானொலியிலே, இல்லையா?
1: ஆமாம் ஐயா.
0: வாழ்த்துக்கள் சிறப்புக்கு. அது மட்டுமல்ல, உங்கள் சந்ததி பேர குழந்தையையும் கொண்டு வந்து எங்களோட புகுத்தி விட்டீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலி. அபிமான கூறுங்கள்.
1: கிருஷ்ணகிரி போன பிறகு இப்ப அம்மாவோட இருந்து நல்ல பாடம் படிக்கிறேன்.
0: ஆமா ஆமா, அதுக்காக தாத்தா பாடம் படிச்சு கொடுக்கவில்லை என்றல்ல, தாத்தா வழிகாட்டி விட்டு
1: சிறப்பு வாங்கியிருக்காங்க.
0: அம்மா வந்து
1: வாங்கியிருக்காங்க.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அம்மா வந்து கிருஷ்ணனுடைய மகள் தானே. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, கிருஷ்ணா. சரி, இந்த அடுத்து என்ன முன்னேற்றத்தை கண்டீர்கள் இந்த வானொலிக்கு நீங்கள் வந்து இணைந்த வேளையிலே?
1: மன அமைதியா இருக்கு, மன சஞ்சலமா இருந்தேன்.
0: அதை விட
1: மன சஞ்சலமா இருந்தேன்.
0: மனம் சஞ்சலமா இருந்தீர்களா? யாரும் பேசுவதில்லை, யாரோட
1: கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு.
0: வாழ்த்துக்கள்,
1: மனம்
0: வாழ்த்துக்கள். மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்பு கெட்டிக்காரன். நல்ல செய்தி. அடுத்து வேறு என்ன சிறப்பை கண்டீர்கள் உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை?
1: குடும்பத்தை பொறுத்தவரை வானொலி அதிகமா கேட்கறது நான் தான் அதிகமா.
0: ஆஹா, நான் பார்த்தேன் உங்கள் குடும்பத்தை, நான் பார்த்தேன் உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் எனக்கு மகளாக கிடைத்த அனுஷியா உங்கள் திருமதி அவனுடைய வளர்ச்சி, தமிழ் பேசுவது, பாடியும் காட்டுவது, வந்து பேசி மகிழ்வதங்களோடு அந்த வளர்ச்சியை நான் பார்த்திருக்கின்றேன் இல்லையா?
1: நன்றி.
0: அது அது ஒரு பெரிய மாற்றம்.
1: நான் வந்து 2013 வரைக்கும் யார்கிட்டயும் அதிகமா பேசினதே இல்லை.
0: இப்பொழுது எல்லாரோட பேசுகிறீர்கள், என்ன எழுதுகிறீர்கள், தமிழ் எழுதுகிறீர்கள்?
1: பள்ளிக்கு போனது இல்லைங்க, பள்ளிக்கு சரியா போனது இல்லை. ஆனா என்ன பார்த்தா நம்ப மாட்டாங்க, படிச்சதுக்குன்னு நினைப்பாங்க.
0: அப்படியா, நீங்க பேசுறது 8 வருஷம் 10வது? ஓ, பேசும்போது நீங்கள் 10-12 நான் பெரிதாகத்தான் நினைத்தேன். கட்டிக்காரன் நீங்கள், வாழ்த்துக்கள். உங்கள் பேச்சு, உங்களுடைய தன்மைகள் எல்லாம் இனிமையாக சகோதர நல்ல பாசமாக எல்லோரோடும் பண்பாக பேசி பழகும் அந்த இயல்பினை இறைவன் கொடுத்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இந்த வேளையில் வேறு என்ன பாட வந்திருக்கின்றோம், என்ன பாடலை நீங்கள் பதிய போகின்ற கேட்பதற்காக நேர் நேரத்திலே முதலில்
1: முதல்ல விநாயகர் ஒரு துதி ஒன்று சொல்லிடுறேன் ஐயா.
0: ஆ, அங்கே கொண்டு வாருங்க, பாடங்கள் கேட்போம்.
1: மூசிக வாகன மோகனஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. அதான் ஐயா, தினந்தோறும் குளிச்சிட்டு முன்ன சொல்றது விநாயகர்.
0: தினமும் விநாயகர் வேண்டும்.
1: முருகனை ஒரு இது சொல்லுவேன், அப்புறம் குரு பிரம்மா அந்த ஒரு இது
0: சொல்லுவேன், தோத்திரத்தை சொல்லுவீர்கள். வாழ்த்துக்கள் சிறப்பு. என்னாலும் அதை நாங்கள் தோத்தரித்துக் கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பலன் எங்களுக்கு கிடைக்கும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள், ஆன்மீகவாதிகள் சொல்லி இருக்கின்றார்கள். நாங்களும் அதை கண்டு அனுபவித்தும் இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் சிறப்புகள். சரி, அப்ப இன்று என்ன பாடலை பாடி காட்டப் போகின்றீர்கள்?
1: படம் வந்து அபூர்வ ராகங்கள்.
0: அபூர்வ ராகங்கள் கொண்டு வாருங்கள். என்ன பாடல்? நாங்களா அமைதியாக கேட்போம் இந்த பாடலை.
1: அதிசய ராகம்.

0: மேகம் அந்த மலை நீர் அருந்த மனதினில் மோகம் மோகம் மோகம். வசந்த காலத்தில் மலை தரும் மேகம் அந்த மலை நீர் அருந்த மனதினில் மோகம். இசையெனும் அமுதினில் அவள் ஒரு ராகம் இசையெனும் அமுதினில் அவள் ஒரு ராகம். இந்திரலோகத்து சக்கரவாகம் அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம். பின்னிய கூந்தல் கருமிர நாகம் பெண்மையின் இலக்கணம் அவளது தேகம். பின்னிய கூந்தல் கருமிர நாகம் பெண்மையின் இலக்கணம் அவளது தேகம். தேவர்கள் வளர்த்திடும் காவிய யாகம் தேவர்கள் வளர்த்திடும் காவிய யாகம். அந்த தேவதை கிடைத்தால் அது என் யோகம் அது என் யோகம். ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி. ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி. முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொளி முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொளி. முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி அவள் ஒரு பைரவி அவள் ஒரு பைரவி. அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம். நன்றி ஐயா.
1: சிறப்பு சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள் கிருஷ்ணன் அவர்களே. உங்களுடைய முதலாவது ஆண்டு நாள் அதை நன்றாக செய்ய வேண்டும் என்று பாடலை நன்றாக உள்வாங்கி அப்படியே பாடியிருக்கிறீர்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு.
2: இது ரொம்ப முயற்சி. இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டு யோசனை பண்ணி பாடியிருக்கலாம்.
1: அப்ப ஒரு வாரமாக செய்திருந்தால் இன்னும் சிறப்பாக பாடியிருக்கலாம் தானே. இப்பொழுதே சிறப்பாக இருக்கின்றது.
2: முறை கேட்ட பாடல் அல்லவா இது. இந்த பாடல் அதிக முறை பாடல்
1: அதிகம்.
2: அதனால அது படமா அது பாடிட்டாச்சு.
1: அதிகமாக கேட்பதுண்டா இந்த பாடலை? உள்வாங்கி அதை பாடி பார்த்து அதற்கு ஏற்ற இறக்கங்கள் ஆரோகணம் அவரோகணம் எல்லாவற்றையும் அப்படியே அனுசரித்து பாடியிருக்கும். வாழ்த்துக்கள் சிறப்புகள் கிருஷ்ணன் அவர்களே. ஒரு ஆண்டிலே இவ்வளவு தூரம் முன்னேற்றம் வளர்ச்சிகள் உங்களிடம் இருக்கின்றதை நான் பெருமையோடு கருதி கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இலைமறை காயாக இருந்த நீங்கள் இன்று உலகளாவ தெரியும் வகையிலே வந்துவிட்டீர்கள். அதற்கு மொன்றியல் தமிழ் வானொலியின் ஒரு
2: நன்றி
1: கிடைப்பெனவு உங்களுக்கு. மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நீங்கள் வந்தபோது உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்களை வளர்த்து தட்டி கொடுத்து வெளியே கொண்டு வந்து காற்றலையில் வெள்ளடமலையாக்கி உலகறியே செய்து வைத்திருக்கிறது நரசி மீரா அவர்கள். இந்த நன்றி அவர்களுக்கு தான் செல்ல வேண்டும். நான் அதன் பின்பு
2: கண்டிப்பா
1: நன்றி நன்றி. அது மட்டுமல்லாமல் அனந்தராமன் என்று ஒரு ஒரு சங்கீதம் இசை கலைஞரை ஒரு அவர் ஒரு பெருங்கலைஞர் முது கலைஞரை அவர் இந்த வயதிலும் அவரையும் பாட வைத்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி உலகளாவ அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றீர்கள். அதற்கும் உங்களுக்கு மொன்றியல் தமிழ் வானொலி இடம் கொடுத்திருக்கின்றது. வாழ்த்துக்கள். சரி, அப்ப என்ன பாடலை பதிவு செய்து விடுவோம் உங்களுக்கு நேர் நேரத்தில் ஒளிபரப்புவதற்காக?
2: ஒரு பக்தி பாடல் பார்த்தேன். 8 நிமிஷமா இருக்கு ஐயா.
1: 8 நிமிஷம் நாங்கள் தருவது கடினம். குறைந்த பாடலா தாருங்கள்.
2: அது பத்தி பாடல் அது நல்லா இருக்கும்
1: கேட்கறது. எல்லா பாட 15 நிமிட பாடல்களும் நல்லா தான் இருக்கும். 3 நிமிட பாடல் நல்லா இருக்கும். எங்களோட வானொலிக்கு நியதிகள் உண்டு. அதுல நாங்கள் அப்படியா நீண்ட பாடல் தர கடினம். என்ன பாடலாக இருக்கும்?

0: சரி. படம் வந்து
1: மீண்டும் வரவேற்பீர்கள் தானே, அப்பொழுது நினைவில் வைத்துக் கொண்டு வாருங்களேன். கிருஷ்ணா நன்றாக பாடியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. நன்றி
0: நன்றி.
1: மீண்டும் வந்து பாட, மீண்டும் ஒரு பாடல் பாட வருவீர்கள், அப்பொழுது அந்த பாடலை நீங்கள் தீர்மானித்து கொண்டு வாருங்கள்.
0: என்ன
1: பாடல்?
0: எங்குமே ஆனந்தம்.
1: ஓ,
0: இந்த பாடல்,
1: அந்த பாடல் இனிமையான பாடல் தான், நினைத்து விட்டீர்கள். எங்குமே ஆனந்தம் என்ற பாடல். சரி, அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பில் கிடைக்கும். நீங்கள் மீண்டும் ஒரு தடவை வந்து நல்ல ஒரு பாடலை தரும் பாடல் எல்லாம் நல்ல பாடல் தான் கொண்டு வருவீர்கள். எல்லா அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். எங்கள் வானொலியோடு தொடர்ந்து எங்கள் உறவு வளரட்டும். வாழ்த்துக்கள், நன்றிகள். வாழ்த்துக்கள்,
0: வாழ்த்துக்கள்.
1: இனிமையாக பாடி சென்றார் கிருஷ்ணர் அவர்கள். அது மட்டுமல்ல, எங்களோடு உளம் திறந்து பேசியும் இருந்திருக்கின்றனர். அப்படி பேசுவதற்கு ஒரு நிலையை கொண்டு வந்து அவர் தன்னுடைய மனோநிலைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து தன்னுடைய மன இறுக்கங்களை எல்லாம் குறைத்து இலகுவாகி இப்பொழுது சுலபமாக எங்களுடைய எல்லாம் உலாவிக் கொண்டு தருகின்றார் வானொலியிலே. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது இந்த மொன்றியல் தமிழ் வானொலி என்று கூறியிருந்தார். அதற்கு காரணமாக இருந்ததும் நரசி மீரா அவர்கள் என்றும் கூறி நன்றியோடு கூறியிருந்ததை ஏற்றுக்கொள்கின்றோம். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா உங்களுக்கு. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. இன்றைய பாட்டுக்கு பாட்டுக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வந்து எங்களுடைய வடலூர் ஆனந்தன் அவர்கள், என் அன்பு குண்டு பேத்தி, அதை விட மகள் ரேவதி இவர்களெல்லாம் வரவேற்பு கொடுத்திருக்கின்றார்கள். வருக வருக என்று கூறியிருக்கும் வேளை அவர்களையும் வருக வருக என்று அழைக்கின்றேன். வாருங்கள், வந்து பாடுங்கள். காற்றலையிலே சிறப்பான பாடல்களை கொண்டு ஓடி வாருங்கள்.

இனிமையான இந்த பாடல்தான் ஆண்டுதோறும் உங்களை வரவேற்கின்றது. வாருங்கள் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் என்று அதை கேட்டு ஓடி வந்து பாடி செல்கின்றீர்கள். பதிவிலே கேட்டிருக்கும் உங்களுக்கு வணக்கத்தை கூறுகின்றேன், நன்றியை கூறிக்கொள்கிறேன். அந்த வேளையில் வந்து பாடிக்கொண்டும் பொங்கல். நீங்கள் நினைத்த பாடலை வந்து பாடிவிடுங்கள். ஏனென்றால் பின்னால் வருபவர்களும் அந்த பாடலை பாட முடியும். ஒருவர் பாடியதை மீண்டும் பாட முடியாது, அடுத்து இன்னொருவர் பாடிவிட்டாரே என்று மனவேதனைப்படாமல் நீங்களே நினைத்து வைத்திருக்கும் பாடலை அவளோடு ஓடி வாருங்கள். நாங்கள் கேட்க காத்து கொண்டிருக்கின்றோம். மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சியை நேரம் 11:55 நிமிடத்தை எங்களுக்கு காட்டும் வேளையில் உங்களுக்கு 9:25 நிமிடம் என்று காட்டும் வேளையில் எங்கே யார் வரப்போகின்றீர்கள்? அடுத்த உறவு

ஆண்டு ஒன்றினை அற்புதமாக நிறைவு செய்து மன நிறைவோடு வந்து எங்களோடு உரையாடி நல்லதொரு பாடலையும் தந்து சென்ற கிருஷ்ணான், நீங்கள் உங்களுக்கு அடுத்த பாடல் பாடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, நீங்கள் வரலாம், வந்து பாடலாம். அதை விட இங்கே காற்றலையில் வருக வருக வாழ்த்துக்கள் என்றெல்லாம் எழுதியிருக்கும் அன்பு உறவுகளும், நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்கள் என்ற எண்ணத்தோடு நீங்களும் வந்து பாட வேண்டும். உங்கள் பாடல் முதலே வந்துவிட்டால் நலம் தானே, இரண்டு பாடல்கள் கிடைக்குமில்ல பாடுவதற்கு, வாருங்கள் வந்து பாடுங்கள்.

பாடலை கேட்டு மகிழ்வதிலே சுகம் சுகம்தான். ஆடல் இல்லாமல் பாடலை கேட்பதும் மிகவும் பதமாக இருக்கும். கேட்டு அமைதி கொள்வதற்கும் அதை நினைந்து கொள்வதற்கும் எண்ணங்களை நாங்கள் மீட்டிக் கொள்வதற்கும் எங்கள் எண்ண கருக்களை துளிர்க்க விடுவதற்கு இந்த இசை மிக மிக முக்கியம். சாதாரணமாக ஒரு மலையோரத்தில் நிற்கும் பொழுது அங்கே அருவி ஊற்றெடுத்து கீழே சலசலவென்று வரும்பொழுது அந்த ஓசையை கேட்டவுடன் தன்னை அறியாமல் வார்த்தைகள் எங்களுக்கு உதிரும், அது கவியாக மலரும். ஆனால் அப்படி அல்லாத வேளையிலும் கூட அதை நினைவுபடுத்தி ஏதோ ஒரு பாடல், தென்னகத்து திரைப்பட துறையில் வந்த பாடல் ஒன்று எங்கள் உதடுகள் உச்சரித்து கொண்டு மனம் நினைந்து கொண்டு தலை ஆட்டிக்கொண்டு அசை போட்டு கொண்டிருக்கும், அதுதான் இசை. அந்த இசையை வரிகளோடு பகுத்தி ஏற்ற இறக்கங்களை வைத்து கொஞ்சம் கனிவோடு பாடுகின்றார்கள், அதுதான் பாடல். இந்த குரல்களிலே இந்த ஆடலுடன் பாடலை கேட்டேன் என்ற பாடலை எத்தனை தடவைகள் கேட்டுவிட்டோம், ஒரே குரலில் தான் கேட்டோம். ஆனால் அதை என் அன்பு உறவுகள் வந்து தங்களுடைய சொந்த குரலில் பாடும் பொழுது இவ்வளவு வித்தியாசமான உணர்வை தருகின்றது. அதைத்தான் நாங்கள் கேட்டு மகிழ்கின்றோம். உலகளாவே இருக்கும் அன்பு உறவுகள், ஏனைய தளங்களிலிருந்தும் எனக்கு பதிவுகள் வந்திருக்கின்றது. கிருஷ்ணா, உங்களுடைய பாடல் சிறப்பாக இருந்தது, சிறப்பாக பாடினீர்கள் என்ற வாழ்த்துக்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த உறவுகள் பெற வேண்டும், காற்றலையை காத்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்காக நீண்ட நேரம் காத்து கொண்டிருக்க முடியாது, சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும். இன்பு பின்பு வந்து பாட வருபவர்களுக்கு கடினமாக இருக்கலாம் இடம் கிடைப்பது, அதனால் முன்பே வந்து பாடிவிடுங்கள்.

0: வலைத்தளங்களில் நாங்கள் பதிவுகளை தரும்பொழுது எங்கள் வானொலியோடும் வானொலி உறவுகளோடும் சம்பந்தப்பட்ட செய்திகளை அதிகமாக பகிர்ந்தால் சிறப்பாக இருக்கும். எனக்கு தெரியும், இந்த வேளையிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி நேரத்தில் அன்பு உறவுவர் வருகின்றார். அவரை அழைத்துவிடவும் மிகவும் முக்கியமான ஒரு வணக்கம் வணக்கம் வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே, இங்கிலாந்து நாட்டிலிருந்து வருகின்றீர்கள். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: எப்படி நலமாக இருக்கின்றீர்களா விக்னேஸ்வரன்?
1: பணி இல்ல, நலமா வீட்டுல ஓய்வு எடுத்துக்
0: கொண்டிருக்கிறேன். அப்பா, அப்ப ஆயத்தமாக ஆறுதலாக தயாராகி வைத்திருக்கின்றீர்கள், தயார் நிலையிலே. வாழ்த்துக்கள், சிறப்புகள். அப்ப இன்று ஓய்வு நாளா அல்லது நீங்கள் ஓய்வு எடுத்தீர்களா? ஏழு நாளும் வேலை என்று தானே கூறினீர்கள்?
1: போன கிழமை ஏழு நாளும் வேலை, இந்த கிழமை சண்டேல.
0: அதனால் கடந்த வாரம் நீங்கள் வர முடியவில்லை என்பதை கூறியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள். தளத்திலே பாடல்களை கேட்பதற்காக எழுதி அனுப்புகிறீர்கள், மிகவும் மகிழ்ச்சி. உங்கள் பாடல்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன, கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே மகள் வீட்டிலே எல்லோரும் நலமா இருக்கின்றார்களா? மகள் எப்படி இருக்கின்றா?
1: மகள் மேல நிக்கிறா, பாட கேட்டுனா நம்ம தான் ரெடி ஆக இல்லையா டெஸ்ட் இருக்காம அவே தெரியாது. அந்த பிள்ளையா பாடுறதுக்கு அவைக்கு மெனமொத்து வராது.
0: இல்ல, அது மட்டும் இல்ல, இப்ப அவைக்கு பரீட்சை நேரங்கள் தானே, அதை நாங்கள் தடுக்க முடியாது. அவர்களின் காலம் இது தானே, பெருவா காலம் விளங்கவில்லையா?
1: இங்க நல்ல நல்ல இதையா, நல்ல நல்ல சூரிய வெளிச்சம், அதால பின்னால புல்லு வெட்டுவண்டு.
0: சரி, அப்ப இப்பொழுது என்ன ஒரு பாடலை பாடிவிட்டு போகலாம் என்று வந்தீர்களா? சரி, என்ன பாடலை பதிவு செய்ய போறீர்கள்? அதை பதிவு செய்து விடுங்களேன், ஒலிக்க வேண்டிய பாடல் ஒன்றை.
1: வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம்
0: என்ற பாடல் உங்களுக்கு விருப்பம். சரி, இப்பொழுது நீங்கள் பாடுங்களே, உங்கள் பாடலை கேட்போம். எல்லோரும் ஆவலோடு இருக்கின்றார்கள். விக்னேஸ்வரம் வர வேண்டும், பாட வேண்டும் என்று பாருங்கள்.
1: ஓமையா. ஆகானம் ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக நேருமா? ஆகானம் ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக கூடுமா? என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடி அசைந்தாட பந்தல் இன்றி போகுமா? என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடி அசைந்தாட பந்தல் இன்றி போகுமா? இடிலாயிரு பறவை யோடியாய் வாழவே, இணைந்திடும் போதில் பகை வல்லூராக தோன்றுமோ? இடிலாயிரு பறவை யோடியாய் வாழவே, இணைந்திடும் போதில் பகை வல்லூராக தோன்றுமோ? வல்லூரானதை வனத்தினில் வாழும் வேடனாகினான், வல்லூரானதை வனத்தினில் வாழும் வேடனாகினான். வெல்லுவேனையும் இரு கண் நம்பினால், நான் வெல்லுவேனையும் இரு கண் நம்பினால். ஆகானம் ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக கூடுமா? என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடி அசைந்தாட பந்தல் இன்றி போகுமா? அருமை மொழி காதில் அமுதாக பாய்வதால் அகமே மகிழ்ந்தேனத்தானே. அருமை மொழி காதில் அமுதாக பாய்வதால் அகமே மகிழ்ந்தேனத்தானே. அழகே நீரோடை அதில் நீந்து மீனை போல் ஆனந்தமானேன் என் கண்ணே. உமது ஆனந்தமே அறியா செல்வமே, உமது ஆனந்தமே அறியா செல்வமே. ஆறுயிரே நான் உனக்கே சொந்தமே, என் ஆறுயிரே நான் உனக்கே சொந்தமே. ஈருடல் ஓருயிராய் வாழுவோம், ஈருடல் ஓருயிராய் வாழுவோம். சுகம் மாறாத இன்ப குலகை ஆளுவோம், நான் ஈருடல் ஓருயிராய் வாழுவோம். சுகம் மாறாத இன்ப உலகை ஆளுவோம். ஆகான ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக கூடுமா? என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடி அசைந்தாட பந்த இன்றி போகுமா? வணக்கம் ஐயா.
0: வைத்த செவியை திருப்பாமல் கேட்டுக்கொண்டிருந்து மகிழ்ந்தோம். ஏற்ற இறக்கங்களை அப்படியே வைத்து அதில் பானுமதி அம்மாவின் குரலில் வந்த குரலும் இருக்கின்றதல்வா. பானுமதி அம்மா தமிழ் எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பாடகி, அரும பல்முக கலைஞ அவ பத்மஸ்ரீ. அந்த சொற்களை எல்லாம் அழுத்தம் திருத்தமாக எல்லாம் லகர லகர எல்லாம் நாங்கள் அழகாக புரியக்கூடிய வகையிலே நாங்கள் நல்ல சொற்களஞ்சியத்தோடு பாடினீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. தமிழ் எழுத்துக்கள் தமிழ் சொற்கள் மாறவிடாமல் அப்படியே ஓசை நயம் கொண்டு வந்து காதலே சேர்த்தீர்கள். இந்த பாடலை பல தடவைகள் நாங்கள் இசைத்தட்டுகளிலே கேட்டிருக்கின்றோம். ஆனால் இன்று விக்னேஸ்வரன் அவர்கள் இருகுரல் பாடலை ஒரு குரலிலே வந்து அற்புதமாக பாடி மகிழ்ந்திருந்தார். எங்களோடு இணைந்து எங்களையும் உங்களை வைத்திருக்கின்றீர்கள். அன்னை கலைவாணியின் அருள் என்றும் உங்களுக்கு கிடைக்கும். எங்கே ஐயா ஒழித்திருந்தீர்கள்? எங்களோடு வந்து இணைந்த முன்றையார் தமிழிலே தமிழ் வானொலியிலே நீண்ட காலம் பயணிக்க வேண்டியவர்கள் இப்பொழுதுதான் சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன உங்களுக்கு விக்னேஸ்வரன்.
1: நன்றி ஐயா.
0: எப்படி ஐயா? நன்றி. மிகவும் விருப்பமான பாடலா இந்த பாடல் உங்களுக்கு? அவ்வளவு ரசிச்சு ருசிச்சு பாடுனீங்களா ஐயா?
1: ஐயா இதுல இந்த பாட்டுல ஒரு ஏதோ ஒரு ஈர்ப்பு தன்மை உண்டு இருக்கு ஐயா.
0: அந்த அது நடிப்போட பார்க்கும் பொழுது இன்னும் அழகாக இருக்கும். எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் பானுமதி அம்மா அவர்களும் இணைந்து பாடிய பாடல், நடித்த நடிப்பு, அந்த பாடலுக்கு உயிர் கொடுத்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். எவ்வளவு அற்புதமான அசைவு, கண் அசைவு, முகபாவனை, தோற்றங்கள், அழகு எல்லாம் நிறைந்திருக்கின்றது. அந்த அத்தான் என்ற வரி வரும் இடத்திலே பானுமதி அம்மன் கண்ணும் வாயையும் பார்க்க வேண்டும். அற்புதமாக இருக்கும். சிறப்பான பாடல், சிறப்பான பாடல். தேன் பாய்ந்தது காதலே. வாழ்த்துக்கள் விக்னேஸ்வரன். மீண்டும் ஒரு பாடலுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. வந்த பாடலம் மகள் பிழை விடுவது எல்லோரும் வழக்கம். பிழையான பாடல தெரிந்த பாடல் ஒன்றை மனதை பற்றி கொஞ்சம் இப்படி சமூகத்தோடு வந்து இணைந்து கொள்ளுகின்ற சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் அதை பங்கு பற்றி கொண்டால் அவருடைய எதிர்காலங்களுக்கும் அந்த முயற்சிகளுக்கு ஏதுவாக இருக்கும். நன்றி விக்னேஸ்வரன் அவர்களே. அற்புதமான பாடல். ஆகா நம் ஆசை நிறைவேறும். கவலைப்படாதீர்கள். நீண்ட நாட்களுக்கு காற்றாலையோடு நாங்கள் இணைந்து மாறாத இந்த இசை உலகில் வாழுவோம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி. அற்புதம், அற்புதம், சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். அது அது அது மட்டுமில்லாமல் முதல் கண் வலைத்தளத்துக்கு நன்றி கூற வேண்டும் என்று எந்த தடையும் இல்லாமல் தொலைபேசி நல்ல சிறப்பாக துல்லியமாக வந்து கேட்டது ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி.
1: நன்றி ஐயா. நன்றி. நன்றி.
0: நன்றி. இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அற்புதமாக வந்து விக்னேஸ்வரன் அவர்கள் இனிமையாக பாடி எங்களை மகள வைத்தார்கள் அல்லவா.

ஆனால் அந்த பாடல் பாடி சென்ற வேளையிலே நாங்கள் காற்றலையில் காத்து கொண்டிருக்கின்றோம் அடுத்த உறவுகளின் குரல்களை கேட்பதற்கு. எனக்கு நன்றாக தெரியும் இப்பொழுது ஜனரஞ்சகமான உங்கள் விருப்பமான வேறு நிகழ்வுகளும் வேறு ஊடகங்களில் சென்று கொண்டு இருக்கின்றது. அதை முடித்துவிட்டு வருவோம் என்று இணைந்து கொண்டு இருக்கின்றவர்களையும் எனக்கு தெரியும். அது காரியமில்லை, உங்களுக்கு விருப்பமானதுதானே நீங்கள் செய்ய வேண்டும். அதேபோல் அபிமான நேயர்கள், இந்த நிகழ்ச்சி சிறப்பான நிகழ்ச்சி. வந்து பாடுபவர்கள் தங்கள் குரல்களை வெளியே கொண்டு வந்து காட்டுவதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. எத்தனையோ உறவுகள் வானொலியிலிருந்து பேசுவதற்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நிமிடம் பேச முடியுமா, இல்லை கொண்டு வந்த விடயத்தை முழுவதையாக பேச முடியுமா என்று தவிக்கின்றார்கள். அப்படி சந்தர்ப்பங்கள் எந்த வானொலியிலும் கிடைப்பதில்லை. முன்னியல் தமிழ் வானொலியில் சிறப்பாக கிடைத்திருக்கின்றது, உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். எங்கே அடுத்து வரும் உறவு வருவதற்கு முன்பு நான் இந்த பாடலை ஒளிபரப்புகிறேன். இதையும் கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள், காற்றலையில் வந்து பாடுங்கள். நேரம் 12:09, கிட்டத்தட்ட 36 நிமிடங்களை எட்டி பிடித்து விட்டோம். 2 பாடகர்கள் தான் எங்கள் திறமையை காட்டியிருக்கின்றார்கள். எங்கே ஏனையோர் என்ன செய்கின்றீர்கள் வாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம். மீண்டும் கிருஷ்ணன் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம். பேசும்போது ஒலி அளவு குறைவாக இருக்கு.
0: என்னுடைய சத்தம் வருவது குறைவாக இருக்கின்றதா? என்னுடைய ஒலி காரணம் நான் அறியேன். இப்பொழுது வருகின்றதா?
1: இல்லையா.
0: இப்பொழுதும் என்னுடைய சத்தம் நான் பேசுவது கேட்கவில்லையா?
1: பாடல் ஒலிக்கும் போது, பாடல் ஒலிக்கும் போது சவுண்ட் கரெக்டா இருக்கு.
0: பாடல் சரியாக வருகிறது, நான் பேசுவது உங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படித்தான் நன்றாக கிடைக்கும். சரி, இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருப்பது உங்களுக்கு சரியாக கேட்கின்றதா?
1: கேட்கிறது.
0: வாழ்த்துக்கு நன்றி, நான் திருத்திக் கொள்ளுகின்றேன். அப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது நீங்கள் இரண்டாவது பாடலை பாட வந்திருக்கின்றீர்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, அங்கே உங்கள் இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாவை தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, மேக வண்ணம் போல மின்னும் ஆடையினாலே, மலை மேனி எல்லாம் மோதுதம்மா ஞானத்தினாலே, மேக வண்ணம் போல மின்னும் ஆடையினாலே, மலை மேனி எல்லாம் மூடுதம்மா ஞானத்தினாலே, பக்கமாக வந்த பின்னும் வெக்கமாகுமா, இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா, பக்கமாக வந்த பின்னும் வெக்கமாகுமா, இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா, மாலை அல்லவா நல்ல நேரம் அல்லவா, இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து சொல்லவா, அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே, மதி அண்ண நடை போடுதம்மா பூமியின் மேலே, கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, அந்த காதலுக்கு தேநிலவில் ஆசை இல்லையா, கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, அந்த காதலுக்கு தேநிலவில் ஆசை இல்லையா, காலம் தோன்றுமா இன்னும் காலம் போகுமா, இல்லை காத்து காத்து நின்றதுதான் மீதமாகுமா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. நன்றி ஐயா.
0: காதல் உணர்வோடு ஒரு ஒரு கவிஞன் புகித்து விட்டதை அந்த கலைஞன் பாடி காட்டி எங்களை எல்லாம் மகிழ்ந்த காலத்தால் அழியாத பாடல் தேன் நிலவு திரைப்படத்து பாடல் இல்லையா? அற்புதமாக உணர்ச்சியோடு உணர்ந்து பாடுகிறீர்கள். இந்த சொற்களஞ்சியங்கள் இப்பொழுது சிறப்பாக இருக்கின்றது என்ற உங்களுக்கு முன்பு இந்த சொற்களஞ்சியங்கள் திறங்கவில்லை. சொற்கள் இருக்கின்றது, வருவதற்கு கடினப்பட்டது. இப்பொழுது நீங்கள் தாராளமாக உங்கள் சொற்களஞ்சியம் வருகின்றது. அன்னை கலைவாணிக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொள்வோம். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் பேசுறது கேட்கின்றதா உங்களுக்கு?
1: கேட்கின்றது.
0: இப்பொழுது நன்றாக கேட்கின்றது. நன்றி கிருஷ்ணன். நன்றது. நல்லதையா, வாழ்த்துக்கள், சிறப்பு. ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நிறைவான பாடலை தந்திருக்கீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்றும் உங்களுக்கு இந்த முருகர் தமிழ் வானொலியிலே இடம் உண்டு என்பதை மறக்க வேண்டாம். நன்றி நன்றி எல்லா நேயர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி நன்றி. இந்த வேளையில் அன்பு மகள் ரேவதி அவர்களும் அனுப்பியிருக்கின்றார்கள். தான் ஆலயத்துக்கு சென்றிருக்கின்றேன், வந்து கொண்டிருக்கின்றேன், வந்தவுடன் வருவேன் அப்பா என்று எழுதியிருக்கின்றார். மகளே சாந்தி, நீங்கள் ஒரு தடவை அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். சகோதரர் கணபதி அவர்களே, நீங்களும் அழைத்தீர்கள், வாருங்கள், இணையுங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். கேட்பதற்கு எல்லோரும் ஆயத்தமாக இருக்கின்றோம்.

0: எல்லோரும் வந்து சரியாக பாடுகின்றோம், சிறப்பாக பாடுகின்றார்கள், வாழ்த்தை பெறுகின்றார்கள், இனிமையாக பாடுகின்றார்கள். நான் இங்கே பாடுவது எனக்கு இப்படி பாட வராதே என்று எவரும் எண்ண வேண்டாம். அப்படி ஆரம்பத்தில் எண்ணினவர்கள் தான் இன்று சிறந்த பாடகர்களாக இருக்கின்றார்கள். வந்துவிட்டால் என் அன்பு மகள் சாந்தி. வணக்கம் சாந்தி அம்மா. வணக்கம் சாந்தி. வணக்கம் சாந்தி. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்க?
0: வணக்கம் மகளே சாந்தி. நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி சாந்தி? நீங்கள் எப்படி? நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நான் பேசுவது, நான் பேசுவது உங்களுக்கு கேட்கின்றதா? நீங்கள் பேசியது கேட்டுத்தான் நான் பதில் கூறிக்கொண்டிருக்கின்றேன். நான் பேசுவது கேட்கின்றதா? இப்பொழுது எப்படி இருக்கின்றீர்கள் சாந்தி? நான் பேசுவது புரிகிறதா? என்ன நடந்தது உங்களோட வலைத்தளத்திற்கு சாந்தி? இப்ப கேக்குறது கூறுங்கள். எப்படி இருக்கின்றீர்கள்? சரி, அப்படி என்ற உங்களோட அழகி குடும்பம் எப்படி இருக்கின்றார்? என்ன பாடலை பாட போகின்றீர்கள், கொண்டு வந்தீர்கள் பாடுவதற்கு?
1: அலைகள் ஓய்வதில்லை படத்தில் விழுந்த அந்த பாட்டு
0: எங்க கொண்டு வாருங்கள் கேட்போம். உங்களுடைய இனிமையான குரலில் பாடகி சாந்தி கொண்டு வாருங்கள். பாடுங்களம்மா. இப்ப உங்களை சங்கீத ஞான சுரபி என்று கூறவில்லை, பாடகி என்று தானே கூறும் பாடல். எல்லோரும் எங்க உங்களுடைய அழகு கூடத்தான் பாடகர்கள் இருந்துட்டு பாடணும் இல்லவா? அப்படிதான் பாடுங்க. ரசிக்கிறது தானே நாங்கள். கொண்டு வாருங்க, கொண்டு வாருங்க. சிறப்பாக பாடுவீர்கள் நீங்கள்.
1: பாடுறேன் ஐயா.

அலைகள் உரசும் தந்துவிடு. விழுந்து இதயம் நுழைந்து உயிர் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்த பொழுதினில் வந்துவிடு. அலைகள் உரசும் கரையில் நிருப்பி உயிரை திருப்பி தந்துவிடு. வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தக தக தக தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தக தக தக தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம்.

0: கேட்கும் எனது உயிர் உருவும் சத்தம். நன்றி ஐயா.
1: மிகவும் ஆழமாக கூர்ந்து கவனித்து கேட்க வேண்டிய பாடலும் பாட வேண்டிய பாடலும் அற்புதமாக சுரவரிசைகளோடு அந்த ஏற்ற இறக்கங்கள் ஆரோகணம் அவரோகணம் இடைவெளி எல்லாம் விட்டு நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். தொலைபேசியிலே நீங்கள் வந்து இவ்வளவு தூரம் ஒரே நேரத்தில் பாடுவீர்களாக இருந்தால், பாடுகின்றவர்களாக இருக்கும் வேளையிலே நீங்கள் இது பயிற்சி பெற்று சங்கீதமும் படித்திருந்தால் அப்படி இருந்திருக்கும். இந்த சுரவரிசைகளும் இப்படி தரமாக வரும், தரமாக இருந்தது. உங்களை யாரும் ஒரு கேள்வி செவியன் என்று கூற மாட்டார்கள். கேள்வி இதை கேட்டு நான் மனதை வைத்து பாடுகிறாள் என்று கூற மாட்டேன். ஏதோ சங்கீத துறையில் ஈடுபாடு கொண்டவர் தான் என்று எண்ணுவார்கள். அந்த வகையில நல்லாவாக பாடியிருக்கீர்கள் மகளே, வாழ்த்துக்கலம்மா. உங்களுக்கு சிறப்பான பாடல்,
0: நன்றி
1: நன்றி. இப்படியான பாடல்களை எடுத்து பாடுவதற்கும் ஒரு துணிவு வேண்டும். அந்த சுரவரிசைகளை அப்படியே அந்த ரசத்தோடு அந்த சாயலோடு கொண்டு வந்து எங்களுக்கு தந்திருக்கு. கட்டிக்காரை கட்டிக்காரை, அப்ப என்ன பாடலை பதிவு செய்ய போறீர்கள் மகளே?
0: இந்த பாடுங்க.
1: இந்த பாட்டுன்ற ஒரு பாட்டு, இந்த பாட்டுன்ற ஒரு பாட்டு சுந்தரி யார வளர்ந்த இந்திரலோகத்து சுந்தரி சாந்தியா? இந்திரலோகத்து சுந்தரி ஒருத்தி, வாழ்த்துக்கிழமா கணவனில் வந்தாலோ வாழ்த்துக்கள். அது என்ன திரைப்படம், என்ன திரைப்படம் என்று தெரியுமா?
0: அது
1: முதல் இந்த பாடல் என்ற ஒண்ணே அப்படி ஒரு பாடல் இருக்கான் எழுதிவிட பார்த்தேன். நகைச்சுவைக்காக பேசினோம். வாழ்த்துக்கிழமை, அடுத்த உறவிடம் செல்ல இருக்கின்றேன். மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வாருங்கள் வந்து பாடல். நன்றி மகளே, சிறப்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்னாலும் சிறப்பாக வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வர வேண்டும் எங்கள் சகோதரர் கணபதி அவர்களே, சென்னையில் இருந்து வருகின்றீர்கள். வணக்கம் வணக்கம் கணபதி அவர்களே, வணக்கம். ஒரு நிமிடம் வேணுமா? ரேடியோ ஆஃப் பண்ண, சரி சென்று அதை அடித்து நொறுக்கி நிறுத்தி விட்டு பாருங்கள். கதை
2: பேசுவோம்மா.
1: அதுக்கத்தானே காத்துக்கணும். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா கணபதி அவர்களே? உங்கள் வாய் உதிர்ந்து ஒரு பாடலை தர வேண்டும், எங்கே காணவில்லை. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் செய்தி எங்களுக்கு பெருமகிழ்ச்சியாக
2: இருக்கு. பரவாயில்ல, ஓகே. இன்னைக்கு எஸ்பிபி ஐயாவோட பர்த்டே. அவருக்கு 45 கோவிலுக்காக பண்ணிருக்காரு. அவரு பூ உலகில் இல்லை என்றாலும் பல ஓய் மக்களை நெஞ்சுக்கு வாழ்ந்து கொண்டிருக்காரு.
1: உங்களோட ஒலி, உங்கள் ஒலி வந்து எதிலே பேசுகிறீர்கள்? தொலைபேசியிலே பேசுகிறீர்களா, போற ஏதாவது ஹெட் வாய்ஸ் எதுவும் வச்சு பேசுகிறீர்களா? உங்களுக்கு அலறுதே தவிர தெளிவாக இல்லை சொற்கள். நீங்கள் சொன்னதொன்றும் பூரணமாக விளங்கவில்லை. சாதாரணமான தொலைபேசியில்
2: வந்து
1: நல்லது. என்ன கூறுவீர்கள்? ஒரு மணி நேரம் என்ன சொன்னீர்கள்?
2: நீங்க எஸ்பிபி ஐயாவோட பிறந்த நாள், பல கோடி மக்களின் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இல்லை என்றாலும், அதனால 45 பாடு பாடி உலகத்துல ரெக்கார்ட் பண்றாரு. அவர் பாட்டு பாட பாலி ஐயா தீனா படத்துல, சரியா?
1: கொண்டு வாருங்கள் கேட்போம். இனிமையான பாடல்,
2: நல்ல ஒரு தத்துவ பாடலும் கூட, நல்ல இளைஞர்களுக்கு அறிவுரை கூறும் பாடலாகவும் இருக்கும்.
1: வாழ்த்து உங்களை போன்றவர்கள் அதைத்தான் கொடுக்க வேண்டும். கொண்டு பாரு.
2: வத்தி குச்சி பத்துக்கு அதுடா யாரு இந்த ஒரு சிற வரையில, வம்பு தும்பு வச்சிக்காதடா யாரு உன்ன உசுப்புற வரையில, இக்குச்சியா எல்லா மணி இக்குச்சியா இருடா, உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தா உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும். ஒத்திக்குச்சி பத்திக்காதடா யாரும் இங்கு ஒரு சிற வரையில, மனசு உடுத்தினகவள துணி எடுத்து அவிழ்த்தினி அதற்கு இனி, இருக்கும் கண்ணீரையும் இருக்கும் கண்ணீரையும் ஏத்தம் நீயே போட்டுவா இங்கு வந்தாடும் ஆடு பாடு ஆனந்தமா, வத்தி குச்சி பத்திக்காதுடா யாரு இங்கு ஒரு சிற வரையில, வம்பு தும்பு வச்சிக்காதுடா யாரு உங்கு உன்ன உசு புற வரையில, முயற்சி செய்தால் சமயத்தில முது தாங்கும் இமயத்தையே, மனச இரும்பாக்கணும் மலைய துரும்பாக்கணும், ஆட்கள் கூடத்தான் ஆறு போல மாறுமாடோ, ஒத்தி குச்சி பத்திக்காதுடா யாரு இங்கு ஒரு சிற வரையில, வம்பு தும்பு வச்சிக்காதுடா யாருங்கு பச பெற வரையில, இக்குச்சியா இல்லாம நீ இக்குச்சியா இருடா, உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தா உன் வாழ்வில் வெளிச்சம் வரும், ஒத்தி குச்சி பத்திக்காதுடா யாரும் இங்கு ஒரு சிற வரையில, வம்பு தும்பு வச்சிக்காதுடா யாரும் உன்ன உசு புற வரையில. நன்றி.
1: நான் பேசியது கேட்கின்றதா ஐயா? இளமை காலத்தில் பாடுவது போன்று இந்த குரல் அப்படியே இருக்கின்றது. பாடுகிறீர்கள், வாழ்த்துக்கள், உங்களுக்கு சிறப்பு. நல்லதோர் பாடல், நல்ல தத்துவ பாடல். வத்தி குச்சி ஒருபோதும் தானாக பத்திக்காததான் நாங்கள் தட்டி வைக்காமல். அற்புதம், சிரமமான கருத்தை கொண்டு வந்த.
2: கோபப்படணும் அது அமைதியா இருக்கூடாது, சீரிய விடத்தை சீரிய ஆகணும். அமைதியா இருந்தா நம்மள ஏமாச்சிருவாங்க. எப்ப நம்ம உடம்பு தீக்குச்சியா, எப்ப ஈக்குச்சி தீக்குச்சியா மாறும், ஒரு லிமிட்டுக்கு மேல போனா நம்ம
1: ஒரு
2: தத்துவ பாட்டு தான். அதுவும் மனைவி மேல மனைவி பாட்டி பாடுவாரு வந்து கண்ணதாசன் பாட்டு, மயங்குகிறார் ஒரு மாதிரி எம் எஸ் விஸ்வநாத இசைமையின பாட்டு. கம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சடனங்கள் அதிலில்லை, மனம் குணம் ஒன்றானமுல்லை. அந்த பாட்டு
1: வாழ்த்துக்கள். அந்த பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும். இப்பொழுது வந்து பாடியதுக்கு மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு பாடலை எதிர்பார்க்கும். தங்கள் கருத்தை வெளியிட்டதோடு பாடியும் செல்கின்றார்கள். நேரம் சரியாக 12:31 உங்களுக்கு 10:21 காட்டுகின்றது. அன்பு உறவுகள் இரண்டாவது சந்தர்ப்பத்து பாடலையும் வந்து பாடலாம் என்று கூறியிருக்கின்றேன். வாருங்கள், வந்து பாடுங்கள், எங்களோடு சேர்ந்து மகிழுங்கள். இது பாடுவோர் பாடலாம் முன்னிலை தமிழ் வானொலி 24 தமிழ் சேவையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

இனிமையான பாடல்கள் இதமாக வந்து கலந்து கொண்டிருக்கின்றது. அந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் என்றும் கூறிக்கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, 5 பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம். இனிமையாக வந்து பாடி சென்றிருக்கின்றார்கள். 2வது பாடலையும் பாடுவதற்கு ஒருவரும் ஆயத்தமாக இருக்கும் வேளையிலே அடுத்த பாடலுக்கு யார் உரியவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளை அவர் அழைப்பார் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அநேகருடைய அழைப்புகள் என்று வரவில்லை, என்ன காரணம்? வேறு விழாக்கள் இருக்கின்றதா, வேறு நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா, அல்லது ஒவ்வொரு ஊருக்கு சென்றுள்ளீர்களா, அல்லது உங்கள் வலைத்தளம் ஒத்து வரவில்லையா? எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்வதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம்.

இசை என்பது எங்களை இசைய வைப்பது. எங்களை அறியாமல் நாங்கள் இசைந்து கொள்வது. அதனால் எங்கள் உள்ளமும் உணர்வும் எதை நினைக்கின்றதோ அதை இயல்பாக வந்து இசையாக தந்து செல்கின்றது இசை. அந்த உணர்வை வெளிப்படுத்துவதற்கு வாயாலே பேச்சு மூலமாக, எழுத்து மூலமாக காட்டுவோம், பேச்சு மூலமாக காட்டுவோம். ஒரு சிலர் தங்களை தாங்கள் தேற்றிக் கொள்வதற்காக இசை மூலம் உச்சரித்து கொண்டு முணுமுணுத்து கொண்டிருப்பார்கள். எதை ஒரு வேலையை செய்தால் கூட வேலை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கும், அவருடைய மனம் இந்த உணர்வை நினைந்து கொண்டு இசைத்து கொண்டிருக்கும். இதுதான் இசை. அதற்கு தேவை ஓசை. அந்த இசையை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கு தான் ஓசை என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஓசையிலே மொழிகளை புகுத்தி கருத்துக்களோடு கூறுவது தான் பாடல். அதைத்தான் அந்த கருத்துக்களை கவிதைகளாக, வார்த்தைகளாக தொடுப்பதற்கு களஞ்சியமாக எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற எழுத்துக்கள், தமிழ் மொழி உதவி செய்கின்றது. ஒவ்வொரு மொழியில் உள்ளவர்களுக்கும் அது உதவியாக இருக்கும். மனதிலே தோன்றும் உணர்வுகளை வெளிப்படையாக கூறுவதற்கு நாங்கள் பேசிக்கொள்வோம், எழுத்து மூலம் அறிவித்துக் கொள்வோம், சித்திரத்தில் வரைந்து காட்டிக்கொள்வோம். ஆனால் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு இசை ஒன்று முணுமுணுத்து கொண்டிருக்கும். அது ராகத்தை பற்றி யோசிக்காது. அது அந்த ரசங்களை பொறுத்து மகிழ்ச்சியான உணர்வாக இருந்தால் சந்தோஷமானதாக பாட்டுகள் வரும். உணர்ச்சி கூடி சோகத்தோடு நிறைந்ததாக இருந்தால் அந்த சோகம் ததும்பும் பாடல்களை எங்கள் உள்ளூர உணர்ந்து கொண்டு கொண்டிருக்கும். பலவிதமான உணர்வுகளை, நவரசங்களையும் தரக்கூடிய உணர்வுகள் எங்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கின்றது. அந்த உள்ளத்தில் இருக்கும் உணர்வுகள் வார்த்தையாக வெளியே வரும் பொழுது அந்த உணர்வை காட்டும் வகையில் வருவதுதான் இசை. அந்த உணர்வை காட்டும் வகையிலே வரும் ஓசை இசையாக வருகின்றது. அதை இசைப்பட நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்பதற்கு இசைக்கு சில வரம்புகள், வரையறைவுகளை வைத்து நேரங்கள், காலங்கள், தாளங்கள், சுரங்கள், ராகங்கள் என்று புகுத்தி இருக்கின்றார்கள். அதை ஆண்டு கணக்காக ஆண்டாண்டு தோறும் சிறு வயதிலிருந்து பாராயணம் பண்ணி படித்து கொண்டு வந்து அந்த பாடல்களை பாடமாக்கி அந்த சங்கீத துறையை அனுபவித்து வந்தவர்களும் இருக்கின்றார்கள். சிறு வயதிலிருந்து வானொலியையும் ஊடகங்களில் வரும் பாடல்களையும் மற்றவர்கள் பாடுவதையும் கேட்டு மனதிலே பதித்து அந்த எண்ணத்தை உறுத்தி கொள்ளும், அந்த எண்ணத்தை பதிய வைத்துக் கொள்ளும் அந்த பாடலும் அந்த இந்த இடம் நல்லாத்தானது, நல்லா இருந்தால் அதே போல நானும் பாட வேண்டும் என்று உந்துதல், இது ஒவ்வொரு உயிர்களுக்கும் இருக்கும். சாதாரண மண்புழு கூட நிலத்திலே வெளியே வந்துவிட்டால் தான் நகர்ந்து செல்வதற்காக உந்துகின்றது. உணர்ச்சி தான் காரணம் அதற்கு. எங்களுக்கு பாருங்கள், இளம் வயதிலே எங்களை அறியாமல் எத்தனை பாடல்கள் எங்கள் உச்சரிப்பிலே வரும், எத்தனை பாடல்கள் எழுதி கொடுக்கின்றோம், இத்தனை பாடல்களை பாடி காட்டுகின்றோம் பாலியல் பருவ காலங்களில். அது ஓரளவுக்கு வயது முதிர்ந்து வரும் பொழுது வித்தியாசமான அந்த உணர்வுகள், வித்தியாசமான ஓசைகள், வித்தியாசமான பாடல்கள், வித்தியாசமான கருத்துக்களை கொண்டு வந்து தருகின்றது. இது மொழியர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை நேரம். சரியாக கனடாவில் 12:40 தொடப்போகின்றது. உங்களுக்கு 10 மணி 10 நிமிடத்தை தொட இருக்கும் வேளையில் பாடலாம்.

இரண்டாவது பாடலை பாடுவதற்கு இடம் இருக்கின்றது, நீங்கள் வந்து பாடிக்கொள்ளலாம். இரண்டாவது பாடலை தர விரும்புபவர்கள் வந்து பாடலாம் என்று முன்றியல் தமிழ் வானொலி எதிர்பார்க்கின்றது. அன்பு உறவுகளை

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் விக்னேஸ்வரன் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் விக்னேஸ்வரன், வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். எப்படி ஆறுதலா ஓய்வு எடுத்தீர்களா? வாழ்த்துக்கள். நீங்கள் பாடல் ஒன்று பாட வந்திருக்கின்றீர்கள், என்ன பாடலை பாடுவீர்கள்?
1: ஜனனி ஜனனி என்ற.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். கொண்டு வாருங்கள், நன்றாக சிந்தித்து அந்த பாடலை கொண்டு வாருங்கள். நல்லதொரு பாடல் ஜனனி ஜனனி, கொண்டு வாருங்கள்.
1: சிவசக்தியாயுத்தோபவிச்சத்தப்ரவபவித்தும் நதேசவம் தேவோ நகலுடன் குசலப்பந்திதுமதே அதஸ்வாம் ஆராதியாம் அரிஹர பிரஞ்சாதி பிரவி பிரணந்தும் போதும் வா தத அமிர்த புண்ணிய பிரவதீ.

ஒரு மான் வழுவும் சிறு கூந்திரையும் சடைவார் குழலும் விடைவாகனமும் சடைவார் குழலும் விடைவாகனமும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே நின்ற நாய்

அட்டயோகங்களும் நவயாகங்களும் தொழும் பூங்குழலே மலை மாமகளே தொழும் பூ

மாமுதல் நீ, கலை மாமுதல் நீ, ஜனனி ஜனனி ஜகம் நீ, ஜகம் நீ ஜகத்தாரணி நீ, பரிபூரணி நீ.

0: நீங்கள் வெளியே வீட்டுக்கு வெளியே இருந்துதானே இதை பாடினீர்கள்?
1: இல்ல, நான் புல்லு வெட்டி போட்டேன். இப்ப இடையில ஒரு பிரேக் எடுத்துட்டு
0: ரூமுக்கு வந்தேன் பாடினேன். சில சமயம் வெளியே இருந்து பாடும்பொழுது இன்னும் ஒலி தெளிவாக இருக்கின்றதோ வலைத்தளம் என்று எண்ணினேன். சரி சரி சரி, நன்றாக இருந்தது உங்கள் பாடல். இனிமையாக நீண்ட நாளைக்கு பின் ஒரு ஒரு எங்களுடைய சாதாரணமான எங்கள் அன்பு உறவுகளின் குரலிலே அந்த பாடலை கேட்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கின்றது. இது வந்து இசைஞானி அவர்கள் பாடிய பொழுதிலே எத்தனை கருவிகளை வைத்து கொண்டு நிறைப்படுத்தி ஏற்ற இறக்கங்கள் வந்து ஒரு தடவை, இரண்டு தடவை, மூன்று தடவை என்று இசை கோர்த்து அதை பாடி மகிழ்ந்தவர்கள், எங்களை மகள வைத்தவர்கள். ஆனால் நீங்கள் அதை கேட்டு மனதிலே பதித்து அப்படியே கொண்டு வந்து சுவை மாறாமல் தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் விக்னேஸ்வரன், எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களுக்கு இங்கே வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன.
1: நன்றி ஐயா.
0: நன்றி. இளைப்பாருங்கள், நன்றாக வந்து பாடி எங்கள் வானொலியை சிறப்பித்து உங்களுடைய திறமையையும் காட்டி எங்களையும் மகள வைத்திருக்கின்றீர்கள். எல்லும் என்றும் மென்மேலும் நீங்கள் இசைத்துறையில் வளர வேண்டும். உங்களுக்கு காலம் இருக்கின்றது, இன்னும் எத்தனையோ மயில் கல்கள் தாண்ட இருக்கின்றீர்கள். அத்தனையும் நீங்கள் வெற்றி கம்பங்களை தாண்டுவது போல் தாண்ட வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறேன். நன்றி.
1: வணக்கம் ஐயா.
0: நன்றி. நன்றி. நன்றி. சிறப்பு. இனிமையாக வந்து அற்புதமாக பாடிச் சென்றார் எங்கள் விக்னேசன் அவர்களுக்கு. முன்னில் தமிழ் வானொலி உறவுகள் சார்பில் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வந்து பாடுபவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் திறமைகளை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருடமும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கின்றது தான். யாரும் பாட முடியாதவர்கள் இல்லை. எவர் ஒருவர் நன்றாக ரசிக்கின்றார்களோ ஒரு பாடலை, எந்த ஒரு நிகழ்ச்சியை நன்றாக கிரகிக்கின்றார்களோ அவரால் அதை பிரதிபலிக்க முடியும். வாழ்க்கை என்பது நாடகம். நாடகம் என்றால் நடிப்பு. நடிப்பு என்றால் ஒன்றை போல இன்னொன்றை செய்து காட்டுவது. அந்த திறமை எல்லோரிடம் இருக்கும். இந்த வேளையிலே அன்பு சகோதரர் கணபதி அவர்கள் வருகின்றார்கள், சென்னையிலிருந்து வருகின்றார். வணக்கம். வணக்கம் சகோதரர் கணபதி அவர்களே.
2: ஓகே, இது வந்து தேவ பாட்டு, இதுவும் தத்துவ பாட்டு தான். படம் வந்து இசையமைப்பாளர் தேவா, பாடியவர் தேவா. படம் வந்து பொற்காலம். ஆமா ஆமா ஆமா, 2000 வந்தது. 2000 வந்த படம். முதல்ல பாடுற நம்ம ரேடியோல.
0: சரி, பாருங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அன்னை யாரோ எப்பொழுதும் இருக்கும். நாங்கள் எல்லோரும் கேட்க ஆவலோடு இருக்கின்றோம். ஆவலோடு இருக்கின்றோம். கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
2: ஓகே, பாடுங்க. அரிது அரிது மாநிலத்தில் அரிது கூண் குருடு செய்விடு நீங்கி பிறத்தல் அதை விடு அரிது

யாருங்கோ ஊனம் உள்ள உடம்பில் குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. உள்ள நல்லா இருந்தா உன்ன ஒரு குறையில்ல, உள்ள ஊனப்பட்ட உடம்பிருந்தும் பயனில்ல. ரெண்டு காலம் உள்ளவனு கெடுக்கிறா, சில ஒத்த காலில் நல்ல வழி நடக்கிறா. ஊன ஊன ஊனம் இங்கே ஊன யாருங்கோ, உடம்பில் இல்ல ஊனம் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. கஞ்ச பையன் எல்லாருமே கையிருந்து ஊன அத கண்டிருக்கேன் நானும். நீங்க பாற, நீங்க யார பார்த்து ஊனம்னு சொல்றீங்க? கடன் கொடுத்தவன் எதிர வந்தா கடன்பட்டவன் ஊமை, இத கண்டிருக்கோம் நாம. எங்க வாயில்லாத ஜீவங்களை வயிறுங்க காட்சி இங்க நல்லால கண்ணு கூட வேணாங்கோ. வாய்மை இருக்கையில வாயும் கூட வேணாங்கோ. அட ஊனம் என்ன ஊனம், அட ஞானம் தானே வேணும். அந்த ஞானம் தானும் வேணும் என்ன மனசு மாற வேணும். ஊன ஊன ஊனம் என்ன ஊனம் யாருங்கோ, உடம்பு உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. அத்தங்கர ஓரத்தில வளர்ந்து இருக்குது தென்ன, அது வளைஞ்சிருக்குது என்ன, அது தேங்காய விருத்தவங்க யாருங்க? மதுரையில கோயிலத்தான் பார்த்து பார்த்துட்டு கண்ணு, அதுல மொட்டை கோபுரம் ஒண்ணு, அதுல மீனாட்சி கூட இருப்பா பாருங்க. கண்ணதாசன் சொன்னாங்க, வைரமுத்து சொன்னாங்க, ஊனம் என்பது மனசுதான் உனக்கு எனக்கு சொன்னாங்க. அட ஊன என்னிடம் ஊனா, அட ஞானம் தானே வேணும். அந்த ஞானம் வர வேணும் உன்ன மனசு மாற வேணும். ஊன ஊன ஊனம் எல்லாம் ஊன யாருங்கோ, உடம்பில் இல்ல ஊனம் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. உள்ள நல்லா இருந்தா உடம்பு

0: இல்ல உள்ள ஊனப்பட்ட உடம்பு இருந்தும் பயன் இல்ல ரெண்டு காலும் உள்ளவனும் எடுக்கிறா சில ஒத்த காலில் நல்ல வழி நடக்கிறா ஊன ஊன ஊனம் என்ன ஊன யாருங்க ஊனம் இல்ல உடம்பில் இல்ல குறைகள்லாம் ஊனம் இல்லைங்க ஊன ஊன ஊனம் இங்கே ஊன யாருங்க உடம்பில் இல்ல குறைகள் அல்ல ஊனம் இல்லைங்க எப்படி நடந்தது பரவாயில்லையா
1: நல்லாக பாடுகிறீர்கள் ஐயா வித்தியாசமான பாடல்கள் நம்ம எடுத்து வந்து அற்புதமாக பாடுகிறீர்கள் நீங்கள் பாடகர் என்பது எனக்கு தெரியும் இது வந்து அந்த திரைப்படத்திலே இந்த பாடல் தேவா பாடுகின்றாரா வடிவேலு பாடுகின்றாரா பிற்காலத்திலே வந்த தத்துவ பாடல்களில் சிறப்பான ஒரு பாடல் இந்த பாடல் ஊனம் என்பதை பற்றி
0: வெற்றிகரமா ரெண்டு தத்துவ பாடு பாட்டு அதுவே நிறைவா இருக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்க நேரம் இருந்தா மறுபடியும் வருவேன்
1: வாழ்த்துக்கள் கடமை வாழ்த்துக்கள் இனிமையாக கருத்துக்களை நன்றாக புரிந்து வேண்டாம் பக்க பாரத்தியம் இல்லாமல் நீங்கள் மட்டும் உங்கள் வார்த்தையிலே வந்து கூறும் பொழுது நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள இலகுவாக இருக்கின்றது பக்க பாரத்தியங்கள் வந்து இசைக்கருவிகளோடு வரும் பொழுது சில சமயங்கள் பாடலினுடைய ருசியை இசைக்கருவி எடுத்துவிடும் அதுல பிற்காலத்தில்
0: ஆனா
1: முன்பு வந்த இசைக்கருவிகள் இப்ப ஒரு வரியிலே நீங்கள் பாடினால் அந்த மிருதங்கம் மத்தளம் என்று இருக்கிற தோல் கருவிகள் அப்படியே ஓசையிலே சொல்லும் ஐயா அந்த அந்த ஓசையிலே நாங்கள் கணிக்கலாம் வயலின் வாசித்துக் கொண்டிருப்பார்கள் வயலின் வந்து பாடும் அந்த பாடலை பாடி தந்து கொண்டிருக்கும் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் ஐயா அவர்கள் எல்லாம் பேசுவார்கள் வானொலி அந்த வயலின்
0: பேசும் அது வயலின் பேசும் பாடாது பேசும்
1: இப்ப ஊனம் ஊனம் ஊனம் யாருங்களோ ஊனம் ஊனம் ஊனம் யாருங்கன்ற பாட்டுக்கு பக்க வாத்தியங்கள் இசைக்கும் பொழுது அந்த மிருதங்கங்கள் தோல் கருவிகள் துளை கருவிகள் தங்கள் இசையை தனிப்பட்ட முறையில் தரும் பொழுது இந்த இந்த சுரவரிசையை மாற்றாது எங்களுக்கு அந்த வசனம் காதலே விழுவது போல் இருக்கும் இப்பொழுது அப்படி இல்லையே ஐயா எடுத்ததுக்கெல்லாம் இந்த சாவோடுகளுக்கு அடிக்கிற மாதிரி டன் நடக்கா டன் நடக்கா டன் நடக்கா தான் இல்லாதுங்க அதுக்கு எத்தனை பெரிய புகழ் ஆரவாரங்கள் காது செவ
0: ஒடிக்கு பரம்பூலம் ஆமா அது வந்து பரம்பூலம் சொல்லுவாங்க அது வந்து கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும் வந்து
1: அதையெல்லாம் பொறுக்கி எடுக்கிற இசைகள் ஐயா அமைக்கிற இசை இல்லை இப்ப இசை அமைப்பாளர்கள் வந்து ஒரு கலையகத்தை வைத்து எத்தனை நாள் செல்லும் அதற்கு வரிகளையும் கோர்த்து இசையையும் கோர்த்து அந்த கதைக்கேற்ப அந்த ரசனையை கொண்டு வந்து இது எந்த ரசத்திலே வரவணும் காதல்ல வரவணுமா வீரத்துல வரவணுமா சோகத்துல வரவணுமா சந்தேகத்துல வரவணும் எத்தனை விதமான ரசனைகளை தருகின்ற கருத்துக்களுக்கு அமைய பாடலாசிரியர் எழுதும் பொழுது அதை தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் ஒளிப்பதிவாளர்கள் நடிகர்கள் எல்லோரும் சேர்ந்திருந்து அதை எண்ணுவார்கள் சரியா அப்படி அந்த பாடல் சரியில்லைன்னா இன்னொரு பாடல் எத்தனை வல்லுநர்கள் இருந்தார்கள் அந்த காலத்தில் இப்பொழுது அப்படி இல்லை பாடல் ஆசிரியர் படம் எடுக்க தயாரிப்பாளர்கள் ஒரு பாட்டி வைத்து விட்டார் அவற்றை பாட்டு தான் அங்கே எழுதுவார்கள் அதுக்கு வந்து
0: எல்லாமே ட்ராக்ல பாடுறாங்க அந்த காலத்துல சுவிட்சர்லாம் பாடும் போது யாருன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தப்பா பேசினா முதல்ல பண்ணும் அந்த ஒரு பாட்டே ஃபுல் டே ஆயிடுமா மூணு நாள் ஆகும் ரொம்ப கஷ்டம் அந்த காலத்துல
1: ஆறு மாதம் சென்றிருக்கும் ஐயா எத்தனை பாட தரமான இன்றைக்கும் உயிர் வாழுகிற பாடல்கள் அந்த இசையமைப்பாளர்கள் அவர்கள் அதற்காக உபவாசம் இருந்த வல்லுநர்கள் ஐயா இவர்களை போல கம்ப்யூட்டர் கணனியிலே அங்க ஒரு இசை இங்க ஒரு இசை அதை கொண்டு வந்து பொருத்தி விட்டு பாடுவார் எத்தனை விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கு எத்தனை விமர்சகர்கள் எழுதுகிறார்கள் எத்தனை பழைய பாடல்களில் வந்த பல்லவியை இடையிலே வந்த ராகத்தை கொண்டு வந்து புகுத்தி ஐயோ இவ்வளவு கவலைப்படுத்துகிறார்கள்
0: ரீமிக்ஸ் பண்ணி கெடுக்கிறாங்க பழைய பாட்டு டேமேஜ் பண்றாங்க
1: அது வேண்டாம் முடியவில்லை அது சரி நல்லது வாழ்த்துக்கள் மீண்டும் வந்து
0: சந்தர்ப்பம் நேரம் திருப்பி கண்டிப்பாக வருவேன்
1: நன்றி நன்றி கணபதி அவர்களே வாழ்த்துக்கள் இப்பொழுது
0: வாழ்க
1: அன்புடன் வருகின்றார் என் அன்பு மகள் ரேவதி அவர்கள் சென்னையில் இருந்து வணக்கம் வணக்கம் வணக்கம் ரேவதி வணக்கம்
2: வணக்கம் அப்பா வணக்கம் அப்பா
1: வணக்கம் மகளே வந்து விட்டீர்களா வருகின்றேன் அப்பா என்று எழுதியிருக்கீர்கள் வந்து விட்டார் சொன்ன சொல்லை காப்பாற்றும் என்னுடைய வீராங்கனை கெட்டிக்காரை நலமா இருக்கிறீர்களா அம்மா
2: நலமா இருக்கேன்ப்பா
1: எந்த ஆலயத்துக்கு சென்றீர்கள் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களுடைய ஊர் சரி உங்களுடைய உங்களுடைய வீட்டில் உங்களுடைய திருநின்ற ஊர் கே கே நகர்லிருந்து மயிலாப்பூர் எவ்வளவு தூரம் இருக்கும்
2: ஒரு மணி நேரம் ஆனா இரவு நேரத்துல 1.5 மணி நேரமே ஆயிடுச்சு
1: போக்குவரத்து அதிகமாக இருக்கு,
2: போக்குவரத்து கிடைக்காதனால 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு.
1: ஓ, 1.5 மணி நேரம். அப்படி சுகமாக சென்று அன்பு மனம் இதமாக வணங்கி எல்லாம் கொண்டு வந்து விட்டீர்கள்.
2: வந்த உடனே கடகடன்னு வந்து
1: ஓடி வர வேண்டும் வந்து விட்டு. சரி, இப்பொழுது வந்தவுடன் என்ன பாடலை பாடலாம் என்று வந்தீர்கள்? எல்லோரும் அவளோடு பார்த்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக அங்க குவைத்தில இருக்கிறாரே உங்களுடைய ரசிகன் ஜோஜ், அவர் குட்டி ரேவதியை காணவில்லை என்று கேட்டு விடுவாங்க. அவர் எல்லோரும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அங்கு என்ன பாடலை கொண்டு வர போகின்றீர்கள்?
2: அப்ப தசாவதாரத்துல இருந்து முகுந்தா முகுந்தா.
1: ஓ, எங்கே கொண்டு வரங்க, நாங்களும் ஆர்வத்தோடு கேட்க இருக்கின்றோம். முகுந்தா முகுந்தா கொண்டு வரங்க.
2: பாடுறப்பா.

முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா, வரம் தா வரம் தா பிருந்தாவனம் தாவனம் தா, வெண்ணை உண்டவாயால் மண்ணை உண்டவா, பெண்ணை உண்ட காதல் நோக்கி மருந்தாகவா, முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா, வரந்தா வரந்தா பிருந்தாவனம் தாவனம் தா, என்ன செய்ய நானும் தோல் பாவைதான், உந்தன் கைகள் ஆட்டி வைக்கும் நூல் பாவைதான், முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா, வரந்தா வரந்தா பிருந்தாவனம் தா.

0: தாய் கூர்மமாக மண்ணில் தோன்றி பூமி தன்னை மீட்டாய். வாமனன் போல் தோற்றம் கொண்டு வானளந்து நின்றாய். நரன் கலந்த சிம்மமாகி இரணியனை கொன்றாய். ராவணன் தன் தலையை கொய்ய ராமனாக வந்தாய். கண்ணனாக நீயே வந்து காதலும் தந்தாய். இங்கு உன் அவதாரம் ஒவ்வொன்றிலும் தான் உன் தாரம் நானே. உன் திருவடிப்பட்டால் திருமணமாகும் என்றே ஏங்குகிறேனே. மயில் பீலி சூடி நிற்கும் மன்னவனே, மங்கைக்கு என்றும் நீயே மணவாளனே. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா, வரம்தா வரம்தா பிருந்தாவனம்தா வனம்தா.
1: ரேவதி பாடி முடிந்து விட்டதா? நான் அந்த பாடலை கேட்டு அப்படியே மயங்கி விட்டேன் அம்மா. கிருஷ்ணனை பற்றி 10 அவதாரங்களையும் கொண்டு வந்த தசாவதாரத்தில் அற்புதமாக நல்ல சொத்தழிவு அம்மா, சிறப்பு பலமையை விட இன்றைக்கு அந்த சொற்பிரயோகம் நன்றாக இருக்கின்றது. உங்களுக்கு நன்றாக உள்வாங்கி இருக்கின்றீர்கள் அந்த பாடலை. வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்பான பாடல். அப்படியே பாடலை கேட்டுக்கொண்டே நான் மயங்கி விட்டேன். அது சரி. அங்க நீங்கள் மயிலாப்பூருக்கு சென்ற இடத்து என்ன ஆலயம்? அந்த ஆலயம்
2: அப்பா, அது வந்து மகா பெரியவர் இருந்தார் இல்லையாப்பா, காஞ்சி மகா பெரியவர். அவருக்கு நேத்து வந்து அவருக்கு ஜெயந்திப்பா. இன்றைக்கும் அந்த கச்சேரி தான் இருந்தது.
1: அவருடைய மகா மண்டபத்தில் நடக்கிறது.
2: ஆமாப்பா, அக்கறை சகோதரிகள் பாடினாங்க கச்சேரி, நல்லா
1: இருக்கு. சிறப்பான ஆன்மீக பயணத்தை சென்று வந்த அந்த ஆன்மீக அருளோடு கிருஷ்ணனை எண்ணி அந்த கண்ண அவதாரம் இல்ல அவதாரத்தையும் கூறி வந்த பாடல் அற்புதமாக சொற்தெளிவோடு நாங்கள் நன்றாக புரிந்தோம். அந்த பாடலை நீங்கள் பாடும்போது சிறப்பு சிறப்பு ஏற்ற இறக்கங்க நல்லா மூச்சு பிடித்து நல்ல ஆறுதலாக அழகாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்புகள். மேலும் நீங்கள் சிறக்க வேண்டும். உங்களுக்கு இன்னொரு பாடலும் திருப்புகளும் இருக்கின்றது. விரைவில் நிகழ்ச்சியோட நிறைவேறுவதற்கு முன்பு வர வேண்டும். மீண்டும் வர என்ன பாடல் பதிவு? என்ன பாடல் ஒலிபரப்புற பாடல் கேட்க போவோம்.
2: எனக்கு நிறைய பாடல் நான் வரப்பா, மறுபடியும் வந்து திருப்புகளும் ஒரு பாடலும் பாடுவோம்.
1: வரும்போது கூறுங்க. நல்லது நல்லது, நல்லா ஓய்வெடுங்கள். வந்த களை ஆறுங்கள். நல்ல ஆகாரங்களை உண்டு வந்து மீண்டும் சக்தி நல்ல
2: உண்டுட்டம்பா. அங்கே சாப்பிட்டுட்டம்பா, அங்கே சாப்பிட்டேன். ஒரு பாடல் வெயிட் பண்றேன்.
1: சரி, அடுத்த பாடலே கொண்டு வர.
2: தோசை எல்லாம் கொடுத்தாங்க. தோசை, தயிர் சாதம், சாம்பார் சாதம்,
1: எல்லாம் வாழ்த்துக்கள். நாங்களும் சாப்பிட்டது போல இருக்கிறது. அந்த அருளங்களுக்கு கேட்டும் வாழ்த்துக்கிழமை. நல்ல நல்ல ஜனக்கூட்டமா பெருந்திரளா வந்திருந்தார்கள்.
2: நிறைய
1: கூட்டம் இதுதான். சரி, நல்லதம்மா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆன்மீக பயணம் சிறப்பு அமையட்டும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். மீண்டும் வந்து இன்னொரு பாடல் திருப்புகள் தர வேண்டும் நீங்கள். நன்றி நன்றி
2: நன்றி,
1: வாழ்த்துக்கள். இது முன்னிறு தமிழ் வானொலி. வணக்கம். 24 மணி நேர தமிழ் சேவை அவளோடு எதிர்பார்த்து கொண்ட அன்பு மகள் ரேவதி அவர்களுடைய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது அடுத்த பாடலை பாட வருகின்றார் வண்டி கேட்டிலிருந்து. வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: ஐயா. வணக்கம்
1: வணக்கம் மகளே. சகாயா அன்சர் ராணி சந்தன்ராஜ் அவர்களே, வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நல்லா இருக்கிறேங்க.
1: மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
3: மகிழ்ச்சியோட
1: இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது என்ன பாடலை பாடி காட்டலாம் என்று வந்தீர்கள்?
3: மனதில் உறுதி வேண்டும்.
1: நிச்சயமாக அது வேண்டும். படமும் மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படத்து பாடல் பாடப்போன்று. எங்கே பாடுங்கள், நாங்கள் கேட்கும். உங்களை நாங்கள் தடை செய்யவில்லை, அப்படியே கொண்டு வந்ததை அப்படியே பாடுங்கள். எங்களுக்கு கேட்போம்.
4: கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா உன் கண்களில்.

உன் கண்களில் என்ன, கண்களில் என்ன நீரோட்டமா, பாத்திரங்கள் பெண்ணினத்தை மூடி மறைத்ததம்மா.

மறைத்ததம்மா வந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததம்மா.

விடியவில்லை கண்ணின் மணியே, கண்ணின் மணியே போராட்டமோ. உன் கண்களில் என்ன, கண்களில் என்ன நீரோட்டமோ.

கண்ணின் மணியே போராட்டமும் உன்

0: கட்டமோ உன் கண்களில் என்ன, கண்களில் என்ன நீரோட்டமா? ஐயா
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அற்புதமாக சுத்தத்தோட பாடியிருக்கீங்க. நல்ல, உங்கள் சொந்த குரலிலே நாங்கள் கேட்கும் பொழுது அந்த பாடலுடைய கருத்துக்கள் என்ன என்று புரியக்கூடிய வகையில் நல்ல திறமையாக இடைவெளி விட்டு ஏற்ற கம்பைத்து அழகாக பாடியிருக்கிறீர்களாம்மா. மனதில் உறுதி வேண்டும். அந்த மனதில் உறுதி இருந்தபடியால் தான் நீங்கள் இந்த பாடலையும் உறுதியாக அழகாக பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு, சிறப்பான பாடல் உங்களுக்கு.
0: சரி,
1: அப்ப என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும்?
0: எனக்கு இந்த பாட்டை கொடுங்க ஐயா.
1: இந்த பாட்டு தான் வேணுமா? சரி, இப்பொழுது உங்களுடைய அவர் வந்திருக்கின்றாரா? அவங்களோட கடுமையான வெப்பம் இருந்து நான் கொஞ்சம் கரைச்சல் பட்டு விட்டு கடனிகள் எல்லாம் என்ன செய்தோ என்று ஆபத்து வேற போதோ என்று சூறாவளி எல்லாம் வருது என்று எல்லாம் அறிவித்தார். அப்படி ஒன்றுமே வரவில்லை. வெப்பம் தானமா அதிகம் இந்த மாதத்தில், இந்த கடந்த வருடங்கள்ல இப்படி வரவில்லை. இன்றும் வெப்பத்தோடு தான் இருக்கின்றோம். ஆனால் ஓரளவு தாங்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஒரு மூன்று நாள் கொஞ்சம் கடினமாக இருந்தது. நான் எல்லாம் உணவு, ஓ, நான் சாதாரண உணவு அதிகம் அதிகம்
0: இன்னும்
1: இருக்கும் என்று முன்னேற்பாக அறிவிக்கின்றார்கள். என்ன, சரி, இப்பொழுது
0: சந்தன்
1: அவங்களை கொடுங்கள். ஐயா வணக்கம். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே, வணக்கம். மனதில் உறுதி வேண்டும் என்று உறுதியாக நன்றாக பாடி சென்றிருக்கின்றார். சரி, உங்கள் பாடலையும் கேட்போமா? என்ன கூறப்போகின்றீர்கள் கூறுங்கள்.
2: நிச்சயமாக அனைத்து நண்பர்களும் சிறப்பா பாடுறாங்க ஐயா.
1: நல்ல பாடல், எங்களிடம் நல்ல பாடங்கள். ஒரு குழு அமைக்கலாம் இல்லையா? அவர் ஒரு இசைக்குழு ஒன்றை அமைக்க வேண்டியதா?
2: மிகவும் கடினமான பாடல்களும் எளிதா பாடிட்டு போயிடுறாங்க. நம்மளுடைய சாந்தி அவர்கள் பாடுறாங்க அருமையா. அது அப்படியே
1: உள்வாங்கிறார்கள். உள்வாங்கி இது செய்ய வேண்டும், சும்மா ஒருக்க காற்றலே என்ற குரல் வரட்டும் என்று அப்படி பாடவில்லை அவர்கள். நான் சரியாக பாட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாரம் ஒரு வாரம் இருக்குத்தானே அதுக்கு ஒரு பாடலை தயார் செய்து நல்லா உள்வாங்கி பாடுகிறார். வாழ்த்துக்கள். அந்த சிறப்புகளை அவர்களை வளர்த்து கொண்டு வரும் இந்த வானொலிக்கு உண்மையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் மீரா அவர்கள் தான் மூல காரணம். அவர் போட்ட விதை தான் இந்த விதை இன்று விருட்சமாக வளர்ந்து நன்றாக இருக்கின்றது, கேட்க மகிழ்வாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, எங்களுக்கு வாத்தியங்களுக்கும் பயம் இல்லை, எங்களை ஆனந்தம் இருக்கிறாரே வாத்தியம் போடுவதற்கு. சரி, இப்பொழுது உங்கள் பாடல் இதுவாக இருக்கும், கொண்டு வாருங்கள்.
2: நான் ஒரு பாடல் பாடுறேன்,
1: பாடுங்கள்.
2: ஒரு பெண் புற கண்ணீரில் தள்ளாட என்னுள்ளம் திண்டாட என்ன வாழ்க்கையோ சுமை தாங்கியே சுமையானதே எந்த நிம்மதி போனதே மனம் வாடுதே ஒரு பெண் புறான் கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்தேன் தூக்கம் கண்ணை சொக்குமே அது அந்த காலமே மெத்தை விரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் கண்ணி தூக்கமில்லையே அது இந்த காலமே.

0: வாழ்க்கை கொடு பாலைவனம் கடந்து வந்தி பாதங்களை ஆரவிடு ஒரு பெண் புறா கண்ணீரில் தள்ளாடு என் உள்ளம் திண்டாடு என்ன வாழ்க்கையோ சுமை தாங்கியே சுமையானதே எந்த நிம்மதி போனதே மனம் வாடுதே ஒரு பெண் புறா கோழி மீதித்து ஒரு குஞ்சு சாகுமா அன்று பாடம் படித்தேன் அது பழைய பழமொழி குஞ்சு மீதித்து இந்த கோழி நொந்ததே இதை நெஞ்சில் நிறுத்து இது புதிய பழமொழி ஆண் பிள்ளையோ சாகும் வரை பெண் பிள்ளையோ போகும் வரை விழி இரண்டும் காயும் வரை அழுது விட்டேன் ஆனவரை ஒரு பெண் புறா கண்ணீரில் தள்ளாட என்னுள்ள திண்டாட என்ன வாழ்க்கையோ சுமை தாங்கியே சுமையானதே எந்த நிம்மதி போனதே மனம் வாடுதே ஒரு பெண் புறாங்கய்யா.
1: நன்றாக இருந்த சந்தன்ராஜ் அவர்களை நீங்கள் வர வர நல்ல முன்னேற்றம் நீங்கள் முன்பு பிள்ளையன்றல்ல நன்றாக இருக்கின்ற அந்த சொற்களை கொண்டு வந்து அழுத்தம் திருத்தமாக அதற்குரிய இடைவெளியை கொடுத்து நன்றாக பாடுகின்றீர்கள். புரியக்கூடிய வகையில் சில பேர் அப்படியில் பாடலே கேட்டுப்போட்டு ஓடி வந்து விரும்புகிறேன் பாடுவார்கள், அந்த உணர்ந்து பாடுவதில்லை. நீங்கள் அந்த உணர்ந்து பாடுகிறீர்கள். அந்த உணர்ந்து பாடும் வேளையில் தான் அந்த பாடல் சுவையாகவும் வருகிறது, அந்த கருத்து எங்கள் உள்ளத்திலும் பதிகின்றது. இனிமையான ஒரு பாடல், நல்ல கருத்தோடு வந்த பாடல், சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள் தான் நான் கூறுகின்றேன். வாழ்த்துக்கள். என்றும் இப்படி நீங்கள் வளர்ச்சியுற்று எங்கள் வானொலியில் வந்து சிறப்புற பாடகர்களாக நீங்கள் வர வேண்டும். ஒரு நாளைக்கு பாட்டுக்கு பாட்டு போட்டி ஒன்று வைத்து பார்க்கலாம் என்று எண்ணுகின்றேன். சரி, இப்போ
2: ஏனென்றால்
1: அந்த பாடலை எடுத்து பாடும்போது வார்த்தைகளை உன்னிப்பாக உள்வாங்குகிறீர்கள். ஒரு பெண் புறா கண்ணீரல் முந்தி இசையோடு அனலா இருக்க பாடன்னு போய்விட்டோம். நீங்கள் அதை தனிப்பட்ட முறையில் எடுத்து பாடும்பொழுது அது எவ்வளவு தூரம் உணர்வுந்து அந்த கருத்தை புரிந்து அதுக்கேற்ற ரசத்தை கொடுக்கும் வேளையில கேட்கும் எங்களுக்கும் அழகாக இருக்கின்றது, சிறப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள், சிறப்பு. அப்ப என்ன பாடலை ஒலிபரப்பு? இதே
2: பாடல்தான்.
1: பெண் புறா வாழ்த்து. இது அண்ணா என்ன திரைப்படம்?
2: அண்ணாமலை.
1: ஓ, அண்ணாமலை. வாழ்த்துக்கள், சிறப்பு. அந்த பாடல் உங்களுக்கு காற்றிலே கிடைக்கும். அந்த இணைந்து சிறப்பித்தாக்கு கணவன் மனைவியாக வந்து இணைந்து அற்புதமாக பாடியிருக்கிறீர்கள். அந்த எனக்கு பிடித்தது என்னன்னா நீங்கள் அந்த ஒவ்வொரு சொற்களுக்கு சொற்கள் இடைவெளி விட்டு அந்த உணர்வை கொடுத்து பாடுகிறீர்கள்.
2: அது நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுதான்
1: என்ன. எங்களுக்கு பக்கவார்த்தியங்கள் இல்லை தானே? இப்பொழுது இருக்கிற பக்கவார்த்தியங்கள் முதல் பல்லவிய பாடிவிட்டால் அவங்கள்ட்ட கொடுத்தா அந்த பக்கவாத்தியம் முழுக்க அடி அடி அடிச்சுங்க கொண்டு போயிரும். ஆனா முன்பு வந்த பாடல்களுக்கு பக்கவாத்தியங்கள் அதையே வாசித்து கொடுக்கும். அடுத்த வரி என்ன, அந்த ராகத்தை எடுத்து கொடுக்கும். இப்பொழுது வந்தவர்களுக்கு ராகம் தாழ்ந்த டங்கடா டங்கடான் அடிக்கத்தான் தெரியும். அது சில பாடல்களுக்கு சரியாக இருக்கும். நன்றாக இருந்தது சந்தன்ராஜ் அவர்களே, உங்களுடைய பாடலும் உங்கள் மனைவியின் பாடலும் இனிமையை சேர்த்தது எங்கள் காற்றலைக்கு. இது மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாடல் நாங்கள் ஒளிபரப்புவோம்.
2: இரண்டு பாடல் கொடுத்திருந்தீங்க, நன்றி. வணக்கம் ஐயா.
1: நன்றி.
2: நம்முடைய பாட்டுக்கு பதில் பாட்டிலையும் உள்ள பாடல்கள் ஏன்னா உடனடியா எழுத முடியாம போயிருந்தீங்க.
1: அது நீங்கள் எதிர்பார்க்க நேரத்தை விட பணிகள் அதிகமாக இருக்கின்றது, கவனங்கள் கூட, அதை நான் உணர்வேன். அடுத்தது இந்த பாடுபோர் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வுல வந்து பாடலை தந்தவர்களுக்கு தெரியாது என்ன பாட்டு வரப்போகுதுன்னு, அவர்களுக்கே தெரியாது இல்லையா? அது நான் ஒரு அதொரு அதொரு ஒரு ஒரு ஒரு ஒரு சஸ்பென்ஸ் ஆகத்தான் இதாக என்ன பாட்டு வரப்போகுது உற்று கேட்க போகிறாருன்னு.
2: ஐம்பது பாட்டு அந்த பாடல் கேட்டது நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. அளவோவியம்.
1: ஆமாம்,
2: அந்த பாடலை
1: உயிரானது தெரிந்து நானும் அந்த பாடல்கள் நீங்கள் தந்த 54 பாடல் அதுக்குள்ளே ஒரு பாடலை தெரிந்து தர வேண்டும் என்றால் உங்களுக்கும் பிடிக்க வேண்டும், எங்களுக்கும் பிடிக்க வேண்டும். இதுவரை கேட்காத ஏதாவது ஒரு சிறப்பிற்கத்தானே வேண்டும். அதற்காக தான் தெரிவு செய்வேன். இருந்து கொண்டு சென்று தெரிவு செய்து
2: அதாவது நீங்க அதை தேர்வு பண்றது மிக சிறப்பா இருக்கியா. எங்க தலைவருக்கு ஒரு பாடல் கொடுத்துருந்தீங்க, அதுவும் சிறப்பான பாடல். அதே மாதிரி நம்ம ஜாமலாமா கொடுக்க பாட்டு எல்லாருக்குமே
1: நண்பர்களும்
2: கொடுக்குற பாட்டு அருமையான பாடல்கள். உண்மையிலே அது பாராட்டணும். வாழ்த்துக்களையா?
1: நன்றி நன்றி சந்தன்ராஜ். இந்த நேரத்துக்கு நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும். மீண்டும் சந்திக்கலாம். இது நன்றி. மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்பொழுது ஒரு பாடல் ஒதுக்க இருக்கின்றது. அந்த பாடலை கண்டு ஓடி வாருங்கள். பாடலை கேட்டு மகிழுங்கள். ரேவதி அவர்கள் திருப்புகழ் பெற வேண்டும்.

0: பாடாத பாட்டெல்லாம் பாடுவதற்காக வருகின்றார் அன்புடன் ஆனந்தன் அவர்கள். வணக்கம் வணக்கம் ஆனந்தன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: சிறப்பா இருக்கிறேன்.
0: சிறப்பாக. பணி, இன்று பணி முடிந்து விட்டதா?
1: பள்ளி திறக்கக்கூடிய நேரம் இல்லீங்களா?
0: அதனால்
1: பெரிய போராட்டத்துல இருக்கு.
0: போராட்டம் தானே வாழ்க்கை. சரி, இப்பொழுது வீட்டுக்கு வந்து விட்டீர்களா? வந்து ஓய்வு எடுத்து ஆறுதல் எடுத்துக்கொண்டீர்கள். அப்படியே சுவாத்தியத்துடன் பாட வேண்டும். பாடுவதற்கு வாத்திய கருவி எல்லாம் கொண்டு வந்தீர்களா?
1: எல்லாம்
0: ரெடியா இருக்கு. எங்கே கேட்போம், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: பயணங்கள் முடிவதில்லை படத்துல இருந்து தோகை இளமையில் ஆடி வருகிறது, வானில் மழை வருமோ.
0: அற்புதமான பாடல்.
1: தோகை இளமையில் ஆடி வருகிறது, வானில் மழை வருமோ. கோதை இவள் விழி நூறு கவிதைகள் நாளும் எழுதிடுமோ. தென் சிந்தும் நேரம் நான் பாடும் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ. தோகை இளமையில் ஆடி வருது, வானில் மழை வருமோ.

வெளிச்சம் கண்ணில் துள்ளும் தாளங்கள் ஆனந்த மேளம் இமைப்பறவை சிறகுகள் அசைக்கும் விழிகளிலே காதல் விழா நடத்துகின்றாள் சாகுந்தலாம் அன்னமும் இவளிடம் நடைபழகும் இவள் நடை அசந்திடும் சங்கீதம் உண்டாகும் தோகையில மயிலாடி வருகிறது வானில் மழை வருமோ போதை இவள் விழி நூறு கவிதைகள் நாளும் எழுதிடுமோ தென் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ பூமி எங்கும் பூந்தோட்டம் நாம் காண வேண்டும் புது தென்றலோ பூக்களில் வசிக்கும் ஆகாய மேகங்கள் நீரூற்ற வேண்டும்

0: நனைந்தால் தாகம் வரும் தேவதை விழிகளில் அமுத அலை கனவுகள் வளர்ந்திடும் கல்லூர் முன்பார்வை தோக இளமயிலாடி வருகிறது வானில் மழை வருமோ கோதை இவள் விழி நூறு கவிதை நாளும் எழுதிடுமோ தென் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ. நன்றியா.
1: அமைதியான ஒரு பாடல், ஆனால் ஆழமான காதல் உணர்வுள்ள ஒரு பாடல். எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய வேளையிலே கேட்கும் பொழுது எவ்வளவு இதமாக இருந்ததோ, அது இசையோடு கருவிகளோடு. ஆனால் நீங்கள் தனிமுறையில் தனிப்பட்ட முறையில் அழகாக அந்த சொற்களை எடுத்து பாடுகிறீர்கள். இன்னும் உங்களுக்கு ஒரு என்னுடைய அறிவுரை, சொற்களுக்கு சொற்கள் வருகின்ற இடைவெளியையும் அவதானிப்பீர்கள் என்றால் இன்னும் சிறப்பாக இருங்க. கொஞ்சம் அந்தரப்படுவது போல் எனக்கு தெரியும், சுவாசிக்க களைப்படைவது போல் தெரிகிறது. நன்றாக சுவாசத்தை எடுத்து பாடுங்களேன். அவர்கள் ஒரு ஒரு பல்லவி முடித்து சரணம் வரும் வரையும் அந்த பல்லவியையே இசைக்கருவி வாசிக்கும் வரை அவர்கள் ஓய்வெடுப்பார்கள். உங்களுக்கு அது கிடைக்கும். அடுத்து ஒரு வரி பாடி முடிந்தவுடன் இடைவெளி உண்டு, வரிக்கு வரி இடைவெளி உண்டு. நீங்கள் அதை எடுத்துக் கொள்ளலாம். அழகாக இருக்கின்றது, அதில் ஒரு குழப்பமும் வராது. சிறப்பாக இருந்த சிறப்பான பாடல். என்ன பாடலை கேட்டு மாட்டீர்கள் நேர் நேரத்தில்? என்ன பாடல் கேட்டு?
0: தர்மத்தின் தலைவன் படம் முத்தமிழ் கவியே வருக அந்த பாடல் கொடுத்தீங்க கேட்டு.
1: முத்தமிழ் கவியே வருக என்ற பாடல் பாடப்படும். முத்தமிழ் கவியே என்ற பாடல் ஒவ்வொருத்தரும் வந்து நல்ல இனிமையாக பாடுகிறீர்கள். கேட்க மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அற்புதமான பாடல்களை நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்வு அங்கே தூரத்தில் இருந்தாலும் என்னுடைய மகள் கேட்டுக்கொண்டே இருப்பேன். அது அவர் வளர்த்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அவர் தான் வந்து எடுத்துக்கொண்டு செல்வார். இந்த நிகழ்ச்சியை அவர் கொண்டு செல்லும் பொழுது நீங்கள் எல்லோரும் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் கவனிக்கின்றேன். அம்மாவோட இருக்கும் பொழுது, மகளோட இருக்கும் பொழுது உங்களுக்கு இருக்க சுதந்திரம் அது என்னிடம் இல்லை என்பதை நான் கருதி கொள்றேன். கொஞ்சம் கட்டுப்பாடு போ, நான் அப்படி கட்டுப்படுத்தவில்லை. நீங்கள் அந்த வயதுக்கும் அன்புக்கு வந்து அழகாக கட்டுப்பாட்டு அம்மாவுடைய நல்ல விளாசி பேசுவீர்கள். நான் கவனித்திருக்கின்றேன். நாங்கள் தாயுடன் தானே, தாயுடன் தானே
0: கூடுதலா நீங்க இருந்தாலும் நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆசிரியர் தான். நீங்க அதனால
1: இல்ல வழிகாட்டி
0: பயப்பட்டேன்.
1: கவனித்து அந்த சுதந்திர நன்றி நன்றி. சுகுணா என்ன மாதிரி, சுகுணாவும் பாடுபாவா இன்னொரு நாளைக்கு? வணக்கம் மகளே, வணக்கம் ரேவதி. உங்களை அழைத்து விட்டேன், இணைப்பு தந்து விட்டேன். ரேவதி கொண்டு வாருங்கள். இப்பொழுது யார் வருகிறது? ரெண்டு பேர், மூன்று பேர் அழைக்கின்றீர்கள் ஒரே நேரத்தில். யார் வரப்போகின்றீர்கள் முதல்ல என்று பார்ப்போம். இங்கே சாந்தி வந்து விடுற, சாந்தி கிடம் கிடைத்து விட்டது. சாந்தி வாருங்கள், கொண்டு பாருங்கள்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். இங்க வாழ்த்துக்கள் எல்லாம் வந்து சேருகிறது சாந்திக்கு. அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். இந்த சந்தோஷத்தோட கொண்டு ஓடி
2: வாருங்க. எங்க தெரு பக்கத்துல இருக்க கோயில்ல திருவிழாங்க ஐயா, அம்மன் கோயில்ல.
1: ஓ, அதனால
2: ஒரு சாமி பாட்டு.
1: அந்த பாடலை கொண்டு வாருங்கள். உங்களுக்கு தானே சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு, கொண்டு வாருங்கள்.

கற்பகமே அற்புத காட்சி தந்து என்னை ஆட்சி செய்வாய் அம்மா. கல்யாணியே கற்பகமே அற்புத காட்சி தந்து எம்மை ஆட்சி செய்வாய் அம்மா.

0: கற்பகமே அற்புத காட்சி தந்து எம்மை ஆட்சி செய்வார் அம்மா. நன்றி ஐயா வாய்ப்புக்கு.
1: அற்புதமான ஒரு பக்தி பாடலம்மா. அயல்லி ஆலயம் இருக்கின்றது, அதை நினைத்து பாடின பாடல் காட்சி தந்து என்னை ஆட்சி செய்த இந்த பாடல் மிகவும் சிறப்பான கல்யாணி ராகத்து பாடல். சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள், நன்றாக பாடுகிறீர்கள் அம்மா. கட்டிக்காரி மேலும் மேலும் நீங்கள் முயற்சி எடுத்து மனனம் செய்து நன்றாக உள்வாங்கி அதில் நீங்கள் ஈடுபடுங்கள். நீங்கள் நல்ல பாடல் பாடிக்கொண்டிருக்கீங்க, நல்ல குரல் வன்மை இறைவன் தந்திருக்கின்றார், நன்றாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: அம்மா, நன்றி அம்மா. ரெண்டு பாடலை தந்து வாழ்த்து வாழ்த்துங்களுக்கு. இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அன்புடன் ரேவதி அவர்களை எதிர்பார்க்கிறேன். ரேவதி அழைத்துக் கொண்டிருக்கின்றார், மீண்டும் அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாடுவோர் பாடலாம் இறுதி நேரத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், பாட்டோடு பாடலாக வந்து திருப்புகளும் பெற இருக்கின்றது என்று கூறும் வேளையிலே எங்கே அழைப்பை தேடுகிறேன் வாருங்கள். முன்னிலை தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே 2023 ஆண்டு 6வது மாதம் 4வது நாள் என்று நகர்ந்து செல்லவில்லை, நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கும் வேளையிலே நாங்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இலை மறை காயாக இருக்கும் எங்கள் அன்பு உறவுகளுள் பொதிந்துள்ள திறமைகளை வெளிக்கொண்டு வரும் நிகழ்வாக இருக்கின்றது முன்னிலை தமிழ் வானொலி.
2: காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள்,
1: பேசாத மொழியெல்லாம் பேச வந்தால், பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள் ரேவதி அம்மா. எங்கே ரேவதி? வணக்கம், வணக்கம், வணக்கம்.
3: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
1: அங்கே கொண்டு வாருங்கள். எதை கொண்டு வந்தீர்கள் முதலில், திருப்புகளா அல்லது பாடலா?
3: ரெண்டுமே. திருப்புகள் முதல். முதலில் திருப்புகள்.
1: கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கு.
3: இது வந்து திருச்செந்தூர் சுருட்டி ராகம்.
1: சுருட்டி ராகமா? வாழ்த்துக்கள். நல்ல திருப்புகள்.
3: ஆமா பாப்பா.
1: சரி, கொண்டு வாருங்க, கொண்டு வாருங்க. திருச்செந்தூர்.
3: திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்.
3: சேம கோமல பாத தாமரை சேதர் கோதும் ஆன

0: ராணே காயத்தே பசு பாசத்தே சிலர் காமுற்றேயும் அதென் கொலாதான் நீப சேவக செந்தில் வாழ்வே. திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் வாழ்த்துக்கள். அற்புதமான ஒரு துவாரம். ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாங்கள் அதை விட்டுவிடக்கூடாது. அதுவும் ஒரு இறைவன் கருணைதான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று மாணிக்க வாசகர் கூறியிருக்கின்றார். அந்த இறைவனை துதி பாடுவதற்கும் எங்களுக்கு அருள் வேண்டும், அவருடைய கடாட்சம் வேண்டும். அது உங்களுக்கு நிறைய கிடைத்திருக்கின்றது. திருப்புகள், அற்புதமான திருப்புகள். நீங்கள் திருப்புகளை ஓத ஓத உங்கள் தமிழ் தண்ணி அறியாமல் வளர்ந்து கொண்டு வரும். ராகங்களும் தண்ணி அறிமையால் தோன்றிக் கொண்டு வரும். கருணையோடு நல்லது திருப்புகளை தந்து எங்களையும் ஆன்மீகத்தில் நிறுத்திய உங்களுக்கு அடுத்த பாடலை பாடலையும் தருகின்றீர்களா? நேரம்
0: பாடல் பாடல் தரப்பிருக்கிறேன் அப்பா. எனக்கு எனக்கு பாடல் வந்து தேடி வந்த லட்சுமியிலேருந்து. அச்சம் நாணம் நீ பெண் என்று சொல்லாமல் சொல்லும் அந்த பாடல்.
1: அச்சம் நாணம் என்ற பாடல் தேடி வந்த லட்சுமியா?
0: லட்சுமி. ஆமா.
1: வாழ்த்துக்கள். அந்த பாடலை உங்களுக்கு ஒலிபரப்பப்படும். இப்பொழுது அடுத்து என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
0: அப்பா இது வந்து இது நீயா நீயா பட பாடல் பா. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ள.
1: ஓ நீயா திரு எங்க கொண்டு வாருங்கள் கேட்போம்.
0: ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. ஒரே பூவில் ஒன்றே தென்றல் வார

நீளம் வாராய் கண்ணே, ஒரே பூவில் ஒன்றே தென்றல் வாராய் கண்ணே, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே.

0: ஒன்றே ராதை வாராய் கண்ணா, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே, இங்கே விண்மீன்கள் கண்ணாகி பார்க்கின்றன, நான் வெறும் கோயில்லாகாமல் காக்க உந்தன் கண்மீன்கள் என் மீது விளையாடட்டும், அந்த விண்மீன்கள் சுவையாக பார்க்க தேர் கொண்டு வா, கண்ணன் வந்து கீதம் சொன்னால் நான் ஆடுவேன், ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா, ஓரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா, அந்த மணிச்சங்கின் ஒலி கேட்டு நான் ஆடுவேன், இந்த மழை மேகம் உன் மீது ஆடும், அந்த மணிச்சங்கின் ஒலி கேட்டு நான் ஆடுவேன், இந்த மழை மேகம் உன் மீது ஆடும், வண்ணப்படத்தோடும் முகத்தோடும் நீ கூடலா, இந்த பழத்தோட்டம் உன்னோடு கூடும், புது வெள்ளமே ஒரே சொர்க்கம் எந்த பக்கம் வேறில்லையே, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே.
1: ரேவதி, எப்படி பாடினீர்கள், களைத்து விட்டீர்கள் இல்லையா? ஆரம்பத்தில் எடுக்கும் போது இருந்தது, இறுதி பல்ல சரணத்தில் இறுதி இரண்டு வரிகளும் கொஞ்சம் வயன் குறைஞ்சு விட்டது, இருந்து நல்லாக இருந்தது அம்மா. நீங்கள் இந்த பாடல்களிலே வருகின்ற வரிகளிலே நன்றாக வந்து வல்லினம் வார்த்தைகள் வரும் பொழுது சாதனை ஓசை எப்படி ஒலிக்கும் என்பதை தெளிவாக தருகிறீர்கள். எல்லோரும் பாடிய பாடலே பார்த்தேன், இந்த வல்லினம் சொற்கள் வரும் இடத்திலே அதற்குத்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மாத்திரை, ஆனால் அந்த அந்த அந்த அந்த துணி எல்லாம் அழகாக இருக்கின்றது அம்மா. நீங்கள் எடுக்கும்போது பாடும்போது சிறப்பாக இருக்கும், மற்றது மொழிக்கு இடைபாடு நல்லா விட்டு வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் ஓய்வெடுத்து பாடலாம், ஒரு குறையும் இல்லை. அப்படித்தான் பாட வேண்டும், என நீங்கள் பக்கவாத்தியம் இல்லாமல் பாடுகிறீர்கள். நீங்கள் பாட வந்த நோக்கம் அந்த கவிஞர் எழுதிய வரியை பாடல் மூலம் இசையோடு எங்களுக்கு புகுத்துகிறீர்கள். நாங்கள் இசையோடு கேட்கும் பொழுது புரியாததெல்லாம் நீங்கள் பாடும் பொழுது துல்லியமாக எங்களுக்கு புரிகிறது. சிறப்பு அம்மா, இரண்டு பாடல்களையும் பாடி ஒரு திருப்புகளையும் பாட வந்தீர்கள். ஒவ்வொன்றாக பாடியவர்களே திருப்புகளை பாடி உடனே பாடலையும் பாடு வந்தா கொஞ்சம் சக்தி
0: விட்டது.
1: ஆசையை விட அம்மா ஆர்வம், உங்களுக்கு பாட வேண்டும் ஆசை, எல்லோருக்கும் ஆசை இருக்கின்றது, ஆர்வமும் இருக்க வேண்டும். இங்கே இருக்கின்றது நான் பலரை பார்த்திருக்கின்றேன், ஏதோ நானும் ஒரு காலத்தில் வந்து வானொலியே பாட வேண்டும் என்று வருபவர் இருப்பார்கள், சரி அது பாடலாம் கடைசி நேரத்திலும் பாடலாம் தானே, எங்களுடைய அலுவலை பார்ப்போம் என்று பார்ப்பவர்கள் இருக்கின்றார்கள். அதுகளெல்லாம் அவரவருடைய ஆர்வமும் அவரவருடைய உணர்வையும் பொறுத்தது, அவருடைய திறமையை அவர் வெளிக்காட்டுவதற்கு உள்ள சந்தர்ப்பம் எங்கு வருதோ அங்கே காட்டிவிட வேணும், அதானே மனித தன்மை. எனக்கு எங்கே சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ சரியான சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்த வேண்டும், எனக்கண்டிருப்பது எனக்கு தான், அதை நான் விளக்க முடியாது. அதை ஒன்று அற்புதமாக சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து வாரம் ஒரு நாள் வந்து பாடும் இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக சிறப்பித்து பாடலை பாடி நான் கவனித்து, அங்கு நீங்கள் ஆலயத்திலிருந்து வரும்பொழுது எழுதியிருந்தீர்கள், அப்பா நான் ஆலயத்திலிருந்து வருகிறேன் விரைவில் வந்து விடுவேன் அப்பா என்று, அது பெரிய ஆனந்தமாக இருந்தது கேட்டது. அதே போல வந்து பாடலையும் தந்திருக்கேன், வந்து நீங்கள் சிறப்பித்த அத்தனை பேரும் சிறப்பாக தந்திருக்கின்றீர்கள். நேரத்தை நிறைவுக்க கொண்ட நேரத்தை கருதி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன், அற்புதமாக வந்து பாடியிருக்கிறேன். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு சிறப்பு, என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு அனைவருக்கும்.
0: நன்றி அப்பா, நான் விடைபெறுகிறேன். அப்புறம் எல்லோரும் பாட வந்த பாடிய அனைவரும் நன்றாக பாடினார்கள். அப்பா வந்து எங்களை எல்லாம் ஆர்வத்தோட அரவணைத்து அழகாக பாட வைத்தார்கள். எல்லோருக்கும் நன்றி, அப்பாவுக்கு நன்றி, வானொலிக்கு நன்றி அப்பா.
1: அம்மா கேட்டுக்கொண்டிருப்பாங்க,
0: ரொம்ப நாள் ஆயிடுச்சு விடைபெறுவது, விடைபெறுவது சொல்லுவோம் முன்னாடி எல்லாம், அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இந்த ஞாபகப்படுத்திக்கினேன்.
1: வாழ்த்துக்கள்
0: அம்மாவுக்கு, மீரா அம்மாவுக்கு நன்றி, மீரா அம்மாவுக்கு நன்றி.
1: அவ அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருப்பாரு இந்த நிகழ்ச்சி, அவால் கொண்டு வரப்பட்ட நிகழ்ச்சி. நன்றிகள் மகளே, நன்றிகள், வாழ்த்துக்கள் அம்மா, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி.
1: அடுத்த வாரம் தயாரித்துக் கொள்ளுங்கள் உங்கள் பாடலை கொண்டு வந்து காற்றலை சிறப்பித்து உலகின் பல பாகத்திலிருந்தும் வந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும், வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி.
0: வணக்கம்.
1: பாடுவோர் பாடலா நிகழ்வை அலங்கரித்திருந்தார்கள் அன்பு உறவுகள் கிருஷ்ணன், விக்னேஸ்வரன் அவர்கள், சாந்தி, கணபதி அவர்கள், ரேவதி, ராணி அவர்கள், சந்தன்ராஜ் அவர்கள், ஆனந்தன், இவர்கள் எல்லோரும் வந்து தங்களுடைய கடமையை எண்ணி சரியான நேரத்துக்குள் வந்து பணிச்சுமைகள் இருந்த வேளையிலும் வேறு பராக்கு இருந்த வேளையிலும் கூட வந்து அற்புதமாக தங்கள் உணர்வை கொட்டி தீர்த்து அழகாக பாடி சென்றார்கள். சரியான நேரத்துக்கு நான் முடிக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். அந்த வகையிலே நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவேன். இவர்கள் அனைவருக்கும் ஆண்டவன் நிரல் என்றும் கிடைக்கட்டும். அன்னை கலைவாணியினர்கள் கிடைத்து மீண்டும் சிறந்த கலைஞர்களாக இவர்கள் வர வேண்டும். இவர்கள் நாவன்மை சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு இன்றைய பாடுவோர் பாடலா நிகழ்வை வந்து சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி வணக்கம் கூறி எல்லாம் வல்ல இறைவா உலகெல்லாம் பிறந்து வாழும் அன்பு உறவுகள் அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழ்வை காண வேண்டும். இப்போ ஒடிசாவோ இங்கே அந்த ஊரிலே நடந்த விபத்தை பற்றி எல்லாம் போட்டு எழுதியிருந்தார்கள். இந்த அனர்த்தங்கள் எல்லாம் வேண்டாம், எதற்காக நடைபெறுகிறது தெரியவில்லை. இறைவா அனர்த்தங்கள் காணாமல் அல்லோல கல்லோலப்படாமல் நோயற்ற வாழ்வு கண்டு சமாதானமாக மகிழ்ச்சியாக அன்போடு மனிதநேயத்தோடு அறம் தலைக்க வாழ வேண்டும். எல்லோரும் அதற்கேற்ற அனுகூலத்தை கொடுக்க வேண்டும் என்று இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்புடன் உங்கள் அனைவருக்கும் விடை கூறி விடைபெற்று செல்லும் நான் மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது ஆடலுடன் பாடலை கேட்டுகின்ற பாடலோடு ஆரம்பித்து ஆடலுடன் பாடலை கேட்டுகின்ற பாடலுடன் முடிவடையும் பாடுவோர் பாடலாம் 2023 ஆண்டின் 6வது மாதத்தின் 4வது நாள். வணக்கமும் நன்றியுமின் நல்லுறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காத

வணக்கம் நண்பர்களுக்கு. நேரம் சரியாக 9:48, அது இந்திய இலங்கை நேரம். கணினி நேரம் சரியாக 12:17. வணக்கம் என்ன பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணனாவை கண்ணோடு எழுந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீறா இது கவர்ந்த நிகழ்ச்சி. கதம்பத்தில் கதை, கட்டுரை, கவிதை இவற்றோடு சில புதைந்து வைத்திருக்கும் சொன்னை தேடுதல் அது புதிய நிகழ்ச்சியாக தேடுதல் நகைச்சுவை, அதோடு சில விடுகதைகள் இவற்றையெல்லாம் கலந்தே கொண்டு வரலாம். கதம்பம் போல எல்லோரும் இணைந்து கொள்ளலாம். மீண்டும் ஞாயிற்றுக்கிழமைக்கு பின்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு காற்றலையில் நான் எல்லோரும் காற்றலைக்கு வருவீங்களென்று நினைக்கிறேன். கலைமிகு நன்றி சொல்லியாச்சு. ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம். அந்த பாடலை கேட்டவண்ணம் நீங்கள் காற்றலைக்கு வரலாம். இது கதம்பம் போல எல்லாவற்றையும் கலந்தே கொண்டு வரலாம். சரியா? எல்லோரும் நலமாக இருக்கிறீங்க தானே? கொரோனா காலத்துல அந்த சொல்லை உச்சரிக்கவே எனக்கு பிடிக்கவில்லை. உண்மையிலே ஒரு சொல்லை 100 தடவைக்கு மேல உச்சரித்தால் அது எங்களோடு ஒட்டி கொள்ளும் என்று சொல்லுவார்கள். நாங்கள் நினைப்பது அதே மாதிரி நடக்கும் என்று சொல்லுவார். ஆனா இந்த கொரோனா என்ற சொல்லை நாங்கள் ஒவ்வொரு மனிதனும் எத்தனை தடவை நீங்க உச்சரிச்சிட்டீங்க? போற வாரம் எல்லார்ட்டையும் எப்படி இருக்கிறீங்க? கொரோனா எப்படி இருக்கிறது? உங்களுடைய வட்டாரத்தில் எப்படி, எத்தனை பேர் இருந்தார்கள்? இதுதான் கேள்வி. எங்களை எது எங்களை வதைக்குதோ, எது எங்களை தாக்குதோ, எது எங்களுக்கு ஒவ்வாததோ, அதை மறந்தது போல தள்ளியே வைத்து விட வேண்டும். இதுதான் நான் நினைச்சு கொண்டது. அதுதான், அது மனிதனாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், எங்களை வதைக்கிற நிம்மதியை, எங்கள் நிம்மதியை கெடுக்கிற, எங்களை வாழ

விடாமல் தவிக்க வைக்கிற எதுவாக இருந்தாலும் மறந்தது கண்டும் காணாதது போல மறந்தது போல தள்ளி வைக்க வேண்டும். அது எங்க இப்ப இந்த கொரோனாவும் நீங்க அப்படி பாருங்க, நானே இப்ப வந்ததுல இருந்து மூன்றாவது கொரோனா சொல்றேன், நாலாவது கொரோனா அஞ்சாவது எண்ணிக்கொண்டே போலாம் பாருங்க. அப்ப அது ஒரு விடயத்தை எங்களுக்கு பிடிக்காத உண்டை கிடக்கிறேன்னு நாங்கள் அடுத்தடுத்து சொல்லுறோம். அதே போல நீங்க பிடிக்க நாங்கள் எங்களுக்கு பிடித்ததையே நாங்கள் மீண்டும் மீண்டும் நல்லதையே நினைப்போம், அதை தள்ளி வைத்து போட்டு நல்லதையும் நினைப்போம் என்பதுதான் எனது கருத்து. சரி, இப்பொழுது நான் ஒரு கண்ணன் பாடல் எடுத்து வரப்போறேன். வருபவர்கள் பேசலாம், நன்றாக நீங்க பேசலாம். இந்த நிகழ்ச்சிக்கு பாடல் தான் கேட்க வேண்டும் என்று ஓடி வரக்கூடாது. பாடல் கேட்கிற நிகழ்ச்சி நிறைய இருக்குது, எவ்வளவோ இருக்கிறது பாடல் நிகழ்ச்சி. பாடல் நிகழ்ச்சியா தான் வானொலியே ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும். நாங்க ஒரு கருத்து சொல்றதுக்கு கருத்து சொல்லி முடிஞ்சனா ஒரு பாடல் தான். எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் எல்லா அறிவிப்பாளர்களும் அதான் எடுத்து வருகிறாங்க. ஏன்னா அந்த இசை எங்களை கட்டி போட்டு வச்சிருக்கிறது இல்லையா? அம்மா அப்பா உறவினர்கள் இப்படி அந்த அன்பு எப்படி எங்களை பெண்ணி பிணைந்து கட்டி வச்சிருக்கிறோம், அதே போல இந்த இசை எல்லா சத்தங்களையும் தான் உங்களை இயக்குகிறது என்று தான் நான் நினைக்கிறேன். சத்தங்கள் இயங்காமல் இருக்கிற மனிதன் ஜடம், அசையாமல் இப்படி இருப்பார். அது நினைக்கும் கூட கீழ்பாக்கமோ மேல்பாக்கமோ கீழ்பாக்கமோ எனக்கு தெரியல எங்கேருந்து அந்த இடத்துல இருக்கிறவர்கள் போல அவர்கள் கூட துடியாட்டமா இருக்கிறார்கள் போல. எல்லா சத்தத்துக்கும் சத்தம் இல்லாமலே அவர்கள் குஷியாக இருக்கிறார். சத்தம் இல்லாமல் அப்படியே அமைதியா இருப்பவன், எதுவுமே அசைவின்றி இருப்பவன் அவன் ஒரு ஜாடம். அதுக்காக அசைவின்றி இருக்கிற மனிதன் எல்லாம் நல்லா அப்படியே சும்மா அப்படியே தான் இருப்பார் நினைக்காங்க. இருந்தா போல பாஞ்சு கடிச்சாலும் கடிச்சிருவார்கள், அப்படி ஒரு வருத்தம் இருக்கிற. அதனால உண்மையிலேயே இசை எங்களை நடக்கும் போது ஒரு இசை பெண்கள் காலில் கொலுசை கட்டி விடுறார்கள், யானைக்கு சங்கிலி கட்டின மாதிரி எல்லாம் காரணத்தோடு அந்த காலத்தில் கட்டி விட்டுருக்காங்க ஆண்கள். ஏனென்றா தாங்கள் ஏதாவது தப்பு பண்ணும்போது, தாங்கள் ஏதாவது அவர்களுக்கு தெரியாமல் செய்கிற செயல்கள் செய்யும் போது மனைவி வரும்போது சத்தம் கட்டுண்டு டக்கங்கி பாட்டிடுறாள், அம்மா நீ யானை எல்லாம் வந்து விட்டாயா, நீ வருவா என்று எதிர்பார்த்திருந்தேன் என்று சொல்வாரு. வர முதல் இந்த கடவுளே இந்த டேஷ் அதை நீங்க என்னத்தையும் போட்டுக்கொள்ளலாம், அது வரா அது வர வருதா இல்லையாண்டு கேட்டுக்கொண்டுதான் நான் இதை செய்யணும் என்று யோசிச்சுக்கொண்டு கடவுளே வரக்கூடாதுன்றவர். கிங் கிங் கிங் சத்தம் கிட்ட வந்து அம்மா உன்னுடைய கொலுசு சத்தமே சத்தமும்மா, இது போட்டிருக்கிறாளுதான் நானும் நிம்மதியை அதை கேட்டு இந்த சத்தத்திலேயே இந்த இதைய துடிக்குதுன்றவர். இதுவே நடக்குதுங்க, நான் சொல்றது பொய் இல்ல. எத்தனையோ ஆண்கள் இப்படித்தான் வாழ்கிறார்கள், அதில் ஆண்களே பிழை இல்லை. பெண்கள் அவ்வளவு சித்திரவதை செய்திருக்கிறார்கள், ஆண்கள் ரெண்டு பக்கம் கதைக்கிறாங்க அம்மான்னு யோசிக்க கூடாது. பெண்கள் ஆண்கள் அவ்வளவு சித்திரவதை, எந்த நேரம் பேசுறது, எந்த நேரம் எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு, சொந்த தாயை பார்க்க விடாமல் தடை போடுவது, தாய் சோதரர்களோடு அதாவது பிறந்து வளர்ந்த வீட்டுக்கே நீ போகக்கூடாது என்று ஒரு தடை போடுவார்கள் பாருங்கள். அந்த பெண்கள் பெண்கள் அல்ல, அதே நிலை அவர்களுக்கும் வரப்போகுது என்பதை மறந்துதான் செய்வார்கள். அதனால்தான் இந்த ஆண்கள் வறுக்கிறார்கள். ஆனா ஒட்டுமொத்தத்திலும் நாங்கள் ஆண்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று நான் சொல்லவில்லை. அவர்களிடமும் அந்த ஏதோ ஒரு குணங்கள் சரியில்லாமல் இருக்கும், அதை திருத்த முயற்சிக்க வேண்டும் பெண்கள். அதுக்காகத்தான் சொல்லுவார்கள், கால் கட்டி இல்லாமல் கட்டுக்கடங்காத காளையாக திரியும் இவனுக்கு ஒரு கட்டு போட்டு மனைவி திருத்தி விடுவாள் என்று சொல்வார்கள். மனைவி வந்து நாலஞ்சு கத்து கத்துனா திருந்தி விடுவார் இல்லையா, கடை கடை கடை கடாண்டு பேசுற பேச்சு சும்மா இல்ல, நான் ஸ்டாப்பா பேசுவார்கள். என்ன இதழும் நாக்கும் அழகிய இதழ்கள் என்று வர்ணிச்சு அந்த இதழ்களும் உன்னுடைய நாக்கும் இதழ்களும் உன்னுடைய வாயை பார்த்தா எப்படி இருக்கு கொவ்வை படம் என்று சொன்னதெல்லாம், ஐயோ இத கூட கடவுள் படைச்சிருக்கிறானே பாரு, நோன் ஸ்டாப்பா பேசுறானே இவள் என்று சொல்லுவார்கள்.
அப்படி வெறுக்க பண்ணி விடுகிறார்கள். ஆசையோடு பார்த்த அந்த முகத்தை கூட எனக்கு ஐயோ உண்டு. முகத்தை பார்த்தாலும் எப்படி கேளுன்னு சொல்லுவார். அவ்வளவு தூரத்துக்கு பெண்களும் அட்டகாசம்தான். சொல்ல வேண்டும், அந்த காலத்து பெண்கள் கணவனை கண்டால் எப்ப வருவீர்கள் என்று காவல் இருந்தேன், உங்களுக்கு சமைத்து வைத்திருக்கிறேன், கைகால் கழுவி வாங்கோ, உணவு பரிமாறி, அழகாக உணவு பரிமாறி சாப்பிடும் வரை காத்திருந்து அவர் சாப்பிட்ட தட்டிலேயே தானும் சாப்பிட்டு எல்லா பணிவிடையும் செய்து அதில் ஒரு சந்தோஷம். சமைத்து வைத்து விட்டு சாப்பிடாமல் காவல் இருந்து மகளவன் வரும் வரை அதே நினைப்போடு இருக்கிற மனைவி அந்த காலம். சமைத்து விட்டு நான் நல்லா சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தா இருந்து சாப்பிடுட்டு அப்படியே டேபிள்ல வச்சு போட்டு அது எந்த நேரம் வருதோ தெரியாது வந்த அப்படித்தான் இப்ப பேசுகிறார்கள். அது இதுதான் பேசுகிறார்கள். அவரது நிலையில ஆடு மாடு போல அது எந்த நேரத்தில் வருதோ தெரியாது, வர்றது இருக்கிற சாப்பாடை கொட்டி சாப்பிட்டு போட்டோம், சாப்பிடட்டும் அல்லாட்டி என்ன வெளியில இருக்கிற நாய்க்கு போடட்டேன் வந்துட்டு அவன் நல்ல தூங்கிடுவான். வந்த கணவர் பாவம் அன்போட வந்து அட எனக்கு சமைச்சு வச்சு விட்டா அசதியா தூங்கி விட்டாளா, தூங்கம்மா தூங்கம்மா வந்துட்டு இருக்கிறதை ஏதோ சாப்பிட்டு விட்டு இது என்றாலும் செய்து வைத்தாலே பாவம் என்று விட்டு சாப்பிடுற நண்பரும் இருக்கிறார்கள். அடி இதெல்லாம் நாய்க்கு வச்சு வாங்கி வச்சிருக்கிறேன், இதையா எனக்கு செய்து வச்ச நல்லா சாப்பிட்டு தூங்குறீங்கன்னு கேட்கிற கணவனும் இருக்கிறேன். எல்லாம் மனம்தான், நாங்கள் நினைப்பதைத்தான் இந்த மனசுல இருந்து வலிக்கிற வழிபாடு தான் வாய்களினால் சொற்களால் உதிர்கிறது. நாங்கள் நினைக்கிறது தான் உண்ட பார்த்து அழகா இருக்குன்னு நினைக்கிறது மனசு, இது அசிங்கம் என்று அந்த மனசு நினைச்சிட்டு அசிங்கம் தான். அது எவ்வளவு அழகா இருந்தாலும் எல்லாம் உங்களோட மனம்தான் எல்லாம் காரணம். உங்களோட மனம்தான் உங்களை ஆட்டி படைக்கிறது, உங்களோட நினைப்பு தான், உங்களோட ஆசை, அதுல முக்கியமா ஆசைதான் மனிதனை கெடுக்கிறது. நான் இப்படி வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் மனைவி இருக்க வேண்டும், மனைவியின் அழகு இப்படித்தான், அழகான மனைவி வேணும். எந்த திருமணம் இப்ப நடக்க போறதுனாலும் எனக்கு வெள்ளையாங்க பெண் வேணும், நல்ல நீட்டு முடி வேண்டும், அவளோட விழிகள் நல்லா இருக்க வேண்டும். இது என்ன கதை? எத்தனையோ மனிதரிடம் எத்தனையோ அதாவது அழகா இருக்கிற பெண்ணுக்கும் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது, அது அறியாமல்தான் ஆண்கள் ஆசைப்படுவது. நல்லா இதுவா நடந்து வரும், அழகா தலையை குறிஞ்சு கொண்டு வரும், அழகா இருக்கும், பார்க்க இனி இனி என்று இருக்கும், வாயத்திறந்தா கிட்டே இருக்க இயலாது. என்ன அவ்வளவு பேச்சு டேய் வேண்டாம் வரிஞ்சு கட்டிக்கொண்டு நீங்க ஓடிக்கிறீங்க. அதனால அழகு என்பது மனதில் இருக்குது. கணக்கு நிறைய உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க பட்டு தூரி இப்ப எல்லாரும் சாம்பார் மாதிரி இருக்கிறீங்க, கலந்து எல்லாம் அம்மா இதெல்லாம் இதெல்லாம் சொல்றீங்க, எல்லாம் நான் உங்களை அறிஞ்சு முடிஞ்சம்மான்னு சொல்றீங்க. ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருக்கும் தான் சொல்றேன், எல்லாம் அறிஞ்சு முடிஞ்ச அம்மா இப்பதான் சொல்றான் என்று சொல்றவர்கள் எத்தனையோ பேர். சரி சரி டீய ஊத்தம்மா குடிப்பா அம்மா பட்டு பேர்றதுதான் சொல்றாங்க, எல்லாம் தெரிஞ்சதுதான்ட்டு. ஆனா திரும்ப திரும்ப எந்த ஒரு விடயத்தையும் நாங்க சொல்லுகிறோம் அறிவுரையாக. அறிவுரை சொல்ல கேட்க கேட்கறதுக்கு சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு நல்லா இருக்கும். அந்த அறிவுரையின் படி நடப்பதுதான் கஷ்டம். என்னையும் தான் சொல்றேன், நான் என்னையும் தான் சேர்த்து சொல்றேன். இந்த உணவை தின்னாதே, இந்த உணவை உண்டால் உனக்கு கேடு என்று இருந்தாலும் கூட இந்த மனம் கேட்காது. அதுல ஒரு கொஞ்சம் பரவாயில்ல, இன்றைக்கு சாப்பிட்டா என்ன நடக்க போகுது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகவே அந்த விஷமங்கள் வருகிறது. மன கட்டுப்பாடு இல்லை, அது மனிதனிடம் இருக்கிற அந்த குணம். ஆனா இப்ப வந்து இந்த கொடூரமா அந்த பேரை சொல்றேன், இந்த நோய் என்ன செய்து விட்டுதண்டா எல்லோரையும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு உதவியா இருந்திருக்குன்னு சொல்லலாம். உணவுல உலாவுவதில், அதாவது எடுத்த உடனே பைக்க எடுத்தாச்சு அப்படியே சுத்தி கொண்டு வந்தா தான் அப்படி நிம்மதி. கார்ல ஏறியாச்சு அப்படியே எண்ணெல திறந்துட்டு ஆகல நிம்மதி. வெளியில வந்து இருந்து அப்படியே ஹாய் ஹாய் ஹாய் ஆண்டு வேட்டியும் அல்லாட்டி உங்களுடைய லுங்கியோ மடிச்சு கடிக்கணும், மச்சான் எப்படி மாமா எப்படி இருக்கிற என்று சொல்லிட்டு அப்படியே குவாட்டர் பாட்டிலையும் எடுத்து ஒரு நாலு பேர் கும்மி இருந்து தண்ணி குடிச்சாதான் அது நிம்மதி என்று இருந்த மக்களை எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நோய் திருத்தி இருக்குன்னு சொல்லலாம்.
அவ்வளவு பயம். இருந்தாலும் இன்னும் திருந்தவில்லை மக்கள். சொல்லுகிறார்கள் மூன்றாவது அலை வருது, மூன்றாவது அலை வருது என்று சொல்லி சொல்லியே வருகிறது. அதையும் லிசன் பண்ணாம, அதையும் எங்களுடைய மனசுல ஏற்றுக்கொள்ளாம, காதல கேட்காத போல தான் நடந்து கொள்ளுகிறார்கள். அது என்ன, ஏமா மாட்டுல மழை பெஞ்சன்னு சொல்லுவார். இது எங்க எனக்கு வந்த வந்து பின்பு அனுபவிச்சு அழிஞ்ச பின்புதான் புத்தி வரும். ஆனா அவர்கள் போன பிறகு இருக்கிறவர்களுக்கு தான் பாடு. ஐயோ, ஒரு குடும்பத்தில் போயிருப்பார்கள், அதை நினைச்சு கூட கொஞ்சம் கட்டுப்பாடாக இல்லாதவர்கள் இருக்க. நான் இப்ப கண்ணோட பார்க்கிறேன், அது ஏன் அந்த மக்களுக்கு அதை உணர்ந்து கொண்டு நடக்க முடியவில்லை என்று தெரியவில்லை. இப்பவும் நான் சொல், நான் பயந்து கொண்டுதான் இருக்கிறேன். பயம், அந்த நோய்க்கு பயம், பல விடயங்களுக்கு பயம் எனக்கு அந்த நோயால. எல்லாத்தையும் சிந்திச்சு பாக்குறேன். அது மட்டும் இல்ல, இந்த நேர்களை நினைச்சும் பயம். ஒவ்வொரு யாராவது ஒருவருடைய குரல் காட்டிலையில் கேட்கவில்லைன்னு ஒரு பயம். அதே நினைச்சு கொண்டு அவர்களோட பேசி அறிஞ்ச பின்புதான் கொஞ்சம் என்றாலும் எனக்கு சந்தோஷமாக சாந்தமாக இருக்கும். அல்லாவிட்டால் அதே போட்டு மனச போட்டு ஏதோ உண்டு பயப்படுத்தி கொண்டே இருக்கும். நல்லது. என் உறவுகளே, ஒரு பாடல், கண்ணன் பாடல கேட்கலாம். நிறைய சொல்ல இருந்தது. எல்லோரும் உங்கள் மனதில் நல்லது நினைச்சு, நல்லது எது எது நல்லது மற்றவர் சொல்லுங்கள், நல்லதை கேட்டு சொல்வினி கேளாதவர்கள் எத்தனையோ பேர். எத்தனை தரம் சொன்னாலும் சொல்வினி கேளாத மனிதர் எத்தனையோ பேர் சொல்லி பாருங்க. சூடு வச்சு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இந்த காலத்துல. அந்த காலத்துல கொஞ்சம் சூட்டு, நான் உனக்கு சூடு வைக்க போறேன்னு கொஞ்சம் பிள்ளைகளும் யாரோ பெரியவர்களும் பயந்துருவாங்க. இத இப்ப சூட்டுக்கும் பயம் இல்ல, வை இந்த உண்டு சூடு எனக்கு என்ன செய்ய போகுது அப்படித்தான் நடந்து கொள்கிறார். ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம். கதம்பத்துல ஒரு கொஞ்சம் சொல்லிட்டேன்னா மனசுல இருந்த கொஞ்சத்தை உளறி தள்ளி விட்டேன். கேப்போமா ஒரு கண்ணன் பாடல்?

ஒரு கேள்வி ஒன்று உங்களோட. உங்களை பார்த்து, நான் அல்ல யாராவது உங்களை பார்த்து, நீர் யானை குட்டி என்று சொன்னால் உங்கள் மனசு என்னத்தை நினைக்கும்? நீங்க என்னத்தை நினைப்பீங்க அதை மனசுல வச்சுக்கொண்டு வாங்க. நீர் யானை குட்டி, நீங்க வரும்போது உங்களை கண்ட உடனே நீர் யானை குட்டி என்று சொல்லுகிறார். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, உங்களோட மனசுல என்னன்னு நினைப்பீங்க, அவர் என்னத்தை சொல்றார் என்பதை நினைப்பீங்க என்றதை பாக்கலாம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நீர் யானை குட்டி.

ஷோவுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறான்னு பாப்போம். விஜயராகவன் வணக்கம் சொல்லி இருக்கிறீங்கள், எங்கே பார்க்கலாம். கதம்ப நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு சில மணி நேர துளிகளில் உண்டா வருகிறது. என்ன என்று போட்டிருக்கீங்க உங்களுக்கு? சாரி, ஆரம்ப வைக்க முதலே போட்டுட்டேன். அடுத்தது செல்வகுமார், சாரி, அவரும் வணக்கம் போட்டுட்டார். புதுக்கோட்டை செல்வகுமார், எம் ஆர் செல்வகுமார் அம்மா வருகை வருகை வந்து வளரூர் ஆனந்தன் வணக்கம் ஈரா அம்மான்னு போட்டுட்டீங்க. சரி, இவ்வளவு பேர் தான் நான் கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கிறீங்க. பழைய ஆகலாம், எங்க போயிட்டீங்க பாக்கலாம்.

0: எல்லாருக்கும் அழைக்கிற தொலைபேசி இலக்கம் ஞாபகம் இருக்குதானே? ரெண்டு தொலைபேசி இலக்கமும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தா நல்லது. ஏன்டா அந்த சத்ததிய காணையில யாராவது யார் பூனைக்கு மணி கட்டுறன்னு இருக்கிறீங்களா? பரவாயில்லை. சரி, ஒரு ஒரு சொல்லை கொடுக்கலாம். ஒரு சொல் உங்களுக்கு ஒரு தரவு கொடுக்கிறேன். இது ஒரு உணவு வகை, மூன்றெழுத்து சொல். இது ஒரு உணவு வகை, மூன்றெழுத்து சொல்லு. இது ஒரு உணவு வகை, மூன்றெழுத்து சொல்லு. எங்கே பார்க்கலாம்? இது எல்லாருக்கும் தேவை, விருப்பம் கூட, அதிகமா எல்லா மக்களுக்கும் விருப்பம் கூட. இது ஒரு உணவு வகை, மூன்றெழுத்து சொல்லு. நீங்கள் அழைப்புக்கு வரலாம். அழைப்புல பாப்போம் எத்தனை பேர் வர போறீங்கன்னு. வராது பரவாயில்ல, நான் நல்ல நல்ல பாடல்களை எடுத்து வந்து நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம். அது இது ஒரு நேர் நேரமா இருந்தா அது முந்தி அடிச்சுக்கொண்டு ஓடி வந்து எனக்கு பாட்டு எனக்கு பாட்டு எனக்கு அந்த நிகழ்ச்சியை நிப்பாட்டலாமன் இருக்கிற நேர் நேரத்தை எந்நேரம் எனக்கு பாட்டு எனக்கு பாட்டு ஓடி வந்து பாட்டு கேட்டுட்டு அந்த பாட்டு நீங்க கேட்கறீங்களா இல்லையாண்டதுதான் ஒரு நாளைக்கு நான் இதை கண்டுபிடிப்பேன். ஒவ்வொருவரிடமும் என்ன செய்வேன் என்றால் அப்பாட்டு சொல்லுவன், அப்படியே வரிசை கிரமமா அந்த நம்பரும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு பாட்டு கேட்டுட்டு போன பாட்டு எப்ப வருது என்றத, எத்தனாவது பாட்டா வந்ததுன்றத நீங்க சொல்லணும். மாறித்தான் போடப்படும். ஒரு நாளைக்கு பாக்கலாம். வணக்கம் ரேவதி அம்மா. அம்மா வணக்கம்.
1: வணக்கம் மீரம்.
0: எப்படி அம்மா இருக்கிறீங்க?
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம். கேக்குதா உங்களுக்கு? நல்ல சுகமா இருக்கு. நமக்கு தான் பயம் இல்லை. எனக்கு சில பேருக்கு என்னட்ட வர பயம், என்னட்ட வர பயம் என்னன்னு தெரியாம.
1: நீர் யானை சொன்னா என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்க.
0: அதான் உங்களை பார்த்து
1: நீர் யானை தான், நீர் யானையை தான் சொல்றாங்க, நம்மள இல்ல அப்படின்னு நினைப்பேன்.
0: நீர்
1: நீர் யானைன்னு ஒரு
0: நீர்
1: யானை இருக்குல்ல,
0: நீர் யானை குட்டி என்று சொல்லுவார்.
1: அப்படியும் இருக்குல்ல,
0: என்ன
1: நீர் யானை, நீர் யானை குட்டியை சொல்றாங்க, கண்டிப்பா நம்மள சொல்லல அப்படின்னு
0: நினைப்பேன்.
1: ஆமா, அப்படியே இருந்தாலும் நிச்சயமா இது நம்மள இல்ல, நீர் யானை தண்ணில இருக்குமே அந்த நீர் யானை குட்டியை தான் சொல்றாங்க.
0: நீர் யானை குட்டிய பார்த்து சொல்றாங்க, அதத்தான் சொல்றாங்க. உங்களை பார்த்து உங்களை பார்த்து உங்களை பார்த்து
1: இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேன்.
0: அப்படி
1: நம்மள கண்டிப்பா சொல்லி இருக்க மாட்டாங்க. இது வந்து நீர் யானையதான் சொல்லி இருக்காங்க. நீர் யானை குட்டிய
0: இது சும்மா தமாஷுக்கு தான் கேட்டிருந்தேன், நீர் யானை குட்டி. சரி அம்மா, நலமா இருக்கிறீங்க தானே அம்மா? நீங்க
1: நலமா இருக்க மீரா,
0: அந்த கால் நோ அந்த மூட்டு நோ எல்லாம் நீங்கிருக்கீங்க?
1: அது கொஞ்சம் நடந்த வாக்கிங் போனா கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கு, ரெண்டு நாள் போனா மறுபடியும் போகவே இல்ல. நடைப்பயிற்சி முன்னாடி எல்லாம் பண்ணுவேன், அது மாதிரி பண்ணா கொஞ்சம் அந்த வலி தெரியாம இருக்கு அந்த கால்ல.
0: அம்மா இந்த
1: வேலை போறது.
0: அம்மா இந்த வயதுல ஓடுவீங்களா? அம்மா
1: ஓடல மாட்டேன், நடக்கதான் நடப்பேன், ஓடா அவ்வளவுதான். யாரு மேல வேணும்
0: ஆனா சின்ன வயதுல எவ்வளவு ஓட்டம் ஓடி இருப்பீங்க?
1: நான் ஓடுவேன் மீராம்மா. அப்ப என்ன யாரும் கண்டுபிடிக்கலையே, ஒழுங்கா கண்டுபிடிச்சு கோச்சிங் குடுத்திருந்தா ஒரு பிடி உஷா தமிழ்நாட்டுல வந்துருக்கோம். இப்ப என்ன ஆச்சு தெரியுமா, பராசக்தியில வர மாதிரி ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினால்ன்ற மாதிரி ஆயிடுச்சு.
0: ஆச்சு, அது வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டு ஓட வண்டி வந்துருச்சு, காலால ஓடினது. இல்ல உண்மையிலேயே அம்மா, சின்ன வயசுல ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஓட்டம் எல்லாம்
1: நல்ல ஓட்டம், நல்ல ஓட்டம்லாம் நான் நல்லா ஓடுவேன் மீராமா. அப்புறம் நான் நடந்தேன்னா என் பின்னாடி யாரு, எங்க பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஏன்மா இப்படி வேகமா நடக்கிற, நீ நடந்தா நாங்க ஓடி வரோம்.
0: சில பேர் நடக்கும்போது, சில பேர் நடக்கும்போது நாங்க அவங்களோட நடக்க முடியாது, ஓடியோ நாங்களும் ஓடி ஓடித்தான் நடக்கணும்.
1: அதான் சொல்லுவாங்க எங்க பசங்க, அம்மா அப்படி நடந்தா அம்மாவா நீ? நாங்க நினைப்போம் ஏன் இப்படி அம்மா ஓடுறான்னு, நீ சொல்ல நான் நடக்கதானடா நடக்கிறேன், நாங்கெல்லாம் உங்க கூட ஓடி வருவோம். என்னம்மா நீ ஸ்லோவா பின்னாடி வர,
0: அதுதான் பாருங்க காலத்தின் ஓட்டம்,
1: கோலம்
0: கோலம், வயசின் அந்த நாள் நாங்க ஓடின ஓட்டம் இப்ப ஓட முடியாம மெதுவா அமைதியா கால் வைக்க வேண்டியிருக்குல்ல.
1: நிதானமா கொஞ்சம் பயம் இருக்கு, நல்லபடியா இருக்கணும்.
0: நிச்சயம் நிச்சயம் வாஷம் மிக கவனமா நீங்க வைக்கணும்.
1: நீராமா புதிய சொல்லுங்க, நீராமா
0: மூன்றெழுத்து இது ஒரு உணவு, மனிதர்கள் எல்லோருக்கும்
1: பறவை,
0: மனிதர்கள் எல்லோருக்கும் விருப்பமான உண்டு
1: உண்டு.
0: இது ஒரு உணவு,
1: உணவு எல்லாருக்கும் விருப்பம்,
0: எல்லாருக்கும் விருப்பம், அநேகமா எல்லாருக்கும் விருப்பம்.
1: சரி, இது தெய்வமா அசைவமா?
0: இது ரெண்டு பேருக்கும் சாப்பிடலாம். அசைவ காரணம் சாப்பிடுகிறார்கள், சைவ காரணம்
1: சாப்பிடுகிறார்கள்.
0: தவறு தவறு செல்லாது, அப்பா சொல்றாங்க
1: செல்லாது சொல்லாதியா தட்டினி அனைவரும் சாப்பிடுறதுமே இட்லி தட்னி சாம்பார்.
0: அது இல்ல, அது
1: ஞாபகப்படுத்திக்குமார்
0: என்ன சொல்றான்னு பாப்போம். மாமா வணக்கம்,
2: வணக்கம் வணக்கம். நலமா நலமா நலமா இருக்கீங்களா?
0: நலமோ
2: ரேவதி அம்மாவுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் சகோதரே, வணக்கம்.
2: நலமா இருக்கீங்களா? பிடி உஷா ரேஞ்சுக்கு வந்துக்க வேண்டிய ஆளு இப்ப நின்றுக்கிறீங்க.
1: ராஜ்குமார் இப்ப பீட்டா உஷா பின்தங்கிய உஷா வைட்ட
2: ஓட வேண்டியது திரு நின்ற ஊர் நின்றுக்கிறீங்க.
0: திரு நின்ற ஊரும் நின்று
1: வந்திருக்க
0: மொண்டியல் வாங்க எம்டிஆர் வந்து எல்லாரும் நல்லா பேச பழகிட்டீங்க.
2: என்ன ஆசானே குருவ நீங்க தான்.
0: என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க? அப்பாவை சொல்லுங்க, அப்பாவை சொல்லுங்க.
2: அப்பா கிட்ட பேச பயமா இருக்கு. ஒரு வாரத்தை சொன்னா
0: அப்பா இப்ப நல்லா தமாஷு நல்லா.
1: இப்போ ராஜ்குமாரே அப்பா கிட்ட நல்லா அழகா எல்லாத்துக்கும் விடை சொல்றாரு, பதில் சொல்றாரு. அப்புறம் என்ன ரொம்ப நல்லா
2: இருந்தாலும் ஒரு தாய்க்கு இருக்கா அவர்கிட்ட பேசும்போது ஒரு பதட்டம் ஆயிடுது. அவரே சொல்லுவாரு, பதட்டப்படாது ராஜ்குமார், பதட்டப்படாது மகனே.
0: இல்ல இவ்வளவு உணவு இடத்துல எல்லாம் யாருக்கும் பயம் இல்லாம பேசிக்கணும் வாரம் என்ன அன்னைக்கு வானொலியில என்ன ஒரு தயக்கம் தயங்க வச்சுட்டார். ஒரு நிமிஷம் அப்படி ஆடி போய் நீந்துட்டேன்னா அப்பாட்ட
2: நான்
0: ஒரு பாட்டு கேட்டேன், சங்கர் சலீம் சைமன் அந்த படத்துல. உடனே அப்பா ஒரு கேள்வி கேட்டேன், இந்த மூன்று பேர்ல யாரு வேணும் டக்குன்னு. எனக்கு உடனே அது
1: சிந்து நதி பூவே,
0: சிந்து நதி பூவே அந்த பாட்டுக்கு தான்
1: கேட்டேன்.
0: கேட்ட உடனே இவர் அப்படி கேட்டோடனே என்ன அறியாம என்ன அப்படி டக்கு டக்குன்னு இல்ல விடாம கதை எல்லாருக்கும் பேசுற எனக்கு டக்குன்னு அட அப்பா இப்படி கேட்டுட்டாரு என்று யோசிச்சுட்டு ஏதாவது ஒரு பேரை சொல்லுவோமான்னு சொல்லி அதெல்லாம் பிள்ளையா போயிரும் வச்சாப்புறம் ஜோதிச்சு அப்பாட சொல்லிருக்கானே மூன்று வேணும் அப்பா மும்மதமும் சண்டை பிடிக்காம வீட்டுல இருக்கான்னு சொல்லி இருக்கலாம் விட்டுட்டு
2: டக்கு டக்குன்னு போடுறாரு விட்டு
0: என்னையே
1: யானைக்கும் அடிசருக்கும் சொல்ல
0: அதே சொல்ல என்ன பார்த்து யானை
1: நீர் யானைக்கும் அடிசருக்கும்
0: அது என்ன என்னண்டா அம்மா வெளியிலே ஓடி ஆடி தெரியும் போது நல்லா எல்லா இடம் கார் எடுத்துக்கொண்டு நடந்து ஓடி எல்லாம் தெரியும் போது கூட கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தது. கொஞ்சம் இது புல்லட்ல சொல்லுவார்களே, புல்லட்ல இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டு வந்தா உடம்பு வேறு, அது போய் அது போய் அம்மா என்ன பொறுத்த மட்டும் போய். நானும் சாப்பிட்டு தான் வீட்டுல தான் இருக்கிறேன், ஆனா அந்த உற்சாகமும் அந்த உடம்பு வருதில்லை எங்களுக்கு. நாங்க எல்லாத்தையும் தான் என்னென்ன என்ன விஷயம்னா சாப்பிட முடியாமல் இருக்கிறப்ப எல்லாரோடையும் கூடி ஆடி அப்படி சந்தோஷம், அந்த சந்தோஷம்ன்றது மனதில இல்ல, அதனாலதான் எங்களுக்கு அப்படி ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். உருக்கு
2: அப்படி இல்லைங்க, அப்படி இல்ல. பொம்பளைங்களுக்கு பொதுவா வந்து அவங்க சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்காது, அடுத்தவங்க செஞ்சு கொடுத்த நல்லா சாப்பிடுவாங்க, உண்மைதான். அவங்க சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல.
0: அப்ப அத நீங்க சொல்ற ஆண்கள் செய்து கொடுக்கலாம் இல்ல. இப்ப நான் யோசிக்கிறேன் உங்களுக்கு என்ன சொல்லலாம், பாவம் தானே. அப்ப நீங்க ஒரு நாள்
2: வாங்கி கொடுத்துறேன், நான் வாங்கி மெத்துல வாங்கி கொடுத்துருவேன். எப்பயாச்சும் வாங்கி கொடுத்தாதான் அமைதியாக குடும்பம் கேட்டா கைட்ல வந்து
0: போட்டேன். பாருங்க எப்படி எல்லாம் கழிச்சு வச்சிருக்காங்க,
1: எப்படியோ ஒரு விதத்துல பூர்த்தி செஞ்சிடுறாரு இல்லீங்களா,
0: பூர்த்தி
2: செய்யறாங்க.
0: வாங்கி என்னாலும் கொடுத்துருக்கேன் பாருங்க, பூர்த்தி உடனே
1: செஞ்சாக சாப்பிட முடியாதுங்க.
0: தெரியும் என்ன என்ன எல்லாம் நாங்க போட்டு செய்யறோம் மட்டும் தெரியும் இல்ல, கணவனுக்கு தெரியாது இல்ல. தேர்மானம் அதுல என்ன போட்டிருக்காங்க குடுத்துட்டு பாக்குறோம்.
2: அதுல ஒண்ணு இருக்காது, ஸ்டிக்கர் ஓட்டிடுறாங்க. இப்ப லேட்டஸ்ட் என்னன்னா ஃப்ரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை ரசம், செவ்வாய்க்கிழமை குழம்பு, நீர்மட்டம் குறைஞ்சாலும் இங்க ஃப்ரிட்ஜில் இருக்கிற ரசத்தோட நீர்மட்டம்
0: குறையிடும்.
1: வச்சிருக்கீங்களா
0: இல்ல இல்ல உண்மையா குறையாது, ரசத்துல ரசம் வந்து பணதாங்க, அது ரசம் நல்லா
2: இருக்கும். வெளிநாட்டோட கல்ச்சர் இங்க வந்துருச்சு, ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டிய
0: எவ்வளவு நீங்க சாப்பிடலாம் ரசம் பாருங்க. இப்பவும் பயத்துல வெளியில நின்றுதான் பேசுற, உங்களுக்கு இருந்தா தெரியும் ரசம் சாட்டி
2: கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: மழை
2: அதனால ஒரு ஓரமா வீட்டு ஓரமா வெளியில உட்காந்து பேசிக்கிறேன். மழை பெய்ய
0: இங்கேயும் மழைதான், அதே அதே மழை, இரவு முழுக்க மின்னல் இடி முழக்கம். நேற்று தான் வீட்டுல இருந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி எங்கட ஆக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருந்த இந்த கணனி மட்டும் அந்த ரூமுக்குள்ள போகவே இல்லை. இந்த ரூமுக்குள்ள நாங்க வர இல்ல, எல்லாம் ஆஃப் பண்ணி இருட்டுக்கல, அந்த இருட்டு பயம் இல்லாம நேற்று தான் இருந்தது. மின்னல் கண்ணை அப்படியே பறிக்குது, இடி முழக்கம் மின்னல்
1: மீராமா. ஏதோ 170,000 மின்னல் கனடால எங்கோ பதிவு பண்ணு சொன்னாங்க மீராமா.
0: இன்றைக்கா இன்றைக்கா பாத்தீங்கன்னு
1: இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இல்ல, இதுனா ஒரு வாரம் முன்னாடியே கேட்டேன். 170,000 மின்னல் பதிவு பண்ண
0: இருக்கலாம்,
1: மின்னலா கண்ணி போற மாதிரி.
0: நேற்றுமா உண்டு அப்படித்தான் நடந்திருக்கும், அப்படவும் மின்னல் நான் ஸ்டாப், இடி முழக்கவும் மின்னலும் கண்ண பறிக்குது. நீங்க கண்ணை மூடி கொண்டு வந்தாலும் அந்த மின்னல் எங்களுக்கு தெரியறது போல, அது கொஞ்சம் பயமா இருந்தது. போனை தொடவே இல்ல, ஆசையா இருந்தது எல்லாருடைய. நான் அதிகம் இரவுல பேசுறது வழக்கம் தானே, அப்பாவுக்கும் சிரிக்கும். அட போனை இவ்வளவு தூரம் தள்ளி இன்றைக்குதான் இவள் வச்சிருக்கிறாள், தள்ளியே வச்சுட்டா எல்லாம் அந்த ஒரு ரூமுக்குள்ள வச்சுட்டு இருந்துட்டான். நல்ல அட மழையுண்டு பேந்து வந்தது, பேந்து கொஞ்சம் குறைஞ்சது, பேந்து தொடங்கிச்சு. கொஞ்சம் பயமா தான் இருந்தது அந்த மின்னல் அடிக்கும் போது.
1: கொஞ்சம் வெப்ப அளவு குறைஞ்சதா மீராமா?
0: வெப்ப அளவு குறையல, அந்த இப்ப நல்ல அட மழையுண்டு பெய்ந்து முடிந்தது. இப்ப எங்கட அப்பா நிகழ்ச்சி செய்து இது கொண்டு முடியும் போது இப்ப திரும்பி வெயில், நல்ல வெயில் அடிக்கிறது. இப்ப வெப்பமா இருக்கு இந்த ரூமுக்குள்ள, என்ன இப்ப வெப்பம்? அது என்ன மாறி மாறி வருது. இது வந்து எங்களுக்கு சில நேரம் ஒவ்வாக உண்டா வரும் இல்லையா உடம்புக்கு. இப்ப ராஜ்குமார் இப்ப இன்னொன்று நான் சொல்ல வந்தேன்னா சொல்லிடுறேன். ராஜ்குமார் இப்ப ரசத்தை பற்றி சொன்னார்ல, அது வந்து இப்ப இவர் காதல கேட்காம சொன்னதால பல பழையபடி அப்படி ஒரு அளவோட தான் இருக்கு. சோத்துலதான் ரசம் விடுவார் சரியா. இவர் சொன்னது கேட்டிருந்தா ரசத்துலதான் சோறு இவருக்கு. அதே ரசத்துல சோறு மட்டும்தான் ஒரு நாள் இவருக்கு. கொஞ்சம் போறோம் அள்ளி அப்படியே தேடி பிடிச்சு சாப்பிடுங்க அவ்வளவுதான். இந்த ரசத்தி அப்புறம் சொன்னீங்க எங்க ராஜ்குமார் நீங்க கண்டுபிடிச்சீங்களா அந்த மூன்று எழுத்து சொல்லு. இது ஒரு உணவு.
2: அதாவதுதான் உணவுங்களா, அது வந்து உணவா எடுத்துக்கிறதா இல்ல குறைவா பயன்படுத்துறதா?
0: உணவா எடுத்துக்கொள்றது.
2: மூன்று எழுத்துங்களா?
0: உணவா எடுத்துக்கொள்றது. குறைவா குறைவா பயன்படுத்தினா உடம்புக்கு நல்லது. கூடினாலும் பரவாயில்ல. அது அதுக்கு எங்களுக்கு சொல்ல முடியாது. சில பேருக்கு நன்றா இருக்கு, சில பேருக்கு நன்றா. ஆனா எல்லாருக்கும் விருப்பமான உணவு மூன்று எழுத்து.
2: ரசமும் வராது மூணு.
0: ரசம் வந்து இப்ப சில பேருக்கு பிடிக்காது இல்ல ரசம்.
2: இருக்கு அம்மா சொன்ன மாதிரி இட்லி இல்ல.
0: இட்லி இல்ல. இட்லி இல்ல. சரி யோசிச்சு கொண்டு வாங்க. நன்றி ராஜ்குமார். சரி அன்பு உறவுகள் நீங்கள் அழைக்கலாம், அழைப்புக்கு வாருங்கள். இங்கே பாப்போம், இங்கே ஓடி வந்து சொல்லுங்க பாப்போம். உடனே நீங்கள் ஓடி வந்து சொல்லுவீர்கள் என்று நினைக்கிறோம். அங்க பாக்கலாம் நேரம் சரியாக 10:25. அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக இப்பொழுது 12:54. இது பகல் நேரம். உங்களுக்கு இரவு நேரம் 10:25. இங்க பாக்கலாம். நீங்கள் இணைப்புக்கு வாங்குவோம். ஓடி வந்து நீங்கள் இணைப்புக்கு வந்து சொல்ல வேண்டும். வடலூர் ஆனந்தன் நினைக்கிறார். வணக்கம்.
3: ஆனந்தன் பேசுறேன்.
0: என்ன செய்ய போறீங்க முதல்ல?
3: ஒரு வார்த்தையும் சொல்லிருக்க
0: இதை பாக்கலாம். இப்ப நீங்க கேக்குறீங்க சரியா. ஒவ்வொரு மனிதரும் என்ன சொல்லுவார்கள் பாப்போம். நான் இப்ப நான் இவ்வளவுதான் நோயோடு இருந்தாலும் நலமா இருக்கிறனையா, நல்லா இருக்கிறனையா என்ன சொன்ன, நலமா இருமா நலமா இருமான்னு சொன்னீங்க. சரி, ஒரு மாற்றத்துக்கு எல்லாரும் உண்மையே சொல்றோம் நாங்க. இல்ல உண்மையா நலக்குறேன். ஏன் இல்லை வடலூர் ஆனந்தன், உண்மையா நான் நலக்குறைவா இருக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
3: அது முதல்ல வார்த்தையில வந்து நலம் வந்து சொல்லிடணும்னு நான் சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்ல. வார்த்தையில முதல்ல நலத்தை சொல்றது நல்ல விஷயம். உடல்ல எப்படி இருந்தாலும் அந்த சொல்லு தானே நம்ம மனசுக்கு.
0: இப்ப நான் சொல்றது சொல்லல, அது வந்து பண்பாடு. நாங்க உணவுதான். இப்ப பாருங்க படுக்கல பாங்க இது பாருங்க, அந்த கைய பிடிச்சு இன்னுங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆனா அடுத்த நிமிஷம் தாங்க போறார். அது வந்து தமிழர் பண்பாடு, மனிதனுடைய குணாதிசயம். இப்ப உண்மையிலேயே நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து என்னட்ட கேக்குறீங்க எனக்கு நல்ல குறைவு, உண்மையா நல்ல குறைவு, ஐயோ என்ன செய்யறது, உங்களுக்கு அதான் வந்து இதுல இருந்து பேசுறேன் சொல்லுங்க உடலூர் ஆனந்த சொல்லுங்க சொன்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் நோய் விட்டு இருக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுங்க?
3: உடம்பு பாத்துங்க அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் குறைவா சொன்னாங்கன்னா உடம்ப பாத்துங்கன்னு சொல்ல வேண்டியதான். நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு அவங்க உடம்ப அவங்கதான் பாத்துக்கிறோம். யாருக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க?
0: நான் அப்படி உண்மையா நல்லா கேட்டா இருந்து நீங்க அதை சொன்னாலும் திருப்பி சொல்லுவான். எப்படி ஐயா பாக்குறது, எலும்பு எல்லாம் கண்ணாடியும் இல்ல, எப்படி ஐயா உடம்பு பாக்குறது, என்ன செய்ய போறீங்க? ஐயோ தெரியாம வந்துட்டேன்னு தெரியாம இந்த கேள்வி எந்த அம்மாட்ட கேட்டேன்.
3: இல்ல இல்ல இப்படிதான் இருக்கு, நல்லா இருக்கு சார், நகைச்சு நல்லா இருக்கு.
0: சரி நீங்க சாப்பிட்டீங்களா இரவு சாப்பாடு?
3: ஒன்பது மணிக்கு மேல அப்படியே சாப்பிட்டுருவேன் நானு, சரியா இருக்கும். ஒன்பது மணிக்கா சாப்பிட்டுருவோம்.
0: சரி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது மூன்றெழுத்து இது ஒரு உணவு.
3: இட்லி
0: அம்மா சொல்லி
3: இட்லியா இருக்குங்களா?
0: இட்லி அம்மா
3: சொல்லிட்டாங்க
0: சொல்லி. நான் கேக்குறேன், இந்த வட்டமா இருக்குங்க இல்ல பூ போல இருக்கு மல்லிகை
3: அதுதான்
0: சொல்றீங்க? வட்டமா வெள்ளையா இருக்கு.
3: ஆமா
0: சில நேரம் சில சில பேட்ட சில பேட்ட எரிஞ்சா தலை உடையும் இல்ல? சில பேர் சில பேர் செய்யற இட்லி தெரிஞ்சா மற்றவர்கள் தலை வந்து டேமேஜ் ஆகும் உடையும். இட்லியா இட்லியால எரிஞ்சா நானும் அப்படித்தான் இட்லி
3: சொல்லுவேன்.
0: இப்ப நான் இங்க இருந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற உங்களுக்கு எரிஞ்சா உங்களோட தலை உடைஞ்சிரும், ரத்தம் வரும்
3: இட்லியாக. விசேஷத்துக்கு போகும்போது
0: சாப்பிட்டதான். சாப்பிட்டுருக்கீங்களா குஸ்பு இட்லியா?
3: தூய்மையான வெள்ளையில இருக்கும், நல்லா சுத்த வெள்ளையாவே இருக்கும். ஒரு அது எதுவும் சுவை இருக்காது. அதான் அது சிறப்பு, அதுதான் எந்த சுவையுமே இருக்காது, அதான் அது சிறப்பு.
0: குஷ்பு இட்லி என்ன எனக்கு வழங்க இல்ல. குஷ்பு இட்லி என்ன தூய்மையான வெள்ளையா இருக்கும் ஆனா சுவை இருக்காது. அதான் குஷ்பு இட்லி
3: சுவை.
0: எத்தனை விஷயம் மனசுல இருக்கு பாருங்க, மனசு மனிதர்களுக்கு. உங்களோட என்ன அப்படிதான் குஷ்பு இட்லி என்றா தூய்மையா இருக்கு, அது ஆனா சுவை இருக்காது. வேற என்னமா இருக்கு? அவ்வளவுதான் என்ன குஷ்பு இட்லி என்றா?
3: அவ்வளவுதான், சிம்பிளா நீங்க கேட்டதுலதான் இருக்கிற.
0: ஆனா நீங்க கண்டுபிடிச்சிருங்க தூய்மையா சுவை இல்லாம இருந்தாலும் குஷ்பு இட்லி.
3: கொஞ்சம் நிறம் குறைவாக தான் இருக்கும். மற்ற நம்ம சாதாரணமா செய்யக்கூடிய நிறம் குறைவாக தான் இருக்கும். சுவையாக இருக்கும். அந்த உப்பு அது சரியான விதத்துல நம்ம உப்பு சேர்க்கிறோம் இல்லீங்களா?
0: உப்பு சேர்க்கணும்.
3: அப்புறம் உடனே தயார் பண்ணி கொடுக்கறதா நானு
0: கேள்விப்பட்டேன். ஆப்பிட்டீங்க கேக்குறேன். இப்ப இட்லி என்ன இட்லியில அது குஷ்பு இட்லி இல்ல சுவை இல்ல, அப்ப எதுக்கு என்ன குஷ்பு இட்லி குஷ்பு இட்லி என்று கேக்குறாங்க?
3: அது புதுமை, அது புதுமை.
0: சுவை
3: இல்லாம
0: புதுமை அந்த பேருக்கு தான் ஆசை. குஷ்பு இட்லியை போடுங்க ஐயா, குஷ்பு இட்லியை போடுங்க. வெள்ளையா இருக்கு சுவை இருக்காது, அது குஷ்பு இட்லி. கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தா நான் வர்றவங்க கேப்பேன். எப்படி உங்களோட இட்லி எப்படி குஷ்பு இட்லி? சரி இப்ப இப்ப ஆனந்த நீங்க அந்த உணவு பொருள் நீங்க கண்டுபிடிக்கல மூன்றெழுத்து.
3: இன்னும்
0: ஒன்று மனிதர்கள் ரெண்டு எழுத்து சொல் மனிதர்கள் எது அது மனிதர்கள் அதான் உயிருள்ள ஒன்றில் தான் இது இருந்தால் இப்படி சொல்லுவர் ரெண்டு எழுத்து சொல். எல்லாரிடமும் எல்லாரிடமும் மனிதர்களுடைய உடலில் இருக்கும் இப்படி சொல்லுவார். மனிதர்களிடம் இருக்கும் உயிருள்ள இப்ப நீ மிருகங்களுக்கும் இருக்கும் மிருகங்கள்ல இருந்தாலும் அப்படி சொல்லுவார். மனிதர்களிடம் இருக்கும் ரெண்டு எழுத்து சொல் உடல்ல இருக்கும், உடல்ல எந்த பாகத்திலையும் இருக்கும்.
3: உடல்ல
0: ரெண்டு எழுத்து சொல் கண்ணிலையும் இருக்கும், கண்ணிலையும் இது இருக்கும், இது இருந்தால் அப்படி சொல்லுவார்கள். உடல்ல எப்பாவது திரும்பி இமை வந்து காலில் இருக்கா உங்களுக்கு? உடல்ல எப்பாவது அது மிருகங்களுக்கும் இருக்கும், பறவைகளுக்கும் இருக்கும். இருந்தா நாங்க அப்படி சொல்லுவோம், இது இதை கண்டா சொல்லுவோம் இப்படி இருக்கு என்று சொல்லுவோம். ரெண்டு சொல் மற்றது ஒண்ணும் உணவு யோசிச்சு கொண்டு ஓடியாங்க. சரியா வந்து பேசுங்க, மற்ற எல்லாரும் வந்து பேசுங்க. நான் இதை கேப்பனியோடய உங்களுக்கு தெரியாட்டி ஒன்னும் செய்ய முடியாது. அதுக்கான இதுக்கா இது தெரிஞ்சாத்தான் போகணும் இல்ல, வந்து பேசுங்க. இப்ப இந்த குஷ்பு இட்டலியை பத்தி சொல்ல வாங்க பாக்குறேன். யாரும் கட்டிக்கார அன்றைக்குன்னா முந்தி நாங்க பேச இருந்தோம் ஆனந்தன், ஆனா வேற வேற இதுகளை தான் அவர்கள் சொல்லி இருந்தார்கள். இத நீங்க சொல்றது வித்தியாசமா இருக்கு, அதாவது வெள்ளையா இருக்கும், சுவை இல்லாமல் இருக்கும். இது ரெண்டைக்கு தான் கேள்விப்படுறேன் குஸ்பு இட்லி. அப்ப சுவை இல்லாத உண்டை வெள்ளைக்காக நீங்க விரும்புறீங்களா என்றதுதான் இப்ப எந்த கேள்வி. அந்த இட்டலிய எல்லாரும் குஸ்பு இட்லியா நல்ல நல்லன்றீங்களே, அதுக்காகத்தான் விரும்புறீங்களா? சரி, பாடல் உண்டு கேட்போம். பாடலை கேட்ட வண்ணம் காட்டலிக்கு வாங்குவோம்.

0: Mama dapat Nina.
1: Ama Sarita.
0: Abdullah. Ama.
1: எப்படி இருக்கீங்க? அந்த அம்மாலேயே எனக்கு விளங்கிருச்சு சரிதா. எப்படி இருக்கீங்க? உடல் நலம் நல்லா இருக்கா சரிதா உங்களுக்கு?
0: நலமா இருக்குமா? நலமா இருக்குமா?
1: கவனமா
0: அதிகமா
1: அது பரவாயில்ல, கவனமா இருக்கு. உடல் நலமா இருக்கீங்களா?
0: உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்காமா?
1: அதை எப்படி சொல்லுவது? அதாவது கடவுளால படைக்கப்பட்ட இந்த மனிதனுடைய யாரும் நாங்கள் நலமா இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. மனிதனுக்கு எப்ப என்ன நடக்குதுன்னு தெரியுதுல்ல, என்ன நடக்குதுன்னு தெரியுதுல்ல. உண்மையிலேயே உண்மையிலேயே என்னடா, இப்ப நான் ஒரு ஒரு உதாரணத்தை சொல்றேன் ராஜ்குமார். நீங்க அடுத்த இணைப்புக்கு வாங்கும், அடுத்த இணைப்புக்கு நீங்க பதில் சொல்ல வர்றீங்க. 514-519-2379 என்ற என்னுடைய அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வாங்கும் ராஜ்குமார். சரிதா அம்மா, இப்ப நான் பாருங்க, மனித அதாவது கடவுளால் படைக்கப்பட்ட மனித உடம்பு, இந்த உடல் அவராலே உயிர் ஊட்டப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறப்ப நாங்களா செய்ததில்லை. ஆனா அது எப்ப எது என்ன செய்யணும் தெரியும். நேற்றுனா களவா தேனை தொட்டு இப்படி நக்குனா, அப்படி நாக்கில வச்சு நக்கு செய்தனா என்னுடைய பல்லே கிழிந்து எனக்கு அந்த கைய.
0: அவருக்கு அது அவ்வளவு கூர்மையான்னு கேட்காங்க, ஏதோ ஒரு
2: வயல்
1: சின்ன வெட்டு மாதிரி அப்படியே வெட்டிடுது. உடனே வெட்டம்
2: தெரியலையம்மா.
1: இல்ல இல்ல, பல்லு இப்படி கையால அப்படியே தேனை தொட்டு
2: அப்படியே வச்சிருந்த நேரத்துல எதுல இடிச்சு அப்ப கை இடிச்சுச்சோ?
1: இல்ல இல்ல, விரல் ஆட்காட்டி விரல் அப்படியே தேன்ல தொட்டு அப்படியே எடுத்து அப்படியே வாயில வச்சு அப்படியே எடுத்தேன். அப்படியே அப்படி பல்லும் கொஞ்சம் படக்கூடியதா அப்படியே சூப்பி எடுத்தேன்.
2: வச்சிட்டீங்க
1: அந்த பல்லுல ஏதோ ஒரு கீரல் இருந்து கீறிச்சு
2: ஏதோ ஞாபகத்துல நீங்க கடிச்சிட்டீங்கன்னு
1: நினைக்கிறம்மா. உண்மையில சொல்றேன், அடுத்த நிமிஷம் எங்களாலேயே எங்களுடைய உடலுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல இல்லையா?
2: அப்ப நேற்று உடல் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, திடீர்னு என்ன பண்ணுதுனே தெரியலம்மா எனக்கெல்லாம். கால்வழி சரியான வழியா இருக்குது, அதிகமா இருந்துகிட்டேதான் இருக்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு, வேற எதுவும் இல்ல.
1: நீங்க விட்டமின் டி எடுக்கிறீங்களா? நீங்க எலும்போடு சம்பந்தப்பட்டபடியா மற்றது இஞ்சி அப்பா சொன்னது போல அந்த தேங்காயில போட்டு காய்ச்சி அத கொஞ்சம் அந்த நோ வர்ற இடத்துல இருந்து அப்படியே யாராவது ஒரு ஆள் உருவி அப்படியே அத மசாஜ் பண்ணி கொஞ்சம் விட்டு அப்படி செய்து பாக்கணும். அதாவது உடல்ல இருக்கிற உடல்ல இருக்கிற நோவோ வியாதியோ ஒரு உண்மையில வீக்கம் வருது அல்லது நோ வருது ஏதாம இருக்குன்றக்கு அது உங்களால முடியாட்டி இன்னொரு வேற கொண்டுச்சு நீங்க அதுக்கு மசாஜ் அதுக்குதான் இந்த தெரப்பி கொடுக்கறாங்க இல்லையா? ஒவ்வொரு அப்படி யாராவது பிசியோதெரப்பி, அதாவது அது எப்படியோ ஒரு இன்னொருவருடைய அந்த பாங்கிலே அத மசாஜ் கொடுத்து அதனுடைய ரத்த ஓட்டத்தை ஓட பண்ணி அப்படி செய்தால் சில வேளைகளில் சில நோய் மாறும்.
2: சரிமா, இப்ப அதுதான் மேற்கொள்ளலாம் இருந்தோம், தான் போகலான் இருந்தோம்.
1: நிச்சயமா மாறும், அதனால அத நீங்க செய்து பாருங்க, அது தேவைப்படும்.
2: இரண்டா
1: அந்த ரத்த ஓட்டங்கள் குறைஞ்சு சில நேரம் சரியான பாங்குல நீங்க இப்ப சில நேரம் ஒரே அடியா இருந்தாலே எங்களுக்கு ஒரு பக்கம் அப்படியே வலிக்கிறது போல இருக்கு நிறைய நேரம். விபத்து நடந்து அப்ப அத நீங்க உங்களோட உடம்ப நீங்களேதான் பாக்கணும். உங்களால முடியாவிட்டா மற்ற உங்களுடைய பிள்ளைகள் அல்லாட்டி கணவனை சொல்லுங்க, அப்படி ஏதாவது செய்து பாருங்க, அல்லாட்டி பிசியோதெரபி இதுக்கு போங்க நீங்க. காசு குறைவாக பணம் கணக்கு பிடிக்கும். வீட்டிலேயே இவர்கள் அக்கறையோடு பிள்ளைங்களும் யாரோ செய்தா சரிதான், அது சரியா வரும். அது நான் பார்த்ததுல உண்டு. ஒரு ஒரு நோயாளியுடைய நோயை குணப்படுத்துவது இன்னொருடைய பேச்சு, இன்னொருடைய பேச்சு, என்னுடைய அரவணைப்பு, இன்னொருடைய அந்த வருடல், என்னுடைய கவனிப்பு தானம்மா டக்குன்னு எழுப்புறது. ஒரு தடவை
2: கண்டிப்பா
1: அதனால அது சேவை. தனிமையா இருந்து கொண்டு எனக்கு நோய் வந்துட்டா தனிமையா இருந்தா ஐயோ நோய் கூடிக்கொண்டுதான் இருக்கு.
2: ஆமாமா ஆமாமா.
1: அப்ப நான் என்ன செய்யறேன், எனக்கு நோய் வந்த உடனே என்னுடைய அன்பு உறவுகளுக்கு 8-9 பேருக்கு ஒரு குரூப்ப
2: போட்டுறேன்.
1: போட்டுட்டு பேசணும் உடனே அவங்க எல்லாம் பேசுறது நோய் பறந்து. ஒரு ஒரு அரை மணிக்கான காணும், ஒரு 15 நிமிஷம்
2: காணும்
1: அவருடைய பேச்சிலேயே போய். அப்ப அது அப்படி அதான் தனிமை, மனசின் தாக்கம், அமைதி,
2: அது ரொம்ப பாரமா. தனிமை ரொம்ப கஷ்டம்,
1: அழுத்தம், அழுத்தம்
2: மன அழுத்தத்தை உருவாக்கிறான். அதிகமா மன அழுத்தம் தான் உருவாகும். நோய் போகிற மாதிரி இருக்காது,
1: இருக்காது. திரும்ப திரும்ப உங்களுக்கு இருக்கிற நோய், இல்லாத நோய் எல்லாம் இருக்கும்
2: கஷ்டமா. ஆமாமா,
1: இல்லாத நோய் எல்லாம் இருக்கிறது போல இருக்கு. உங்களையும் எங்க குரூப்ல சேர்த்துறோம் நாங்க இனி அடிக்கடி.
2: சரி,
0: ஆனா என்ன கொஞ்ச நாள் நீங்க முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு
2: அப்படி எல்லாம் செய்ய மாட்டோமா?
0: இல்ல இப்ப குரூப்ல சேர்ந்தவங்கன்னா இங்க செய்யறாங்க, சேராமலும் இருக்க முடியுதுல்ல. ஏன்னா நாளைக்கு என்ன என்னமா பேசணும்னு கேக்குறாங்க. பேசி முடிஞ்சா அப்புறம் சொல்றாங்க, அம்மா ஒரு கொஞ்ச நாள்ல நான் ரோட்ல நின்று இப்படி தலையில சொல்லி கொண்டிருக்கோம்னா தெரியாது.
1: அதனால பேசணும் அம்மா, கலகலண்டு பேசணும்.
2: சரி,
1: சந்தோஷமா எல்லாரோடையும் ஒரு ஒரு ஜோக், ஒரு மனசு, மனசுல இருக்கிற அழுத்தத்தை அதுல இருந்து மீண்டு ஒரு கொஞ்ச நேரம், அப்பதான் உடம்புக்கு ஒரு உற்சாகமும் உணர்ச்சியும் வரும். அதுலயே இருந்து யோசிச்சு கொண்டிருக்க கூடாது. சரியா?
2: சரிங்க, சரிங்கம்மா.
1: இப்ப நீங்க நீங்க சொல்லுங்க, அந்த குஷ்பு இட்லி எந்த ஏன் வந்தது? அந்த அவர் சொல்லிட்டு போன, அவர் சொல்லிட்டு போனாரு. இப்ப உங்களை கேக்கலாம், அதுவும் அவங்களோட கருத்து.
2: அவங்க சொல்ற இட்லி நல்லாதான் இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா.
1: இல்ல, குஷ்பு இட்லி என்றது, குஷ்பு இட்லி அவர் சொல்ற சுவை இருக்காது, வெள்ளையா இருக்குமா, அதனால எல்லாரும் விரும்பிடுமா. அது என்னது,
2: அது என்னன்னு தெரியல. வச்சிருக்கிற குஷ்பு இட்லி, இந்த குஷ்பு தனியா இட்லி சுருத்தி காமிச்சாங்களா?
1: குஷ்பு இட்லி அது எப்படி சொன்னா,
2: குஷ்பு குண்டா இருக்கிறாங்களா, அதனால குண்டா நல்லா சாப்பிட்டா பெருசா உப்புற மாதிரி இருந்துச்சு குஷ்பு இட்லின்னு சொல்றாங்க போல.
1: ஆனா ஆனந்தன் வித்தியாசமா சொல்றாரு, ஆனந்த் சொல்ற சுவை இருக்காது, வெள்ளையா இருந்தாலும்
2: இருக்கலாமா, வெள்ளையா இருக்கும் சிலது நல்ல சப்பு நிலமா இருக்கும், அத வீட்டுல செய்ய. அவங்க சொல்றது உண்மைதாமா?
1: அப்படிங்க, அந்த கலவா இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? அது என்ன, அந்த போடுற அரிசியில வித்தியாசம் இல்ல?
2: அரிசி கலர்
1: தானம்மா, வெள்ளையா
2: இருக்கும்.
1: ஆனா இட்லிக்கு தஞ்சாவூர்
2: அரிசி நல்லா இருக்கும். ஆமா, அந்த பொன்னி இதெல்லாம் போட்டோம்னா நல்லா வெள்ளையா தெரியும்.
1: தெரியும்,
2: ரேஷன் அரிசி இந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் கலர் மங்களா தான் தெரியும்.
1: சாஃப்டா இருக்கும். ஆனா இல்ல, ரேஷன் அரிசி
2: சாஃப்டா இருக்கும், உளுந்து நிறைய சேர்த்து நல்லா சாஃப்டா. இப்போது அந்த குஷ்பு இட்லின்னு சொல்றீங்களா,
1: அப்படி மாதிரி வரும். உளுந்து, உளுந்து கூட
2: நல்லா இருக்கும். உளுந்து கூட போடணுமா?
1: உளுந்து கூட போட்டா களி மாதிரி வராதா? கொஞ்சம்
2: வராதுமா, வராதுமா, வராதுமா, நல்லா சாஃப்டா இருக்கும். அது அந்த மீட் அரிசி தான் நல்லா இருக்காது, இந்த குண்டு அரிசி
1: குண்டு குண்டு அரிசி எல்லாம் நல்லா இருக்கு.
2: ஆமா, குண்டு அரிசி நல்லா சாஃப்டா இருக்கும்,
1: வரும்.
2: போட்டு
1: உண்மையிலே
2: கூட போட்டாலே நல்லதாமா இருக்கும்.
1: இட்லி வந்து உடம்புக்கு நல்லது.

0: வைக்க சாப்பிட்டா பண்ணாம இருக்கும். நான் சொல்றதோட வீட்டுக்காரர் தான் சொல்லணும்.
1: சொல்லிதல் கொடுத்தேன் சரிதா அம்மா. ஒன்று
0: அது வந்து முடியாமா
1: மிருகங்கள் பறவைகள் இருக்கிறது
0: முடியாமா
1: முடியல முடியல இது இரண்டு எழுத்து சொல்லு மற்றது மூன்று எழுத்து. இது ஒரு உணவு, இது ஒரு உணவு சரியா?
0: அந்த மூன்று எழுத்து சொல்லி சொல்லுங்கம்மா.
1: மூன்று எழுத்து இது ஒரு உணவு, எல்லோரும் சாப்பிடுவார்கள், எல்லோரும் சாப்பிடக்கூடிய, எல்லோருக்கும் விருப்பமாக இருக்கும். இத மூன்று எழுத்து சொல்லு. இது தெரியாதவர்கள் இல்லை. இது ராஜ்குமார் நீங்க இணைப்புக்கு வந்தீங்கன்னா அடுத்த இணைப்புக்கு வர சொன்னேன். உங்களுக்கு அந்த நம்பர் தெரியலையா ராஜ்குமார்? அடடா, எங்க இணைஞ்சு நீங்க ஏதோ ஒரு பதில கொண்டு வர இருந்தீங்க. இணைங்க ராஜ்குமார். ரெண்டு இணைப்புகள் இருக்கிறது, 5145119237 என்ற தொலைபேசி இலக்கமும், 6478746415 என்ற தொலைபேசி இலக்கங்களும் இருக்கிறது. நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள்.

இணைப்பிலே வந்து நீங்கள் பதில்களை சொல்ல வேண்டும். யோசிச்சு பதில் தான் சொல்லணும் அண்டு இல்ல, நீங்கள் யோசிக்கலாம். இரண்டு சொற்கள் நான் கொடுத்திருக்கிறேன், இதுல நீங்க இரண்டையும் மிக இலகுவான இரண்டு சொற்கள் இங்கே பார்க்கலாம். இன்னொரு சொல்லு கொடுக்கிறேன், இதுவும் மனித உடல், மிருகங்கள், பறவைகள் இவற்றில் இருக்கிறது. நான் கழுத்து சொல் இங்கே பார்க்கலாம். மூன்று சொற்கள் நான் கொடுத்திருக்கிறேன், இணைந்து கொள்ளுங்கோ, இணைந்து சிறப்பிக்கலாம். நீங்கள் எங்கே நாலே நாலு பேர் தான் இப்ப வந்திருக்கிறீங்க, மற்றவர்கள் இந்த யோசிச்சு கொண்டிருக்கணும் இணைங்க. இந்த மற்றதை பற்றி பேசலாம், குஷ்பு டெலி என்னன்னு பேசலாம், இதில் பற்றி ஆராய்ச்சிகள் இப்ப நடத்தி கொண்டிருக்கோம் நாங்க. சரியா, சில விடயங்களை

0: மனிதர்களின் பல ரகம் இருக்கிறது, பல ரகம் இருக்கிறது. இப்ப பேச்சுல வந்து பழக்க வழக்கம் பேச்சுல பல ரகங்கள் இருக்கிறது. இப்ப ஒரு ரகம் எல்லா மனிதனையும் வாழ வைக்கும், அது என்ன தெரியுமா? கலகல வந்து பேசுவது, நினைவது, பேசுவது, மற்றவர்கள் நுகடிக்காமல் பேசுவது, அது அந்த ஒரு ரகம் மட்டும் எல்லாரையும் வாழ வைக்கும். வாழ வைக்கிறவர் ஒருவர் வார வரட்டும், வாங்க போறங்க, வாங்க வாங்க. வணக்கம் ரதேஷ்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரதேஷ், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் இப்போ நலமாக இருக்கின்றது.
0: அன்றைக்கு உங்களுடைய குரல்ல அந்த பாட்டை போட்டோன்னு பாலமுரளி கிருஷ்ணா கே

0: யேசுதாஸ் அவர்களை சொன்னார்கள், ஜெயச்சந்திரனை சொன்னார்கள், எல்லாரும். உண்மையிலேயே அருமையான குரல் உங்களுடைய அந்த பாடல் கேட்க அப்படித்தான் இருந்தது. அது அது அது என்னென்றால் அந்த மலையாள மண்ணுக்கு இருக்கிற அந்த தன்மை. அங்க இருப்பவர்கள் அநேகமாக நான் பார்த்திருக்கிறேன், பாடகர்களுக்கோ யாருக்கு இருந்தாலும் பாட சொன்னால் அவர்களுடைய குரல் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. அது ஒரு அந்த தன்மை அந்த மலையாளத்தில் இருக்கிறது என்பது நான் ஊகித்துக் கொண்டேன். எல்லோருக்கும் அது தெரிந்த ஒன்றுதான் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனா இப்ப நீங்க தமிழ் பையன் ஆகிட்டீங்க, இப்ப நல்லா தமிழ் பேசுறீங்கல்ல? அது யாருக்கும் கிடைக்காது. உங்களை வீட்டுல அப்படி இட்லி செய்யறது இல்லையா? குஷ்பு இட்லி
1: சொன்னது
0: குஷ்பு இட்லி, குஷ்பு இட்லி அவ இட்லி அவச்சு அவிக்கிற விக்கிறது இல்ல, அவ வீட்டுல அவச்சு அவட்டுருவான். குஷ்பு இட்லி என்ன சொல்றாங்க,
1: அதாவது குசுப்பு மாதிரி இருக்கும். அதுதான் இட்லி, குசுப்பு இட்லியில
0: எப்படி குசுப்பு மாதிரி எப்படி இருக்கு?
1: இட்லிக்கு இல்ல இப்ப குசுப்பு இட்லின்னு பேர் வந்திருக்கு, அது எப்படி வந்தது அந்த பேரு?
0: அதத்தான் நான் கேக்குறேன், அதுக்குத்தான் இப்ப அவர் சொல்லிருக்காண்டா வெள்ளையா
1: இல்ல. எனக்கு இந்த குசுப்பு என்பது ஏதாவது பூ இருக்குதா? பூ பூ பூ
0: பூவா? குஷ்பு இல்லையா?
1: அந்த பூ
0: பூவன் பூவன்னா மலர்,
1: கேரளா
0: பூவன்னா எல்லாமே மலர்.
1: ஓ இல்ல, இங்க கேரளாவில வந்து சில இட்லிகள் நல்ல இட்லி இருந்தா இப்படிதான் சொல்ற, எப்படி தெரியுமா? ஐயோ அந்த கடையில, அந்த கடையில இட்லி பூ மாதிரி இருக்குது. அப்ப அதே மாதிரி இந்த குசு பூ என்றது ஒரு பூவா திரைப்பட நடிகை பூவா, எதை பத்தி சொல்லு?
0: இல்ல இப்ப நாங்களும் சொல்லுவோம் எப்படி என்றா பூ மாதிரி இட்லி என்று சொல்லுவோம். பூ போல
1: குசுப்பு என்ற திரைப்பட நடிகையோட பெயர் போட்டது இத்தலைக்கு.
0: அது அவளுடைய பெயர் குஷ்பு, அவளுக்கு பெயர் குஷ்பு. பாருங்க ராஜ்குமார் வரணுங்க, ராஜ்குமார் வணக்கம் வாங்க. இது
2: வணக்கம், வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம்மா, வணக்கம் கசீர், வணக்கங்க,
1: வணக்கம் வணக்கம்.
0: இந்த குஷ்பு இட்லி, இந்த குஷ்பு இட்லி தனக்கு கிடைக்கலையா ரவீஸுக்கு?
1: அதிகம் சாம்பார் சட்டி எல்லாம் தேவையில்ல.
2: குஷ்பூட்ல வந்து கெட்டு போகாது, ரெண்டு நாளுக்கு முன்னாடி செஞ்சிருவாங்க. பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்குன்னு ஆர்டர்னு பாத்தீங்கன்னா முன்னாடி நாளே சுட்டுருவாங்க, எடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க.
0: அப்படியா? ஒரு கேள்வி அவர் கேட்க போறாரு, எனக்கு எனக்கு பயமா இருக்கு. சரி கேளுங்க.
1: இட்லி, இந்த குசுப்பு இட்லி என்ற பெயர் இருக்கிற மாதிரி வேற ஏதாவது இட்லி பெயர் இருக்குதா இந்த மாதிரி?
2: இட்லிக்கு இது இந்த பேர் தான். இப்ப வந்து இந்த SMS படத்துல வந்து கதாநாயகி பேரு, அவங்க பேர் வைக்கலாம் எல்லாரும் தீர்மானம் போட்டிருக்காங்க.
0: என்ன
2: மோத்தவாணி, என்ன மோத்தவாணி, அஞ்சிகா மோத்தவாணி, அஞ்சிகா மோத்தவாணி பேர் வைக்கிறாங்க. ஆமா, இளைய தலைவர்கள் தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த அஞ்சிகா மோத்தவாணி இட்லி கொடுங்க.
0: அவருக்கு
2: குசும்பு அதிக
0: கேள்வி கேக்குறாரு பாருங்க. தமிழ்லயே பேச பழக்கி விட இங்கிட்டே கேள்வி கேக்குறாரு. குஷ்பட்லிய பத்தி தெரிஞ்சவர் வந்திருக்காரு. இன்னொரு பேர் பாருங்க, இவர் தான் ஆரம்பிச்சே ஆரம்பிச்சது. வணக்கம் செல்வகுமார்.
3: வணக்கம் வணக்கம் ராஜீவ்யா,
1: வணக்கம்.
2: நினைவுகள் வந்திருக்கோம்.
3: இல்லம்மா, இருட்டு நேரத்துல இவ்வளவு இருட்டு, இங்க இட்லிய பத்தி பேசினதும் சரி, சூடா ரெண்டு இட்லி நம்மளும் சாப்பிட்டு வந்துடலாமேட்டுதான்
0: வந்தேன்.
2: கறிக்குழம்பு, கறிக்குழம்பு நல்லா இருக்கும், காம்பினேஷன்
3: அருமையா இருக்கும், அருமையா இருக்கும். நச்சல்
2: ஆமா,
3: அது குஷ்பு இட்லிக்கும் கறிக்குழம்புக்கும் நல்லா.
0: சரி, பாருங்க ஆனந்தன் சொன்ன வெள்ளையா சுவை இல்லாம இருந்தா அது குஷ்பு இட்லி. நீங்க என்ன சொல்றீங்க செல்வகுமார்?
3: அது அல்லம்மா, அப்படி இல்லம்மா. வெள்ளையா நல்ல சுவையோட இருந்துச்சுன்னா என்ன செய்யறது? அது வந்து சுவை வந்து நம்ம வைக்கிற சட்னி சாம்பார்லதான் சுவை ஏறது. இட்லி இட்லி எப்பயும் சப்புன்னு தான் இருக்கும். இட்லிக்குன்னு என்ன சுவை இருக்கு? லைட்டா புளிப்பு இருக்கும். அந்த ஒரு புளிப்பு தன்மை இருந்தா தான் அந்த மெதுவா இருக்கும் இட்லி. உப்பு மாவுல ஊத்துனீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும். ரெண்டு மூணு நாள் புடிச்சுன்னா அது புளிச்சு ஓவரா புளிச்சு போய் அந்த டேஸ்ட் போயிடும். அந்த கரெக்டான பக்குவத்துல தேவை.
0: இப்ப குஷ்பு இட்லி
3: என்ன? ராஜ்குமார் ஐயா சொன்ன மாதிரி கறி குழம்பு ஊத்தி இட்லி சாப்பிட்டா அந்த இட்லியோட இது நீங்க சொல்ல முடியாது, அப்படி இருக்கும்.
2: பத்து
1: ரூபாய்
0: என்ன
1: இருக்காது?
0: இட்லி நல்லா இருந்தா
2: செல்லுக்குமார் சொல்றது பார்த்தா வேற கவுண்ட் பண்ணி சொல்ற டைலாக்
0: என்ன
3: வருது?
2: கோழிக்குள்ள குழம்பு ருசி
3: தானே
2: கை போச்சு.
0: அப்ப இட்லி நல்லா இருக்கணும் உண்மையிலே. அது ஆனா ஆனந்தன் சொன்னதும் ஜீரணிக்க முடியும் எனக்கு. எந்த சுவை இருக்காதம்மா?
3: அப்படின்னா அது வந்து நல்லா ஊத்துனது குஷ்பு மாதிரி,
2: குஷ்பு காண மாதிரியும் சொல்லுங்க. வேற சுத்தி வச்சு பேசாதீங்க.
3: அந்த இட்லிய பார்த்து குஷ்பு
0: இட்லின்ட்டாங்க.
3: அதாவது குஷ்பு குஷ்பு தான் குண்டாசம்.
0: அதாவது இப்ப இவர் இவர் சொன்னார் இல்ல, பூ மாதிரி இருக்கின்ற அந்த பூவையும் இந்த புஷ்கன்ற அந்த புஷ்பையும் புஷ்பு என்று வச்சுட்டாங்க இல்ல.
3: அதனாலதான்
0: சரி, அப்ப சரி, இப்ப சரி, இப்ப சரியா கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன இல்ல
3: கண்டுபிடிச்சு.
0: ஆனா உண்மையா கேரளால இருக்கும்போது பாரத் ஹோட்டல் உங்களுடைய பஞ்சு இட்லி அந்த அது பெருசா இல்ல, சின்னது சின்னதுதான். அப்ப அந்த இட்லியில சுவை அதுல
1: அது
0: பெருசா இல்ல, மொத்தமா இல்ல, ஆனா சரியான சோ
3: மல்லிகை
0: இல்ல, சின்ன சைஸ் தான் நல்ல. அதாவது அந்த எப்படின்னா மல்லிகைப்பூ இட்டலின்னு சொல்றாங்கல்ல, அப்படி ஒரு பேர் இருக்குல்ல அந்த
2: இட்லி
0: இட்லி இட்லி இட்லி இட்லி
1: புட்டு தெரியாதா,
0: புட்டு தெரியாதா புட்டு அது அந்த அந்த புட்டு நிறமா இருக்கு இட்லி ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து
1: சாப்பிடுறார்கள்
0: அந்த கடையில. அவ்வளவு காலையில 6 மணிக்கு முதலே கியூ நிக்கும் அங்க திறக்கிற முதல் எல்லாம். அப்படியே ஒரு அப்படியே ஒரு கட் போவ சாப்பாடுகள் எல்லாம் உணவு வகை அத்தனையும் டேஸ்ட் நல்ல கிளீன் நல்ல டேஸ்ட் நல்ல நல்ல அந்த கடைகளை ஏறின உடனே சாப்பிடணும் போலன்றது. இது அட்வர்டைஸ்மெண்ட் சொல்ல நானும் சொன்னேன். காலையில எழும்புறோமே அதே ஞாபகமா காலையிலேயே குளிச்சு நல்ல உடையெல்லாம் அணிஞ்சு அந்த சாப்பிட அங்க போறது
2: கேரளம் எந்த இடத்துல எந்த இடம் கேரளால
0: திருச்சூர்
2: திருச்சூர்
3: ஒரு பாட்டு வரும்லமா நம்ம ரிசித்தான் இந்த பிறவி வந்த மாதிரி. ஆமா அம்மா வந்து அவ்வளவு ரசனையோடு சாப்பிடுறாங்க
0: இல்ல அந்த இன்னொரு தோசை வந்து என்ன தோசை அது மேலுக்கு இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு தோசையும் அதுவும் அதுவும் இன்னொரு அந்த சம்மந்தி என்னது சம்பல் காலச்சட்டி அதுவும் கொடுத்தாங்க அதுவும் சூப்பர். அது ஒரு தோசை காணும், ஒரு தோசையும் மிச்சம் ஒரு அரை அரை தோசை காணும் ஒரு ஆளுக்கு.
1: கொஞ்சம் கனமா இருக்குது
0: தனம் தனம் அது ரெண்டா பிரிச்சு ரெண்டு பேர் சாப்பிடணும். அவ்வளவு பெருசு இந்த தோசை பெருசு இல்ல அந்த கட்டி
3: நான் ஃபுல்லா சாப்பிட்டு வந்து உட்காந்து பேசுறேன் பழைய எப்படி பசி வராது.
2: ஆமா எனக்கு அப்படி போகணும் இன்னைக்கு பேசுறதுக்கு பார்த்து வீட்டுல சண்டை வர ஏங்க இப்பதான் சாப்பிடுவோம்
0: இல்ல உண்மையிலே உண்மையத்தான் சொல்லிருக்காரு உண்மையத்தான்
3: பசி எல்லாம் தண்ணி இருக்குது நீங்க சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு
0: உண்மையதான் சொல்ற சிறப்பு அந்த உண்மையா அந்த சாப்பாடு ஒரு எங்கேயிருந்தாலும் டீ நல்லா இருக்கும் அந்த டீ.
1: அதாவது திருச்சூர்
3: உலகத்திலேயே இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க இது ஒண்ணுதான் நிரந்தரமானது. இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம சாப்பிட்டோமா நிம்மதியா, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் உண்மையானது. எத்தனையோ சொத்துகள் பணங்கள் எம்பிட்டு இருந்தாலும் இந்த நிமிஷம் வயிறுக்குள்ள சாப்பிட்டோமா அதேல உண்டு. மிகப்பெரிய ஒரு
0: இன்னொரு இதண்டா இன்னொரு அந்த அதிசயம்டா நான் சொல்றேன் அந்த அதனுடைய டேஸ்ட் அந்த அளவு எல்லாம் ஒவ்வொரு நாளும் அப்படியே தான் இருக்கு, ஒரு சேஞ்ச் இல்ல, அதே மாதிரி இருக்கு.
3: ஒரே மாதிரி ஆள் செய்யறாங்கல்லமா, ஒரே அளவு ரேசியோ, ஒரே மாதிரி செய்யும்போது ஒரே டேஸ்ட் தான் வரும்.
1: அது மட்டும் இல்லாம அங்க அங்க இருக்கிற அந்த ஓனர் ஹோட்டலோட ஓனர் முதலாளி அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். அது புது புது அவருக்கு சொல்லி கொடுக்குது மாதிரி செய்வாங்க. அதனால எப்போ ஒரே மாதிரி இருக்காங்க,
0: ஒரே மாதிரி தான் இருக்குது.
1: முதலாளி
3: சாம்பார் சட்னி
0: அதுவும் ஒரே டேஸ்ட் தான். அந்த அதுல ஒரு சேஞ்ச் இல்ல, ஒரு கொஞ்சம் கூட நீங்க.
1: இதுக்கெல்லாம் அதாவது சில ஹோட்டல்ல வந்து முதலாளிமார் வந்து கிச்சன்ல எல்லாம் போய் வேலை செய்யாது, ஆனா இங்க இருக்கிற அவர் வந்து புதுசா வந்த ஆளுகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கும் கிச்சன்ல. அது கரெக்டா அப்படிதான் செய்யணும், நம்ம அந்த டேஸ்ட் வரும். அப்படி
0: பாத்தீங்கன்னா சொல்லுங்க ரதீஷ்.
2: எல்லாம்
1: அங்க கேமரா வச்சிருக்கு, ஸ்கிரீன் இருக்கு, அது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி முன்னுக்குதான் வச்சிருக்காரு. எல்லாம்
0: அந்த கேமரா அதுவும் எல்லாருக்கும் தெரியுது. உண்மையா என்ன செய்கிறார்கள் பாக்கலாம் நீங்க அங்க அதுக்குள்ள. அது உண்மையா ஒரு அந்த நல்லதை
1: நாங்கள்
0: எல்லாரும் வாங்க, ஒரு மாதம் அங்க தங்கலாம். ரதீஷ் தான் ஒவ்வொரு நாளும்
2: ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா, திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா எங்க இருக்கு?
1: ரயில்வே ஸ்டேஷன்
2: பக்கம் தான்,
1: ரயில்வே ஸ்டேஷன் நடந்து வரல. அவ்வளவு
2: பேர் கடை பேரு
0: கனடாலே தெரியுதுங்க, கனடால ஒட்டவால கோக்கனட் லகூம் என்ற ஒரு மலையாள ஆக்கள் பெரிய கடை, அதுவும் எல்லாரும் விரும்பி போறாங்க அங்க. அங்க நாங்களும் போயிருக்கிறோம், எல்லாரும் அதாவது எல்லா இனத்தவர்களும் அங்க சாப்பிடுறாங்க. அங்கேயும் ஃபுல் தான். அங்க போய் சொன்னா நல்லா இருக்குது பாரத் ஹோட்டல்ல சாப்பிட்டு, ஐயோ அவங்களோட ஒப்பிடாங்க எங்களை என்று சொல்றாங்க அவங்க. அவங்க பாரத் ஹோட்டல்ல அது என்ன,
1: அது மட்டும் இல்ல மீராமா, அந்த பாரத் ஹோட்டல்ல ஒரு இது வந்து எவ்வளவு காசு இருந்தாலும் அவரு பெரிய பெருசா ஹோட்டல் கட்டவில்லை. இப்போ
0: அதே அளவுலதாங்க இருக்குது, பெருப்பிக்கல, அதுதான் அந்த ஹோட்டல்ல சைஸ் அவ்வளவு. அவ்வளவு சனம் வருது, கியூல நிக்குது, என்ன பெருப்பிப்பு அவருக்கு இடமெல்லாம் இருக்கு, பெருப்பிக்கல, அது இருக்கு தெரியல, அந்த அளவுலயே வச்சிருக்கிறார் அவர். அதாவது எங்கட ஊர்லயோ அல்லாட்டி இந்த கனடா நாட்டிலேயோ இந்த கியூல நின்று நான் சாப்பிட்டது இல்ல இங்கேயா, சரியா? இந்த கோயில் திருவிழாக்கு போனா கூட எல்லாரும் கியூல நின்று போய் சாப்பிடுவாங்க, நின்று அதுல வாங்கணும் பண்றதுக்கான முதலே வாங்க. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் எல்லா ஒருவரும் இல்லையாண்டா போய் அந்த தட்டுல அதுல எடுத்து தாங்கன்னு கேட்டு வருவேன் கியூல. ஆனா கியூல நின்று சாப்பிட அந்த பாரத் ஹோட்டல் தான். காலையில குளிச்சு மொழி எல்லா மொழியும் ஆயத்தமா இருப்பேன்.
1: திருப்பதி பகவானை கும்பிடுறதுக்காக நீங்க போன
0: அந்த பாரத் ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு ஒரு நாளும் குளிச்சு முழுங்க நல்லா, அதெல்லாம் ஒளி போக்கு அவ்வளவுதான். அந்த சாப்பாட்டுங்க உடனே ஓடி போய் அதுல இந்த கியூல முதலே நின்று போறோம். காலையில 6 மணிக்கு முதலே நாங்க அதுல போய் நின்றா தான் உள்ளுக்குள்ள எங்களுக்கு முதல்ல சொல்ல.
2: அப்ப அங்க பொங்கல் எல்லாம்
0: எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம்
2: காலையில 6 மணிக்கு நீங்க குளிச்சு முடிவு வெண்பொங்கல் சாம்பார் சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும்.
0: ஆனா ஒன்று மாமிசம் ஒன்றும் அங்க இல்ல, நான்வெஜ் ஒன்றும்
2: நான்வெஜ்
0: இல்ல இல்ல இல்ல அங்க
1: இல்ல
0: வெஜிடேரியன் மாட்டே இல்ல. அது
2: வெறும் பொங்கல் மட்டும்
1: சாப்பிடக்கூடாது.
0: உண்மையா அந்த பாரத் ஹோட்டல பத்தி கழிச்சதுல நான் ஒரு கொஞ்சம் பெருமைப்படுறேன். அப்படி ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு கிடைச்சதுக்கு என்ன அவ்வளவு ஒரு
3: நீங்க பெருமைப்படுறீங்க, எங்களுக்கு ஒரு சாப்பாடு பசிக்கும்.
2: அம்மா கிட்ட சொல்லி ஆர்டர் போட்டு அனுப்பி சொல்லுங்க. இங்க ஆர்டர் போட்டு
0: பக்கத்துலயே அந்த ஹோட்டல் இருந்திருந்தா ஒரு கரைச்சலும் இல்லை. இங்க சூப்பர்.
1: ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு 5 இட்லி பார்சல் வாங்கி போய் சாப்பிடுறேன். ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட முடியாது இப்போ, இந்த இடலிக்கு கொடுக்கற சாம்பார் வந்து கொஞ்சம் இனிப்பா இருக்கும். அது எப்படி செய்யறோம்னு தெரியாது.
2: வெள்ளம் போடுவாங்க, வெள்ளம் கர்நாடகா மாதிரி வெள்ளம் சேர்த்துவாங்க சாம்பார்ல.
1: பூசணிக்காய்
3: போட்டா இனிப்பு வரும். அந்த வெள்ளம் போட வேண்டாம், பூசணிக்காய் மட்டும் போட்டீங்கன்னா அந்த இனிப்பு வந்து.
1: பூசணிக்காய்
3: கலர்ல
0: மஞ்சள்
3: பூசணிக்காய்
0: என்ன உண்மையிலேயே இந்தியாவில உங்களோட நாட்டுல என்ன அந்த பிடிச்சதுண்டா? எந்த நேரமும் நாங்க சாப்பிடலாம். எங்கேயாவது பயணம் செய்து கொண்டிருக்கே ஒரு டீ கடை திறந்தான் இருக்கும், சுட சுட டீ ஏதாவது.
3: திண்டுக்கல்லம்மா ஒரு கடை பிரியாணி, எப்ப போனாலும் சரி சுட சுட பிரியாணி. அதே மாதிரி ஆமா, அதே மாதிரி உருளே டேஸ்ட்மா. நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி டேஸ்ட் வந்துச்சோ அதே வச்சுதான், கொஞ்சம் கூட மாறவே
1: மாட்டேங்க.
3: அதே ஃபார்முலா அப்படியே பிடிச்சு
2: வச்சிருக்காங்க கடையில.
3: அப்படியே மாறம்மா, மாறாம இருக்குமே. ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தா டேஸ்ட் மாறி இருமே.
2: அது ஒரு பெரிய கதைக்கு ஃப்ரிட்ஜ் கதை பெருங்கது.
0: வீட்டுல எல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்கிறபடியா தான் அந்த சுவை மாறாம ஒவ்வொரு நாளும் சாப்பிடுங்க, அப்படித்தானே ராஜ்குமார்?
1: சாப்பாடு நம்ம வீட்டுல சுட சுட வச்சு
0: சாப்பிடறதான். சரி, இப்ப நாங்க குஷ்புவோட இருந்துட்டு இப்ப நான் ஒரு 3 சொல்லி சொன்னேன் ராதேஷுக்கு கண்டுபிடிக்க எல்லாமே அவருக்கு இருந்தாலும். அதாவது இது ஒரு உணவு, 3 அழுத்து சொல்லன்னு சொல்லியிருந்தேன். உணவு 3 அழுத்து சொல். அடுத்தது இது மனிதர்கள் மிருகம் பறவை எல்லாத்திடமும் இருக்கும், இதை கண்டா நாங்க இப்படித்தான் சொல்லுவோம். 2 எழுத்து சொல். அந்த அதுல இருக்கிறத நான் கண்டா இப்படித்தான் சொல்லுவோம். அது 2 எழுத்து சொல். மற்றது மனிதர்களிடம் மிருகம் பறவையிடம் இருக்கும், 4 எழுத்து சொல்லும் இருக்கிறது, இதை கண்டா அப்படித்தான் நாங்க சொல்லுவோம். 4 எழுத்து சொல்.
3: ஏமா 3 எழுத்து சொல்லும், 2 எழுத்து சொல்லும், 4 எழுத்து சொல்லு, எல்லாமே ஒரு ஒரு ஒரு ஒண்ணு சார்ந்தது ஒண்ணு சார்ந்ததா வருதா?
0: இல்ல
3: இல்ல, அது வேற, இது வேற,
0: எல்லாம் வேற, எல்லாம் வேற. நான் உணவு என்று சொல்லி இருக்கிறேன். முதலாவது வந்து உணவு 3 எழுத்து சொல்.
3: இட்லி, இட்லி 3 எழுத்து. இட்லி,
0: இட்லியை தான் நீங்க சொல்றீங்க. இட்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க. இட்லி இல்ல,
3: இட்லி இல்லையா?
0: இல்ல
1: இல்ல
0: இல்ல இல்ல, அது சுவை வந்து அதை எந்த சுவையில நீங்க செய்யலாம் அந்த உணவு? எந்த காரமா செய்யலாம் நீங்க? மற்றது உப்பு போடலாம்,
3: செய்யலாமா?
0: செய்யலாம், முடியும்.
3: லட்டு, லட்டு
0: உங்களுக்கு விருப்பமா இருந்தா லட்டு காரம் போட்டு செய்வாங்களா?
3: இனிப்பா
1: செய்வாங்க.
0: அப்ப 3 பேரும் கூட பாருங்க, மற்ற யார் வர்றேன்னு பாப்போம். நன்றி.
2: தயிர் செய்யலாமா? தயிர்
0: இல்ல, தயிர் இல்ல, தயிர் இல்ல. நேரம் சரியாக 11:15 பாருங்க, சரியா 11 ஆயிருச்சு. வந்திருக்கிறவர்கள் வந்து 6 பேர். யாராவது வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். அழைப்புக்கு வருபவர்களை நீங்க அழைச்ச உடனே எனக்கு தெரியும், அதனால நான் உங்களோட பேரை சொல்லி இருப்பேன். யாரும் அழைக்கல, எல்லாரும் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா அல்லது என்ன செய்றீங்கன்னு தெரியல, பரவாயில்ல. வரவில்லை என்றால் நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் 24 வருடங்கள் இந்த வானொலி இயங்கிக் கொண்டிருக்கிறது. 24 வருடங்கள் நான் எத்தனையோ உறவுகளை பார்த்திருக்கிறேன். அதனால உறவுகளுடைய நிலைமை, உறவுகளுடைய தன்மை, உறவுகளுடைய மனம் என்ன சொல்லுகிறது, ஏன் வரவில்லை என்பது எந்த மனமே ஊகிக்கும். அது உண்மையாத்தான் இருக்கும். அதனால நான் அதை பற்றி கவலை கொள்றது இல்ல. முடிஞ்சவர்கள் கேட்டுக்கொண்டு வந்தா வாங்குவோம். இந்த பதிலுக்குத்தான் வரவோனும், தெரிஞ்சாத்தான் வரவணும் இல்ல. வந்து பேசணும், பேசிட்டு நீங்க அதை கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிக்கணும், அல்லாட்டி கடைசி வரை இந்த மூன்றோடைய தான் போகுது, யாருமே கண்டுபிடிக்கணும். பாடலை தொடருவோமா? ஆனந்தம் குஷ்போடு போனீங்க, தமாஷா தான் நாங்க பேசினேன், அதை நினைச்சிட்டு வராம இருந்தாங்க, சும்மா நாங்க தமாஷா தான் பேசினேன். உங்களோட கருத்து சரியா இருக்கலாம், ஒல்லையா இருக்கும், சுவை இருக்காம இருக்கலாம். அண்டு நீங்க நினைச்சிருக்கீங்க, அது எந்த உப்பு போடாம வச்சிருப்பாரு அவர்கள்.

0: அடுத்தவர் வர்றார் பாருங்க.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம்
1: அனைவருக்கும் அன்பு வணக்கம்.
0: முந்தின துணைப்பு வந்துடுச்சு எனக்கு, அது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்குது. அந்த ஊசி போட்ட அப்புறம் கொஞ்சம் உங்களோட துணி, உங்களுடைய குரல் வளம் எல்லாம் கொஞ்சம் சோர்வா இருந்தது. ஒருவேளை நீங்க கேட்டு வாரீங்களா தெரியுங்க, நல்லா இருக்கிறீங்களா?
1: இட்லி குஸ்பு இட்லியை பத்தி பேசுங்க, எனக்கு பசிச்சிருச்சு. அதோட சாப்பிட்டு
0: அங்க இருக்கா
1: குஸ்பு சோறு?
0: இட்லி இருக்கு
1: குஸ்பு சோறு, குஸ்பு சோறு வெள்ளையா இருக்கு.
0: குஸ்பு சோற குடுத்தாங்கல்ல, ஒரு குண்டாலமான கரண்டி எடுங்க, குண்டாலமா. அந்த அந்த கரண்டிக்குள்ள அந்த அந்த ஆப்பையான கரண்டிக்குள்ள இந்த குஸ்பு சோற போட்டு நல்லா நல்லா கையால வச்சு அமத்துங்க. நல்லா அமத்தி போட்டு அப்படியே டக்குண்டு கோப்பையில அப்படி ஒரு இதை அடிச்சு எடுத்தீங்கன்னா அது இட்லி வட்டமா
1: இருக்குங்களா? குஸ்பு சோறு இட்லி. அது நல்லா இருக்கு.
0: நீங்க சாப்பிடுவீங்களா குஸ்பு இட்லி?
1: இல்லம்மா, ரொம்ப தூரம்
0: சாப்பிடுங்க.
1: செல்லகுமார் ஐயா
0: சொன்னாரு, வடையும் சொல்லுவாங்க இல்ல, மெது வடை. அந்த மெது வடை சில வடை வந்து
1: அதனால மிருதுவா இருக்கும், அதனால மெதுவரை
0: மீது வடை என்று
1: வச்சிருப்பாங்க. பருப்பு வடை,
0: அது வந்து
1: ஆமாவடை.
0: ஆமாவடை
1: அது கேட்டு ஆமாவடை, அது ஆமாவடை ஓடு மாதிரி கல்லு மாதிரி இருக்குனால
0: கல்லு தெரியாது. ஆமைய கவுண்டு போட்டா இருக்கு. மேலுக்கு அந்த வடையில அந்த பருப்பு வடைக்கு மேல அந்த ராலை பொறிச்சு அப்படியே வச்சிருப்பார்கள் நினைக்க, அப்படியே அதுல அதுல அப்படியே பொறிக்கும் போதே அப்படியே வச்சு பொறிச்சிருப்பார்கள், அது ரால் வடை என்பார்கள். இது ஆம வடையை நான் காணேன், உண்மையான கேள்விப்படையில கண்டுபிடிச்சீங்களா இது எங்க மூன்று
1: கண்டுபிடிச்சேன்?
0: இல்ல
1: அந்த ரெண்டாயிரத்தி சொல்லு எனக்கு தெரியலம்மா, நாலாயிரத்தி சொல்லு வந்து அதுவும் தெரியல.
0: இருக்கும் ஆனா இருந்தா இத கண்டோம்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு எழுத்து, மற்றது வந்து உணவு. மூன்று எழுத்து சொல் உணவு.
1: உடல்பாகத்திலும்
0: இருக்கும் அந்த நாலெழுத்தும் ரெண்டு எழுத்தும் மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் எப்பாகத்திலும் இருக்கும்.
1: இருக்கும்
0: சில நேரத்துல, சரி சில நேரத்துல அந்த ரெண்டெழுத்து சொல் சில பாத்திரங்கள்ல சில நகைகள்ல கண்டாலும் சொல்லுவோம் நாங்க. சில நேரம் சில பேர் அப்படி பேசுவார்கள், அது கண்டோன்னு என்ன இது இருக்கு என்று சொல்லுவார்கள், என்ன இதுல இருக்கு அப்படி ஒன்று இருக்கே என்று சொல்லுவார்கள், அதுலயும் சொல்லுவார்கள். அப்படியே அதுக்கும் சொல்லக்கூடியதா இருக்கு. ஆனா கூடுதலாக மனித உயிரினங்களுக்கு இருந்தா டக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவோம்.
1: சவணம், சவணம்
0: இல்ல இல்ல பன்னெண்டு மணியோட ஜாம் ஜாம் மூன்று மூன்று சொல்லோட போறோம் பாருங்க.
1: அப்பா விட மாட்டேன், விட மாட்டேன்.
0: கெட்டிக்காலம் யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாக்குறேன்.
1: இன்னொரு தடவை கொடுங்க.
0: உறுப்புலையும் இருக்கலாம் இது சில நேரத்துல உடல்ல எங்கேயும் இருக்கலாம் உடல்ல
1: இருக்கலாம். ஆனா அது ஒரு உறுப்பு
0: தானே உறுப்பு சொல்ல முடியாது. இருக்கலாம்
1: வெளியில இருந்து வந்து இருக்கும் ஒத்திருக்கோம்
0: இல்ல வெளியில இருந்து வந்து விட்டா உங்கள்ட்ட
1: என்ன உடலோட சேர்ந்தது இயற்கையாவே இருக்காது.
0: எங்க மீண்டும் இணைஞ்சு
1: கொண்டாங்க
0: ஏழு பேர் வந்திருக்கீங்க. இதைத்தான் சொல்லணும் வண்டியில் நீங்க வந்து பேசி விட்டு போகலாம். திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்றேன். தெரியாதால சரி நாங்க வர என்ன சொல்லக்கூடாது. தெரிஞ்ச தெரியலையும் அங்க வந்து இணைஞ்சு பாடலை கேட்க பாடல் இல்லை பாடல்ன்றது இனி கேட்கறது என் வாயாலேயே சொல்ல மாட்டேன். நான் இந்த பாட்டு நிறைய

சரியாக 11:24 அந்த இந்திய இலங்கை நேரம் கல்வி நேரம் சரியா 1:53 என்ன எல்லாரும் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க. கட்டிக்கார பிள்ளைங்க நீங்க ஓடி வாங்க, ஓடி வந்து சொல்லுங்க உங்களால முடியும். உங்களோட நானும் நீங்க சொல்லுவீங்க 42 சொல் எழுதி கொண்டு வந்தேன். பிரயோசனம் இல்லாம போச்சு, 3 சொல்லோடையே நிக்கிறேன். 42 சொல்லி கொண்டு வந்தேன். இது காணவும் தெரியாது, என்னடா டக்கு டக்கு டக்கு ரெண்டு அப்பாட்டையெல்லாம் வந்து சொல்றீங்களே. அட நானும் எடுத்துக்கொண்டு வந்தேன். சத்தத்தை காணல. சரி, ஒரு பாட்டு கேட்கலாமா? எங்க பாக்கலாம், நினைப்புக்கு வாங்க. எல்லாரும் சத்தம் போடாம, தூங்குற நேரம் தான், இல்லாம இல்ல. எங்க நினைப்புக்கு நீங்களா வந்து இத என்னன்னு சொல்ல பாருங்க. முடிஞ்சா அந்த சாப்பாட்டு வகையை பற்றி ஏதாவது சொல்லணும். இங்கே பார்க்கலாம்.

0: மனம் சரியாக பதினொரு மணி 29 நிமிடம். யாருமே வரல. சரி, என்னோட அரமணத்தையால நல்ல பாடல்களை எடுத்து வந்துட்டு போனா, இது இது இது இது சரி, ரெண்டு சொல்லு. கூடுதலாக காவல் நிலையத்தில், காவல் நிலையத்தில் இதை பார்க்கலாம். வணக்கம் வாரம். வணக்கம்
1: அம்மா. மூன்று வணக்கம். மூன்று எடுத்து உணவுப் பொருள் வந்து கஞ்சி. அம்மா
0: கஞ்சி கிட்டிக்காரன் புள்ளியா சொல்லிட்டான். கஞ்சி கஞ்சி கஞ்சி
1: இல்ல, கஞ்சி இல்ல,
0: கஞ்சி இல்ல, கஞ்சி இல்ல,
1: கஞ்சி இல்ல. அது ஒரே வேற எது சேர்ந்து செய்யணுமா? ஒரே பொருள் அம்மா, அது சேர்ந்து செய்யறது அம்மா.
0: ஒரே பொருள் சேர்த்தா அது வேற வேற டேஸ்ட்ல வரும். ஒரே பொருள்
1: அந்த நாலரை சொல் வந்து அதுவும் அந்த ரெண்டு லட்சமும் நாலு லட்சமும் ஒரே தரவு தான்.
0: இல்ல
1: ஒரே தரவு
0: இல்ல, இல்ல ஒரே தரவுன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரே தரவா, ஒரே தரவாக எடுத்துக் கொள்ளலாம். ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. காவல் நிலையத்துல ரெண்டு ரெண்டு எழுத்து சொல்லு. இந்த காவல் நிலையங்கள்ல இத நிச்சயமா உபயோகிப்பார்கள். இத நிச்சயமா கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் ஓடி போயிட்டு வாங்க. பிள்ளையா சொன்னாலும் கெட்டிக்காரன், நீங்க ஓடி போய் கேட்டுக்கொண்டு ஓடியாங்க. எங்கே பாக்கலாம் அது காவல். நான் அந்த ரெண்டு எழுத்து சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காவல் நிலையத்திலையும் இது அநேகமா இதை உபயோகிப்பார்கள். அது ரெண்டு எழுத்து சொல்ல எங்கே பாப்போம். கெட்டிக்காரர் யாருன்னு பாக்கலாம். சரியா, எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்டு. இது தெரியாதவர்கள் இல்லை. இப்ப உங்களோட பேசி பேசி நான் பாட்டு தேடுறேன். அது தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது எந்த ஒரு உச்சாரமான பாட்டுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது காண்பித்தான். இப்படி பாடல்கள், ஏன்னா இந்த பாடல்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கும். இந்த கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் என்பதுக்காக இன்னும் ஒரு பாடலை கேட்போம். எல்லாருக்கும் இந்த தெரிஞ்ச உண்டு. உங்கள நீங்க சிலவன உங்களை எல்லா மனிதர்களும் எல்லாருக்கும் இருக்கும். இந்த ரெண்டு எழுத்து சொல்லு, நாலு எழுத்து சொல்லும், இல்லாமல் இருக்காது. எங்கே கெட்டித்தனமா வாங்க. இன்னொரு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. என்ன 11:32 மணிக்கு சரியா நான் நிறைவுக்கு கொண்டு வருவேன். நீங்கள் வராத பட்சத்துல சரியா எல்லாரும் 7 பேர் தான் வந்திருக்கிறீங்க. மறுநாள் நிறைய பேர் வருவீங்க. கடை கடை கடை 7 பேர் தான் வந்திருக்கிறீங்க. பார்க்கலாம்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தடவென தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட கட.

0: எவ்வளவு யோசனை யோசிக்கிறீங்க? அடையப்பா, உண்மையிலேயே எல்லாருக்கும் இது இருக்கு, இருக்கும். மற்றது இந்த உணவு வந்து எல்லோரும் உண்ணக்கூடிய உணவு, இதும் இருந்துட்டீங்களே, இதை கண்டுபிடிக்கலாம் இருக்கு. இது மூன்றெழுத்து சொல் உணவு, மூன்றெழுத்து சொல். ஒரு நாளைக்கு ஒருக்கா இருந்தாலும் சாப்பிடாட்டி இது பத்தியப்படாது, இது யாருக்குமே பத்தியப்படாது. இதுதான் நாடி ஓடுகிறோம் நாங்கள். எங்கே காற்றிலேக்கு எங்களுடைய இப்பதான் நித்திர கொண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா வர்ற சரியான பதில சொல்ல போற. வாங்க ஞானத்துக்கிறோம் அண்ணா. அண்ணா
1: வணக்கம். சகோதரி தங்களுக்கு இனிய நண்பகல் வணக்கம். உங்களுக்கு ஒரு புள்ளி நான் தர்றேன், கரெக்டா சொல்லிட்டேன். என்ன சரியா தூங்கி எழுச்சி வந்துட்டேன், யாருமே வரலன்னு சொல்லி சத்தம் போட்டுடுதீங்களா? அட்டன்ஸ் ஆப்ஷன் போட்டுறீங்க, அட்டன்ஸ் ஆப்ஷன் போட்டுறீங்க, அப்புறம் மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எழுச்சி வந்துட்டேன்.
0: நீங்க எங்கேயும் போக முடியாது, அது தெரியுமா உங்களுக்கு?
1: எங்கயும் போக முடியாது, அது உண்மை, அது உண்மை. யாருமே எங்கேயுமே போக முடியாது, நேராது மாதிரி நேரம்.
0: எங்களை நீங்க இங்க வந்து நீங்க இந்த இந்த இன்ஜெக்ஷன் எடுத்தாதான் என்னட்ட நீங்க அப்பா டைம் வரணும், அல்லாட்டி வர முடியாது. அது சில பேருக்கு விளங்க என்ன, இப்ப நீங்களே யோசிக்கிறீங்க. இப்ப என்னட்ட வந்து இந்த தடுப்பூசி எடுத்தாத்தான் இனி அடுத்த அடுத்த நிகழ்ச்சியில அப்பாட்டையும் வரணும். நீங்க
1: வருவாங்க, வந்து எங்க போறாங்க என்ன கேட்டுட்டு தான் இருப்பாங்க.
0: இல்ல அவங்க என்ன அதுக்கு பதில் தெரியாண்டு இருக்கிறாங்க பாவம். நான் பெரிய கல்லியா கேக்குறேன், குஷ்பு இட்லி எப்படி என்ன கேக்குறேன். ஆமா வழியண்டா என்ன, அதே முதல் சொல்லுங்க நீங்க எனக்கு.
1: ஆமா வடையா?
0: இவர் யாரு எங்கட ஃபார்ம் சொல்லிட்டு போறாரு. ஆமா வடை மசால் வடை என்றது என்ன? பருப்பு
1: வடை, கடலைப்பருப்பு, அந்த
0: வடை நொறுக்கு நொறுக்கன்று இருக்கு இல்ல, அதுதான் அது. ஆம வடை என்று
1: மேல மேல அந்த முப்பு முருகன் இதா இருக்குல்ல, அதனால ஆம ஓடு மாதிரி இருக்கு, அழுத்தமா இருக்கு நினைச்சிட்டு அது மாதிரி ஆமாடுங்கிறாங்களா என்னமோ, அந்த அவங்க வீட்டுல அது மாதிரி செஞ்சாங்களா என்னமோ.
0: ஆமா வடை அப்படித்தான் செய்தாங்க, ஆம மாறி வச்சாங்களோ தெரியல. நாளைக்கு பாடத்துல வீட்டுல அப்படியே ரெண்டு கையாலையும் பத்தி ஆம மாறி வச்சுட்டு பொறிச்சிட்டாங்க என்ன படைய
1: இருக்கு.
0: என்ன என்னமா இருக்கு, நீங்க ஆம வடையை சொல்லி பாருங்க, அண்ணாவை சொல்றது தனக்கு தெரியாங்க.
1: என்னண்டு
0: அதாவது கடலை பருப்பு கடலை வடைய சாப்பிட்டு முடிய உங்களுக்கு ஒரு ஏப்பம் வரும் ஸ்மரம், அது வந்தாலும் சுகமாகும். அது எப்படி வரும்? மெதுவா மெதுவா கடலை வழைய நல்ல மெதுவா மெல்ல மெல்ல அப்படியே மண்டு சாப்பிடுறது தானே ஆமா வழியா?
1: மென்று சாப்பிட முடியாது, பல்லு வலி மெதுவா மென்று சாப்பிடுற மாதிரி இருக்கும், அதனாலதான் அது ஆமோட அப்படின்பாரு
0: என்று சொல்லுவார். அண்ணா அந்த மூணு சொல்லுங்க சொல்லுங்கண்ணா. இது ஒரு உணவு,
1: புட்டு
0: இல்ல இல்ல புட்டு என்ன, இது எல்லாரும் சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் விருப்பம், சில பேருக்கு புட்டு விருப்பம் இல்ல, என்ன சில பேருக்கு அண்ணா விருப்பம்
1: ஒண்ணு இருக்கு, கொச்சு
0: கொத்து கொத்து, அது அந்த நீங்க சொல்றீங்க அந்த பரோட்டா கொத்துறது அதுதான் சொல்றீங்க கொத்து
1: இல்ல, கொத்துங்கிறது வந்து பரோட்டா கொத்து இல்லது, கொத்துங்கிறது வந்து இந்த சைவ அசைவ உணவுக்கு உணவு காய்கறியில சேர்த்து செய்வாங்க, இல்ல முட்டையில சேர்த்து செய்வாங்க,
0: எல்லாம் போட்டு அந்த சோறு போட்டு கொத்தி எடுப்பாங்க, கலந்து
1: அப்படி
0: மிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க. சரி, அது அது
1: நீங்க புரோட்டாங்கிறது புரோட்டால செய்யறது வேற, அது புரோட்டா போட்டு கொத்தி சொல்றது கொத்து புரோட்டா, அது வேற. நீ கொத்துங்கிறது வந்து அந்த காய்கறியில இல்ல அசைவம் சாப்பிடுறாங்க, முட்டையில சேர்ந்து செய்வாங்க
0: செய்வாங்க எல்லாம்
1: கொத்து
0: கொத்து, அது இடியப்ப கொத்து புட்டு கொத்து அந்த மாதிரி சாதம் கொத்து அப்படி கலந்து விடுறது,
1: அது அது
0: இல்ல அது இல்ல அது இல்ல அது இல்ல
1: அது இல்லையா, அவிய வகையில சேர்ந்ததா சுடுதல் வகையில சேர்ந்தது,
0: அவியல் வகையில அவியல் வகையை சேர்ந்தது, இது சரி
1: அவியல் புட்டும் கிடையாது இட்லியும் கிடையாது, வேற எல்லாம் மூணு எழுத்து வராது, வேற எல்லாம் கூட எழுத்து வரும்.
0: மற்றது இந்த உடல்ல இருக்குன்னு சொன்ன, மனித உடல்ல உடல் மிருகங்களோட மிருகங்கள் பறவைகள் மனிதர் உடல்ல இருக்கும் சில வழியல்ல, தங்கம் அதாவது நகையில இருக்கும், நகையில இத கண்டா கூட இருக்கும், அதாவது ரெண்டு எழுத்து சொல்ல சொல்றேன், நகையில ஏதாவது கண்டா உடனே சொல்லுவார்கள் இது இருக்கே இதுல என்று சொல்லுவார்கள், அல்லது இந்த பித்தளை பாத்திரம் அதுல குத்து விளக்குல இருந்தா இது இருக்கே இதுல ஒன்று இருக்கே என்று சொல்லுவார்கள், ரெண்டு எழுத்து சொல்லு. மனிதர்கள்லயும் இருக்கு, இந்த உயிரினங்கள்லயும் இருக்கு. மற்றது நாலெழுத்து சொல்லு உயிரினங்கள்ல இருக்கு, அது மனிதர்ல இருக்கு, நிச்சயமா இப்ப அண்ணாவு கூட இருக்கும், ரெண்டு எழுத்து சொல்லு உங்களுக்கும் இருக்கும், இல்லாம இல்ல
1: வலி
0: இல்ல வலி, வலி வலி வந்து குடத்துக்கு இருக்க அண்ணா தங்க நங்கைக்கு இருக்க எட்டே எட்டு பேர் தான் வந்திருக்கிறாங்க,
1: 43 வார்த்தை எடுத்து
0: விட்டது
1: எட்டு பேரு, எட்டு பேரு ஓடிட்டாங்க, எட்டுக்குள்ள இருக்கு ரமையா, எனக்கு மதுரை எட்ட மாட்டேங்குது ரமையா,
0: நல்லதண்ணா யோசிங்கண்ணா யோசிச்சுட்டு கொண்டு வாங்க, ஆஹா இப்படி இப்படி நடக்குமெண்டு நான் நினைக்கவே இல்லையே, என்ன நாராயணா இப்படி செய்துட்டா, நேரம் சரியா 11:43 12 மணிக்கு முடிக்கலாமான்னு யோசிக்கிறேன், என்னண்டா முடிச்சிட்டா முடிச்சிட்டா இந்த சொல்லு மூன்றோட அடுத்த அடுத்த கிழமையும் கொண்டுடலாம், வாராருங்க வாராருங்க அரசன் வந்து.
2: ஆமா மாத்தி மாத்தி யோசிப்பேன் மாத்தி யோசிச்சேன், ஒளி ஒளிமா ஒளி
0: ஒளி வந்து ரெண்டு
2: எழுத்தா,
0: சத்தத்துக்கு வர ஒளிய ஒளிய சொல்றீங்க, ஒளி ஒளிச்சத் ஒளிச்சத்தம் ஒளிச்சத்தம் சொல்றீங்களா, ஒளிச்சத்தம் உங்களை தட்டுல சத்தம்
2: கேக்குமா,
0: இது கண்ணால உங்களை உங்களை டச் பண்ணாமலே தெரியும் நானு, சத்தம் வந்து டச் பண்ணணும்
2: என்னன்னு
0: வர உங்களுக்கு இந்த ஒளி எப்படி வர ஒரு
2: கட்சி
0: கொஞ்ச நேரம் எப்படி எப்படி எப்படி கத்துவீங்க ஒளி ஒளி அம்மா நீ நீ சுமந்த பிள்ளை சிறகொடி பிள்ளை என்ன பாடுவீங்களாக்க
2: அது இல்ல அது இல்ல
1: அப்பா அம்மா
2: அந்த உறுப்பு தான் என்னமோ இந்த செயல்பாட குறிக்காது. அது வந்து உறுப்பு தான்,
0: உறுப்பு இல்ல, எல்லா உறுப்புகள்லயும் இருக்கணும்.
2: உணர்வா செய்யலா
0: உறுப்புகள்லயும் பார்க்க கூடியதாக இருக்கு. சில பேருக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், எங்கேயாவது இருக்க. இருக்கும் இந்த ரெண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டும் வித்தியாசமானது கண்டுபிடிச்சு வந்து ஓடிவாங்க. அச்சா புள்ள அச்சா பிள்ளைங்க கட்டிக்காரன்
2: கட்டிக்காரன்
0: இன்றைக்கு சாப்பிட மாட்டாரு பாரோ, இதை கண்டுபிடிக்காமலே. சரியா, எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பாட்டு பாக்கலாம், மைனா திரைப்படத்துல.

0: மாட்டுக்கு இருக்குது, ஆட்டுக்கு ஆண்டு இருக்கு, அது முடி இருக்கிறவா இருக்கன்றீங்க, ஆமைக்கு இருக்கா மீச?
1: இதுவும்
0: பார்க்க கூடியது, புன்னகையும் பார்க்கலாம் தான்.
1: பார்க்கலாம்
0: அடுத்த கிழமைக்கு இந்த மூன்று எழுத்து தான், மூன்று சொல்லு தான்.

அக்காவோட முடிஞ்சது. இப்ப எட்டு பேர் தான் வந்திருக்கீங்க, எட்டு பேரும் யாரும் சொல்லல. மற்ற நேரங்கள் எல்லாம் ஏதோ ஒரு சாட்டு தான் சொல்ல போறீங்க, சொல்லிட்டு வர முடியாததுக்கு காரணம் சொல்லுவீங்க, பரவாயில்ல.

இந்த மூன்று சொல்லும், இந்த உணவு அன்றாட ஒரு நாளும் தேவை என்று சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் விருப்பம், ஆனா சாப்பிட்டா சாப்பிட விருப்பம், நிறைய சாப்பிடலாம். அத மூன்றே எழுத்து இப்பவும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி கொண்டு வருகிறேன், கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொண்டு வருகிறேன். நிச்சயமா இப்ப எனக்கு கூட ஒரு நாளும் தந்தாலும் சாப்பிடலாம், அது தேவை. எங்க பார்க்கலாம் மூன்றெழுத்து, மற்றது வந்து மனிதர்களிடையே இருக்கும், எல்லார்டையும் இருக்கு, எல்லார்டையும் இருக்கு. வருகிற வாரமும் இந்த மூன்று சொல்லுமே எனக்கு காண நிகழ்ச்சி செய்ய, நிகழ்ச்சியை நினைவுக்கு கொண்டு வர நேரம் நெருங்கும் போது ஒரு பாடலை கேட்போம்.

சாப்பாடு சாப்பிடும் போது நீங்க இதை பாக்கலாம் இல்ல, சாப்பிடு வாங்க, ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க. இந்த சாப்பாடுலயே இருக்கு இந்த உணவு வகையை நீங்க கண்டுபிடிக்காம இருக்கிறீங்க. மூன்றே மூன்று எழுத்து. ஒரு மனிதனுடைய முழு சாப்பாட்டுல முக்கியமான ஒரு சாப்பாடு இது. எங்க பாக்கலாம்?

0: அவர் ஓடி வருகிறார் பார்க்கலாம். வணக்கம் கண்ணன். கண்ணன் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: உப்பு
0: உப்பு உப்பு இது நிறைய சாப்பிடலான்னு சொன்னீங்க ஒரு நேரத்திலே.
1: நிறைய சாப்பிடலாம்,
0: நிறைய சாப்பிடலாம்.
1: அனைத்து எல்லா சாப்பாட்டுல போட்டுருவோம்.
0: ஆனா நிறைய சாப்பிடலாம் ஒரு நேரத்துக்கு.
1: நிறைய சாப்பிடலாம். உப்புமாவோட சேர்த்து சாப்பிட்டா நிறைய சாப்பிடலாம்.
0: குவிச்சு வச்சு சாப்பிடலாம். நல்லா சாப்பிடலாம். நீங்க நல்லா சாப்பிடுங்க. நீங்க நல்லா சாப்பிடுங்க.
1: நான் சாப்பிடுவேன்.
0: நல்லா சாப்பிடுங்க. இப்ப குறைச்சி இருக்கிறீங்கன்னு சொல்லணும். பாப்பா இன்னொரு அன்பு வருகிறார். வணக்கம்.
1: அரிசி அரிசி
0: அரிசி அரிசி அரிசி. வணக்கம் அண்ணா. வணக்கம். அவர் அரிசி சொன்னார். இவர் அவிய வச்சு சாதம் சொல்லி
2: இருக்கிறேன்.
0: அவர் பாருங்க, அவர் உப்பும் கொண்டு வந்திருக்க. சாதத்துக்கு உப்பும் போடுறதானே.
2: உப்பு நிறைய சாப்பிடலாம்.
0: நிறைய சாப்பிடணும். அது நிறைய சாப்பிட இல்ல. இப்ப செல்வகுமார் வந்திருக்கான் சுடுதண்ணியோட. வந்திருந்தா சுகமா
1: இருந்திருக்கான்.
0: அண்ணா சரி சாதம் அப்பாடா. 43 ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. 43 மூன்றாவது சொல். இது இத கண்டுபிடிச்சிட்டாரு. சூப்பர்.
2: அந்த நாலு எழுத்து வந்து கண்களா
0: இல்ல? கண்கள் நான் உடல்ல எல்லா பாகத்திலயும் இருக்கணும். கண்கள் உங்களுக்கு உங்களுக்கு துடையில இருக்கா, கால்ல இருக்கா, கையில இருக்கா?
1: ரத்தமா? ரத்தம் இல்லாத சருமம். சருமம்
0: இல்ல. அதாவது காவல் நிலையங்கள்ல இது நிச்சயமா இந்த வார்த்தையும் வரும். இது இது இது முக்கியமா இந்த ரெண்டு எழுத்து
1: நான் சொல்றேன்
0: உடல்ல இருக்கு. காவல் நிலையத்துல இத எப்படி இது சொல்லப்படும்? காவல் நிலையத்துல
1: ரெண்டு எழுத்து
0: வட்டி
2: அடி
1: குஸ்தி.
0: இணைங்க. யாரும் பேர் பண்ண வடலூர்
2: இணைங்க.
0: வரி வட்டி என்ன பெண்களுக்கு மஞ்சள்
1: அரைச்சாயா?
0: மஞ்சள் அரைச்சாயா? வயலுக்கு வந்தாயா?
2: இன்னொரு கால்ல இருக்கிறாரா?
0: கட் பண்ணி விட்டுட்டேன். நீங்க அவர் நான் கட் பண்ணிட்டேன். அவர் கட் பண்ணி முளைக்கிறாருங்க. அடுத்த இணைப்புல பாருங்க. வெள்ளையா இருக்கும் சொன்னது அவர் தான். அதை சொல்லி கொஞ்ச நேரம் வரவே இல்ல. வாங்க அனந்த். அனந்த் வாங்க. அனந்த் வாங்க. பாருங்க எல்லாருக்கும் பாசத்தோட கூப்பிடுறதுக்கு இருக்கிறீங்க. ஆனா எல்லாரும் பாசத்தோட கூப்பிடுறேன்.
3: அடுத்து போயிட்டே இருந்தாரு. நான் வந்துகிட்டே இருக்கேன்.
0: அந்த அலைய அந்த பக்கம் பேசுதுங்க பாருங்க. உங்களுக்கு என்ன தெரியாம இருக்கிறீங்க இந்த சொன்னு ஃபாரூக் அண்ணன் கண்ணன் கண்ணன் ஃபாரூக் அண்ணன்
1: அணைச்சிருங்க
0: அணைச்சிருங்க ஃபாரூக் எங்க அண்ணன் கண்டுபிடிச்சீங்களா?
3: இது பசையாமா உடல்ல இருக்கிற பசை மேல இருக்கு சருமத்துல
0: பிசுபிசுன்னா பாருங்க யாரும் சொல்ல முடியாம ஓடி வந்து சொல்லிட்டாரு பாருங்க கெட்டி காரன் இப்படி பிள்ளையா சொல்லுவாருங்க கண்ணவரே நினைக்கல
2: சொல்ற மாதிரி
1: சாதம்
2: சாப்பிடுறேன்னு சொல்லலாம் ஒண்ணு தப்பு இல்ல நீங்களும் சொல்லுங்க சாதம் வாழ்த்து
1: கிடைக்கும் கஞ்சி சொன்னா கஞ்சி
0: கஞ்சி கஞ்சி பாருங்க இவர் கஞ்சி அவர் அரிசி சரிதா வந்து அரிசி அரிசி அதாவது சாதம் அம்மா அரிசி அம்மா நல்ல அந்த குண்டு அரிசி அந்த அரிசி எல்லாம் சொல்றான் சாதத்தை கண்டுபிடிச்சான்
1: அந்த வடலூர் ஆனந்தம் பாருங்க ஆமாவோட
0: கேள்விப்பட்டிருக்கேன்
3: மறி மறி இருந்திருக்கு ஒரு இடத்துல அந்த வார்த்தை மறிவு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சில இடங்கள்ல
1: ஆமோடன்னு சொல்லுவாங்க மசாலோடன்னு சொல்லுவாங்க பருப்போடன்னு சொல்லுவாங்க மூணு பேர் இருக்கு
0: எனக்கு தெரியும் இதுல விரிவாக்கம் தேவை இப்ப பாருங்க நான் ஆட்டு வடைன்னு சொன்னேன் சரியா விரிவாக்கம் கொடுத்தனா இல்லையா கடல வடையை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு செமிபாடு இல்லாம நீங்க விட்டாரு ஆட்டு வடை அத மாதிரி ஆவ வடைக்கு நீங்க விரிவாக்கம் சொன்னீங்க
1: அதே மாதிரி உளுந்த வடைக்கு வந்து உளுந்த வடை மெது வடைன்னு சொல்லுவாங்க
0: மெது வடை ஓட்ட வடைன்னு சொல்லுவாங்க
1: அது எங்க ஊர்ல சொல்ல மாட்டாங்க போட்டதுனால ஆமாண்டு கொண்டு கொடுக்குறியா ஆமா இருக்கு நல்ல இலக்கம் அப்ப இது கண்ணன் அம்மா வந்து அம்மா வந்து இப்ப மறக்கணும்
0: தரவு அப்பா வந்து ஒரு கேள்வி அப்பா வந்து ஒரு கேள்வி சொல்லுங்க வேட்டக்காரன் படத்துலயா ஒரு பாட்டு ஒன்று இருக்கான் ஆம நட்டு போட்டேன் ஆம வடை ஆட்டேன் அது ஏன்னு கேக்குறாரு அப்பா
1: ஆமா
0: ஆம நட்டு போட்டேன் ஆம வடை ஆட்டேன்
1: உருட்டு போட்டு போற அப்படியே ஆமா கடையாச்சு அந்த ரெண்டு எழுத்து சொல்லுக்கும் நாலு எழுத்து சொல்லுக்கும் நீங்க தரவு சொல்லுங்க அம்மா உங்களுக்கு கலட்டுமா
0: மிருகம் பறவை பத்தாத்துக்கு உடல்களுக்கு சொல்லு எல்லா எல்லோரும் இருக்கும் இது இருக்கும்
1: உடல் உடம்புல
0: உடம்புல இருக்கும் மற்றவர்கள் குத்து விளக்கு நகை இதுகள கூட அந்த பாத்திரங்கள்ல கூட இது இருந்தா இப்படி சொல்லுவோம் இந்த ரெண்டு எழுத்து
1: பாசி பாசம் குத்துவிளக்குல வந்து அது என்ன கரை கரை
0: இல்ல
1: நம்ம மேல கரை இருக்கும் ஆமா அதான் இருக்குது உடம்புல இருந்து கரை இருக்கும் கரை இருக்குது குத்துவிளக்குல கரை அம்மா பக்கத்துல வந்துட்டோம்மாவா அம்மா கரை இருக்குது அம்மா பக்கத்துல வந்துட்டோமா குத்துவிளக்கு விளக்குறப்ப தேவைப்படுறது புளி நம்ம உடம்புல புளி
0: இல்லை ஆம்லெட் போட்டா ஆம வடை ஆச்சான் ஆம லட்டு இல்ல ஆம்லெட் போட்டேன் ஆம வடை
1: ஆச்சான்
0: பாட்டு
1: வந்தேன்
0: இல்ல அது இப்படி குண்டா இருக்கிறதால கபுண்டு இப்படி குண்டா இருக்கிறதால ஆமை என்றுதான் நீங்க சொல்றீங்க அந்த அந்த கடலை வடை வந்து ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அது ஆம வந்து சப்பல் மேலுக்கு இப்படி இருக்குல்ல
1: ஆமையோட ஒப்பிட்டு போடல ஆம ஓடு மாதிரி கெட்டியா இருக்கிறதுனால ஆம
0: உடன்றது
1: சரியா கொடுங்கம்மா
0: அதுதான் உடல்கள்லயும் இது இருக்கு ரெண்டு எடுத்து சொல்லு சத்தமா இருக்கு குத்து விளக்கு இதுலயும் இருக்கும் ரெண்டு எழுத்து ரெண்டு எழுத்து சரி இந்த ரெண்டு நாலு எழுத்தையும் ஒன்றா சொல்லலாம் அதாவது ரெண்டு கருத்தும் ஒன்றா இருக்கும் ஆனா கொஞ்சம் வித்தியாசம் நாலு எழுத்து சொல்லும் அதுதான் நாலு எழுத்து சொல்லும் அதுதான்
1: கண்டுபிடிக்கலாம் சேர்த்தாங்க செம்பு சேர்த்தாங்க என்ன சேர்த்தாங்க
0: இந்த நாலு எழுத்து சொல்லு பித்தளை அந்த பித்தளை இந்த பாத்திரங்கள் நகை இதுகளுக்கு சொல்ல முடியாது இந்த ரெண்டு எழுத்து சொல்லி சொல்லலாம் நாலெழுத்து சொல்லும் ரெண்டெழுத்து சொல்லும் மனிதர் உடம்புல பார்த்தா தெரியும் இருக்கும் இது நிச்சயமா உங்களுக்கு
1: இது முலாம் பூசுவாங்களா
0: இல்ல இத அது பூசுறது கலவனா போயிடும் இல்ல இது போகாது இது அப்படி உடம்புடைய
1: கலும்பு கலும்பு போகாது கலும்பு ஆமா
0: கலும்பு வெட்டிக்காரன் கலும்பு
1: நாலஞ்சு
0: வடு கெட்டிக்காரன் யோசிங்க சரியா யோசிங்க நீங்க தழும்பு தழும்பு அது
1: ஒரு போட்டோ தந்துடுங்க அப்பா மாதிரி விருங்கம்மா கொடுங்க. அதாவது அப்பா சொல்ற மாதிரி ரொம்ப ஈஸியா சொல்லுவேன். அந்த எனக்கு பதில அப்பா முதல் தா கருத்து
4: மூன்று
0: நாலெழுத்து சொல்லு மனித உடம்புல இருந்தா இருக்கிற சில இடங்களை பொறுத்து அழகா இருக்கும். இந்த ரெண்டு எழுத்து சொல்லு, இந்த ரெண்டு எழுத்து சொல்லு எங்க இருந்தாலும் அழகு இல்லாமல் இருக்கும். மனித உடல்ல இருந்தால் அது அழக கொடுக்காது. இந்த நாலு எழுத்து சொல்லு அடே அப்பா கட்டி காரணப்பா கையெல்லாம் கைய தட்டுங்க, கைய தரங்க எல்லாரும்.
1: அதாவது நாலு எழுத்து வந்து மச்சம் ரெண்டு எழுத்து மறு
0: கட்டி நான் சொல்றேன் இது வந்துடுச்சு
1: கண்ணன்
0: அம்மா சத்தியம் சொல்லுங்க. அம்மா சத்தியமா இத எனக்கு யார அனுப்பல,
1: உங்க மேல சத்தியம் யார அனுப்பல, நானே யோசிச்சு சொன்னேன். மண்டலத்திலிருந்து யார் எழுதி கொடுத்து நான் ஒன்னும் வரேன்,
0: நானா சொன்னது.
1: அப்பா அனுப்பிட்டாரு, பையனா இருந்தது யாராவது
0: பிறந்தாலும்
1: குற்றம் குற்றம் குற்றம்னு சொல்றாரு.
0: மச்சம் வந்து சில இடங்கள்ல இருக்கும் போது அழகா இருக்கும். அது அது அவர் கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொன்னேன் கண்ணன் கண்டுபிடிப்பாரு, இது பெண்களோட சம்பந்தப்பட்டது என்ன.
1: அப்ப
0: ஆனந்த என்னட்ட நான் நல்ல நித்திரியா இருக்கும் போது ஒரு அன்பு உறவு அழைச்சு கேட்டிருந்தாங்க. ஆனந்த் சின்ன பையனா பெரிய பையனா யாரோட வயசு இருக்கு? சரியான சின்ன பையன், எல்லாரையும் விட சின்ன பையன் என்று சொல்லி இருக்கிறேன். அத மாதிரியே நீங்க உங்க படம் யாருக்கு அனுப்பிடுறீங்க? அப்படி இருப்பாங்க சின்ன பையனா பெரிய பையனா என்று கேட்டிருந்தாங்க. தங்களோட வயதையும் ஒப்பிட்டு சொல்லினாங்க. உங்களோட எல்லாம் வயது குறைய கண்ணன் வயசை விட குறைய. நான் இத்தனை வரையில இருந்தேன் எலும்பு யாட இப்படி கேக்குறாங்க. சரி ஆர்வத்தோட கேக்குறாங்கன்னு எல்லாரும் வயதும் குறைய கடைசி ஆத்தையில அம்மா உங்களோட வயதும் குறையவான்னு சின்ன பையன் ஐயா சின்ன பையன் சொல்லி இருக்குது. கேளுங்க அப்ப அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க சரியா. நீங்க
3: மனசு எல்லாமே குரல் மனசு எல்லாமே சின்ன பையன் தான்.
0: இல்ல உண்மையிலேயே சின்ன பையன் தான். இப்ப எங்கட குரூப்புக்குள்ள வர்ற எல்லாரையும் விட ஆனந்தன் சின்ன பையன் தான். அது போய்
1: சொல்லக்கூடாது.
0: பாட்டு மட்டும் பழைய பாட்டையே இவர் எல்லாம் கேக்குறாரு இதை நான் செய்வேன் என்று எந்த மனிதனோ அது மிருகங்களையும் சின்ன நேரம் அந்த குணங்கள் இருக்கலாம் எண்ணினால் இப்படி சொல்லுவார். செய்து முடிக்கும் வரையும் நான் எடுத்து சொல்
1: முடிக்கவரே இப்படி சொல்லுவார்.
0: இப்படி இருப்பார், இது இப்படி சொல்லுவார், நான் எடுத்து சொல். ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் நோக்கத்தோடு
1: பிடிவாத
0: கண்ணனோட ரொம்ப பயமா இருக்குங்க. ஹிந்தியில சொன்னாலும் கேட்க எங்க நாலெழுத்து நாலெழுத்து
1: நாலெழுத்து
0: நாளே நாள் எடுத்து
1: மௌனம் மௌனம்
0: இல்ல மௌனமாக இருப்பார்களா? இல்ல
1: அதாவது அதை செய்யணும் புரியாதமா இருக்கணும், ஒரு அதமண்டா இருக்கணும், ஒரு கிளஸ் இருக்கணும்,
0: தர்மம் இல்ல தர்மம் இல்ல என்ன ஞான பேரும்
1: கர்ம கர்ம கர்ம கர்மமா இருக்கும் கர்மமே கர்ணம்
0: இல்ல இல்ல
1: விடாப்பிடி விடாப்பிடி விடாதாலி
0: விடா விடாப்பிடி இல்ல கட்டிக்காரன் கொஞ்சம்
1: அதான்
0: அத செய்து முடிக்கும் மேடம் இப்படி இருப்பது, இப்படி ஒரு எண்ணத்தோடு இருப்பது, இப்படி ஒரு எண்ணத்தோடு இருப்பது. அண்ணா
1: வீராப்பு அம்மா வீராப்பு
0: முயற்சி கட்டி காரணம் அண்ணா பிள்ளையா சொல்லி இருக்கீங்க.
1: வீராப்பு அம்மா வீராப்பு
0: வீராப்பு அந்த பிள்ளையில கட்டித்தான் சொன்ன பாரத்தப்பையும் உண்மையே சட்டியா சொல்லுமண்டு இருந்தாலும் சின்ன
1: பிள்ளை
0: சின்ன பிள்ளை உதவிடுவ நல்ல சோறு குழச்சி தீர்த்து விடுவார்
1: எல்லாருக்கும்.
0: சில பேரை வெரைட்டி அனுப்பிடுவார், சில பேரை சில பேரை நல்லா குழச்சி
2: அப்பா கண்டிக்காச்சார் மாதிரி கணக்காச்சார் மாதிரி
0: அம்மா உங்க எல்லாருக்கும் ஒரே
1: டீச்சர் சோசியல் எல்லாத்துக்கும்
0: சமனா
1: கணக்கு மேக்ஸ்
0: சமனா
1: எல்லாம்
0: இப்படி இருக்கிறது. எங்க ராஜ்குமார் அதாவது யாராவது இத கேட்டுக்கொண்டு வந்தா ஓடிவாங்க. எங்கட குரூப்ல இப்படி யாருமே இருந்தது இல்ல. இவ்வளவுதான் அது அது ஒன்றுக்கு நல்ல ஒன்றுக்கு கூடாது இப்படி இருப்பது.
1: முடிக்கிற வரைக்கும் இப்படியே இருப்பாங்கன்னா இப்படி எந்த இருப்பாங்க சொல்லுங்க.
2: என்ன சிந்தனை
0: அண்ணாச்சிகள் வர தெரியுமா அந்த இமான் அண்ணாச்சி இப்படித்தான் அந்த குழந்தைய சொல்றேன் மிக மிக மிக மிக மிக மிக மிக மன சொல்ற வாங்க இப்ப நீங்க எல்லாரும் தோத்து போக போறீங்க பாருங்க வாங்க ஷியாமலா அம்மா வாங்க ஷியாமலா
4: வணக்கம் எல்லாரும் என்னைய குத்துங்க நான் காப்பாத்துறேன்
0: இல்ல கொஞ்சம் அண்ணாட கேப்போம் அண்ணா ஏன் குத்து உலக்கண்டு வந்தது அது சொல்லுங்க
4: குத்து உலக்கு
2: ஆடாமல் அசையாமல் ஒரு இடத்தில் இருந்து இல்ல முழுவதும் ஒளி கொடுப்பதால்
0: குத்து உலக்கு அப்படியா அப்படியா அண்ணா
4: அல்ல அல்ல அதாவது தீக்குச்சி பொறுத்து பொறுத்து பண்ணி எழுதினால குத்து விளக்கு
0: குத்து விளக்கு
3: அது கொத்து அது கொத்து விளக்கு கொத்து விளக்கு குத்து விளக்குன்னு மறி வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்
0: குத்து விளக்கு குத்து விளக்காக மாறிட்டேன்னு நீங்க சொல்றீங்க குத்து விளக்கு
4: ஒரே இடத்துல ஒரே இடத்துல குஞ்சி இருக்கிறதுனால அது குத்து விளக்கு குண்டு விளக்கு அப்படின்னா குண்டு இருந்தா குண்டு விளக்கு
0: யாருக்கும் கீழ்பாக்கத்துக்கு வர விருப்பம் தான் அழைக்கலாம் நீங்க அழைச்சிங்கன்னா கீழ்பாக்கத்துல சரி ஷாமலாமா குத்து உலகண்டையன் வந்தது என்ன ஷாமலா பட கலகலப்பா காண இல்ல அழ போற ஷாமலாமா இல்ல இல்ல குத்து விளக்கு
3: எனக்கு
4: தெரியல
0: குத்து விளக்கு அண்ணா அண்ணா எனக்கே தெரியும் அண்ணா அதை கேட்டாங்க கேக்குறேன் எந்த மனதுல என்ன இருக்கண்டா பெண்களுக்கு ஒப்பிடுவார்கள் அந்த குத்து விளக்க குத்து விளக்கு சரியா பெண்களுக்கு ஒப்பிட்டு இந்த காலத்துல டக்கண்டு கோபம் வந்து சட்டகாரண்டு வார்த்தையால குத்தறிகிறது பெண்கள் குத்தி பேசுறது அது பெண்கள்ட்ட இருக்கிற படிதான் இந்த குத்து விளக்கு கூட இருக்கு இல்ல குத்தலாம் இல்ல அவளுக்கு எடுத்து ஒரு குத்து குத்தலாம குத்து விளக்கு
3: மற்ற
0: குத்தன குத்தனை நிக்கிறபடி அனைவர் குந்து விளக்குன்னு சொன்னார் யார் அந்த குந்து விளக்கு குந்து குந்தி கொண்டிருக்கிறார குந்து விளக்கம் அவங்க குந்தி கொண்டிருக்க நேரம் நிமிர்ந்து நிக்குது அதனாலதான் எல்லா இடமும் வைக்கப்படுகிறது குத்து விளக்கு
4: அதாவது குத்து விளக்கு கூர்மையா இருக்கு மேடம் கூர்மையா இருக்கு நான் அஞ்சு மணில பொறுத்து வச்சு எழுதிட்டு இருக்கேன் அதை யாராலே குத்த முடியாது குத்துனா வலிக்கும் அதனால குத்து வலிக்குங்கிறது மறுபடி குத்து விளக்கு வந்து குத்து
0: விளக்காயிடுச்சு
4: வலிக்குங்கிறது விளக்காயிடுச்சு நல்ல விளக்கு
0: குத்து வலிக்கும் குத்து விளக்கு
4: சரிங்க
0: கீழ்பாங்க நீங்க எதுவும் சொல்லலாம் சொல்ல முடியாது இந்த கீழ்பாக்கத்துல நல்ல பெரிய வேப்ப மரம் நிக்கும் நல்லா வளர்ந்து அத போய் நாலு பேர் புடிச்சு கொண்டு நிப்பாங்க என்ன ஏன் உளுந்துடும் அதனால புடிச்சு கொண்டு நிக்கிறவன் எம்டிஆர் என்ற வளர்ந்த இந்த மரத்தை ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு பேர் புடிச்சு புடிச்சவன் நிக்கிறீங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு பேர் என்னோட சேர்த்து
4: அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் செல்லகுமார் மட்டும் தனியா அந்த பக்கம் போய் கழுத்தை கட்டி கையில பிடிச்சிட்டு இருக்கிறார். வேறுபான்னு கேட்டதுக்கு அவங்க அஞ்சு பேரும் பிடிக்க முடியாம விட்டுட்டாங்கன்னா நான் கழுத்தை கட்டி
0: எழுத்துருவேன்.
4: கழுத்தை பிடிச்சி
0: அதுக்கு மூணாவையும் சொல்றேன் இந்த பக்கத்துல பிடி கொஞ்சம்
3: அந்த கீழ்பாக்கத்துல வந்து ரெண்டு பைத்தியங்க வந்து அந்த கட்டடத்தை தள்ளுவாங்க அவங்க டிரெஸ் எல்லாம் சட்டையெல்லாம் கழிட்டு வச்சுட்டு அது இன்னும் ரெண்டு பேரும் வந்து அதை எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த டிரெஸ் கொஞ்ச நேரத்துல திரும்பி பார்த்தா அந்த டிரெஸ் இருக்காது. எங்க டிரெஸ் கட்டத்தை ரொம்ப தூரம் தள்ளிட்டு வந்துட்டோம்
0: கலத்தில் வச்சு இடத்தை விட்டு தள்ளி கொண்டு வந்துட்டாங்க.
2: பயங்கரத்துல
0: பாருங்க கீழ்பாக்கம் எல்லாம் பாத்துருக்கு நானாவதுதான் நல்லா இருக்கேன்.
3: மேல் பக்கத்துல வந்துருக்கீங்க தெரியல.
0: ஒரு விடயத்தை செய்வதற்கு செய்ய வேண்டும் என்ற ஊக்கத்தோடு இப்படி இருப்பதை சொல்லுவார்கள். இல்ல
4: பைத்தியம்
0: இல்ல இப்ப கொஞ்சம் பாருங்க இப்ப இது இது இது இருக்கிறது நல்லது இல்லாத இல்லாட்டியும் நல்லது இது சில விடயங்களுக்கு
4: தரவு சொல்றாங்க தரவு
0: இந்த குணம் இந்த குணம் இருக்கிறது நல்லது இருக்கிறது நல்லது இந்த இந்த விடயம் இல்லாததும் நல்லது சில விடயங்களுக்கு இருக்கிறது நல்லது அதை செய்து முடிச்சிருவீங்க நீங்க
4: அப்பா சொல்லுவாரு வேகம் விவேகம்
0: அனுப்புறாங்க
4: அவர் கயிற புடிச்சிட்டே இருக்காரு கைத்து வச்சுட்டு
0: அம்மா அந்த சொல்ல ஒரு எழுத்து அதுல வரும் விவாதம் பாசம் பாசம் இல்ல
3: பாசம் இல்லன்னா
4: அருமையா அருமையா
0: இல்ல
3: பாசம் இல்ல இது
2: ஊக்கம்
0: இல்ல
4: அம்மாங்கிற எழுத்துல வந்து ஒரு எழுத்து இருக்காமே
0: எழுத்து
4: இருக்கும்
0: அப்பம் அண்ட் அப்பம் அப்பம் ஆப்பம் சொல்லில இருந்து
5: அக்கம்.
0: அம்மா
5: என்னண்ட
0: அக்கம் இல்ல, நான் ஒவ்வொரு எழுத்துக்கும் சொல்றேன் ஒரு சொல்லு, அந்த சொல்லுக்குள்ள இருந்து கண்டுபிடிக்க. அம்மா என்ற சொல்லில இருந்து ஒரு எழுத்து வரும். ஆப்பம் என்ற சொல்லில இருந்து ஒரு எழுத்து வரும்.
5: அந்த ஒரு எழுத்து மட்டும் சொல்லணும்.
0: தங்கம் என்ற சொல்லில இருந்து ஒரு எழுத்து. தங்கம்
5: தங்கத்துல
0: இன்றைக்கு நான் ஒரு வித்தியாசமா
5: உங்கள்ட்ட பாக்கலாம்.
0: இன்னொரு இடத்து சலங்கை, சலங்கை என்ற சொல்லல எந்த ஒரு எழுத்து. சலங்கை தலங்கை ஆப்பம்
5: ஆப்பம் தங்கம்
0: தங்கம் அம்மா
5: தலங்கை
0: தலங்கை.
5: ஏதோ வரிசை சொல்லிங்கன்னா மாத்தி மாத்தி
0: சொல்லுங்க. மாத்தி மாத்தி
5: சொல்லுங்க.
0: அம்மா அம்மா ஆப்பம் தங்கம்
5: தலங்கை
0: தலங்கை. இந்த சொல்லில் இருக்கிற ஒரு ஒரு ஒவ்வொரு
5: தங்கமாங்கை தசைசகம்
0: சரி என்ன என்ன இன்னொரு கொஞ்சம் இலவம் கொடுக்கலாம். சரியா இன்னொரு இலவம் கொடுக்கலாம். சலங்கைய விட்டுடுவோம், சலங்கைய விட்டுடுவோம். சரியா சலங்கைய விட்டு சபலம் என்ற சொல்லில இருந்து ஒரு எழுத்து வர. சபதம் சபதம் சொல்லில இருந்து ஒரு எழுத்து. அம்மா இந்த சொல்ல ஒரு எழுத்து. தங்கத்தில இருந்த ஒரு எழுத்து. ஆப்பம் ஒரு எழுத்து. சரியா புத்தி எல்லாம் கீழ்பாக்கத்துலதான் இருக்கப்பா கடவுளே.
5: அம்மா இது தரவு அது கேள்வி விட குழப்பமா இருக்குமா?
0: இவ்வளவு பேரு என்ன நான் சொல்லிட்டேன், எல்லாரையும் கீழ்பாக்கத்துல கொண்டு போட போறேன்னா இவ்வளவு சொல்லி நீங்க கண்டிப்பீங்க. நான் கேள்விக்கேன் சரி எல்லோருக்கா நான் சரியா சொல்றேன் கேளுங்க. சரியா சொல்றேன் வரிசையா சொல்றேன். முதல் வந்து முதல் எழுத்து வந்து சபதம் என்ற சொல்லுக்கு இருக்கு. இரண்டாவது எழுத்து வந்து ஆப்பம் என்ற சொல்லுக்கு இருக்கு. மூன்றாவது வந்து தங்கத்தில இருக்கு. நாலாவது அம்மாலே உண்மையா கீழ்பாக்கத்திலும் கீழ்பாக்க நீங்க எல்லாரும் சொல்லிட்ட கீழ்பாக்கத்துல கீழ்பாக்கம்
6: சபதம் சபதம் சபதம்
5: சபதம் அவங்க சொல்லிருக்காங்க.
2: சப்தம்
0: சொல்லி ஆனதும் ஆனதும் சபதம் தலங்கிய சபதமா மாத்தணும். இதுல என்ன கண்டுபிடிக்கிறீங்களா பாபம் வந்து கீழ்பாக்கத்திலும் கீழ்பாக்க வேண்டும். உடனே இவர்
5: கண்டுபிடிச்சிட்டார் கொஞ்சம் தெளிவா
0: இருக்கிறார்.
5: என்னங்க அதனாலதான் நீங்க சொல்ல வேண்டிய குடிக்கிட்டாரு.
0: நான் அந்த சலங்கைய மாத்தும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான அத அப்படி கொடுத்து பாப்பா
4: என்ன அத பிள்ளை கலந்துங்களா தொற்றோட அப்படிங்களான்னு தெரியல
0: இன்னைக்கு வடலூர் ஆனந்த் நீங்க சொல்ற பாட்டு தான் இன்னைக்கு கடைசியில வரும். நல்ல பாட்டா, நல்ல பாட்டா நீங்க
4: எப்படி இருந்தாலும்
0: யார்
4: சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படத்தையும் போடுவோம்.
0: நான் சின்ன பையன் சொன்னீங்க புது
4: பாண்டத்துக்கு சொல்ல முடியாது. மேடம் இப்படி சொன்னது புரிஞ்சு விஷயம் யாரு இந்த கேள்வி கேட்டது யாருக்கு அவருக்கு வயசு
0: சொன்னீங்க பேருந்து
4: சொல்லுங்க.
0: அதுவும் நித்திரியான எடுத்து கேட்கிறாங்க வரலூர் ஆளுமையே நேற்று வந்திருக்கிறாங்க பாருங்க அவங்க ஆனந்தனையே நினைச்சு கொண்டிருந்திருக்காங்க. இவ்வளவு நாள வந்த நாள்ல இருந்து ஆனந்த குரலும் குரலும்
4: பேச்சு அவங்களுக்கு பாருங்க. அப்படி
0: இல்ல இல்ல அது சொல்ல
4: சுமப்பது சுமப்பது சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கிறேன். அது சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே
0: என்ன பாட்டு
4: என்ன
0: கண்ணன் ரெண்டுதான்
4: விட்டுருக்க
0: கண்ணன் கண்ணன் தான் பத்தாவது பத்தாவதா வந்திருக்கீங்க கண்ணன். இத வந்தவங்க சரிதானே ரேவதி அம்மா ராஜ்குமார் ஆனந்த் சரிதா ரதீஷ் செல்வகுமார் ஃபாரூக் ஞானசுக்கரமண்ணா ஷியாமண்ணா கண்ணன் சரிதானே. யார் வந்தது
4: யாரோ ஒருத்தர் இடம் வந்தாரு படத்துல கேட்டு இருந்தேன்
0: உன் கனவில் வந்தவன் யாரடி சொல்லு.
4: நான் பேர் சொல்ற தவறி கொண்டு போயிடு
0: பெருமையில்
4: பெறவில்லையா என்னையில் சுடுமையும் பாவல் உண்மை சுடவில்லையா என்னின் பெருமையை உண்மை உண்மை இழவில்லையா என்னென்ன உண்மை உண்மை இழவில்லையா முகத்திற்கு கருந்தல் வேண்டு முத்தத்திற்கு இழந்தல் வேண்டு பாதலுக்கோ
7: மழையா எந்தை ஒன்று செய்ய தனியானா
0: செய்ய பாருங்க என்ன ஷியாமனா உருக்கி ஃபாரூக் கொண்டு போட வச்சுட்டா சரி வரவா அடுத்த
8: இல்ல இல்ல ஃபாரூக் ஆரம்பிச்சாரு அதுக்கு அப்புறம் அனுப்பாங்க
4: நான் பஞ்சபரிச்சினவில் நீ மறக்க பஞ்சவையை நீ முடிவெடுத்தாய் பெண்மனதில் நீ ஏன் பெருத்தாய் ஏக்கம் தீயாக ஏதோ நோயாக தானும் கோணங்கள் யாரும்
0: பாடலும் பாடலாதையும் செத்து போனாருங்க இவர் சொல்ற விதத்துல நள்ளிரவில் நான் கண் முழிக்க நல்ல ஒரு பாடல் அது தாளாட்டு
4: பூங்காட்டுதான்
8: இவர் சொல்லும் போதே கூகுள் ஆரம்பிச்சிடலாம் எல்லாரும்
0: எல்லாரும்
4: கூகுள் கூகுள்ல பார்த்தாலும் தெரியாது நம்ம கூகுள
0: கூகுள்
8: அப்படி சொல்லுங்க என்ன கஷ்டப்பட்டு சொல்றது அர்த்தம் கூகுள் போக
4: முடியல ஆகாயம் அன்பும் இன்றும் ஆயிரம் ஆயிரம் பூக்கோளம் தாழ்வாரம் எங்கும் வண்ணம் தங்கம் நீயும் மனக்கோளம் பூவோடு பூங்காற்று பூங்காலம் பாடாத பொன்னானால் என்னென்ன பூக்கோள் ஆறாவது பாசமும் பூண்டில் பல பாடம் பெரும் கிளிகள் பாடி வரும்பாட்டின் பல
0: பாடம் ஆகாயம் இசைக்கும் நாரண காவியம் இல்லையா
4: வேகமாவே
8: சொல்லுங்க ஆனா நீங்க சொன்ன ஒரு மூணு லைன் ஒரு ஒன்றரை லைன் சொல்ல போதும்
4: சொல்லி
0: பேசுங்க
4: ஆயிரம் ஆயிரம் பூக்கள் தாழ்வாரம் இங்க மண்ணம் பட்டு பூபால சொன்னாலும் எங்களுக்கு பூபால அறவ பாசமணி கூட்டில் பலப்படுவார் கிளிகள் பாடுவது பார்த்து பலபடம் பெறுவது நாலமணம் செய்ய வேண்டும் தெரிய வருகிறது
0: சரி
4: ஒரு லைனா முடிச்சுக்கிட்டே இருக்க நீங்க ஆகாயத்துக்கு அப்புறம்
0: ஆகாயத்துக்கு அடுத்து சொல்ல ஆகாயத்துக்கு அப்புறம் என்ன
4: சொல்ல நல்லா விருத்தி மெதுவா சொல்றேன் ஆகாயம் அன்பும் ஆயிரம் ஆயிரம் பூக்கோளம் தாழ்வாரம் எங்கும் வண்ணம் தங்கம் எங்கும் மாக்கோளம் பூவோடு பூங்காற்றும் பூபாலம் பாடாது பொன்னான எங்கெங்கும் பூப்போல ஆடாது ஆசமையும் கூட்டில் பலகாரம் பெருந்திலிகள் பாடிவரும் பாட்டில் பலகாரம் பெருமுலிகள் நாதம் என்றும் இனிதம் என்றும் சேர்ந்தது வழிகள்
8: இந்த ஒரு பாட்டு கண்டுபிடிக்கிறது நேச்சு முடிஞ்சிடமா
0: உனக்கும் எனக்கும் வந்து தொடங்குதா சம்திங் சம்திங்களா
2: மலையின் துளியில் லயம் இருக்குது துளிகள் விழுந்து ஸ்வரம் பிரிக்குது
0: என்ன பட பாட்டது
4: அடுத்தது அடுத்து காவல் ஊர் மீறி, காவல் ஊர் மீறி காவல் செய்யும் தேதி உன் சேலையில் நீ பூ ஜோலைகள் அன்பி பூ வெளியும் அதன் ரகசியம் சந்தித்தால் தெரியும் இவையும் கனவு கனியும் வரையில் விடியில் சிறுமகள் இரவுகள்
9: தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ.
0: சூப்பர் ஆனா சூப்பர், நீங்க கட்டிக்காரன் உண்மையா நீங்க சொல்றீங்க.
9: பாடும்போதே கட்டி அவங்க சொல்லும் போதே கட்டுப்பிடிச்சிட்டோம், சொல்லி பிடிச்சதெல்லாம் கட்டுப்பிடிக்க முடியாது.
0: உடன உடன் அது சரி கண்ணு, நீங்க நீங்க சொல்ற வரிகளை கேட்டு எனக்கு வயிற்றுல என்ன செய்யுது
8: ரெண்டு வாரம் கேட்கும் போது கண்டுபிடிச்சிடலாம், ஆனா அதுக்கப்புறம் சொல்லும் போது நடந்துடும். அதான்

0: நீ தானம்மா உண்ணாமல் உறங்காமல் உண்ணா தவிக்கும் சொல்லணும். போனதே பார்த்து வந்ததே உன்னை கண்டதாலே பாவை என்னையே பாட வைப்பதே அன்பு கொண்டதாலே உன்னை பார்க்கையில் என்னை பார்க்கிறேன் உங்க காந்த கண்ணிலே நந்தி
1: தோறும் நான் பாடக்காரன் வந்து கொடுக்குற
0: அகப்படாமல் பறந்து போகிறாய். நீ நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய். இவரை போல தொடரும் என்னை மறந்து போகிறாய். ஆஹா, உனக்கு யாரும் தகவல் நீங்கள் விதிப்பதில்லையோ. எனக்கும்
1: இப்ப பாக்கலாம்
0: தேனிருத்தும் வண்ண மலர் மேலாடுது தேவியில் ஒன்று இருந்து போராடுது தேவிருக்கு வண்ணம் ஏதாவது
1: தேவை நல்ல கல்லூரிகளும் ஏதாவது சொல்லிக்
0: கொடுக்கிறாரு தயவு செய்யும் ஆனந்த தோழன் தலைமோடும் உள்ளம் யார் செய்த அழைக்கின்ற கண்டு செய்யும் ஆனந்த தோழன் தலைமோடும் உள்ளம் யார் செய்த பாவம்
1: கண்டுபிடிச்சு சொல்லி
0: கழுவிட்டாரு என்ன மாறும் பழங்கியின் அழைப்பிற்கு என்ன மாறும் கோவிலுக்கும் தெய்வ மகள் குடியேறினார். ஏ கோவிலுக்கும் தெய்வ மகள் குடியேறினார். காதலுக்கும் என்று அவள் படியே காதலுக்கும் என்று அவள் படியேறுவாள். சிரிக்கின்ற தங்க சிற்பம் தேர்வு வராதோ
1: முடியும்
0: அங்கே கடவுள்களும் இங்கே சிவவண்ணம் அங்கே கடவுள்களும் எங்கே இளவன்மை சொல்ல தூதுவன் எங்கே இளவன்மை சொல்ல வந்த தூதுவனும் எங்கே இழைக்கின்ற செய்தி சொல்ல அன்பே ஒரு இழைக்கின்ற செய்தி சொல்ல அன்பே
1: சொல்லுங்க
0: மேடம்.
1: அவர் எந்த வார்த்தை சொல்லும் போது கண்டுபிடிச்சிருக்க

0: மலைக்கு தூதுவன் யாரோ அந்த பாட்டு.
1: சரி, அடுத்த பாட்டு கட்டுவீங்க. தெரியுது தேகம் நினைத்தாகும் தேனியு அனைவரு எரிந்துள்ளோம் பொன் ஆழம் பூவாலை ஆடும் ஆடும் துவோ பிரணம் இங்கெங்கும் மாலை சூடும் மங்களிடம் மங்கள வாழ்த்தலி கீதம். தேகம் எனக்காகும் தேனில் நனைத்தது என்னும் பொன் ஆழம் பூவாலை ஆடும் எங்கெங்கும் மாலை சூடும் மங்களிடம் மங்கள வாழ்த்தலி கீதம்.

0: அது இல்ல தவறு. தேகம் சரி படத்துல தர கொண்டு போல படத்துல தரம்
1: படம் வந்து சக்கரவர்த்தி விமானமாக

0: அது படமா? அது பாடணும். உங்களுக்கு ஞானசேகரனுக்கு 5. ஓகே,
1: இப்ப பாடலாம்.
0: இப்ப பாக்கலாம்.
1: திவழியும் மனதில் எங்கும் இரவை நேரமோ, கொடியிலும் மலர்கள் குளிர் பாயும் நேரமோ, பாதையை தேடியே பாதம் போகுமோ, பாதையை தேடியே பாதம் போகுமோ, தாவலான நேசமோ கனவு கண்டு பூசுமோ, தனிமை ஓடு பேசுமோ.
0: இங்க கீழ் பாக்கிறதுக்கா?
2: மௌனமான நேரம், மௌனமான நேரம்.
0: இல்ல இல்ல, அதுல
2: வரையமான
0: இருக்கிறீங்க பாரப் நீங்க கட்டிக்காரன்.
2: இல்ல, அது கோவில் கோவில் கட்டிக்காரம்.
0: அது நான் தான்
1: நட்பு என்றுலாம் பறவை என்று பெயரில்லை, கிடக்காத மாவையெல்லாம் கனவு போல வலிக்கும், தனியே காலை எதைத்தேடி போகிறதோ, தீதி துடி தோன்றி போன காலம் தேடி அழைகிறது, தாயோடும் சில தயக்கங்கள் இருக்கும், தோழமையில் அது கிடையாது, தாய் வந்து சில விருப்பங்கள் குதிக்கும், தடுத்துகிறே இங்கு வழியில்லையே.
0: அண்ணா வந்து தாளாட்டு வாங்கி இருக்கு, தூங்குறாரு மீட்டை போட்டு கேட்டுக்கொண்டு.
3: அம்மாவே
0: சொல்லுங்க,
4: மீட்டை போட்டு யோசிச்சாலும்
0: இல்ல இல்ல, அங்க தட்டி பார்த்துதான் வரையல.
1: பெண்கள்
2: வந்து தீண்டும் போது
1: எண்ணங்கள் வந்து தீண்டுவான், இந்த தலம் சொல்லும் பலர்
2: ஆகி அவரா
0: பாட்டு
2: மாத்திட்டாருமா?
1: அதான்
4: ஜானகி
1: பாடிய பாடல். வீரமரம்
0: ராஜா படத்துல உள்ள பாட்டா கண்ணன் நான் உங்க வாட்ஸ்அப்
1: பாக்குறேங்க
0: எனக்கு உடம்பு முடியும் இல்ல கண்ணன் நான் உங்க வாட்ஸ்அப் பாக்குறேன்
1: சத்தத்தையே காரணம் பார்த்தா அம்மா மீரா நான் சத்தத்தை காரணம்னா கூகுள் பாத்துட்டு இருக்கேன்
0: கூகுள் இல்ல என்ன கண்ணு ஐயோ ஐயா அதுதான்
1: கூகுள்
0: அதுதான் நான்
1: கண்டுபிடிக்கல
0: என்னங்க நீங்க திரும்ப
1: கண்டுபிடிக்கல
0: என்னங்க சொல்லுங்க
1: பெண்ணிவாரம் தாங்கும் அந்த இரவு ஒரு விதி சொல்லுமா என்ன சேர்ந்தவே
0: ஐயோ
2: நண்பர்கள்
0: நண்பன் தானும் செல்லாம
1: என்ன இது
0: நீ பாதி நான் பாதி
3: அண்ணன்
0: வந்திருக்கு அதையே மறந்துட்டு நான் பாட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கேன் உங்கட அண்ணனா
3: பாவி மக்கா என்ன கொலையில தொட்டிக்கு போயிருக்கேன்
0: ஐயோ இல்ல நாங்க நிகழ்ச்சி முடிக்க போறோம் நிகழ்ச்சி முடிக்க போறோம் சரி கண்ணன் சொல்லுங்க
1: கண்ணன்
0: ஒரு நிமிஷம் நீங்க சொல்ல முடியாது ஒரு நிமிஷம் நான் ஆனந்தன் உங்களோட பாட்ட சொல்லுங்க
1: என்னுடைய பாட்டா மேடம் அது கனிகட்ராஜில இருந்து சந்தன காட்டி அந்த பாட்டு போட்டுங்க நல்லா இருக்கும்
0: சந்தன காட்டி
1: அந்த பாட்டு பாட சொல்ல அந்த பாட்டை போட சொன்னாங்க
2: என்ன
0: பாடம் இல்ல கொஞ்சம் பாருங்க இல்ல அது அண்ணா பாட்டுங்க இவர் முழுசா உங்களோட பாட்டு ஒளிபரப்பு யாச்சு ஆனந்த் கேட்டீங்க தானே இப்போ அண்ணா விரும்பிட்டா பாட்டு நாங்க கேட்ட மாதிரியா சரி அந்த பாட்டு சரி அந்த பாட்டை சொல்லுங்க அந்த பாட்ட
1: அந்த பாட்டு அதிகாரம்
0: கண்ணன் கண்ணன் கண்ணன் இந்த பாட்டு நான் முதல் சொன்ன உங்க காது கேட்கல எல்லார்ட்ட காதுக்கும்
1: கேட்டு
0: நான் ஒரு தடவை கேட்கறேன் பாருங்க நான் சொன்னது உங்களுக்கு கேட்டதில்ல மீனா குட்டி கொண்டு நீங்க பாருங்க நீங்க எப்படி வரி குடுக்கறீங்க எங்களையே நான் சுத்தி அடிச்சேன். இப்ப பாருங்க
1: நான் என்ன
0: கொடுத்தேன்
1: பெண்கள் வந்து என்னை தீண்டினா இந்த திங்க பெண்கள் வந்து தீண்டினா இந்த தலை என்ன தர சொல்லணுமா பெண்மை பாடம் தாங்கமா அந்த ஒரு இதை விட சொல்லணும் பாட்டா போடணும் நடந்து
5: அப்படியே அந்த பாட்டா காக ரோஜா பாட்டா தெரிஞ்சு பாப்போம்
0: நீங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்களா வீட்டுல
1: என்ன
0: இவ்வளவு நீங்க இவ்வளவு உன்னிப்பா கூட கட்டி பாடி சொல்றீங்க எங்களை எல்லாம் தலையை சுத்துறீங்க அது கேட்காத அவங்களுக்கு எங்களை தலையெல்லாம் அது சரி மற்றது இன்னும் உண்டு நீங்க பாருங்க இப்ப நான் அந்த இந்த பாட்டை சொன்னேன் என்றதுக்கு ஆனந்தன் சாட்சி அண்ணா சாட்சி ஷியாமலா சாட்சி ஃபாரூக் சாட்சி நீங்க போகலாம் தெரியுமா உங்களுக்கு எடுத்து அதுல இருக்க தண்ணி நான் சொல்லி போட்டு நீ ஓடலாம் நீங்க அது என்ன அது அது அது சரியா வராது எண்ணிக்கைக்கு போகலாம் சரியா
1: நீங்க 16 சேலம் 3 பாரிக்கு 4 ஆண்டு 6 அண்ணா 6 அவரும் சரியா
0: நீங்க வரையா கேளுங்க
1: கண்டுபிடிச்சுக்குள்ள புள்ளி உங்களுக்கு
0: அதுக்குதான் ரெண்டு புள்ளி
1: அந்த புள்ளி
0: வராது இந்த வராது இது ஒரு புள்ளி கேட்டுங்க கண்ணன் ஒரு புள்ளி ஷியாம்லாம 4 புள்ளி ஞான 4 புள்ளி ஃபாரூக் 4 புள்ளி ஆனந்தன் 4 புள்ளி குட்டி மீரா 5 புள்ளி அப்படி இல்ல எல்லாரும் பாஸ் இதுல ஆனந்தன் பாஸ் பாரத் பாஸ் ஞான சரவணா பாஸ் ஷியாமலா பாஸ்
1: இல்ல ஆனந்த கூட வந்த மாதிரி தெரியுது
0: ஆனந்தன் உங்களை விட கூட இல்லையா ரெண்டு பேரும் தமிழ் காண்பிக்கிறேன்
6: சமனாத்தான்
7: நீங்க ரெண்டு பேரும் சமனாத்தான் நிக்கிறீங்க. உண்மையான உண்மையானது வந்து ஆனந்தன் ரெண்டு, ஞானசேகரம் அண்ணா ரெண்டு, கண்ணன் உண்டு, மற்றது ஃபாரூக் நாலு, ஷியாம்லா நாலு, மீரா குட்டி மட்டும் பத்து. உண்மையானதுல
8: மீரா குட்டி அம்மாவுக்கு வாழ்த்துக்கள்.
7: இதுவரை
8: நாங்கள் கேட்டு ரசித்தது கவர்மம் நேரலை நிகழ்ச்சியில் பல்சலை நிகழ்ச்சிகளும் புதைய நிகழ்ச்சியும் கண்டுபிடித்துள்ளும் நிகழ்ச்சியும் கேட்டு வசித்தீர்கள். என்னுடன் இந்திய நிகழ்ச்சியை சிறப்பித்த அபிமான இந்து அறிவிப்பாளர் கண்ணன் மற்றும் மதிப்புக்குரிய அம்மா மீரா அவர்கள், என்னுடைய கவனித்துக் கொண்டிருக்கிற அப்பா சந்தித்தவர் அண்ணன் ஞானசேகரன், அக்கா ஷியாமலா, அண்ணன் முதல்வர் ஆனந்தன், மற்றும் உலகம் கேட்டு கொண்டிருக்கிற அனைத்து அன்பு இந்துக்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி உங்களிடம் விடைபெறுவது சவுதி அரபியிலிருந்து ஃபாரூக். நன்றி, வணக்கம்.
7: நீங்க இப்ப சொல்லும் போது ஃபாரூக் இடையில இடுப்புகளை யாரோ கிள்ளுங்க மாதிரி ஒரு தலைங்கிறீங்க.
6: தகவலையும்
7: போட்டாருங்க. இன்னும் யாரோ இடுப்புக்கு கிள்ளி இருக்காங்க. யாரும் ஐயோ, அவர் சொல்ல முடியல. நீங்க அவர் சொல்றாரு யார்ட்டிய போயிட யாரு
8: வடலூர் ஆனந்தம்மா.
7: ஆனந்தம் இல்ல எங்க
8: போய் எங்க போய் கிள்ளீங்க? அவரை வச்சு
7: அடுத்து
8: ஷியாமலாக்கா.
7: இல்ல இப்ப நான் கிள்ளினா பாரு கூட இடுப்ப நான் இருக்கு கிள்ளினா என்னையா நீ பிள்ளையா சொல்றான்னு கிள்ளா அப்பா என்ன ஏன்றாக்கா உனக்கு ஒரு கிள்ளு போட்டாலும் நீ சரியா சொல்லுவான்னு சொல்லலாம். சரியா
8: ஆனந்தம் பேருக்கு நீங்க மாத்த சொல்றாங்க.
7: மத்தவங்க எல்லாம் இடுப்ப கிள்ளாம சொல்லுவாங்க பயத்துல. சரி, அடுத்தது ஷியாமலா அம்மா சொல்லுங்க.
8: வீட்டு போட்டு சொல்லாம வீட்டை எடுத்துட்டு சொல்லுங்க.
6: இதுவரை கடமை முயற்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை புரிய வைக்கிறது இஞ்சி குதி ஷியாமலா பிரபா.
7: ஷியாமலா பாருங்க, ஷியாமலாக்கு இடுப்ப யாருமே
8: யாருமே கிட்டே வர பிள்ளை ஒருத்த பேரு சொல்லாம அதனால சுத்தி வந்து மாம்பழம் வாங்கிட்டு
7: போயிட்டாங்க. ஆனந்தம் சொல்லுங்க. அது இடுப்ப கிள்ளி போட்டிருக்கீங்க பாப்பா, நீங்க எப்படி சொல்றீங்க?
8: கிள்ளாம சொல்றா இல்ல கிள்ளிட்டு சொல்றா?
6: மகாராஜா வந்து மொட்டை மாடியில நின்னுக்கிறாரு. பின்னாடி போய் அவர் என்ன செஞ்சிருக்கிறாருனாக்கா காவலையில போய் மகாராஜா இடுப்ப கிள்ளிட்டாரு. உடனே மகாராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. என்னுடைய இடுப்பு கிள்ளிட்டியா அப்படின்னு கோபம் வந்துருச்சு. மன்னிச்சிடும் மகாராஜா, நான் மகாராணின்னு கிள்ளிட்ட அப்படின்னு சொன்னாங்க.
8: Ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha ha
1: மகாராணி
7: தமிழ்நாட்டுக்கு இருக்கிற போயெல்லாம் சவுதி அரேபியா. அங்க இடு பகுதியா எந்த தந்ததுன்னு தெரியுமா ஆனந்த்? உங்களுக்கு தெரியாம சொல்லிட்டீங்க நீங்க.
8: பக்கத்து ரூம்ல இருந்து எனக்கு தண்டனை வரப்போகுது. பக்கத்துல எல்லாம் மூணு
7: நன்றி
9: எல்லா அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும்
7: சொல்லிக்கிறேன். அண்ணா சொல்லுங்க அண்ணா, இடுப்ப உங்க இடுப்ப பெட்ஷீட்டை சுத்தி கட்டிக்கொண்டு மூடி கட்டி வைக்கணும்.
10: காலமும் நேரலை பல்சோய் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பித்த அண்டும் மீண்டும் செல்வகுமார் கண்ணன் அவர்களுக்கும், இஞ்சிகிடி சேமலா அவர்களுக்கும், சவுதி அரேபியா பிளைட்டில் இருந்து வந்து வந்து திரும்பி போய் கொண்டிருக்கும் தம்பி பாருக் அவர்களுக்கும், வளரல் ஆனந்தன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை எதிர்களை தொகுத்து உற்சாகப்படுத்தி எங்களை ஊக்கப்படுத்தி எங்கள் கவலைகளை மறக்க வைத்த இயக்குநர் மீராமா அவர்களுக்கும், அதை கவனித்துக் கொண்டிருந்த அப்பா சுந்தரி செல்வன் அவர்களுக்கும், ஆரம்பத்திலிருந்து நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டு கேட்டுக் கொண்டிருந்து விடைபெற்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் கூறி விடைபெறுவது தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுகா நாச்சியார் கோவில் ஞானசேகரன்.
7: அண்ணா வேற ஏதாவது இருக்கா?
10: பின்போடு சொல்லிட்டு இருக்காங்க, அப்பதான் கேட்க மாட்டீங்க. கடம்பத்தில் ஜாலியா பேசிட்டு டோர் நம்பர் சொல்லல, தெரு நம்பர் சொல்லல, பின்போடு சொல்லல,
8: சொல்லல
7: கண்ணனை பாப்போம். ஐயோ கடவுளே, உங்கள்ட்ட தப்பிட்டான், இனி பெரிய இடத்துக்கு போறான். சொல்லுங்க கண்ணன்.
8: இதுவரை கேட்டு ரசித்தது கதம்பம் நேரலை நிகழ்வில் கலகலப்பான நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியை வெளிப்படுத்தி நிறுத்திய மீராமா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டும், மற்றும் சிந்தன செல்வன் ஐயா அவர்களுக்கும் அப்பா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, மேலும் என்னுடன் பணியாற்றிய ஞானசேகரன் அண்ணன் அவர்களுக்கும், சேமலக்கா அவர்களுக்கும், ஃபாருக் அவர்களுக்கும், விடுப்பை கெல்லிய ஆனந்த் அவர்களுக்கும், மற்றும் நண்பர் புதுக்கோட்டை செல்வகுமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபட்டுக் கொள்வது என்றும் அன்புடன் உங்கள் எம் ஆர் கண்ணன், 32A கட்டுப்பாளையம், சுக்காலையூர், கரூர், சுக்கோயில் போஸ்ட், கரூர் தாலுகா, திருச்சி ஜில்லா, மதுரை மாகாணம், கோயம்புத்தூர் மாநிலம், தமிழ்நாடு மாநிலம், இந்தியா, ஆசிய கண்டம், உலகம்.
7: ஒன்று சொல்லாம கேட்டீங்க, நல்ல உண்மையா சந்தோஷம். உண்மையிலேயே இன்று இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும், கேட்டு ரசித்த உறவுகளுக்கும், இணைந்தும் இணைய முடியாமல் இருந்த அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சி என்றால் அது விட சொல்றீங்களோ இல்லையோ இணைந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு ஏதோ ஒன்ற வந்து பேசிவிட்டு இணைந்து சிறப்பிச்சு போகலாம் என்று சொல்லிக்கொண்டு என்னோடு இறுதி வரை இருந்த ஆனந்த், மற்றது எங்களுடைய அண்ணா ஞானசேகரம் அண்ணா, ஷாம்லம்மா, அடுத்தது ஃபாரூக், எங்களுடைய கண்ணன், இவர்கள் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுதும் நல்ல பொழுதாக அமைய என் கண்ணினை வேண்டிக் கொண்டு இனி வருகிற சந்தர்ப்பம் நினைக்கிற வெள்ளிக்கிழமை உங்களை சந்திப்பேன் என்று சொல்லிக்கொண்டு காற்றிலிருந்து விடப்பட்டுக் கொண்டு போகிறேன். நன்றி கண்ணன், நன்றி ஃபாரூக், நன்றி ஷியாமலாமா, நன்றி அண்ணா,
10: நன்றி.
7: ஆனந்தின் விருப்பமாக அந்த பாட்டு வருது சந்தன காட்டு. எல்லோருக்குமாக நன்றி நன்றி
10: நன்றி
7: நன்றி வணக்கம். நல்லது அன்பு உறவுகளை இந்த பாடலை கேட்டவண்ணம் நீங்க அடுத்த நிகழ்வுகளை மறு ஒழுகற்புகளை கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். இது உங்கள் மீரா. நேரம் சரியாக 3:48, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 1:19.

வணக்கம். மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு முதல் வணக்கத்தை கூறி இவர்களை எல்லாம் அறிய வைத்த அன்பு தமிழை தெரிய வைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி அவரை எங்கள் காற்றலையில் அமர்த்தி இந்த கதம்ப நிகழ்வுக்கு வாருங்கள் முன்றியால் தமிழ் வானொலிக்கு வரும் அன்பு உறவுகளோடு என்னை இணைத்து வல்லமை தாருங்கள் என்று கேட்டு மகிழ்ந்து உலகளாக இருக்கின்ற என் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே வாருங்கள் கதம்பத்திற்கு என்று நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்ற செய்தியோடு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு 6 4 7 8 7 4 6 4 1 5 இலக்கத்தோடு இணைவோம் என்று கூறும் மோன்றியல் தமிழ் வானொலியின் 2026 ஆண்டின் 3வது மாதத்தின் இறுதி நாள் 3வது மாதத்தை இனிதாக கழித்திருக்கின்றோம் என்ற மகிழ்வோடு 31வது நாள் செவ்வாய்க்கிழமையில் சந்திக்கின்றோம் என்பது உறவுகளே கதம்பத்திற்கு. நேற்றைய தினம் இடையூறுகள் பல ஏற்பட்டு இணையத்தில் தடங்கல்கள் ஏற்பட்டு இருவழி போக்காக எங்களுடைய வெளியேறும் தொகுதி பாடல்களோடு பாடலாக கலந்து கொண்டு வந்து சீரழித்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். நேற்றைய நிகழ்ச்சி இறுதியிலே மகிழ்வோடு முடிக்க முடியவில்லை. இதை தெரிந்து கொண்ட நீங்கள் எனக்கு துல்லியமாக தெரிய தந்து அதை சீர்படுத்த வைத்தமைக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் இன்றைய காலநிலை சாதாரணமாக இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். இருப்பினும் அவர் பூச்சியத்தை நோக்கி செல்ல போன்றாரோ என்று எண்ணக்கூடிய வகையில் இருக்கின்றார். அப்படியும் இப்படியுமாக இப்பொழுது ஒரு பாகையில் தான் இருக்கின்றோம். என்னடா இது, நேற்றைய தினம் அப்படி இன்று இப்படி, இதுதான் கனடாவினுடைய காலநிலை. கனடா இப்படித்தான் என்பதை நாளாந்தம் உங்களோடு பேசும் வகையிலே நான் கூறிக்கொள்கிறேன். ஆனால் இன்று மழை வீழ்ச்சிக்கு சான்றுகள் இருக்கின்றது என்றும், ஆனால் இரவு நேரம் இலேசான மழை தூறல் இருந்தது, பகல் இப்பொழுது மழையைத்தான் நாங்கள் எதிர்பார்ப்பது போன்ற காலநிலையின் சூழல் காணப்படுகின்றது. சூரியனுடைய ஒளி அவர் 6:41 கரம் விரித்து மகள வந்தவரை காணவில்லை. ஆனால் இங்கே பதிவிலே இருக்கின்றது இன்று சூரிய உதயம் 6:41, சூரிய அஸ்தமனம் 7:25 மாலை என்று கூறப்படுகின்றது. ஆனால் இந்த நேரத்தை நாங்கள் எப்படி கணித்துக் கொள்வது, பகலவனின் ஒளியை கண்டு என்பது சாத்தியமில்லை. ஏனென்றால் ஒரே மூடி இருக்கின்றது, வானம் மூடப்பட்டது போன்று இங்கே இருள் சூழும் ஒரு நிலை இருக்கின்றது. பெருமழை பொழியலாம் என்று எதிர்பார்க்கணும். பெருமழை பொழிந்தால் பனியின் தாக்கங்கள் எல்லாம் பறந்துவிடும். உங்களுக்கு எப்படி இருக்கின்றது காலநிலை? இது இரவு பகலாக இணைந்திருக்கும் ஒரு நேரம் உங்களுக்கும் எங்களுக்கும். நாங்கள் பகல் வேளை இப்பொழுது நேரம் சரியாக 11:36 ஆகிவிட்டது. நான் ஆரம்பித்து பேசிக்கொண்டிருக்கேன், 36 11 மணியுடன் சேர்ந்து இன்னும 24 நாங்கள் நண்பகலை தொட்டு விடுவோம். ஆனால் நீங்கள் என்று கூறும் பொழுது பாரத நாட்டின் தென்னகத்திலும் ஈழமணித்திரு நாட்டிலும் இரவு நேரம் 9:07 என்று காட்டுகின்றது. நீங்கள் இரவிலும் நாங்கள் பகலிலும் இருக்கின்றோம். இரவும் பகலும் மாறி மாறி வருவதுதானே. இரவும் எங்களுக்குத்தான், பகலும் எங்களுக்குத்தான். மாறி வரும் இந்த காலநிலை உள்ள உலகத்திலே மாறாத ஒன்றாக பூமியும் வானமும் இருக்கின்றதே, அதில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பூமி சுழன்று கொண்டிருக்கின்றதால் தான் இந்த காலங்கள் வித்தியாசங்கள் தெரிகின்றது. ஆனால் சூரியன் சூரியனாகவும் பூமி பூமியாகவும் தானே இருக்கின்றது. சூரியனை யாரும் தொட்டு பார்க்கவோ அதை மாற்றிக்கொள்ளவோ முடியாது. ஆனால் பூமியை தந்த பூமியை சரிவர நாங்கள் உபயோகிக்கின்றோம் என்றால் இல்லை, எங்கள் எண்ணத்துக்கு ஏற்றவாறு இந்த பூமியை அதனுடைய தரை தோற்றத்தை அதனுடைய பசுமைகளை அங்குள்ள செல்வங்களை எல்லாம் அழிக்கின்றோம் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் அழித்து விட்டால் அழகுபடுத்துகின்றோம். அந்த அழகுபடுத்தும் பொழுது வெளியே அழகு அழகாகத்தான் இருக்கின்றது, அந்த மனத்தின் உள்ளே எப்படி இருக்கின்றது, அழுக்காக இருக்கின்றது. அழுக்காறு படைத்தவர்களாகத்தான் இந்த மனிதன் இந்த ஆறறிவை கொண்டு வந்ததால் நடமாடுகின்றான். பிறந்தபோது இருந்தபோது இல்லை, மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது என்று கூறியிருக்கின்றார்கள் பாடல்களில். அன்னையின் வயிற்றில் இருக்கும்போது ஒரு விதமான குணம், அன்னை வயிற்றை விட்டு வெளியே வந்து இந்த பூவுலகை கண்டவுடன் இன்னும் ஒரு குணம்,
அதை அறிந்து அறிந்து அறிவியல் வளர்ச்சியோடு வளர்ந்து வளர்ந்து வரும் வேளையில் எண்ணங்கள் எல்லாம் எப்படி எப்படியெல்லாம் மாறி போகின்றது. மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. சரி, இனிமையான பாடல் தான் அந்த பாடல். அதில் உள்ள வரிகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம். அதன்படி நாங்கள் பின்பற்றுகிறோமா நடக்கிறோமா என்று அடுத்தவரை பார்த்து கேட்காமல் எங்களையே நாங்கள் பார்த்து கேட்டுக்கொள்ளலாம். நான் அப்படி செய்தேனா, நான் அப்படி நடக்கின்றேனா, அப்படி நடக்க வேண்டுமா என்றெல்லாம் எங்களை நாங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டால் மனிதன் என்றால் என்ன, மனிதம் என்றால் என்ன என்பது புரியும் என்று எண்ணுகின்றேன். அன்பு உறவுகளே, நான் பேசுவது உங்களுக்கு துல்லியமாக கேட்கின்றது என்று எண்ணுகின்றேன். நேற்றைய தினம் போல் இன்று இரட்டிப்பான குரல் வருவதோ தெரியவில்லை. நான் சீர்படுத்தப்பட்டிருக்கின்றது. வழமை போல ஜெகபிரசாதிக் அவர்கள் அழகான மலர் வரைந்து கதம்பம் வழங்கும் சொல்லோடு பாடல் நிகழ்வென்று எழுதிவிட்டார். அதை கிருஷ்ணன் அவர்களும் வழிமொழிந்து வரவேற்றிருக்கின்றார். இருவருக்கும் நன்றியும் கூறிக்கொண்டு, இணைந்திருக்கும் ஏனைய உறவுகளுக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் நுழையலாம் என்று எண்ணுகிறேன். இன்றைய நிகழ்ச்சியாக நாங்கள் கேட்க இருப்பது சொல்லோடு பாடல். சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு உங்களை அழைத்த வேளையிலே நாங்கள் அதற்குரிய இசையை கண்டு தெரிந்து கொள்வோம். இப்பொழுது உங்களுக்கு என்னுடைய ஒலை இப்பொழுது எப்படி தெரிகின்றது என்பதை கூறினால் நலமாக இருக்கும். இப்பொழுது என்னுடைய இசை உங்களுக்கு இரண்டு ஒலி வருகின்றதா, வேறு பாடல்கள் வருகின்றதா தெரியவில்லை. நீங்கள் எழுதும்போது அப்படி இருந்தால் எழுதி இருப்பீர்கள். இங்கே எங்களுக்கு மஞ்சள் கடதாசி தரக்கூடிய அறிவித்தல் தரக்கூடிய அன்பு உறவுகள் இருக்கின்றீர்கள். ஆதலால் அப்படி இருக்காது என்று எண்ணுகிறேன். சரி, எப்படி என்றால் இன்றைய நிகழ்ச்சி என்னவாக இருக்கலாம் என்றால், அது எதுவாக இருக்கும், வளமையாக வருகின்ற பாடலோடு இன்று ஒலிக்க இருக்கின்றது அந்த இசையை தர இருக்கின்றது. இதோ அந்த இசை.

ஆம், பாடல் நின்றுவிட்டது. நில்லாயோ வாயன் நேரில் வந்து என்று கேட்டவுடன் இந்த பாடல் நின்றுவிட்டது. என்ன நடந்த எங்களுடைய வலைத்தளத்தில் மீண்டும் சதி நடைபெறுகின்றது போல் தெரிகின்றது. கேட்போம் மீண்டும். இல்லை, அந்த பாடல் ஒலிக்கவில்லை. என்ன காரணம்? இங்கே சில சமயத்தில் இப்படி ஏற்படுவது வழக்கம்தான், ஆனால் இன்றும் அப்படி ஏற்படுகின்றதே என்று எண்ணும்போது வருத்தமாக இருக்கின்றது. இல்லை, பாடல் பாடவில்லையே, என்ன காரணம்? அதற்கு காரணம் ஒன்று உண்டு. சரி, அதை சீர்படுத்தப்படும். நீங்கள் பேசுங்கள், காற்றலைக்கு வாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று கூறும் வேளையிலே, இப்பொழுது யார் வர இருக்கின்றீர்கள் முதல் உறவாக என்று சொல்லோடு பாடலை நாங்கள் இங்கு விட்டு விட்டு கேட்கிறது ஐயா என்று அன்பு கிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிறார். ஆம், அது உண்மைதான், கேட்டுத்தான் கேட்கின்றது. ஏன் என்று புரியவில்லை. என்ன நடந்தது?

இப்பொழுது கேட்கும் என்று எண்ணுகின்றேன். கேட்போம் அந்த சொல்லோடு பாடல் நிகழ்வின் இசையை ஒரு தடவை என்று எண்ணும் வேளையிலே இதோ ஒலிக்கின்றது.

ஆம், இப்பொழுது சரியாக வருகின்றது எண்ணுகின்றேன். கிருஷ்ணா, உங்களுடைய பதிலை தாருங்கள். கேட்கின்றதா, புரிகின்றதா என்பதை தாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி, இன்று சொல்லோடு பாடல் என்று தெரிந்து கொள்கின்றோம். அன்பு உறவுகள், என்ன சொல்லோடு நாங்கள் வரப்போகின்றோம்? வாருங்கள், இணைந்தவுடன் நான் உங்களுக்கு அதை ஆரம்பித்து வைப்பது எப்படி, என்ன பாடலை கேட்க வேண்டும் என்று கூறுகிறேன். யார் வரப்போகின்றீர்கள்? 647-8746-4145 என்ற இலக்கத்துக்கு வாருங்கள். எங்கள் காலநிலை இன்று மந்தமாக இருக்கும் வேளையிலே புதிதாக குடிபரமாக இருக்கின்ற அந்த பறவைகளை காணவில்லை. அவர்கள் இன்னும் எங்களிடம் வந்து மேலோட்டம் பார்த்துவிட்டு சென்றார்களோ தெரியவில்லை, எங்கோ தற்காலிகமாக தங்கியிருக்கின்றார்களோ தெரியவில்லை. இன்னும் எங்களுடைய கலையகத்தை வெளியே வந்து அந்த தங்களுடைய இடத்திற்கு அவை வந்து சேரவில்லை போல் தெரிகின்றது. நன்றாக கேட்கிறதாப்பா என்று அன்பு மகள் ஷியாமலா எழுதியிருக்கின்றீர்கள். அடுத்து கேட்கின்றது என்று நான் நினைக்கின்றேன், அது எங்களுடைய சோமஸ்கந்தனாக இருக்கலாம், அவரும் தந்திருக்கின்றார். நன்றி உங்களுக்கு குறிக்கொண்டு இப்பொழுது இணையுங்கள். 647-8746-4145 என்ற இலக்கத்துக்கு வாருங்கள். பேசுவோம், முதலில் பேசிக்கொண்டு சொல்லோடு பாடல் நிகழ்வை தொடர்ந்து நிகழ்த்துவோம். அன்பு உறவுகளையும்

0: நேற்றைய தினம் பாட்டு சவாரி 144 வந்து நீங்கள் கேட்ட பாடல்கள் கேட்கும் பொழுது ஒரு வேளையிலே இரண்டு பாடல்களை ஒரே நேரத்தில் கேட்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்றுதான் குறவனும் எப்பொழுதும் அப்படி கிடைப்பதில்லை. இருந்தால் இரண்டு செவியெல்லாம் இரண்டு செவியாலையும் ஒரு செவியில் ஒரு பாடலும் மற்ற செவியில் மற்ற பாடலையும் கேட்கக்கூடியதாக இறைவன் அமைத்திருந்தால் காரியவில்லை. இது இரண்டு செவியும் ஒரே வழியை தான் உள்வாங்கும். சரி என்று அது சரிப்படுத்தி விட்டது. ஆனால் அந்த ஏழு பேருடைய பாடல்களும் நேற்றைய தினம் நேரத்துக்கு முன்பே நான் அந்த பாடலை தந்துவிட்டேன். இனிதாக இனிமையாக கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்பொழுது அன்பு மகள் வந்துவிட்டார் ஷியாமலா அவைகளை இப்போ வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே ஷியாமலா வணக்கம் வணக்கம் மகளே வணக்கம் அம்மா எப்படி இருக்கின்றீர்கள்
1: நல்லா இருக்கா
0: முதல் நேயராக அன்பு மகள் ஷியாமலா வந்ததை கேட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். வானொலி துல்லியமாக இருக்கின்றது. இப்பொழுது இடையிடையே சில கணனி தடையை கேட்கின்றது. நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள் நன்றி அம்மா. நேற்றைய தினம் உங்கள் பாடலை கேட்டீர்களா? ஏனென்றால் ஒலிபரப்பு நிகழ்ச்சி வேளையிலே அந்த பாடலை கேட்க முடியவில்லை. இல்ல இரண்டு பாடல்களாக இப்பொழுது சீராக இருக்கின்றது. அது நேற்றைய நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சி முடிந்த பின்பு நேயர் நேரம் விடுமுறை விருப்பம் அந்த சர்வதேச நேயர்
1: கேட்டப்பா இன்னைக்கு அம்மா அழைக்காது அந்த அம்மா என்று ஐயோ சாரிப்பா.
0: இல்ல இல்லை நேற்றைய தினம் மகளே
1: தெய்வம் அந்த பாட்டு சத்தமே இல்லப்பா.
0: அது நான்
1: நினைக்கிறேன் சத்தமே இல்லாத எழுதல
0: அந்த பாடல் உங்களுக்கு கேட்கவில்லையா? சரியாக
1: கேட்கவே இல்லப்பா சுத்தமா கேட்கவே இல்லை சுத்த ரொம்ப ரொம்ப சத்தமா வச்சுதான் கேட்டா அப்ப கூட கேட்கவே இல்லை ரொம்ப கரக்கரன்னு கேட்டுச்சு.
0: மற்ற பாடல்கள் நன்றாக கேட்க மற்ற பாடல்கள் நன்றாக கேட்டதா
1: கேட்டுச்சுப்பா மற்ற பாடலாம் கேட்டேன்
0: அப்படியா? ஆனால் இங்கே நன்றாகத்தான் பார்க்கிறேன் நான் சரி பார்க்கிறேன் மகளே சரி பார்க்கிறேன்
1: பரவாயில்ல
0: சிறப்பு. இன்று நாங்கள்
1: இது தெரியலப்பா எனக்கு நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன்
0: பாடல் மகளே. நீங்கள் நீண்ட காலம் இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை பங்கு பெற்றவில்லை ஆனால் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். முன்பு வந்ததான் சொல்லோடு பாடலன்னா இதுக்கு முன்பு ஒரு சொல்லு கொடுப்பேன் அந்த சொல்லிலே ஒரு ஐந்து பாடல் கூறுங்கள் என்றெல்லாம் கேட்டு அது மாற்றி அமைக்க அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது மகளே. முழுவதையும் கூறுகிறேன் சொல் நாங்கள் பேசும்போது அதிலே ஒரு முக்கியமான ஒரு சொல்லை எடுத்து அதில் ஒரு பாடல் தாருங்கள் என்று கேட்பேன். அல்லது இன்று வேறு மாதிரி வந்திருக்கின்றது. இன்று கொண்டு வருவது இப்போ உங்களோட சொல்லோடு பாடல் நிகழ்வில் முகம் என்று ஒரு பதம் இருக்கின்றது தெரியா? முகம் உயிர்கள் அத்தனைக்கும் முகம் இருக்கின்றது. அந்த முகம் என்ற பதத்துக்கு வேறு என்ன பதங்கள் இருக்கின்றது குறுங்கள் பார்ப்போம். முகம் என்ற சொல்லுக்கு வேறு என்ன பதம் இருக்கின்றது என்று கண்டுபிடிக்கிறீர்கள். முகம் கூறலாம் முகத்தை
1: முகத்தை
0: யோசிக்கிறதா வதனம் என்று கூறலாம் இல்லையா? வேறு எப்படி வேறு என்ன கூறலாம்? மதிமுகம் மதி என்று கூறுவது இல்லையா? முகம் அது மதியாகும் மதி என்று சொல்லலாம். மதி வதனம் வேறு என்ன சொல்லலாம்? முகம் என்று சொல்லலாம். சரி இந்த முகம் மதி வதனம் என்ற மூன்று சொல்லிலேயும் உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் உங்களுக்கு தெரிந்த பாடல் ஒன்றை
1: கேளுங்களேன்.
0: சிறப்பான ஒரு பாடல் நானும் அதை நினைத்தேன். ஆரம்ப காலத்தில் அந்த பாடலை எவ்வளவு அழகாக பாடியிருக்கின்றார். உங்களுக்கு விருப்பமா அந்த பாடல்?
1: ரொம்ப பிடிக்கும்பா.
0: சோ வதனமே சந்திர பிம்பமோ சந்தனை போன்ற குளிர்ந்த ஒளிவு சந்திர பிம்பமோ என்ற பாடல் நல்ல நல்ல பாடல். அந்த பாடலை என்று சொல்லோடு பாடலே நாங்கள் முகம் என்ற சொல்லை எடுத்தோம். முகம் என்ற சொல்லிலே வேறு என்ன பதங்கள் இருக்கு என்று பார்த்தோம். அதிலே வதனம் என்று வந்திருக்கு மதி என்று வந்திருக்கு வேறு என்ன வந்திருக்கலாம்? வேறு பல பல பதங்கள் அதிகமான பதங்கள் இருக்கின்றன. இனிமேல் வருபவர்களும் அதை கண்டுபிடித்தா இனிமேல் வருவதற்கு அதுதான் கிடைக்குமோ தெரியாது பார்ப்போம். உங்களுக்கு வதனமே சந்திர வதனமே சந்திர பிம்பமோ என்ற பாடலை உங்களுக்காக விருப்பமான பாடல் தானே இந்த பாடல் கேட்கக்கூடிய. நாங்கள் இந்த எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உபயோகிக்கின்ற பதங்களில் எந்த சொல் எடுத்தாலும் அந்த சொல்லிலே ஒரு பாடல் கிடைத்தே ஆகும். அது முதலிலும் கிடைக்கும் இடையிலேயும் வரும் இடையிலேயும் வரும். முகம் என்றது வாழ்த்துக்கள் சிறப்பாக இருந்தது. உங்களுடைய நண்பர் பாடல்களை எழுதி கொண்டிருக்கிறார் நேரடியாக எழுதுகிறார். நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையில் முதல் நேயராக வந்து இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்திருக்கீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி அம்மா, மீண்டும் சந்திப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே முகம் என்ற பல சொல்லை முதலில் கொண்டு வந்து முகத்துக்கு வேறு ஏதும் பொருள் இருக்கின்றதா என்று கேட்டு முகம் அல்லது பதனம் என்று உங்களுக்கு மதி என்ற இது வந்து வேறு என்ன வரும் என்று கூறுங்களேன். ஏதாவது தெரிந்தால் கூறுங்கள். அதைத்தான் கூற வேண்டும் என்றல்ல, இப்ப நீங்கள் இணையுங்கள். இணைந்தவுடன் பார்ப்போம், திறந்து பார்ப்போம் என்ன வேற போகின்றது என்று சொல்லி. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் சொல்லோடு பாடல் இன்றைய கதம்பத்திலே ஆரம்பித்திருக்கும் வேளையிலே ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் அன்பு மகள் ஷியாமலா. ஷியாமலா தனது விருப்பமாக முகம் என்ற பதத்திற்கு வதனம் என்ற பதமும் இருக்கின்றது தானே, வதனத்திலே ஒரு பாடல் தருகின்றேன் என்று அவர் இந்த பாடல் மிகவும் பழைய பாடல், சிறந்த ஒரு பாடல். ஆரம்ப காலத்திலே இந்த பாடலை கேட்டுவிட்டு இத்திருவர் மதிமயங்கி இருக்கின்றார்கள். அப்படியான ஒரு பாடல், வதனத்தை கண்டு மயங்காதவர்கள் யாரும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். சிறந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்வதற்கு முன்பு இப்பொழுது இசை ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. அந்த இசையை கேட்டு

அடுத்த உறவாக கிருஷ்ணன் அவர்களை நீங்கள் அழைத்தீர்கள். மீண்டும் உங்களை உங்களை இணைக்க முடியவில்லை, நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது பாடல் ஒலிக்க இருக்கும் முன்பு நீங்கள் வரலாம், அலையுங்கள். மீண்டும் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலவசமான அந்த தொடர்பு தொலைபேசி இலக்கத்தோடு உங்கள் கையிலே இருக்கும் கைபேசி உலகின் இந்த பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் இணையக்கூடிய வாய்ப்பு என்று அறிவியலே வந்த ஒரு வளர்ச்சி என்று தான் கூற வேண்டும். எங்கே வாருங்கள், இணையுங்கள் உங்கள் பாடலோடு.

0: What's your kid's way to discover?
1: சுட சுட உடனே அந்த பாடலை கொடுக்கலாம் என்று எண்ணுகிறேன். ஷியாமலா, நீங்கள் கேட்ட பாடல் சிவகவி என்று 1943 ஆண்டு வெள்ளி திரையில் ஒலித்த அற்புதமான ஒரு திரைப்படம், சிறந்த படம், சிறந்த கதை, சிறந்த நடிப்பு, வசனம் என்றெல்லாம் அதற்கு பல சிறப்பான விருதுகள் கிடைத்தது. பிரபல கலைஞர், தென்னகத்து திரைப்பட உலகில், தமிழ் திரைப்பட உலகில் வந்த நட்சத்திரங்களுக்குள் கலைஞர்களுக்கு முதல் முதலில் சூப்பர் ஸ்டார் என்ற விருதினை பெற்ற பிரபல நடிகர் பாகவதர், எம் கே தியாகராஜ பாகவதர் ஐயா அவர்கள் நாயகனாக நடித்த அந்த திரைப்படத்திலே அவரின் குரலே வந்த ஒரு பாடல் வதனமே சந்திர பிம்பமோ என்று பாடுகின்றது. அந்த பாடலின் வரிகள் உண்மையிலே உள்ளத்தை தொடும் வரிகள். சிறப்பான அம்சம் கொண்ட அந்த பாடலை இன்று முகம் என்ற பதத்தில் வேறு என்ன பதம் என்று கண்டுபிடித்த உடனே மகள் ஷியாமலா தந்தார் ஒரு பாடல். அற்புதமான இந்த காவியமான அழியாத ஒரு பாடல், எல்லோராலும் மதிக்கப்பட்டு விரும்பப்பட்ட சான்றுகள் வழங்கப்பட்ட ஒரு பாடல். அந்த பாடல் சிறப்பான பாடலை இப்பொழுது கேட்போமா?
2: காலத்துக்கும் கதையா இன்று நான் பாடுகிறேன்.

0: I'd put the money in.
1: We're building the future of nuclear energy right here in Ontario.
0: அற்புதமான இந்த பாடலை நாங்கள் கேட்கும் வேளையிலே கொடுத்து வைத்தவர்கள் தான் குரவன். இந்த பாடல் வந்த காலத்தில் நீங்கள் யாருமே பிறந்திருக்க மாட்டீர்கள். ஏன், நான் கூட பிறக்கவில்லை இந்த பாடல் வெளிவந்த வேளையிலே. தினகத்து திரைப்பட உலகம் 100 ஆண்டை கடந்து விட்டது என்பது உங்களுக்கு துல்லியமாக தெரியும். ஆரம்ப காலத்தில் வந்த இந்த பேசும் படங்கள் பேசிக்கொண்டுதான் சென்றது மக்களோடு. அவர் சொந்த குரலிலே பாடுவார்கள், சொந்த அபிநயங்களை கலை ரசனையோடு கூறுவார், கலா ரசனையோடு கூறுவார். அங்கு எந்த விதமான குறையும் கண்டுபிடிக்க முடியாது. திரையிலே அவர்கள் வந்து தோன்றிவிட்டால் ஒரு பதத்தை அவர் உபயோகிக்கும்போதே அந்த பதத்துக்குரிய அபிநயத்தை காட்டி விடுவார்கள். கை, கால், மூக்கு, முகம், கண், காது, செவி, வாய் அத்தனையும் அபிநயத்தோடு தான் இருக்கும். அதுதான் நடிப்பு. அந்த காலத்திலே வந்த சிறந்த நடிகர்கள் எல்லோரும் தெரிவு செய்யும் வேளையிலே சொந்த குரலில் பாட வேண்டும். திரைக்கேற்ற முக அமைப்பு இருக்க வேண்டும், உடல்வாக இருக்க வேண்டும். அந்த கதையிலே வருகின்ற எந்த பாத்திரமாக இருந்தாலும் அந்த பாத்திரத்துக்கு ஏற்றவராக இருக்க வேண்டும் என தேர்வுகள் வைத்தார்கள். ஆனால் இன்று அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 83 வருடங்களை தொட்டுவிட்ட இந்த பாடல் 83 வருடங்களை தொட்டுவிட்ட இந்த பாடல் முத்தமிழிலும் ஒரு தமிழான இசை தமிழை எப்படி எடுத்து காட்டுகின்றது எங்களுக்கு. அந்த முத்தமிழ் இன்று எங்கு சென்று விட்டது? இன்று 83 ஆண்டுகளுக்கு பின்பும் கேட்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த இந்த பாடலே பொருத்தப்பட்ட பதங்கள் அந்த எழுத்தாளர்கள் யார் என்பது எல்லாம் எங்களுக்கு துல்லியமாக காட்டுகின்றது. இந்த பாடலை பாபநாசம் சிவம் என்பவர் எழுதி அவரே இசை அமைத்தவர். பாபநாசம் சிவன் அவர்களுடைய கலை தொண்டு மிகவும் பாராட்டத்தக்கக்கூடியது. அப்படிப்பட்ட கலைஞர் முத்தமிழ் வித்தகர்கள் வீரர்களில் வரும். அதற்கு நான் மிகவும் மரியாதை கொடுக்கும் விரும்பும் அன்பு இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் ஐயா அவர்கள்தான் இசை கோர்த்திருக்கின்றார்கள். அந்த பாடலை எங்கு தியாகராஜ பாகவதர் ஐயாவின் மதுரக் குரலே கேட்டு மகிழ்ந்தோம். தியாகராஜ பாகவதர் என்றால் அவரை பின்தொடர்ந்து எத்தனை பேர் போய் செல்வார்கள், எத்தனை பேருக்கு வழிகாட்டியாக இருந்தவர். அற்புதமான ஒரு படம். இந்த பதனம் என்ற பதத்தை கொண்டு வந்த முகத்துக்கு வதனம் என்னும் ஒரு பதம் இருக்கின்றது. அந்த பதத்தை கண்டுபிடித்தவுடன் உடனே பாடல் கேட்ட அன்பு மகள் ஷியாமலா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஏனென்றால் இந்த விடயங்களை எங்களால் தெரிந்த வகையில், கூறக்கூடிய வகையில், புரியக்கூடிய வகையில் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று கிடைக்கின்றது. இதிலே இடையிலே ஒலி வரவில்லை என்று எழுதியிருக்கின்றீர்கள் ஷியாமலா அவர்களே. அப்படி நான் நினைக்கிறேன் உங்கள் தொலைபேசி வலைத்தளத்தில் ஏதாவது தடை இருக்கின்றதோ தெரியாது. என்றால் இங்கு எனக்கு தடை ஏற்பட்டதாக எதுவும் தெரியவில்லை மகளே. பாடல் முழுமையாக வந்தது என்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இடையிலே ஒளி வரவில்லை என்று கூறியிருக்கின்றீர்கள். பாருங்கள், சரிபார்ப்போம். நாங்களும் சரிபார்க்கணும். சரியான நேரம் 12 மணி நண்பகலை தொட்டு விட்டது. மொன்றியாலிலே, கனடாவிலே, எங்கள் கதையகத்து பகுதியிலே. கனடாவிலும் வேறு மாநிலத்தில் நேர வித்தியாசங்கள் உண்டு. உங்களுக்கு நேரம் இப்பொழுது சரியாக 9:30 காட்டுகின்றது. வந்துவிட்டார் அன்புடன் கிருஷ்ணன் அவர்கள், அவரிடம் கேட்போம். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம் கிருஷ்ணா, வணக்கம்.
2: வணக்கம்.
0: என்ன உங்கள் தொலைபேசி அப்படி செய்கின்றது? என்ன நடந்தது வலைத்தளத்துக்கு? அங்க நீங்கள் கிணற்றுக்குள்ளே இருந்து வணக்கம் கூறுவது போல எனக்கு கேட்கின்றது.

0: சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஒலி எனக்கு கிணற்றுக்குள்ளே இருந்து தாளம் போடுவது போல தளம் தளம் தான் கேட்கின்றது. நேரம் வளமையாக பேசுவது போன்று இல்லை. பார்ப்போம், இப்பொழுது கேட்கின்றது. இனிமேல் என்ன செய்கிறதோ தெரியவில்லை. பார்ப்போம். இப்பொழுது நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா ஐயா? மகிழ்வாக இருக்கின்றீர்கள். நன்றி நன்றி நன்றி. அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி? நான் ஷியாமலாவிடம் காலநிலை கேட்கவில்லை, இருப்பினும் நீங்கள் கூறுங்கள், கேட்போம்.
1: காலநிலை
0: வெப்பமாக இருக்கின்றால் என்னவென்றால், பாடல் சரியாக வந்ததப்பா, நீங்கள் பேசுவதுதான் தடையாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். காரணம் என்னவென்றால், ஒலி வாங்கி ஒரு இடத்திலே இருக்கும், அதையே பார்த்து கொண்டு பேச வேண்டும். சில சமயம் நான் தலையை திருப்புவதுண்டு, அந்த நேரத்திலே இசை குறைவாக, என்னுடைய ஓசை குறைவாக இருக்கலாம். சரி, இனிமேல் நான் துல்லியமாக நேராக பார்த்து பேசுகிறேன், கேட்கின்றதா? வாழ்த்துக்கள். சரி, அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? கூறுங்கள். வெப்பமாக இருக்கின்றது. மழைக்கு எந்த சான்றும் இல்லையா? மழை வார தோரணை இல்லை, வாய்ப்பில்லாமல் இருக்கிறதா? சரி. இந்த நேற்றைய தினம் உங்களுடைய பாடல்கள் சீராக வரவில்லை என்ற செய்தியை எங்களுக்கு தந்து சீர் செய்ய வைத்தமைக்கு நன்றியை
1: கூறுகின்றேன்.
0: அது கூறிவிட்டீர்கள், அது தெரிந்து கொண்டோம். அதை நாங்கள் சீர்படுத்தி உங்களுக்கு தருகின்றேன் என்று கூறி நேற்று நேரம் விடுமுறை பேசுகிறேன். பேச முடியாமந்தே நீங்கள் பேசினால், பேச்சுக்கு ஒருவர் பேசினால், அவர் முடிந்து வின்றி பேசினால்தான் எங்களுடைய தொடர்பு சிறப்பாக இருக்கும். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உடனே அதுக்கு பதில் கூறிக்கொண்டிருந்தால் நான் கூறுவது உங்களுக்கும், நீங்கள் கூறுவது எனக்கும், கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் தொல்லையாக இருக்கும். அதன்படி அந்த பாடல்களை மீண்டும் ஒலிபரப்பு செய்திருந்தேன். ஏழு பேருடைய வாடன் தனியாக தனித்துவமாக ஒரு நிகழ்வு தந்திருந்தேன், கேட்டீர்களா? சிறப்பு. அதனால் உங்களுக்கு தாகம் தீர்ந்திருக்கும் இல்லையா? அன்பு மன்னம் கனிந்த பின் அந்த பாடலை அதுக்கு தானே எதிர்பார்த்தீங்கள். நல்ல பாடல். அது என்ன நடந்ததென்றால், இந்த கணனிகள் வந்து மனிதருக்கு மேற்பார்வையாளர்கள் இருப்பார்கள். ஒரு தொழிலை புரியும் போது பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்கள் பிழைவிட்டால் நேரடியாக உடனே பிடித்து திருத்துவார்கள், அது எங்களுடைய வழக்கம். ஆனால் இந்த கணனிகள் இயந்திரங்கள், இந்த மின்சாரங்கள் நாங்கள் இயக்கிவிட்டால் அது தானாக இயங்கிக் கொண்டு போகும், ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டால் நின்றுவிடும். அதேபோன்று நேற்றைய தினம் வலைத்தளத்திலே நான் பாடல்களை தேடி எடுப்பதற்கு இரண்டு மூன்று கணினிகளினுடைய தொடர்புகள் இங்கே இருக்கின்றது. எடுக்கும் பொழுது மாறி தட்டுப்படுவதும் உண்டு, அதாவது வந்து விரல் எழுத்துக்களை மாறி அமர்த்திவிடும். அப்போ அந்த கணினி சொற்கள் தடுமாற்றமாக இயங்க துவங்கிவிடும். நேற்று நடைபெற்றது அதுதான். உங்களுக்கு பாடல் தேடி எடுக்கும் பொழுது எங்களுக்கு இந்த அந்த அழுத்துற ஆளிகள் இருக்கும், அந்த ஆளிகளை தொழுவதற்கே மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அப்படி தடுமாற்றங்கள் ஏற்படுவது உண்டு. நீங்களும் எங்கோ பேசுகிறேன் என்று எங்கோ அழுத்தும் போது எங்கோ போய்விடும் அழைப்பு இல்லையா? அப்படி நடைபெற்றிருக்கிறதா? அவருக்கு அழைக்கின்றேன் என்று நீங்கள் அழைப்பீர்கள், அது வேறு எங்காவது போகும். இதெல்லாம் கணினிகளில் பேர் அலை, அதனால் தானே அதுக்கு அலை என்று பெயர் வச்சிருக்கேன், அலைந்து கொண்டு இருக்கின்றது. அது நேற்று நடைபெற்று அதுதான் உடனே நாங்கள் சரி செய்து விட்டோம். மீண்டும் சிறு கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இரண்டு பாடல்கள் ஒலித்து கொண்டிருந்தன, நாங்கள் அவதானித்தோம். உடனடியாக சீர் செய்து அதை தந்து விட்டோம் என்ற மனம். நீங்கள் வந்து அதை கேட்டீர்கள் என்றவுடன் மேலும் சந்தோஷமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். சரி, உங்களுடைய பணி எப்படி செல்கின்றது இப்பொழுது?
1: அது நன்றாக செல்கிறது.
0: வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள்.
0: ஒரு பிரச்சனையும் இல்லை. வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். பிரச்சனை இல்லாத ஒரு பணியை நீங்கள் செய்து கொண்டு வாழ்க்கை பயணத்திலே பிரச்சனை இல்லை என்று எங்களோட நண்பர்கள் உறவினர்கள் கூறும் பொழுது, அதை கேட்கும் பொழுது அவ்வளவு ஆனந்தம். நல்லது. சரி, இன்று நாங்கள் உங்களோடு பேசும் பொழுது வதனமே சந்திர பிம்பமே பாடலை கேட்டீர்களா? எத்தனை தடவைகள் கேட்டிருப்பீர்கள் உங்களோட வாழ்க்கையிலே?
1: பலமுறை
0: நீங்கள் இசைத்தட்டுகளில் கேட்டாலும் உங்கள் மாமனார், அதாவது அன்பு அனந்தராமன் ஐயா பாடுவதை கேட்டிருக்கீர்களா? எவ்வளவு அற்புதமா பாடுவார் அவர் அந்த பாடலை. அவர்களுடைய காலத்து பாடல் ஐயா அந்த பாடல். அப்படி அந்த பாடல்களால் வளர்ந்த கலைஞர்கள் தான் உங்கள் மாமனார் போன்றவர்கள். இந்த அதாவது இந்த பாடல் இந்த திரைப்படம் இந்த இவைத்தை பார்த்து வளர்ந்தவர்கள் தான் உங்களுடைய பெரியோர். அவர்கள் எல்லாம் இன்றும் நிலைக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த ஊடகம்தான், திரைப்பட ஊடகம்தான். அன்று நாங்களும் நாடகங்களை செய்யும் பொழுது எங்களுடைய நோக்கம் எப்படி திரைப்படத்தில் தருகின்றார்களோ அதே போன்று செய்ய வேண்டும் என்று நாங்கள் வளர்ந்தோம், கற்றோம். சமுதாயத்திலே அப்படியே நேரடியாக ஊடகத்து சென்றது திரைப்பட துறை உலகம், திரைப்பட துறை உலகம், திரைப்பட உலகம். என்று சார் நல்லதோ ஒரு பாடல் நான் இந்த பாடலை கேட்கும் பொழுது மகளுக்கு நன்றி கூறும் இந்த பகுதியில் உங்களை நினைந்து கொண்டு இந்த பாடலை நீங்கள் நன்றாக ரசிக்கக்கூடியவர்கள். அந்த நேரம் அனந்தராமன் ஐயாவை நான் நினைத்தேன். ஒரு தடவை அவர் பாடியிருந்தார் வானொலியில், ரெண்டு மூன்று பாடல்கள் பாடியிருக்கிறது எங்களை ஞாபகம் இருக்க பதவியிலையும் இருக்கின்றது. சிறப்பு. அவர் வந்து பேசும் பொழுது சொல்லோடு பாடல் நிகழ்விலே முகம் என்ற பதத்துக்கு பிரதியாக இருக்கிற வேறு பதத்தை தந்தார். நான் இன்று உங்களை கேட்கின்றேன், வானம் என்றது உங்களுக்கு தெரியுமா? வானம் என்றால் என்ன? வானத்துக்கு வேற பெயர்கள் இல்லையா கிருஷ்ணா? அண்ணாந்து பார்ப்பது நாங்களே தானே,
1: வானத்தை
0: வேற என்னது பார்க்கலாம், அதை வேற எப்படி கூறலாம்? சரி, ஆகாய விமானம் என்று ஒன்று இருக்கு தெரியுமா? அப்ப ஆகாயம் என்றால்
1: என்ன?
0: ஆகாயம் வானம் எல்லாம் இல்லை என்று. இன்னும் ஒரு அழகான பாடல் நீங்கள் விரும்பி கேட்கும் பாடல், ஜெகபர் சாதிக் அவர்கள் விரும்பி கேட்கும் பாடல், இன்னொரு பாடல் இருக்கிறதே, விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் அப்படி ஒரு பாடல் இருக்கிறது அல்லவா? அப்ப விண் என்றால் என்ன? விண் என்றால் என்ன? மற்றவர்களை மடக்கி என் தலையின் பின்னால் கொண்டு என் புடரியிலே ரெண்டு தட்டுப்படி தாட்டினால் உடனே பாடல்கள் அப்படிதான் மறந்து விட்டா என்ன செய்வோம்? அல்ல நெத்தியிலே தட்டுவோம், அட மறந்து விட்டோம் என்று எங்கள் உடலை உற்சாகப்படுத்தி விடுவோம். ஆகாயம், விண், வானம், வேற என்ன கூறலாம்? மேகம், மேகம் எல்லாம் அதுக்குள்ளே தான் அடங்குகிறது. இப்படி எத்தனை இந்த பதங்களில் எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன இல்லையா? அப்ப நாங்கள் வானம் என்பதற்கு ஆகாயம், விண், வேறு என்ன? வானம், வானம் மீதில் நீந்தியோடும் அப்படியெல்லாம் பாடல் இருக்கின்றது இல்லையா? அப்ப நீங்கள் சொன்னீர்கள் வானத்துக்கு வேறு என்ன ஐயான்னு சிந்திக்கிறீர்கள், சிந்திக்க வேண்டும். எத்தனை பதங்கள் எங்கள் தமிழுக்குள்ள இருக்கின்றது. சரி, இந்த வானம் என்ற பதத்தை விட முகம் என்றதுக்கு வேறு என்ன பதம் உங்களால் தர முடியுமா? சியாமலா வந்து முகத்துக்கு வதனம், மதி என்றெல்லாம் கூறியிருக்கிறார், என்ன நில வைப்பு ஒன்றுபலன்னு சொல்லி, வேறு என்ன முகத்துக்கு வேறு என்ன பதம் வரலாம்?
1: நினைச்சிருக்கேன்,
0: சரி சொல்லிட்டாங்க. அப்ப இப்ப வானத்துக்கு நீங்கள் மூன்று நான்கு பதத்தை கண்டுபிடித்தோம். இந்த பதங்களிலே எந்த பதத்திலாவது நீங்கள் ஒரு பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடலை தாருங்கள். அது இடையிலேயும் பெறலாம், முதல் தான் பெற வேண்டும் என்றால் முதல் வந்தால் சிறப்பு. குறுங்கள் ஒரு பாடல் கேட்போம், உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல்.
2: ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல் ஆடுதே ஆனந்தம் தேடுதே.
0: ஆகாய வீதியில் அழகான பாடல் இல்லையா? அந்த பதத்துக்கு ஏற்ப அது வந்து ஆகாய வீதி, அண்ணாந்து பார்த்தால் அது இந்த பெரிய வீதி, அளவிட முடியாது, நீளம் தெரியாது, ஆழம் தெரியாது, முடிவு தெரியாது இல்லையா? அண்டம் என்றும் ஒரு பதம் இருக்கின்றது, அண்டப்பெரு உலகம் என்பதை எல்லாவற்றையும் சேர்த்து. கிருஷ்ணா, உலகம் என்றால் இந்த பிரபஞ்சத்தை கூறுவது, நிலம், நீர், காற்று, மழை எல்லாம் அமைந்த பிரபஞ்சத்தை கூறுவது, அதுதான் உலகம். இது ஆக அண்ட பெருவழி என்றால் அங்கே ஆகாயம் தானே, ஆகாயம். எத்தனை வானம் என்ற பதத்தில் எத்தனை பாடல்கள் இருக்கின்றது? ஆகாயம் என்று இருக்கின்றது, மேகம் என்று இருக்கின்றது, மேகமே மேகம், இந்த மேகங்கள் எல்லாம் ஆகாயத்தில் தானே இருக்கின்றது. ஆகாய வெண்ணிலா என்றெல்லாம் கூறுகிறோம். சிறப்பு ஆகாய வண்ணிய வீதியில் அந்த பழைய பாடல்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றது நல்ல வரிகளோடு. ஏனென்றால் அங்கே தான் வரிகள் புகுந்திருக்கின்றது. அன்றுதான் இருந்தார்கள் பெரும்பெரும் கவிஞர்கள், ஊற்றெடுத்த கவிஞர்கள். தமிழ் சொற்களால் ஊற்றெடுத்து கவிகளை தொடுத்தார்கள், பாடல்களை தந்தார்கள், அதற்கு இவர்களை இசையமைத்தார்கள். நல்லதொரு பாடலை தந்தீர்கள். ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு கிடைத்தது வானம் என்றதுக்கு வேறு என்ன பதம் உங்களால் காண முடியுமோ என்று இரண்டு மூன்று பதங்களை தான். அதுக்கு பல பதங்கள் இருக்கின்றன, பார்ப்போம். மற்றவர்களும் வந்து தரப்போகின்றார்கள். வரப்போகின்றது மற்றவர்களும் வந்து தருவார்கள் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது அனுஷியா இருக்கின்றாரா? இருக்கிறார். மகள் வந்து விட்டாள். எப்படி அம்மா இருக்கின்றீர்கள் அனுஷியா? நாங்கள் மகள்வாக நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலம் என்று கூறினீர்கள், மகள்வாக இருக்கின்றீர்களா?
3: மகள்வாக இருக்கும்பா.
0: சரி, இன்று என்ன கோலம் அமைத்தீர்கள்?
3: தீபம்.
0: ஓ, தீபம் அழகாக இருக்கும் இல்லையா? சரி, நீங்கள் இன்றைய காலநிலை எப்படி உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்? வெப்பம் தாங்க முடியாமல் இருக்கின்றீர்கள். ஆனால் வெப்பத்துக்கு இப்பொழுது இரவு நேரம் கொஞ்சம் குறைச்சலாக இல்லையா? பகல் இருந்த வெப்பத்தை விட கொஞ்சம் குறைவாக இல்லையா?
3: குறைஞ்சாலும்
0: வேர்வை இருக்குப்பா. வேர்வை வரும், உங்கள் உடல்லே நீர்கள், அசுத்தமான நீர் இருக்கின்றது, அதெல்லாம் வெளியேற வேண்டும். அதைத்தான் பகலவன் இலவச வைத்தியம் கொடுக்கும் சிகிச்சை தருகின்றார் உங்களுக்கு. சரி, இந்த தீபம் கோலம் என்ற பதங்களில் வந்தீர்கள். இந்த தீபம் அல்லது கோலம் என்ற பதம் பெறக்கூடிய பாடல் ஏதாவது உங்களால் கூற முடியுமா? சிறப்பு. அந்த கோலத்தை கொண்டு அங்கே வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலம் இட்டேன் என்று அழகாக அழுத்தி கூறுகின்றது அந்த பாடல். சிறப்பு வெள்ளிக்கிழமை விடுகிற வேளை. ஏன் மாலை நேரத்தில் போட முடியாதாம்மா? அப்ப நீங்க வெள்ளிக்கிழமை விடியும் வேளையில போட கூறுகிறீர்களே. விடிவு என்பது அற்புதம். விடிவு என்பது சிறந்த விடிவு என்பது சிறந்த சொல் தானே மகள். எங்களுக்கு விடிவு தானே தேவை வாழ்க்கையிலே. அது அதிலே வெள்ளிக்கிழமை அந்த விடுகின்ற வேளை மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆன்மீகத்தோடு சேர்த்து கூறுவார்கள். புனிதமான நாள், நாங்கள் அதை செய்ய வேணும், இது செய்ய வேணும், அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்றெல்லாம் நியதிகளை பெற்றுக்கொள்கின்றோம். அதனால் நீங்கள் கோலம் என்ற விடயத்தில் கோலத்தை கொண்டு வந்து பாடலின் முதல் வரியின் நடுவிலே போட்டு வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டேன் என்று தந்திருக்கிறீர்கள். பாருங்கள், வெள்ளிக்கிழமையாக தந்திருக்கிறீர்கள், விடியும் வேளை என்ற பதம், வாசல் என்ற பதம், அப்படி இனிமையான பல பதங்கள் கொண்ட ஒரு பாடலை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்த பதங்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. சொல்லோடு பாடல் நிகழ்வில் வந்து நீங்கள் இப்படி அலங்கரித்ததற்கு என்னுடைய நன்றிகள். நீங்கள் தமிழ் சொல்லில் பஞ்சமுள்ள நீர்கள். எத்தனை சொற்களை கண்டுபிடித்து விட்டீர்கள் இப்பொழுது. பொக்கிஷத்திரி எல்லாம் வந்து சிறப்பாக இயங்குகிறீர்கள். அந்த வல்லமையை தருகின்றார் அன்னை கலைவாணி உங்களுக்கு. பாடியும் காட்டியிருக்கீங்க. முதல் வரியை பாடுவீர்களா? வெள்ளிக்கிழமை பிடியும் வேலை என்றதில் நீங்கள் பாடங்கள் கேட்போம்.
3: வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசையில் கோலம் விட்டேன்.
0: அடுத்து வள்ளிக்கிழமன் பெயரை சொல்லி சிறப்பு. சிறப்பு கட்டிக்காரி கட்டிக்காரி. வாழ்த்துக்களை மகளே, உங்களுக்கு அந்த பாடல் உங்களுக்கு தருகின்றேன். கிருஷ்ணா, உங்கள் இருவரின் பாடலையும் கேட்டு நாங்கள் மகிழ்வோம். சிறப்பு,
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. அடுத்த உறவு வருகின்றார். நீண்ட நாட்களுக்கு மின் வந்து வந்து போவார், பதில்கள் எழுதி கொள்வார். எங்கள் அன்பு உறவு எங்கே வர வேண்டும்? திரு சோமஸ்கந்தன் அவர்களை நீங்கள் அழைச்சீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. சொல்லோடு பாடல், சொல்லோடு பாடலை கேட்டுக்கொண்டு இருக்கும் எங்களுக்கு ஓசையை கேட்போம்.

0: வணக்கம்
1: வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சதை, தாங்கள் மீராபா நலமறைங்களையா?
0: ஆ, நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று வந்தவர்கள் எல்லோரும் கேட்டார்கள், கூறுகிறேன், இப்பொழுதும் கூறுகிறேன், நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: அனைவரும் நலமா இருக்கீங்க.
0: நீங்களும் தானே?
1: ஆமா,
0: அனைவரும் என்றால் நீங்களும் தானே. அப்ப பச்சைக்கிளி, செல்லக்கிளி, சின்னக்கிளி எல்லாம் நலமா இருக்கின்றார்கள்.
1: நீண்ட
0: நாள் பச்சைக்கிளியை பத்தி பேசவே இல்லை, நாங்கள் பார்த்தீர்களா?
1: பங்குனி
0: மாதத்திலேதானே நீங்கள் இருக்கின்றீர்கள்? பங்குனி மாதத்தில் பகல் வெயில் மிகவும் பாரதூரமாக இருக்கும், இரவிலே பனியினுடைய வீச்சும் அதிகமாக இருக்கும் என்று எங்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எத்தனை வருடங்களாக அதை அனுபவித்திருக்கின்றோம் தானே? இந்த வருடம் தான் அப்படி என்று இல்லை, ஜெகபர் சாதிக் அவர்களே கடந்த வருடம் இருந்தது. இது மட்டுமில்லை, இனிமேலும் வரும் இல்லையா? இனிமேலும் வரும். இதுதான் இயற்கை. இந்த இயற்கை நாங்கள் இயற்கை அதுக்குள்ளே வாழ வந்திருக்கின்றோம். நாங்கள் பெறும் பொழுது எங்களுக்கு
1: ஒன்றி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்,
0: அதை கற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேணும். கற்றுக்கொள்வது ஒன்றி வாழ, கற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் இல்லையா? சரி, உங்களுடைய இப்பொழுது பகல் வேலைகள் எப்படி உங்களுக்கு சொல்கின்றது? ஆழமாக பதிந்திருந்தால் கொஞ்சம் விடுபட்டு வருவது கடினம்தான். உங்கள் பாடல்களில் இருந்து, உங்க பதிவிலே தருகின்ற பாடல்களில் நான் புரிந்து கொள்ளுகின்றேன். வர வேண்டும், வெளியே வர வேண்டும். விடிவு, வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டேன் என்று அனுபவங்களை அனுசியாச்சுள்ள அந்த விடிவு என்பது தேவை எங்களுக்கு. விடிவு சரி. இந்த எங்கள் வாழ்க்கையிலே இன்னல்கள் ஏற்படும் வேளையிலே நாங்கள் பல பதங்களை, எங்களுக்கு வர இன்னல்கள் பலவிதமாக இருக்கு. அதுக்கு பொதுவாக துக்கம் என்று கூறுகின்றோம் இல்லையா, சோகம் என்று
1: கூறுகின்றோம்.
0: அது வேறு என்ன பதங்களை நாங்கள் அதற்காக உபயோகிக்கலாம் ஜெகபர் சாதிக்கவில்லை? துன்பம், கவலை, இப்படி எத்தனை பதங்கள் கணக்கம் நிறைய சொல்லலாம். கூறுங்கள் பாபு. இன்னல்,
1: சோகம். ஆமா, சோகம்.
0: வேறு
1: தொல்லை, சோகம்,
0: தொல்லை, வாழ்த்துக்கள். வேறு சோகம்,
1: சோகம்,
0: சோகம் சொல்லிவிட்டீர்கள். வேறு என்ன கூறலாம்?
1: இடையூறு,
0: இடையூறு, இடையூறு ஏற்படுவதால் சோகம் ஏற்படும். இடையூறு, இடையூறு, ஆமா, தொல்லை, துன்பம், கவலை,
1: இடர்பாடு. ஆமாயா.
0: வேறு
1: இடர்பாடு,
0: இடர்பாடு. அவ்வளவுதான் தெரியும், இன்னும் தெரியும் நிறைய, நாங்கள் தட்டினால் பெறும். சரி, இப்ப நீங்கள் கூறிய இந்த பதங்கள், இந்த சொற்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சொல்லில் ஒரு உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை கேட்கலாம் தானே?
1: கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு அப்படின்னு.
0: இதை நீங்கள் இப்பொழுது செய்தீர்கள் தானே? உங்களோட கடைபிடிச்சீர்கள் அல்லவா?
1: கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறேன். கவலையை மறக்க,
0: கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு, அந்த பாலாண்டு கேட்டும் இருந்தீர்கள் விடுமுறை விருப்பத்திலே நேர் நேரத்திலே. அந்த கவலைகள் என்பது, துன்பங்கள் என்பது, இன்னல்கள் என்பது, இடையூறு என்பது எல்லாம் வரத்தான் செய்யும் வாழ்க்கையிலே.
1: ஆமாயா.
0: அல்லல், அல்லல் எல்லாம் வரும். அல்லலும் அந்த துன்பத்துக்கு ஒரு பதம் தானே அல்லல் படுவது. அப்படி வரும், நீங்கள் நினைத்துக் கொண்டு போக பல பதங்கள் வரும் தமிழ். அதைத்தான் பொக்கிஷம், புதையல் என்று கூறுகின்றோம் நாங்கள். அதற்குள்ளே புதைந்து இருக்கின்றன பல பதங்கள். ஆனால் ஆங்கிலத்திலே சாட் எஸ்ஐடி சாட்,
1: அவ்வளவுதான்.
0: எங்களுக்கு 247 சொற்களுக்கு எத்தனை பதங்களை நாங்கள், கோடான கோடி பதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு கவலை என்ற பதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். கவலை என்பதை உங்களுக்கு தந்த நாங்கள் கலந்துரையாடிய சொற்களுக்குள்ளே கவலை என்பதை தெரிந்து கவலைகள் கிடக்கட்டும் மறந்துவிடு. இது பந்துபாசம் திரைப்படம் தானே?
1: ஆமாயா.
0: அண்ணன் தம்பிக்குள்ளே வருவது. சரி.
1: ஆமாயா.
0: இன்னும் ஒன்று வரும் அல்லவா ஐயா, முடம், முடங்கல் என்று வரும். முடங்கல் என்ற ஒரு பதம் இருக்கு இல்லையா? கவலை, முடங்கள்
1: முடக்கம்
0: அதிலே வந்து சோகம் என்றதுக்கு தளாத சோகம், தீராத சோகம், மாறாத சோகம் அடைமொழிகளை வைக்கின்றோம். சொற்களுக்குள்ளே எவ்வளவு இருக்கின்றது, நாங்கள் சொற்குளத்தினே சொற்தடாகத்துக்குள்ளே நீந்தினால் எத்தனையே கண்டுபிடிக்கலாம். சிறப்பான பாடல் உங்களுக்காக நான் தருகிறேன் ஜெயபிரசாதிக்கு அவர்கள். இன்று சிறிது நேரம் உங்களோடு வந்து உறவாடி இருக்கின்றீர்கள், அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடருங்கள், பயணிப்போம்.
1: நன்றி
0: ஜெயபிரசாதிக்கு அவர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மூன்றுகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, மீண்டும் சந்திப்போம். நேரம் சரியாக 12:21 எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கும் 9:51 என்று காட்டும் வேளையில் ஏனைய நாடுகளில் அந்த நாடுகளின் பருவ காலத்துக்கேற்ப சூரியனுடைய ஒளி வரும் உதயத்துக்கேற்ப நேரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது. உலகமெல்லாம் ஒரே நேரமாக இருக்க வேண்டும் என்ற அல்ல, ஆனால் ஒரே பூமி, ஒரே வானம், மக்கள் இனம் ஒன்றே ஒன்று, அதனால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றுதான் வாழ வேண்டும். ஆனால் இன்று எத்தனை தொல்லைகள் நாட்டினிலே. இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையத்தில் ஒலிக்கின்றது. அடுத்த உறவு வந்துவிட்டார், அன்பு உறவு எங்கே அழைக்க வேண்டும் என்று எண்ணினேன், அவர் சென்று விட்டார் போல் தெரிகின்றது. இப்பொழுது யார் வருகின்றீர்கள், ஓடி வாருங்கள். இது முன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவைக்கு வந்து கொண்டிருக்கின்றீர்கள். அழைக்கின்ற போது ஒரே நேரத்தில் அழைக்கும் போது ஒரு வழிதானே எங்களுக்கு இருக்கின்றது, அந்த வழிதான் இப்பொழுது யார் வருகின்றார். இப்பொழுது இணைப்பை பெறுபவர் அன்புடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் ஐயா.
0: எப்படி
2: இருக்கிறீர்கள் ஐயா?
0: வணக்கம் தேவநாதன் அவர்களே, நலமாக நாங்கள் இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் ஐயா. அங்கு யாவரும் நலம் எப்படி இல்லது?
0: எல்லோரும் நலமாக, நாங்கள் எல்லோரும் நலமாக, வளமாக, காலநிலையும் சுமாராக இருக்கின்றது இருக்கின்றோம். உங்களுடைய பயணங்கள், அன்று பயணத்தில் இருப்பதனால் உங்களால் வர முடியவில்லை, பயணங்கள் சிறப்பாக அமைந்து வந்து விட்டீர்கள், இன்று வந்து இணைந்து விட்டீர்கள். உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம்.
2: எனது மகள் வந்து புத்தக வெளியீட்டு விழாவுக்காக சென்றிருந்தேன்.
0: சிறப்பாக நடைபெற்றதா விழா?
2: சிறப்பாக நடைபெற்றது ஐயா. அவர்கள் விழா சிறப்பித்தார்கள், அங்கு நடனமும் அரங்கேற்றினால், பாடலும் கர்நாடக இசை பாடலும் பாவித்தார்.
0: சிறப்பு,
2: ஆமா, பாடினார்.
0: அப்ப புத்தகம் வந்து யாருடைய புத்தகம் வெளியீடு செய்தது? உங்க மகளுடைய புத்தகம்?
2: திருவள்ளுவருடைய, ஆமா, அவர்கள் எழுதிய கதை, சிறுகதை அந்த புத்தகத்தில் வெளியிடப்பட்டது ஐயா.
0: உங்க மகளுடைய வெளியீடு, மகளுடைய தயாரிப்பு?
2: ஆமாம் ஐயா.
0: படைப்பு, புத்தகத்தின் தலைப்பு என்ன? தலைப்பில் அந்த புத்தகத்தை வெளியிட்டீர்கள், சிறுகதை தொகுப்பா?
2: ஆமாம் ஐயா. திருவள்ளுவர் அதிகாரத்தை, அதாவது அந்த அதிகாரத்தை வைத்து ஒரு சிறுகதை எழுத வேண்டும் ஐயா.
0: சிறப்பு, சிறப்பாக அமைத்திருப்பார் என்று எண்ணுகிறேன். அவருக்கு எல்லா வல்லமையும் உண்டு, அன்னை கலைவாணி என்றும் அவரை ஆட்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை.
2: நன்றி.
0: சிறப்பு. அப்ப இன்று நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம். சொல்லோடு பாடலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதத்தை கொடுத்து அதிலே எத்தனை பதங்கள் எங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்று வந்த வேளையில் உங்களுக்கு கிடைக்கிறது நிலவு என்ற ஒரு ஒரு பதம். இந்த நிலவு என்றதுக்கு வேறு என்னென்ன பதத்தை நீங்கள் தருவீர்கள்? நிலவு என்பதற்கு வேறு என்ன பதங்களுக்கு இருக்கின்றது என்று காண்போமா? நிலவு வேறு எப்படி கூறலாம்? மதி என்று கூறலாம். வேறு நிலவு, மதி, வேறு என்ன கூறலாம்? நிலா,
2: நிலா,
0: வெண்ணிலா.
2: ஆமாம் ஐயா.
0: வெண்ணிலா,
2: வெண்ணிலா,
0: வேற என்ன கூறலாம்?
2: வெண்ணிலா,
0: வேற என்ன கூறலாம்? நல்ல பதம் கிடைத்திருக்கு, நிறைய பதம் கண்டுபிடிக்கலாம், எல்லாம் பாடல்ல இருக்கின்றது. சின்ன வயதிலே எங்களுக்கு தந்தை தாய் அன்னை உணவூட்டும் பொழுது ஒரு பாடல் பாடுவார், அம்புலி மாமா என்ற ஒரு பாடல். அம்புலி,
2: அம்புலிங்கிறது, அம்புலிங்கிறது நிலவுதான்.
0: அம்புலி என்று கூறலாம், வேற என்ன கூறலாம்?
2: அம்புலி, அம்புலி, நெல்ல, மதி,
0: வான்மதி.
2: வான்மதி,
0: வான்மதி, வானத்திலே வருகின்ற மதி, வான்மதி,
2: வான்மதி,
0: வான்மதி. இனி ஒரு பாடல் இருக்கின்றது,
2: என்னையா?
0: சந்திரன்,
2: சந்திரன்.
0: வாரத்தில் ஒரு நாள் அவருடைய பெயரில் வருகின்றது.
2: ஆமாம் ஐயா.
0: சிறந்த பாடல் இருக்கின்றது, வாரத்திலே ஒரு நாள். என்ன நாள்? நேற்றைய நாள்
2: வெள்ளி. என்னையா?
0: நேற்றைய
2: நாள்
0: திங்கள். திங்கள் முடிசூடும் என்ற பாடல் இருக்கு சங்கீதத்திலே. திங்கள், திங்கள், திங்கள் வேற என்ன இருக்கின்றது? சோ எத்தனை பதங்கள் வந்து விட்டது? சரி, இத்தனை பதங்கள் நீங்கள் கூறுங்கள். இப்ப நீங்கள் தந்தீர்கள் நிலவு என்றவுடன் நிலா, மதி, நிலவு, வெண்ணிலா, அம்புலி, சந்திரன், திங்கள் என்றெல்லாம் நாங்கள் கண்டோம். இன்னும் இருக்கின்றது. இத்தனைக்குள்ளும் உங்களுக்கு பிடித்தமான பதம், இந்த பதம் பெறக்கூடிய பிடித்தமான ஒரு பாடலை கண்டுபிடிங்களேன். உங்களுக்கு பிடித்தமான பாடல்
3: நிலா பாகிறது, நிறம் தேகிறது, யாரும் ரசிக்கவில்லை. இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும்.
0: அநேகமாக இந்த நிலா என்பதை வைத்து கவிஞர்கள் பாடல்களை திரைப்படத்திலும் சரி, வேறு கதை கவிதைகளிலும் சரி புனையும் பொழுது யாரை அதிகமாக, இந்த நிலாவை யாருக்கு உதாரணமாக கூறுவார்கள்?
2: அதாவது தன் காதலியை ஒப்பிடுவார்.
0: இல்ல, யாருக்கு அது காதலோ தாயோ அது வேற, அதுக்கு இல்லை. யார் எந்த உருவத்துக்கு, எந்த உயிருக்கு? பெண்களுக்கு இல்லையா? காதலியை மட்டும் கூறவில்லை நிலா என்று. காதலியை மட்டும் கூறவில்லை, பெண்களுக்கு ஓமானமாக அதிகமாக உபயோகிப்பார்கள் இல்லையா? அதிலே ஒரு திரைப்படத்திலே ஒரு பாடல் வந்தது, தன்னிலவு தேனிறைக்க தாழமரம் கொடைப்பிடிக்க என்ற ஒரு பாடல். அந்த நிலவுக்கே ஒரு அடைமொழியை தருகின்றார்கள். தன்னிலவு மிகவும் குளிர்மையானது, மென்மையானது, தன்மையானது என்று. தன்னிலவு அதைவிட ஒளி மிகுந்ததாக இருக்கின்றதாலே, மிகவும் சிறப்பான வெளிச்சத்தை தருவதாலே தான் தருகின்றார். வெள்ளி நிலவே, வெள்ளி நிலவே என்று கூறுகின்றார்கள். வெண் நிலவு என்று கூறுகின்றார், வெண்மையான. அப்படி எங்கள் தமிழிலே எவ்வளவோ சொற்கள், விளையாட்டுகள், அம்புகளை விடுவார்கள், சொல்லம்புகளை விட்டு அது தாக்கும் நல்ல வழியிலும் தீய வழியிலும். சரி, சிறப்பு. அப்ப உங்களுக்கு நிலா காய்கிறது என்ற பாடல் விருப்பமான பாடல். நான் நினைக்கிறேன் 2-3 நாட்களுக்கு முன்பு எங்களுடைய விடுமுறை விருப்பமோ நேர் சர்வதேச நேர் நேரத்தில் இந்த பாடல் ஒலித்ததை நான் கேட்டு, அதுக்கு முன்பு நீங்கள் பாடுவோர் பாடலான நிலவில் இந்த பாடியும் இருக்கின்றீர்கள், கேட்டும் இருக்கின்றீர்கள் இந்த பாடல். இன்று அந்த பாடல் உங்கள் நினைவுக்கு வருது. நிலவு என்றதுக்கும் பல சொற்களை நாங்கள் காணக்கூடியதாக இன்று சொல்லோடு பாடலில் கண்டுகொண்டோம். அதில் தேவநாதனுக்கு விருப்பமான நிலா காய்கிறது பாடலை கேட்டு மகிழ்வோம்.
2: நன்றி
0: தேவநாதன். என் அன்பு பேத்தி தேவ தர்ஷினிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசிகளும் தெரிவியுங்க.
2: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபையில் அன்பு உறவுகள் வருகின்றார்கள், இணைகின்றார்கள், இணைந்து விட்டு பல விடயங்களை பேசி மகிழ்கின்றார்கள். பேசி மகிழும் பொழுது எங்களோடு சொற்களை நாங்கள் உபயோகித்துக் கொண்டோம். வழக்கமாக வந்து பேசிவிட்டு அதிலே ஒரு சொல்லை எடுப்பது, இன்று ஒரு சொல்லை கொடுத்து விட்டு அதில் என்னென்ன சொற்களை எங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்று கேட்டு, அப்படி வந்து கண்டுபிடிக்கிற சொல்லுகளுக்குள்ளே இப்படி ஒரு ஒரு பொருள் குறிக்கக்கூடிய பல ஒரு ஒரு ஒரு சொல் பல ஒரு பொருள் கூறிய ஒரு பொருளை குறிக்கக்கூடிய வகையில் பல சொற்கள் இருக்கின்றது. ஒரு பொருளுக்கு பல சொற்கள் இருக்கின்றது என்பதையும் கண்டுகொள்கிறோம். அதிலே ஒரு சொல்லிலே உங்களுக்கு விருப்பமான பாடலை தந்து செல்கின்றீர்கள். அந்த வேளையில் தான் இப்பொழுது புதிய உறவு வருகின்றார், இணைந்து இணைப்போம் அவரை. வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம்.
4: வணக்கம் சார். வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார் பேசுகிறீர்கள், எங்கிருந்து பேசுகிறீர்கள்? ஒரு தடவை கூறுங்களேன், எல்லோரும் கேட்கட்டும் உங்களை.
4: திருவாரூர் மாவட்டம் உபயகாந்திரத்திலிருந்து பேசுறீங்க.
0: திருவாரூர் மாவட்டம் உபயகாந்திரத்திலிருந்து பேசுகிறீர்கள். யார் பேசுகிறீர்கள், என்ன பெயர் உங்களுக்கு? சோமாஸ்கந்தன் பேசுகிறீர்கள். சிறப்பு. சோமாஸ்கந்தன் அவர்களே, நீங்கள் பாடல்களை எழுதி மகள் ஷியாமலா அவர்களினால் அறிமுகப்படுத்தி வரவேற்கப்பட்டீர்கள். எங்கள் வானொலி இணைப்பிலே உங்களை இணைத்திருக்கின்றோம், வந்து கொண்டிருக்கின்றீர்கள். தினமும் பாடல், நல்ல நல்ல பாடலை தருகின்றீர்கள். சரி, இப்பொழுது நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமாக இருக்கின்றன.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள். மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
4: மகிழ்வாக இருக்கிறேன்.
0: நல்லவனாக இருக்கின்றீர்களா?
4: நிச்சயமாக.
0: நகைச்சுவைக்காக அல்ல, உண்மையிலே இப்படி எல்லாம் அதாவது நாங்கள் பேச வேண்டும், பழக வேண்டும் என்பதற்காக முதல் முதலில் வந்த சோமஸ்கந்தன் அவர்களை முன்றியல் தமிழ் வானொலியின் குடும்பத்தோடு இணைத்துக் கொள்கின்றோம். எங்கள் நீங்கள்
4: மிக நன்றி. நானும் பெருமைப்படுகிறேன்.
0: நன்றி. நீங்கள் நேரொலியில் வந்து உங்கள் குரல் தருவதற்கு முன்பு நீங்கள் எங்கள் உறவுகள் எல்லோருக்கும் அறிமுகம் ஆகிவிட்டீர்கள். பாடல்களை எழுதி பாடல்களை ஒளிபரப்பும் போது உங்கள் பெயர்களை நான் கூறிக்கொண்டிருந்தேன். நேற்றைய தினம் எங்களுடைய பாட்டு சவாரிக்கு கூட நீங்கள் பங்கு பெற்றிருந்தீர்கள். அதுக்கு சில அறிவுரைகள் உங்களுக்கு கூறியிருந்தேன். மேலும் மேலும் சிறப்படைய வேண்டும். சரி, பணியாற்றுகின்றீர்களா? பணியில் இருக்கின்றீர்களா? எப்படிப்பட்ட பணியில்
4: இருக்கின்றீர்கள்? அஞ்சல் துறையில் பணியாற்றி 2 ஆண்டுகளில் ஓய்வு பெற்று விட்டேன்.
0: அஞ்சல் துறையில் அழகான தமிழ்களிலே உரையாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள். இப்படியான தமிழ்களை நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும். அஞ்சல் பகுதியிலே, அஞ்சல் துறையிலே பணிபுரிந்து இப்பொழுது நீங்கள் ஓய்வு பெற்று இருக்கின்றீர்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஓய்வு நேரத்தை எப்படி செலவழிக்கின்றீர்கள்?
4: ஓய்வு நேரத்தில் எங்களுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கிறது,
0: விவசாயிகள்
4: இருக்கிறது, விவசாயம் இருக்கிறது.
0: சிறப்பு சிறப்பு.
4: கால்நடை இருக்கிறது ஐயா,
0: அதை விட சிறப்பு.
4: அடுத்தது அருகில் சில ஆலயங்களில் உழவார பணி செய்து கொண்டு போதை
0: கழிக்கிறேன். பெற்றுகிறேன். நீங்கள் உணவுத்துறை, கால்நடைகள் எல்லாம் அதற்குள்ளே அமைகின்றது விவசாயத்துக்கு. அது ஒரு ஜீவகாருண்யத்துக்கு அடிகோளுவது. ஒரு ஜீவகாருண்யம் உள்ளவர்கள் தான் இதை இத்தனை உயிர்களுக்கு உணவு கொடுக்கின்றீர்கள். இந்த விலங்கு இனங்களிலேயே கால்நடைகளுக்கு எவ்வளவு பராமரிப்பு கொடுத்து ஒரு ஜீவகாருண்யத்தோடு இருக்கின்றீர்கள். அதை விட ஆன்மீகத்திலே இருக்கின்றீர்கள். பெரும் துறைகளிலே நீங்கள் இருந்து கடமையாற்றி கொண்டு உங்கள் நேரத்தை செலவழிக்கிறது ஒரு நல்லதோர் எடுத்துக்காட்டாக இருக்கின்றீர்கள். எங்களுக்கு உங்களை நாங்கள் பின்பற்றி கொள்ளலாம். நாங்களும் விவசாயத்துறையில் ஈடுபட விரும்பும். ஆனால் இங்கே
4: என்னை விட நான் பலரை பின்பற்றி இதை கடைபிடிக்கிறேன் ஐயா. என்னை விட அதிகமாக
0: செயல்படுகிறார்கள். முடிந்தவரை எண்கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கமே நடந்து
4: கிடப்பதே.
0: அப்ப உங்களுக்கு எங்களுடைய தமிழ் முத்தமிழிலே எங்கே உங்களுக்கு அந்நாட்டம் அதிகம்? இசையிலா அல்லது கவிதை புரிவதிலா, நடிப்பு துறையில் செய்வதிலா, ஏதாவது அப்படி இருக்கின்றதா? இயல், இசை, நாடகம், இந்த மூன்றுலேயும் எது உங்களுக்கு நன்றாக பயிற்றப்பட்டதா இருக்கு?
4: எல்லாவற்றிலும் ஓரளவு இந்த பாடல்கள் மிக பிடிக்கும் ஐயா.
0: பாடல்கள் பாடுவீர்களா?
4: அந்த அளவுக்கு குரல் வளம் இல்லை ஐயா.
0: இல்ல, குரல் வளம் அது வேறு. குரல் வளம் எல்லோருக்கும் இருக்காது. எல்லோருக்கும் குரல் வளம் இருக்கின்றது. அவரவர் வளத்துக்கேற்ற பாடலை நாங்கள் பாடலாம். அது பாடல்கள் உங்களுக்கு நன்றாக பிடிக்கும். அந்த உங்கள் பாடல்கள் தெரிவுகளிலே நான் பார்க்கின்றேன். இன்றைய புதிய பாடல்களை விட இடைக்கால பாடல்களை விட பழைய பாடல்களை நன்றாக ரசிக்கின்றீர்கள் போல் தெரியும்.
4: எனக்கு மிகவும் ரசிக்காம.
0: சிறப்பு சிறப்பு.
4: என்னுடைய கருத்து என்னவென்றால் ஐயா, அனைவரும் பாடலை கேட்பார்கள், பாடலை படிப்பார்கள். ஆனால் ரசிப்பது என்பது சிலரால் தான் முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஐயா.
0: அருமையான கருத்து. பாடல்களை கேட்க வேண்டும், ரசிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். அதை உள்வாங்கி பின்பற்ற வேண்டும். கவலைகள் கிடக்கட்டும் மறந்துவிடு என்ற ஒரு பாடலை இப்பொழுது ஜெகபிரசாதிக் அவர்கள் வந்து கேட்டிருந்தார். கவலைகள் கிடக்கட்டும் மறந்துவிடு என்று பாடலை கேட்க நன்றாக இருக்கின்றது கருத்து. ஆனால் அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் இல்லையா? பின்பற்ற வேண்டும்.
4: நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும்.
0: உள்வாங்க. இந்த பாடல்கள் எல்லாம் வெளிவருவது, இந்த கவிஞர்கள் எல்லாம் இவ்வளவு கருத்துக்களை உள்ளிருந்து வெளியே எடுத்து தருவது நாங்கள் உள்வாங்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும், உங்களுடைய சீர்கேடுகளை களைந்து சீராக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் என்றுதான் நான் நினைக்கிறேன். சிறப்பு. சோமஸ்கந்தன் அவர்களே, உங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டதில் பெருமைப்படுகின்றோம். மூன்றியல் தமிழ் வானொலியை இணைத்துக் கொண்டது உங்களால் முடிந்தவரை எங்கள் வானொலியோடு இணைந்து தமிழுக்கு தொண்டாற்றுவோம். இந்த வானொலி முக்கியமாக தமிழுக்கு தான், எங்கள் தாய்மொழியைத்தான் நாங்கள் மனதில் கொண்டு. இதில் எந்த விதமான வருமானங்களையோ அல்லது எந்த விதமான பிரதிபலன்களையோ எதிர்பாராமல் 29 வருடமாக இயங்கிக்
4: கொண்டிருக்கிறோம்
0: சேவை. அதனால்தான் நான் ஆரம்பிக்கும் போது மொன்றியல் தமிழ் வானொலி என்று கூறும் வழியில் பணி 24 மணி நேர தமிழ் பணி என்றுதான் கூறுகிறேன். நல்லது. எங்கள் பணியை சிறப்பாக செய்வோம். இறைவன் எங்களுக்கு நல்லதோர் சந்தர்ப்பத்தை 6வது அறிவையும் படைத்து தந்திருக்கின்றார். அந்த 6வது அறிவை பயன்படுத்தி நல்லதையே செய்வோம். நல்லது. வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்கு பிடித்தமான இன்று உங்களிடம் கேட்பது இப்படி, நான் பதத்தை சேர்ந்தவர்கள். உங்களுக்கு பிடித்தமான ஒரு என்ன பதம் உங்களுக்கு, எங்கள் தமிழிலே எந்த பதம் உங்களுக்கு விருப்பமான பதம்? அங்கே நீங்கள் வானொலியை சற்று குறைக்க வேண்டும், வானொலியையும் கேட்டுக்கொண்டு பேசுகிறீர்கள், எனக்கு கேட்கின்றது.
4: சரியா
0: உங்களுடைய ஒலி எனக்கு சீராக கேட்கும். எப்படி இப்ப வந்தவர்கள் அமுகம், பதனம், பானம், நில, அசோகம், நிலவு என்றெல்லாம் பதங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. நிறைய பதங்கள் இருக்கின்றது. இந்த கடந்த காலங்களிலே இந்த இப்பொழுது வருகின்ற பாடல்களை தினமும் எத்தனையோ பாடல்களை கேட்கின்றோம். இதில் உங்களை உள்ளத்தை தொடக்கூடிய வகை என்றும் மறக்காமல் இப்பொழுது நீங்கள் இடையிடையே இசையமைத்த முணுமுணுத்தல் என்று கூறுவோம், ஹம் பண்றது, அப்படியான எப்படியான பாடல், என்ன பாடல விரும்பி?
4: ராஜராஜ சோழன் படம்.
0: ஆமாம்,
4: தென்றலோடு உடன் பிறந்தால் செந்தமிழ் பெண்ணால்.
0: தென்றல், அப்ப தென்றல் என்ற பதம் உங்களுக்கு, தென்றலோடு உடன் பிறந்தால் செந்தமிழ் பெண்ணால் என்று கேட்கிறீங்க. அற்புதமான பாடல் தென்றலோடு உடன் பிறந்தால். இனிமையான பாடல் உங்களுக்கு, அந்த பாடலை நான் தருகின்றேன். அது தென்றல் என்பதுக்கு வேறு என்னென்ன பதங்கள் வரும் ஐயா?
4: தென்றல் என்பதுக்கு பூங்காற்று,
0: பூங்காற்று, இளம் காற்று, மெல்லிய காற்று, காற்று என்றெல்லாம் கணக்கு வரும் இல்லையா? தென்றல்
4: எல்லாமே காற்று
0: இல்லை, காற்றிலே பல வகை உண்டு. நான்கு திசைகளிலிருந்து வீசுகின்ற காற்றுகள் எல்லாம் ஒவ்வொரு பெயர் கொண்டு வரும். பருவகாலத்திலே வருகின்ற காற்றுக்கள் ஒவ்வொரு பெயர் கொண்டு வரும், ஒவ்வொரு பெயரோடு வரும். அதிலே இந்த தென்றல் என்பது ஒரு மென்மையாக மேனியை தளவும் போது ஒரு சுகம், ஒரு சுகமாக இருக்கும்,
4: ஒரு சுகமான ஒரு
0: அனுபவம். மற்றது எண்ணங்களை எல்லாம் சுமந்து வரும், இனிமையான பசுமையான எண்ணங்களை சுமந்து வரும். அந்த தென்றல் பசுமை உள்ள இடத்திலே இருந்தான் அதிகமாக எங்களுக்கு கிடைக்கும். வயல் நிலங்கள், நீங்கள் வயல் செய்பவர்கள், அதிலே காத்து வரும் காற்று அந்த வயலிலே, வயலிலே நெற்கதிர்களை, நெல் பயிர்களை தழுவிக்கொண்டு வரும் பொழுது தென்றலாகத்தான் இருக்கும். காலையிலே வரும், மாலையிலே வரும். சிறந்த சொல்லொன்றை தந்திருக்கின்றீர்கள், உங்களுக்காக நந்துகிறேன். நீங்கள் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியை எவ்வளவு காலமாக கேட்கின்றீர்கள்?
4: வானொலி நேயர் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு சிறு வயதிலிருந்து கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. இந்த வானொலி இப்பொழுது தற்பொழுதுதான் நான் கேட்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. உறுப்பினராகவில்லை, இப்பொழுதுதான் இந்த திருமதி சியாமலா மூலம் உறுப்பினராகி இருக்கிறேன்.
0: ஓ, உறுப்பினராக இருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இப்பொழுதுதான் ஆரம்பித்தது.
4: மிக சிறப்பான தமிழ் தொண்டு ஐயா, தாங்கள் செய்வது தமிழ் தொண்டு, தமிழ் வளர்ப்பு, தமிழ் வளர்ச்சிக்கு நீங்கள் செய்யும் சேவை மிகப்பெரிய சேவை.
0: நன்றி சோமஸ்கந்தன் அவர்களே.
4: ஆர்வலர்
0: எங்களோடு இணைந்து நீங்களும் எங்கள் தமிழ் தொண்டை ஏற்ற வேண்டும். அன்னை தமிழுக்கு நாங்கள் செய்வது இதுதான். இதை விட வேறு என்ன மேடை போட்டு பிரதங்கம் போட்டு கட்சி அமைத்து எல்லாம் செய்ய முடியாது இல்லையா?
4: தேவையில்லை.
0: கிடைத்த சந்தர்ப்பத்தில்
4: ஆர்வலர்களுக்கு, தமிழ் ஆர்வலர்களுக்கு நீங்கள் ஒரு வடிகால் ஐயா, எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம்.
0: ஆமாம், தமிழ் ஆர்வலர்கள் தமிழர்களுக்குள்ளே தான் இருக்கின்றனர், அவர்கள் தான் சுவைப்பார்கள். அதனால் எங்களுக்கு கிடைத்த ஒரு 2 மணி நேரத்தை தமிழோடு உறவாடி கொண்டிருக்கும் பொழுது, யாருமற்ற அநாதைகளாக நாடு கடந்து வந்த எங்களுக்கு, நாங்கள் வந்த இடத்தில் எங்கள் தாய் வழி தப்பாமல் இருக்க வேண்டும், தாய்மொழிக்கு துரோகம் செய்யக்கூடாது, தாய் நிலத்தின் பெருமை தேட வேண்டும் என முன்னோர்கள் காட்டிய வழியை பின்பற்றி எங்கள் பண்பாடுகளை காட்டி வந்த இடத்திலும் நாங்கள் இதை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கின்றது. அதுக்கு உறுதுணையாக என் தொப்புள் கொடி உறவாக நீங்கள் எல்லோரும் வந்து இணைகிறீர்கள். நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து இணைந்து வானொலியை வளர்ப்பதோடு தமிழை வளர்த்துக் கொள்வோம்.
4: நன்றி
0: சோமசுந்தரம் அவர்களே வந்து இணைந்து வாழ்க வளமுடன் பார்க்கும். நன்றி நன்றி நன்றி நன்றி. மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை அன்புடன் சோமஸ்கந்தன் அவர்களோடு உரையாடும் பொழுது தொடர்ந்து பேச வேண்டும் போல் இருக்கின்றது. எங்களோடு இணைந்து போகக்கூடிய ஒரு அன்பு உறவு எங்களோடு இணைந்திருக்கின்றார். நாங்கள் எல்லோரும் இணைந்து அவரை வரவேற்றுக் கொள்வோம். அப்படியான ஒரு நல்ல அன்பு உறவை எங்களோடு இணைத்து விட்ட மகள் ஷியாமலாவுக்கு நன்றி கூறிக்கொண்டு, தான் பெற்ற இன்பம் பிறகு வையகம் என்று அவர் தான் அனுபவித்த பெருமைகளை இன்னொருவரோடு பகிர்ந்து அவரையும் எங்களோடு இணைத்ததற்கு நன்றி. மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சபையில் இப்பொழுது சொல்லோடு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வில் வந்து சொல்லாயோ வாய் திறந்து என்ற பாடலை இசையையும் கேட்டுக்கொண்டு நில்லாயோ வந்து என்று கேட்கும் வேளையிலே ஓடி வந்து நின்று எங்களோடு பேசி மகிழ்ந்து பாடல்களை கேட்டுச் செல்லும் வேளையிலே ஒருவருடைய பாடலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 12:40 மதிய நேரமாக எங்களுக்கு காட்டுகின்றது நண்பர்கள். அதே வேளை ஈழமணி திருநாட்டின் பகல் இரவு வேளையாக 10:11 காட்டும் வேளையிலே பாரதத்தின் தென்னகத்திலும் 10:11 என்று காட்டுகின்றது. அடுத்து வரும் பாடல் அன்பு கிருஷ்ணன் வந்து வானம் என்றதை கூறியவுடன் வேறு பெயர்கள் என்ன இருக்க என்று கண்டுபிடித்து ஆகாயம் என்ற பதத்தை கூறி அதற்கு ஒரு பாடல் ஆகாயம் என்றதில் ஆரம்பிக்கும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடலை மஞ்சள் மகிமை திரைப்படத்தில் கேட்டிருக்கின்றோம். இப்பொழுது மூன்றியல் தமிழ் வானொலியில் அன்பு கிருஷ்ணனின் விருப்பமாக தெளிவாக அந்த பாடலையும் கேட்போம்.

சிறப்பான ஒரு பாடல். அழகாக அன்னை தமிழ் சொற்கள் அங்கே புகுந்து விளையாடும் வேளையிலே அதற்கேற்ற இசை எங்கள் இதயத்தை நிரப்பிச் சொல்கின்றது. அன்பு உறவுகளே, இப்படியான பாடல்களுக்கு ஈடாக வேறு பாடல்கள் இருக்கின்றதா என்று கேட்டால் எத்தனையோ ஆகாயம் என்ற பதத்தை வைத்து பாடல்கள் வந்து இருந்தது. ஆனா இந்த பாடலில் உள்ள இனிமே வித்தியாசமாக இருக்கின்றது அல்லவா, எங்களை எங்கோ கொண்டு செல்கின்றது. அற்புதமான பாடலை தந்திருந்தீர்கள் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள். நாங்கள் வானம் என்று ஆரம்பித்து அதில் பல பதங்கள் இருக்கு என்று கண்டுபிடித்து பேசிக்கொண்டு சென்ற வேளையிலே ஆகாயம் என்ற அற்புதமான பதம் வந்தவுடன் உங்களுக்கு இந்த பாடல் தோன்றியது பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது முன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சொல்லோடு

0: சொல்லாயோ வாய் திறந்து நில்லாயோ நீரில் வந்து என்ற வரியை தாங்கி வந்த இந்த பாடல் என்னையும் கவர்ந்த பாடல், உங்களையும் கவர்ந்த பாடல். மோனியல் தமிழ் வானொலியில் செவ்வாய்க்கிழமை தோறும் இசைக்கும் பாடல். அந்த வேளையிலே தமிழில் தான் வருகின்றது பதங்கள், தமிழிலே தான் கோர்க்கப்பட்டிருக்கின்றது எல்லாம், தமிழிலே தான் நாங்கள் பேசி கேட்டுக்கொண்டும் இருக்கின்றோம். தமிழை பேசும் வேளையில், தமிழால் கேட்கும் வேளையில் ஏற்படும் இன்பம் தாய் தரும் இன்பத்தை விடமேலானது என்றுதான் கூற வேண்டும். எங்கள் தமிழ் இவ்வளவு ஆழமானதா, இவ்வளவு பெருமை வாய்ந்ததா? காலங்காலமாக எத்தனையோ அறிஞர்கள் வந்து ஆய்வு செய்தும் அதனுடைய தொன்மையை இன்னும் தோண்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். தோண்ட தோண்ட தேட தேட தொன்மை வலிந்து கொண்டே இருக்கின்றது, வந்து கொண்டே இருக்கின்றது, சுரந்து கொண்டே இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் நாங்கள் தமிழோடு பேசும்பொழுது, தமிழை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் பொழுது எங்கள் மனதில் மேலும் மேலும் ஊறிக்கொண்டிருக்கின்றது. அற்புதமான தமிழ் அல்லவா? அந்த வழியிலே சொல்லோடு பாடல் நிகழ்வை வந்து கேட்பதற்காக எப்பொழுதும் வானொலிக்கு இணையர்களாக வருவார்கள் அன்பு உறவுகளாகிய கிருஷ்ணன், அன்பு மகள் அனுஷ்யா இருவரும். வரும்பொழுது அதிகம் தமிழ் பேச முடியாது, தமிழ் சொற்கள் எங்களுக்கு பயிற்சி இல்லை, தமிழிலே நாங்கள் பழகுவது குறைவு, எங்களுடைய மொழி வேறு. ஏனென்றால் பாரத நாட்டில் தானே எத்தனை மொழிகள், எத்தனை வகை இருக்கின்றது. அதிலே தமிழில் கடினம் என்றால், இந்த தமிழை உலகுக்கு கெடுத்து தந்த ஏழிசை மன்னர் பிறந்ததே உங்களிடத்தில் தான், அவருடைய தாய்மொழியும் உங்கள் தாய்மொழிதான் என்று நான் பெருமைப்பட்டுக் கொள்வது உண்டு. அந்த வகையிலே கிருஷ்ணா வந்து ஆகாய வீதியில் என்று கேட்டவுடன் அன்பு மகள் அனுஷ்யா வந்து கோலம், அவோடு நான் பேசும்போது கோலத்தை பற்றி பேசுவதில் மகிழ்வு எனக்கு. அந்த கோலம் என்ற பதம் பெறுகிற பாடலை கூறம்மா என்ற உடனே தமிழ் பாடலே அவருக்கு மனதிலே பதிந்தது. வெள்ளிக்கிழமை விடியும் வேளை என்ற பாடல், அற்புதமான அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் அவரோடு இணைந்து கேட்போம். இனிமையான இந்த பாடலை வாலி அவர்கள் தான் பொறுத்து இருக்கின்றார்கள். எங்கே அந்த பாடலை கேட்பதற்கு முன்பு அன்பு உறவு ஒருவர் அழைக்கின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்,
0: பேசுங்கள். அதைத்தான் கேட்டேன், அரசடி குப்பம் சரவணன் யாம் இருக்க பயமேன் என்ற சரவணன் அவர்கள் நெய்வேலி மாநிலத்தில் வந்து எங்களோடு இணைந்து கொண்ட வேளையிலே உங்களை சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு நான் இணைத்துக் கொள்ளுகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம்.
0: நல்லவனாக இருக்கின்றீர்களா?
1: நல்லவனாகவும் இருக்கின்ற.
0: உங்களுக்கு நல்லவனாக, மற்றவர்களுக்கு நல்லவனாகவா?
1: எப்படி பாத்தீங்கன்னா, நமக்கு நானே நல்லவனாக இருந்தால் மற்றவர்களுக்கு நல்லவனாக தெரியும்.
0: சிறப்பான பதில். முதலில் நமக்கு நானே நல்லவனாக இருக்கிறேன், என்னை நான் நேசிக்க வேண்டும் இல்லையா?
1: ஆமா.
0: என்னை மதிக்க வேண்டும், என்னை உயர்த்த வேண்டும், நான் சிறக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வேண்டும். வாழ்த்துக்கள். ஆகலால் நீங்கள் நல்லவனாகத்தான் இருக்கின்ற, எனக்கு நீங்கள் நல்லவன், எங்கள் உறவுகளுக்கு நீங்கள் நல்லவன். எப்படி இருக்கின்றீர்கள்? இன்றைய காலநிலை எப்படி இருக்கின்றது சரவணா?
1: இப்போதைக்கு 27 பகை.
0: அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நாங்கள் ஒரு பகையில இருக்கின்றோம், நீ அப்படியெல்லாம் உயர்த்தி பேசக்கூடாது. வருவோம் வருவோம், நாங்களும் உங்களுடைய காலநிலையை தொடுவோம் தொடுவோம். ஆனால் தொட்டாலும் உங்கள் வெப்பம் உங்களுக்கு கிடைக்காது. நேற்றைய தினம் இருந்ததுக்கு வந்து மாற்றம் தரவனா? நேற்றைய தினம் எவ்வளவு மகளோடு இருந்தேன், உயர்ந்து போகணும், 14-15 கண்டுவிட்டோம். இன்று டக்குனு ஒன்றுக்கு வந்து விட்டது ஐயா, திரும்பி ஒரு ஒரு பாறை ஒன்று பூச்சதுக்கு மேலே. சில மணி நேரம் அப்படித்தான் இருக்கும். இன்று மலை கோலம் காட்டி கொண்டிருக்கிறது, மலை குணம். ஒரு தடவை கலையகத்துக்கு வெளியே நான் பார்த்தபோது சுவாசிக்கக்கூடிய இருந்தது, நன்றா சுமூகமாக சுவாசிக்கக்கூடிய இருந்தது. ஆனால் மேலங்கி போடத்தான் வேண்டும், சாதாரணமான உடையோடு செல்ல முடியாது. சரி, இந்த வேளையிலே நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய மஞ்சள் பூசி மஞ்சள் பூசும் பாடல் கேட்டீர்களா? ஒலிபரப்பப்பட்டது மீண்டும் கேட்டிருக்கு. இரண்டால் முதலில் வந்து ஒரே நேரத்தில் உங்களுக்கு இரண்டு செவி என்றவுடன் மஞ்சள் தமிழ் வானொலி இரண்டு பாடலை ஒரே நேரத்தில் தந்துவிட்டது இல்லையா? இறைவன் படைக்கும் போது இரண்டு செவியாலும் இரண்டு புடையத்தை கேட்கக்கூடியதாக அமைத்திருந்தால் இரண்டு பாடலையும் கேட்டிருக்கலாம். எங்களுக்கு தான் அப்படி இல்லையே, என்ன செய்வோம்? ஆதலால் அதை நிறுத்தி ஓடி சென்று உங்களுடைய உதவிகளோடு நீங்கள் எங்களுக்கு சுட்டி காட்டிய வகையில் நானும் எண்ணி பார்த்து உடனடியாக தொழில்நுட்பவியலாளர்கள் வந்து கண்டுபிடித்து அதை சீர் செய்து கொடுத்தார்கள். இரவு உங்களுக்கு எங்களுக்கு இரவு உங்களுக்கு பகல் அந்த வேளையில் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியை ஏழு பாடலும் அற்புதமான பாடலாக கொடுக்கப்பட்டிருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்ல நல்ல பாடல்களை நீங்கள் தருகின்றீர்கள் நேய நேரம் விடுமுறை இருப்பதில். சில சமயம் நேரலையில் வந்த கேட்கும் பாடலை அங்கும் எழுதி விடுகிறீர்கள், மீண்டும் கேட்க வேண்டும், அவ்வளவு ரசனை உங்களுக்கு இருக்கின்றது, சுவையை கண்டுபிடிக்கின்றீர்கள். நாங்கள் இன்று பல இந்த சொல்லோடு பாடல் நிகழ்வில் பல சொற்களை கண்டுபிடித்துக் கொண்டு இப்பொழுது பேசுங்கள், என்ன அனுபவத்தை இன்று உங்கள் பகிரப்போகின்ற எங்களோடு.
1: இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் வேலை வீட்டில் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் நாங்கள் தோப்புக்கு போனோம், முந்திரி தோப்பு. அங்கே தோப்பு போய் இந்த கொஞ்சம் முந்திரி வட்டம் குறுக்கிட்டு வந்தோம். குறுக்கிட்டு வந்தா அப்புறம் அதான் வேற இது என்ன வேலை நடைபெறவில்லை.
0: சரவணன், உங்களுக்கு வீட்டில் பணி செய்யும் பணியா களத்தில் செய்யும் பணியா உங்களுக்கு மகிழ்வை தருகின்றது?
1: ரெண்டு வேலையும் தான் பார்க்கணும், வீட்லயும் பார்க்கணும், அங்க போயிட்டு ரெண்டு வேலையும் செய்யணும்.
0: நல்ல பிள்ளை நீங்கள், வீட்டு வேலையை சந்தோஷமாக மகிழ்வாக ஏற்றுக்கொண்டு களத்திலே சென்று அங்கு செய்யும் பொழுது சலிப்பில்லாமல் மகிழ்வோடு ஆற்றுகின்றீர்கள். வீட்டுக்கும் தொண்டு, சமூகத்துக்கும் தொண்டு செய்கின்றீர்கள் இல்லையா? உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று நீங்கள் அடங்கி இருக்காமல் வெளிச்சென்றெல்லாம் நடமாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள். நீங்கள் பணிபுரியும் இடத்திலே உங்களுடைய நிலத்திலே நீங்கள் சென்று விவசாயத்தை முந்திரிகை செய்கையில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அங்கே நீங்கள் களத்திலே இருக்கும் பொழுது உங்கள் நண்பர்கள் அழைத்தால் என்ன செய்வீர்கள்?
1: அங்க போன்லாம் பேசலாம், யாருக்கு விட்டாலும் பேசலாம், அவ்வளோ இடையூறா இருக்காது, யாருக்கு அழைத்தாலும் பேசலாம்.
0: சரி, அப்ப நீங்கள் நல்ல நண்பனாக இருக்கின்றீர்கள், நல்ல நண்பர்களை பெற்றிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். நாங்கள் இன்று நண்பன் என்பதற்கு வேறு என்ன பதத்தால் அழைக்கலாம்? நண்பனுக்கு வேறு என்ன என்ன பதங்கள் இருக்கு என்பதை கண்டுபிடிப்போமா? ஒரு தடவை குறுங்கள் பார்ப்போம். நண்பன்,
1: சிநேகிதன்,
0: அற்புதம், அற்புதம். அடுத்தது
1: நட்பு சொல்லலாம், நட்பு,
0: நட்பு, நட்பு.
1: அப்புறம்
0: சிறப்பான ஒரு பதம் ஒன்றதுக்குள்ளே இருக்கின்றது, இன்னும் ஒன்று. இந்த நட்புக்குள்ளே பல ரகம் இருக்கின்றது, நட்பு வேறு, சிநேகிதம் வேறு, இன்னும் இருக்கின்றது, இன்னும் பாடல்களும் இருக்கின்றது. ஏழை என்ற வதத்தோடு ஒரு பாடல், ஒரு திரைப்படம் வரும், அதிலே இருக்கின்றது ஒரு பெயர்.
1: என்ன
0: ஏழை என்ற பதத்தை தாங்கி அந்த அந்த அந்த வாக்கியத்திலே ஒரு பதம் பெறும். சரி, அது வரவில்லை. தோளுக்கு
1: மிஞ்சியவன்,
0: தோழன், தோழன் என்ற ஒரு பதம் இருக்கு அல்லவா? ஆனால் இந்த தோழன் என்பதற்கும் சிநேகிதன் என்பதற்கும் நண்பன் என்பதற்கும் நட்பு என்பதற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கின்றதா?
1: வித்தியாசம் எதுவும் இல்லை, எல்லாம் ஒரே
0: பழகும் வகையில். இப்ப நீங்களும் நானும் நண்பனா அல்லது தோழனா அல்லது சிநேகிதனா, எங்களுக்கு இவருக்கு உள்ளே இருக்கிறது நட்பா?
1: நட்பு,
0: நட்பு. அப்ப ஏன் நீங்களே நீங்க தோழன் என்று கூறவில்லை? ஏன் என்னை கூறவில்லை? ஏன் என்னை நண்பன் என்று கூறவில்லை? பாருங்க, நீங்கள் கிருஷ்ண அங்கே இருந்து வரும், உங்களுடைய வரதராஜபுரத்தில் இருந்து வருபவர், கிருஷ்ணகிரியில் இருந்து வருபவரை நீங்கள் நண்பன், நண்பன் என்று கூறுகிறீர்கள், சரியா? அந்த இன்னும் ஒருவரை கூறினீர்கள், இப்பொழுது வயசாயிட உங்களோடு படித்த ஒருவர் இருக்கின்றார், நீண்ட காலமாக அவர் பேசவில்லை, என்னோட பேசினார் அவருக்கு தோழன் என்று கூறினீர்கள். இந்த கருத்துக்கள் புரிகிறதா?
1: ஆமா, இப்ப நிகழ்ச்சியை நீங்க தூங்கும் போது, நான் தூங்கும் போது அந்த ஆரம்ப இசைய கேட்டேன், கேட்டிருக்கும் போதே எனக்கு கனகராஜ் போன் பண்ணிதாரு.

0: அவங்க நட்பு தான்,
1: நட்பு நட்பு வட்டம், நட்பு வட்டம், நட்பு வட்டம். அங்க உங்களோடு படித்தும் படிக்கும் காலத்தில் ஒரு படித்தவர் அன்று அவர் வந்து எனக்கு தொலைபேசி அழைத்திருந்தா நான் மகிழ்ச்சி அடைந்தேன் ஒரு தடவை கூறினீர்கள் அல்லவா? அவர் பள்ளி தோழன் இல்லையா? பள்ளிக்கூட காலத்தில் அவர் உங்களுக்கு தோழனாக இருந்திருக்கு, தோழமை போன்றிருக்கின்றீர்கள். நல்லது பேர், அவருடைய பேரை கூறி பேசினீர்கள், வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, இந்த நண்பன், நட்பு, சிநேகிதன், தோழன், இது பெண்பாலில் இருக்கிற தோழி, சிநேகிதி என்றெல்லாம் இருக்கின்றது. சரி, இந்த இந்த நான்கு பதத்துக்களை வைத்தும் உங்களுக்கு எந்த பதத்திலே என்ன பாடல் தோன்றுகிறது? இப்பொழுது
0: ஒரு பாடல் இருக்குல்ல, நண்பனே எனது உயிர் நண்பனே பாடல் இருக்கு.
1: ஓ, அப்ப சிநேகிதனே எனது உயிர் சிநேகிதனே என்றும் இருக்கின்றது தானே?
0: இருக்கு.
1: நண்பனே எனது உயிர்
0: அந்த பாடல்,
1: அதே போன்று தோழனே எனது உயிர் தோழனே, இந்த நண்பனே எனது உயிர் நண்பன் அந்த பாடல் உங்களுக்கு விருப்பமா? அந்த பாடலை கேட்போமா? அதெல்லாம் எங்கள் தமிழிலே ஒரு சொல் பல பதங்கள் பல கருத்துக்களை தரும். அதே போன்று ஒரு பொருளுக்கு ஒரு கருத்துக்கு பல சொற்களும் இருக்கின்றது. அந்த வகையில் நட்பு என்ற அந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு பல சொற்களால் அழைக்கின்றோம். அதே போன்று இப்ப உதாரணத்துக்கு மதி என்று எடுத்துக்கொள்வோம், அல்லது மதி என்று எடுத்துக்கொண்டால் அது பல கருத்தை தருகின்றது. வானத்தில் இருக்கின்ற சந்திரனை கொடுக்கின்றது, மற்றவர்களை மதித்து நடக்க வேண்டும் என்ற கருத்தை தருகின்றது. நீங்கள் இந்த பொருட்களை வைத்துவிட்டு இதனுடைய விலை மதிப்பு எப்படி இருக்கும், மதிப்பு எப்படி இருக்கும்? வாழ்க்கையிலே நாங்கள் வாழும் பொழுது அனைவரும் எங்களை மதிக்கத்தக்க வகையிலே நடக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுங்க. அந்த ஒரு பதம் இத்தனை கருத்துக்களை தருகின்றது. இது எங்கள் தமிழ் மொழியில் தான் காணப்படுகின்றது, ஏனைய மொழிகளை விட. சிறப்பு சிறப்பான நபரே, உங்களுக்கு விருப்பமான நண்பனே எனது உயிர் நண்பனே என்று கூறும் பொழுது என்னோடு நீங்கள் நண்பனாக இருக்கின்றீர்களா, நல்லோரை காண்பது, நட்பு வந்து நல்லோர்களுடன் ஏற்படுவது இல்லையா? நல்லோரை காண்பதும் நன்றி என்று அவை பிராட்டி கூறியிருக்கின்றார். நல்லோர்களை நாங்கள் நட்பாக அதை தொடர்புடையவர்களாக வைத்துக் கொண்டு உறவாடுவது, உறவாடிக் கொள்வது, உறவாக மதித்துக் கொள்வது, நட்பாக உறவாக
0: பார்த்தீங்கன்னா இந்த வானொலி பயணத்துல பார்த்தாங்கன்னா பார்த்தோம்னால தினம் தினம் ஒரு நட்பு வந்து புதிதாக புதிதாக வந்து கொண்டே இருப்பாங்க,
1: இணைந்து கொண்டிருக்கின்றார்களா?
0: இன்னைக்கு இன்னைக்கு கூட பார்த்தா கூட ஆரோக்கிய தாசன் சொல்லிட்டு தொழுதூர், தொழுதூர்னு சொல்லிட்டு இங்க கடலூர் மாவட்டத்து பக்கத்துல ஒரு தொழுதூர் ஒண்ணு இருக்கு.
1: ஆமாம்,
0: நாங்க அந்த ஊர்னு நினைச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்து பக்கத்துல, நாகப்பட்டினம் மாவட்டத்துல அந்த இண்டு அந்த நாகப்பட்டினம் கடைசியில அங்க வந்து ஒரு தொழுதூர், அங்க சின்ன சிறிய கிராமம் தொழுதூர்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒருத்தர் போன் பண்ணியிருந்தாரு, போன் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அது வந்து வானொலி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளுக்கு நாள் ஒரு நட்பு வட்டாரங்கள் அப்படி
1: எங்கெங்கயோ
0: வந்து ஒருத்தர் வந்து கொண்டே இருப்பாரு.
1: அதுக்கு காரணம் ஒன்றுதான், மொழிதானே. அதுவும் எங்கள் அன்னை மொழி தமிழ் தானே. பாருங்கள், தமிழிலே உரையாடும் மொழியிலேதான் நட்புகள் வளர்கின்றது. தமிழிலே தான் நாங்கள் உள்ள கிடக்கை ஒளியை கூறக்கூடியதாக இருக்கின்றது. தமிழிலே தான் அடுத்தவருடைய விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு, உலக புதிரங்களை அறியக்கூடிய காரணம் எங்கள் மொழி, அது எங்கள் அன்னை மொழி. ஒவ்வொருத்தருக்கும்
0: அப்படித்தான்.
1: நன்றி, நீண்ட நேரம் ஆகின்றது, நாங்கள் பாடல்களை தொடர்ந்து கேட்போம். இன்று சொல்லோடு பாடல் நிகழ்வை ஒரு ஒரு விதத்திலே கொண்டு வந்தேன், அதிலே நாங்கள் பதங்களை கண்டுபிடித்தல வந்திருக்கோம். இந்த புதையல், பொக்கிஷம் இவையெல்லாம் எங்கள் தமிழ் தொண்டு தான் இல்லையா? அதே போன்று இதுவும் கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றோம். சொல்லோடு பாடல் நிகழ்வே பல சொற்கள் வந்தன. அந்த சொற்கள் ஒவ்வொரு சொற்களாக பாடலையும் தந்து இனிமையான பாடலை கேட்டு உங்களை வைக்கின்றீர்கள். உங்களுடைய நண்பனே எனது உயிர் நண்பனே என்ற பாடலையும் கேட்போம் இல்லையா? நன்றி சரவணா, வாழ்த்துக்கள்,
0: நன்றி.
1: உங்கள் நட்பு உலகம் வளரட்டும். அன்பு மகளே, அனுஷியா அவர்கள் கோலம் என்ற பதம் பெறும் பாடல் எங்கே என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார். இதோ அந்த பாடல் வருகின்றது. அனுஷியா, வெள்ளிக்கிழமை விடியும் வேளை.

கோலம் என்ற பதத்தை கொடுத்தவுடனே கண்டுபிடித்து விட்டு கோலம் பெறக்கூடிய பாடலையும் தந்து கோலத்தின் பெருமைகளையும் எடுத்துக் கூறும் வகையில் ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களையும் தரும் பாடலாக முன்னாள் முதல்வர் மறைந்த கலையரசி ஜெயலலிதா அம்மா அவர்களின் நடிப்பிலே இசையரசி பி சுசீலா அம்மாவின் குரலிலே வாலிப கமியின் வாலியவர்களின் வரியிலே மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயாவின் இசையிலே கேட்டு மகிழ்ந்தோம் சுமதி என் சுந்தரி திரைப்படுத்த பாடலை. அனுஷ்யா கேட்ட வகையிலே அடுத்த பாடலை தருவதற்காக நாங்களெல்லாம் வாழ்க்கையிலே எதை அனுபவிக்கின்றோம், இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றோம். இன்பம் துன்பம் இந்த இரண்டையும் விட வேறு எதுவும் அடங்காது. இந்த இன்பத்துக்குள்ளேயும் துன்பத்துக்குள்ளேயும் பல விடயங்கள் இருக்கின்றன. ஒன்றில் இன்பம் அல்லது துன்பம், மகிழ்ச்சி அல்லது நிகழ்ச்சி என்பது போல வாழ்க்கையிலே அதிகமாக அனுபவிப்பது எதனை என்றால் கவலையைத்தான் அதிகரிக்கின்றோம், துன்பத்தைத்தான் அதிகரிக்கின்றோம். இன்னல்கள் பல ஏற்படும், இடையூறுகள் வரும், சிக்கல்கள் வரும், சீரழிவுகள் வரும், எது வந்தாலும் துன்பம்தான். அந்த இன்பத்தை அடைய செல்லும் வேளையில் கூட பல துன்பங்களை அனுபவிக்கும். அது மெலிதா சிறிதாகவோ பெரிதாகவோ பேரளவிலோ துன்பங்கள் இருக்கின்றன. இது வாழ்க்கையின் நியதியில் எங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம், இன்பமும் துன்பமும். அதை ஏற்றுக்கொண்டு செல்வதுதான் பெருந்தன்மை. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். அதனால் தான் ஒருவர் துன்பப்பட்டால் இன்னொருவர் ஆறுதல் கூறுவார். அந்த ஆறுதல் கூறுபவர்களும் துன்பம் ஏற்படுவது வழக்கம். அவற்றை அவர் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாலும் இன்னொருவர் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே ஆறுதல் கூறுவார்கள், அறிவுரை கூறுவார்கள். அதெல்லாம் எங்கள் தமிழிலே இருக்கின்றன. எங்கள் தமிழர்களுடைய வாழ்க்கையில உலகத்தில் உயிர்கள் அத்தனைக்கும் கவலை இருக்கின்றன. ஆனால் அதையே சுமந்து கொண்டு செல்லக்கூடாது. கவலை என்பதற்கு, கவலைப்படுவது, பிரிவு ஏற்படுவதற்கு, இழப்பு ஏற்படுவதற்கெல்லாம் பல காரணங்கள் உண்டு. அதை நிலைநிறுத்தி மனதிலே நினைத்து கொண்டே இருப்பதற்கும் பல காரணங்கள், சொல்லக்கூடிய சொல்ல முடியாத காரணங்கள் கூட இருக்கின்றன. இங்கே ஒரு பாடலை அன்பு ஜெகபிரசாதிக்கு அவர்கள் நீண்ட நாள் துன்பத்தோடு இருந்து அந்த துன்ப நிகழ்வில் இருந்து விடுபட்டு வந்து இன்று எங்களோடு வெளிப்படையாக வாய் திறந்து பேசிய நாள் என்றுதான் என்றுதான் எண்ணுகிறேன். அதுக்கு முன்பு பாடலை எழுதினார், பேச்சுக்கள் பேசினார், எல்லாம் பாரமான ஒரு ஒரு கனத்த இதயத்தோடு தான் பேசினார். இன்று இலேசாக இருக்கின்றது அவருடைய இதயம். அவர் ஒரு பாடலை தந்திருக்கார், பந்தபாசம் திரைப்படத்தின் அற்புதமான ஒரு பாடல், ஆழமான தத்துவங்களை கொண்ட பாடல். கவலைகள் கிடக்கட்டும், மறந்துவிடு, காரியம் நடக்கட்டும், தொடர்ந்துவிடு. இது மனித வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது. எங்கே அந்த பாடலை ஜெகபிரசாதிக்கு அவர்களே உங்களோடு நாங்களும் கேட்கின்றோம் என்ற சொல்லோடு பாடல் நிகழ்விலே.

சிறப்பான கருத்துக்களை சீராக பொருத்தப்பட்ட பாடல். நாங்கள் நீதி என்று எண்ணுகின்றோம். நீதி சிறந்தது, சரியானது, நீதியின்படி வாழ வேண்டும், நீதியை தேவதைக்கு பயப்பட வேண்டும், மனு நீதிக்கு பயப்பட வேண்டும் என்றால் அதை நெருப்புக்கு உதாரணமாக இந்த பாடலை சொல்லப்படுகின்றது. நீதியோடு விளையாடக்கூடாது. நெருப்போடு விளையாடலாமா? இல்லை. ஆனால் நெருப்பு என்ன செய்கின்றது? தீமைகளை அழித்து நன்மைகளை தரக்கூடிய வகையிலும் உங்களை வாழ வைப்பதற்கும் அது உதவியாக இருக்குது. வெளிச்சம் என்பதை கொடுக்கிறது. நெருப்பு எவ்வளவோ விடயத்தை கொடுக்கின்றது, ஆனால் அதோடு விளையாடக்கூடாது. இந்த அற்புதமான கருத்து, இதை பற்றி நாங்கள் ஒரு தடவை வாதாட வேண்டும். நீதியின் நெருப்பு ஒன்றாகும். அடுத்தது, இந்த கவலைகள் கிடக்கட்டும், மறந்துவிடு, காரியம் நடக்கட்டும், தொடர்ந்துவிடும் என்ற அற்புதமான பாடல், சிறந்த பாடல் என்று கேட்டுவிட்டோம். சிறப்பாக இருக்கின்றது. இந்த பாடலை தெரிவு செய்தவருக்கு வாழ்த்து கூறுகின்றோம். ஆனால் அந்த பாடலை உள்வாங்கிக் கொள்வோம். அந்த உள்வாங்கிவிட்டு அதன்படி நடக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது, பின்பற்ற வேண்டும். என் தந்தையார் சிறு வயதிலிருந்து எனக்கு போதித்த பாடல்கள் பல. அதிலே இதயம் தாங்கும் இதயம் என்பதற்கு அழகான உதாரணத்துக்கு ஒரு பழம் முதுமொழி கூறுவார், மலையே வரினும் தலையே சுமப்பது. ஒரு மலை வந்தால் அதை சுமக்க வேண்டும், தலைதானே சுமக்க வேண்டும். வேறு ஏதாவது சுமக்க முடியுமா? தலை கொடுக்க வேண்டும். ஆனால் அதுக்கு என்ன வேண்டும்? தைரியம் வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? மன உறுதி வேண்டும். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றெல்லாம் பல உலக அனுபவங்களை தத்துவ ரீதியாக எடுத்து கூறுவார். உண்மைதான், கலங்கிக் கொண்டு இருந்தால் நடைபெறுவது எதுவுமே இல்லை. அதனால் எங்கள் வாழ்க்கையில் மிகவும் அதிகமான பாடல், வாழ்க்கை என்ற புத்தகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதிகமான பக்கங்கள் கவலைதான் கிடைக்கும். அதிலிருந்து விடுபட வேண்டும். நாங்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும். வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல்கள். அந்த ஒன்றை பெற்று நீண்ட நேரம் அளவலாமல் அடுத்து வரும் பாடலையும் கேட்க இருக்கின்றோம். நேரம் சரியாக 1:13 தொட்டுவிட்டது எங்களுக்கு. உங்களுக்கும் 10:43 தொட்ட வேளையிலே அற்புதமான இன்னொரு பாடல், அந்த பாடலை அன்பு தேவநாதன் அவர்கள் சிதம்பரத்திலிருந்து தங்களுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் அவங்களை கூறி மகள வைத்துவிட்டு மகிழ்ச்சியான செய்திகளை கூறி சென்றார். அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டும் என்றென்றும் வெற்றி பெற வேண்டும் என்று கூறும் அவர் இசையிலே நாட்டம் உள்ளவர். வேறு பணிகளிலே இருந்தாலும் இசை மிகவும் முக்கியம். அந்த வகையிலே இந்த நிலைமை பற்றி பதத்தை கேட்ட வேளையிலே அவர் பல கருத்துக்களை, பல சொற்களை அடக்கிவிட்டு என்னோடு இணைந்து அதிலே ஒரு பதத்தை அவருக்கு என்ன பாடல் தெரிகின்றது, அவருக்கு மிகவும் விருப்பமான பாடலாக ஒரு பாடலை தந்திருந்தார். அந்த பாடல் இந்திரா திரைப்படத்தில் ஒலித்த ஹரிஹரன் ஐயா அவர்களின் குரலில் ஒலித்த ஒரு பாடல், நிலா காய்கிறது. ஆமாம், நிலவு காய்கின்றது, நேரமும் போகின்றது, யாரும் பார்க்கவில்லையே என்ற ஒரு வரியும் அதில் வருகிறது. நாங்கள் இப்பொழுது பாடலை கேட்போம், கேட்டாவது பார்ப்போம். நிலவை இப்பொழுது பகல் வழியில் நான் பார்க்க முடியாது, இரவு நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம் தான். இருப்பினும் இந்த பாடலை என்ன கூறுகின்றது தேவநாதன் அவர்களே, உங்களோடு நாங்கள் முனைகின்றோம். இந்த பாடலை கேட்போம்.

சிறப்பான அந்த பாடல் அவருக்கேற்ற பாணியில் அந்த குரலோடு வந்து பாடியது. அது முன்பும் பாடியிருக்கின்றீர்கள் தேவநாதன் அவர்களே. இதிலேயும் கூறப்படுவது, நாங்கள் இப்பொழுது நான் முதல் கூறியது போன்றுதான் பாடலை கேட்கின்றோம், ரசிக்கின்றோம், உலகத்தில் எத்தனையோ சம்பவங்கள் நடைபெற்றுகின்றது, அதையெல்லாம் உள் வாங்குகின்றோம், அதை சீர்தூக்கி பார்த்து நாங்கள் பின்பற்றுகிறோமா என்பதுதான் ஒரு வினாவாக எல்லோரிடமும் எழுந்து வருகின்றது. முடிந்தவரை நாங்கள் உள்வாங்குகிற விடயத்தை பிரயோகித்து பார்க்க வேண்டும் எங்கள் வாழ்க்கையிலே, நாங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும். நல்லபடி எங்களை நிலா காய்கிறது ஆகாயத்தில், நிலத்திலே நாங்கள் இருக்கிறோம், அது இத்தனை எண்ணங்களை கற்பனைகளை தந்துகின்றது, இது யாரும் ரசிக்கவில்லை என்று அவர் கூறுகிறார் என்றால் அவருடைய மனநிலை அப்படியாக அந்த போல இருந்திருக்கின்றது அந்த திரைப்படத்துக்கு. அதையின்படி வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல், நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு பாடலாக தந்திருந்தது. நிலா என்றதுக்கு பல பதங்களை நாங்கள் கண்டுகொண்டோம். அந்த வகையில் நீங்கள் வந்த பதங்களுக்குள்ளே நிலா என்ற பதத்திலே ஆரம்பிக்கும் பாடலை கேட்டு எங்களை மகள வைத்து நீங்கள் மகிழ்ந்த போலை ஒலித்தது முன்றியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடல் நிகழ்விலே இந்த பாடல். அந்த வகையிலே நீண்ட நாட்களுக்கு பின்பு இன்று வந்து இணைந்து கொண்ட, நேரிலே இணைந்து கொண்ட அன்பு உறவு சோமஸ்கந்தன் அவர்கள் மிகவும் சிறப்பாக வந்து உரையாடியிருந்தார். நாங்கள் எதிர்பார்த்த வகை எங்களோடு இணைந்து செல்லக்கூடிய நட்பு உறவு சிநேகம் தோழமை கொள்ளக்கூடியவர் தமிழோடு அவரை நாங்கள் வரவேற்றுக் கொண்டோம் அல்லவா. அவர் ஒருவர் மனதை மற்றவர் அறியும் வகை, ஒருவர் மனதை இன்னொருவர் அறியக்கூடிய வகையிலான சேவையில் இருந்திருக்கின்றார் தன்னுடைய பணி காலங்களிலே. ஒருவர் மனதை இன்னொருவர் அறியக்கூடிய தகவல் துறையிலே, பொதியிலே சுமந்து உரையிலே அமர்த்தி தகவல்களையெல்லாம் சுமந்து சென்று அதுக்குள்ளே இருக்க தகவல்களை அடுத்தவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ்வு ஒரு சேவை அது. ஒருவர் மனதை ஒருவர் அறிய செய்யும் புனிதமான சேவை. அந்த சேவையிலே அவர் இருந்து உயிரெல்லாம் காப்பாற்றி இந்த உயிர்கள் எல்லாம் உயிர் வாழ்வதற்கு உணவு வேண்டும் அப்படியான விவசாய துறையிலே இருந்தாலும் ஆன்மீக துறையிலே இருக்கின்றார். அப்படி அவர் தமிழுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார், தமிழோடு வாழ வேண்டும், தமிழை ரசிக்கின்றார், இசையை ரசிக்கின்றார், நட்புகளை மதிக்கின்றார். அந்த வகையிலே அவர் கண்டுபிடித்த வானொலிகளுக்குள்ளே மொன்றியல் தமிழ் வானொலி ஒன்றும் அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டு அவர் அதிலே ஈர்க்கப்பட்டிருக்கின்றார் என்றுதான் தெரிய வேண்டும். எங்கள் வானொலியோடு வந்து இணைவார் என்று எண்ணும் பொழுது வந்து இணைந்து விட்டார். பாடல்களை எழுதுகின்றார். அவர் பாடல்கள் இருந்து ஒருவருடைய உள்ளங்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அன்பு உள்ளம் கொண்ட சோமஸ்கந்தன் ஐயா அவர்களே, உங்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் வரவேற்று நீங்கள் தமிழே ஈர்க்கப்பட்டீர்கள், தமிழின் பால் பேரின்பம் கொண்ட நீர்கள், அன்பு கொண்ட நீர்கள், அதை பின்பற்றி நல்லவனாக வாழ வேண்டும், எனக்கு நான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று சரவணன் கூறியது போன்று நல்லவனோடு வாழ வேண்டும், நல்லவையே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உங்களுக்காக நீங்கள் கேட்ட பாடல் ராஜ ராஜசோழன் திரைப்படத்தில் ஒழித்த ஒரு அற்புதமான பாடல். அதுவும் பிரபல பின்னணி பாடல்களுடைய பாடல் தென்றல்வோடு உடன் பிறந்தால் செந்தமிழ் பெண்ணால், அற்புதமான பாடல் அல்லவா. சோமஸ்கந்தன் ஐயா அவர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் உங்கள் பாடல் இப்பொழுது காற்றலையில். உங்களோடு நாங்களும் இணைகின்றோம், மூழ்குகின்றோம் இந்த இசையிலே.

மணிமுடியில் தொல்காப்பியம் வீற்றிருக்கும், திருவடியில் சிலம்போசை பாட்டிசைக்கும், அணிமுத்து மாலை எட்டு தொகையாகும், பாட்டிசையும் செங்கோலே குற

அற்புதமான அந்த பாடல். அன்னை தமிழின் சீதனம், எங்களுக்கு கொடுத்த சீதனம், அந்த அன்னை தமிழுக்கு இலக்கணம் வகுக்கப்பட்ட அந்த முத்தமிழையும் இந்த குறுகிய நேரத்துக்குள் கவிதைக்குள்ளே அடக்கி சிறப்பாக எங்களுக்கு தெளிவாக தந்திருக்கின்றார்கள். அதை தெரிந்தெடுத்து இத்தனை பாடல்களுக்கும் எல்லோரிடமும் ஒரு பதத்தை கொடுத்தேன், உங்களுக்கு கொடுத்தேன், இந்த பதத்துக்கு பதில் பதங்களாக இது இருக்கின்றதா என்று அன்பு சோமஸ்கந்தன் அவர்களுக்கு, உங்களுக்கு விருப்பமானதை கேளுங்கள் என்று கேட்டேன். தமிழ்தான் அவருக்கு இனிமையானது, விருப்பமானது, பிடித்தமானது, பொருத்தமானது, அவருக்கு பொருத்தமானது. தமிழை நன்குணர்ந்திருக்கின்றார். தமிழின் அடக்கத்தை, பெருமையை, சிறப்பை அடக்கி உள்ளடக்கிய ஒரு பாடலை சுருக்கமான வேளையிலே நாங்கள் கேட்டு மகிழும் வகையிலே தந்தவருக்கு நன்றியை கூற வேண்டும். இனிமையான அந்த பாடலை நாங்கள் சுவைத்தோம், மகிழ்ந்தோம் என்று கூறிக்கொண்டு அன்னை தமிழுக்கு செய்யும் பணிகளில் இதை கேட்டு மகிழ செய்வதும் ஒரு பணிதான் என்று நான் எண்ணிக்கொண்டேன். வாழ்த்துக்கள் சோமஸ்கந்தனையா அவர்களே. சரி, இறுதியாக ஒரு பாடலை கேட்போம். நாங்கள் எல்லோரும் அன்பாக மகிழ்வாக கூடி மகிழ்ந்து கொண்டிருப்பதற்கு நட்பு ஒன்றுதான் காரணம் என்று நட்புக்கு பல கருத்துக்களை நாங்கள் தேடிய வேளையிலே எங்கள் அன்பு சரவணன் யாமிருக்க பயமேன் என்று நான் அடிக்கடி கூறிக்கொள்வேன். சரவணா, உங்கள் விருப்பமாக நீங்கள் தந்த அந்த பாடல் சட்டம் என்ற திரைப்படுத்து பாடல் தான். அந்த பாடல் நீங்கள் தந்த வகையிலே நண்பனே எனது உயிர் நண்பனே என்று பாட வருகின்றது. நட்பின் சிறப்பை எண்ணி வருகின்ற பாடலை கேட்போம்.

சிறப்பான ஒரு பாடல். நட்புக்கு இலக்கணம் வகுத்தவர்கள், நட்புத்தான் உலகிலே சிறந்த உறவு என்றும் கூறப்பட்டிருக்கிறது, தோழமை என்றும் கூறப்படுகின்றது. அதனால்தான் என்னவோ முண்டாசு இல்லை எங்கள் முறுக்குமிசைக்காரன் தாடியும் குடுமியும் பெரிதாக ஜடையும் வைத்திருந்த ஐயன் திருவள்ளுவன் நட்பை பற்றியே ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தார் திருக்குறளில். அதிலும் உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆண்கண் இடுக்கண் களைவதே நட்பு என்று அழகாக கூறியிருக்கின்றார். அந்த வகையிலே நட்பு என்பது மிகவும் பிரதானமானது, சிறப்பானது, உயர்வானது. அது பல மொழிகளிலே பல வார்த்தைகளே கூறினாலும் அன்பு அங்கே ஆழமாக அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பேசி மகிழ்ந்தோம். அன்பு சரவணனோடு இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை அழகாக அலங்கரித்து சென்ற உங்கள் அனைவருக்கும் சியாமளா, கிருஷ்ணன், அனுஷியா, ஜெகபர்ஷாதிக், தேவநாதன், சோம்ஸ்கந்தன், சரவணன் இவர்களுக்கு முதல்கண் இனிமையான மகிழ்வான நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு எனக்கு செய்தியையும் அனுப்பி வாழ்த்து கூறியிருந்த கேரள மாநிலம் பாலக்காடு பிரபு, உங்களுக்கும் என்னுடைய நன்றியை பிரத்யேகமாக தந்து கொள்ளும் வேளையிலே உலகளாவும் இருந்து கேட்டு நல்ல ஆரோக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தவர்களே, உங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி அன்னையும் தந்தையும் ஆசானும் நான் இந்த உலகில் அறிந்து கொள்ள வரும் தமிழும் கொடுத்த இறைவனுக்கும் இவர்களுக்கும் நன்றியை மீண்டும் கூறிக்கொண்டு இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நானும் இறைவனிடம் அல்லல்கள் வேண்டாம், தொல்லைகள் வேண்டாம், அமைதியை நாடுகின்றோம், நாட்டில் சமாதானம் நிகழ வேண்டும், தொல்லைகள் வேண்டாம், துவண்டு போக வேண்டாம், மற்றவர்கள் மனித நேயம் ஜீவகாருண்யம் அறம் தலைக்க வேண்டும் ஐயா, அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும், அதற்காக இயங்குகிறோம், நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவாக கொண்டு செல்வதற்கு நலமும் பலமும் கொடுத்ததற்கும் நன்றி கூறி வந்து இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் கேட்டு மகிழ்ந்தவர்கள் நன்றி கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மோன்றியல் தமிழ் வானொலியில் நிறைவு பெறுகிறது சொல்லோடு பாடல்.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
1: அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நாம் இன்றைய பாடுவோர் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். இந்த பாடலை கேட்போமா? கைவசம் அமைந்த பாடல் ஒன்று. அந்த பாடல் வருகின்றது பாரதி கண்ணம்மா அந்த மூவியிலிருந்து ஒரு பாடல் என் கண்ணுக்கு தென்பட்டது, தளத்தில் இருந்தது. அந்த பாடலை ஒளிபரப்புகிறேன், கேட்போமா? அந்த பாடலை முதல் பாடலாக கேட்டுவிட்டு இன்று நாங்கள் செல்வோம் எங்களுடைய பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு. ஆயத்தமாகுங்கள் அன்பு உறவுகளே.

இனிமையான அந்த பாடல் ஒரு கிராமிய இசையோடு வந்து நகைச்சுவையோடு கலந்து சில உண்மைகளை கூறி சென்றது அந்த உறவுகளை கூர்ந்து கவனித்து கேட்டால் தெரியும் என்று எண்ணுகின்றேன். இது ஒரு வெளியிட்டமே வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கண்ட கலையத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கதம்பம். கதம்பத்திலே பாட்டுக்கு பதில் பாட்டு. இப்பொழுது நேரம் கனடாவில் சரியாக 11:22 2021 11 மாதம் 13 நாள் ஆரம்பித்திருக்கின்றது. இனி ஆண்டாக நிறைவேற எண்ணுகின்றது. இனி ஆண்டென்றுதான் கூறவனும் இத்தனை தொல்லைகள் இருந்து விடுபட்டு விட்டோம். நம்பிக்கையும் துணிவையும் கொடுத்த ஆண்டென்றுதான் நான் கருதி கொண்டிருக்கின்றேன். தொல்லைகள் பல நீர்ந்தாலும் அதில் ஒரு நம்பிக்கை துணிவு வந்து வாழ்க்கையை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்ற விடாமுயற்சி எல்லாம் ஏற்பட்ட ஒரு மாதம். உறவுகள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்று எண்ணுகின்றேன். வரவேற்றவர்களுள் இருவரை பார்த்திருந்தேன். மற்றவர்கள் யாராக இருக்கலாம்? வடலூர் ஆனந்தன், ஞான கணேசன், ஸ்ரீ சந்தன்ராஜ் அவர்கள் வரவேற்று எழுதியிருக்கின்றார்கள். பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்பது நன்றாக தெரிகின்றது. இன்று எங்கே பார்ப்போம் இந்த குதிரை புள்ளிகளை பல பெற்று பல பாடல்களை கொண்டு வந்து தரப்போகின்றதோ தெரியவில்லை. ஆனால் நன்றாக இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. நன்றாக வெற்றிகரமாக ஓடக்கூடிய குதிரைகள் எல்லாம் இப்பொழுது அமைதியாக காத்துக்கொண்டிருக்கின்றது என்பதை நன்றாக உணர்கின்றேன். பாட்டுக்கு பதில் பாட்டு உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு பாடலை நான் தருவேன். முதல் ஆரம்பத்திலே ஒரு பாடல், அந்த பாடலின் 4 வரிகளில் அந்த பாடலில் வரும் வரிகளில் முதல் வரி, அந்த வரியிலே 4, 5, 6 பதங்கள் இருக்கலாம். அதில் ஏதாவது ஒரு பதத்தை முதல் கொண்டு வரும் பாடலை தர வேண்டும். ஒரு பாடலில் வரும் பதங்களிலே 4-5 பதங்கள் உண்டு. அதிலே உள்ள முதலாவது பதம், இரண்டாவது பதம் எல்லாம் இருக்கின்றது. ஒரு பதத்தை வைத்து ஆரம்பிக்கும் பாடலை நீங்கள் தர வேண்டும். தென்றலுக்கு தெரியுமா தென்மாங்கு பாட்டு என்ற ஒரு பாடல் என்றால் அங்கே தென்றலுக்கு தெரியுமா தென்மாங்கு பாட்டு என்றெல்லாம் வருகின்றது. அதிலே முதல் வரியிலே வந்ததிலே தென்றலுக்கு தெரியுமா தென்மாங்கு பாட்டு என்ற பதங்கள் வந்திருக்கு. அதிலே நீங்கள் தென்றலுக்கு என்று ஆரம்பிக்கும் பாடலை தரலாம், தென்மாங்கு தெரியுமா என்ற பதில் தரலாம், பாட்டை கொண்டு வரலாம். தென்மாங்கு என்று ஆரம்பிக்கும் பாடல் கொண்டு அப்படியே அந்த பதம் முதலாவதா வர வேண்டும். அடுத்தது ஒரு பதத்தை கொண்டு வந்தால் கூறிவிட்டு சரியென்றவுடன் நீங்கள் இணைப்பை நீங்களாகவே உங்களுடைய தொலைபேசியை துண்டித்து சென்று விட வேண்டும். சென்று மீண்டும் அழைத்து வர வேண்டும். ஒரு அழைப்பிலே இருந்து 2-3 பாடல்கள் தர முடியாது. அது ஒரு தடவையில் நீங்கள் கொண்டு வருவது ஒரு பாடலாகத்தான் இருக்கும். ஆரம்பத்திலேயெல்லாம் ஒருவர் வந்தால் 3-4 பாடலை மாறி மாறி கொடுத்து விட்டு போவார். அப்படி அல்ல, ஒரு பாடலைத்தான் தர வேண்டும். மீண்டும் சென்று மீண்டும் வர வேண்டும். அடுத்தவருடைய அழைப்புக்கு தடையாக இருக்கக்கூடாது. ஒருவர் தந்த பாடலை மீண்டும் தரக்கூடாது. இப்ப ஒருவர் தெம்மாங்கு என்று ஆரம்பிக்கிற ஒரு பாடலை தந்து விட்டார் என்றால் அதே சொற்களை வேறு பாடலை தரலாம். அந்த பாடலை அவர் தந்த பாடலை தரக்கூடாது. முடிந்த அளவு 4 வரிகளை அங்கே கூறுவது உசிதமாகும். ஒரு பாடலை தொடுத்துவிட வரும்பொழுது அந்த பாடலில் முதல் வரியை கூறினால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதை பாடி கூறினாலும் சிறப்பாக இருக்கும். நன்றாக தெரியும் உங்களுக்கு. இது மின்னல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை கனடா கலாலயத்திலிருந்து ஒளிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு ஆரம்பிக்கின்றது இப்பொழுது.

0: ஆம், என் கேள்விக்கு என்ன பதில் என்று இந்த பாட்டும் பதமும் பாட்டுக்கு பதில் பாட்டு ஆரம்பித்து விட்டது என்பவர்களே, இப்பொழுது இந்த பாட்டுக்கு பதில் பாட்டை தருவதற்கேற்ற பாடலை ஒளிபரப்ப இருக்கின்றேன். அந்த பாடலுக்குத்தான் நீங்கள் பதில் பாட்டு எடுத்து வர வேண்டும். அந்த பாடல் வருகின்றது. மெல்ல திறந்தது கதவு என்ற திரைப்படத்திலே ஒரு பாடல் தெளிவாகி இருக்கின்றது. அந்த பாடலில் வரிகளை எடுத்து அந்த வரிகளில் வரும் முதல் பதத்தை கொண்டு நீங்கள் பாடல் கொண்டு வர வேண்டும். ஆரம்பிப்போமா? இன்றைய பாட்டும் பதத்தை ஆரம்பிக்கும் பாடல் இதுதான். கேட்போம்.
1: தேடும்
0: கண் பார்வை தவிக்க என்று ஆரம்பிக்கின்றது. இந்த சொற்களிலே ஒரு சொல்லை எடுத்து நீங்கள் பாடலை கொண்டு வரலாம். அதன் பின்பு வரும் பாடல்கள் ஒவ்வொருவருடைய பாடலுக்கு ஒரு பாடலை நீங்கள் கொண்டு

தான் அந்த பாடல் இங்கே பாட்டும் பதத்தை பாட்டுக்கு பதில் பாட்டை ஆரம்பித்து வைக்கின்றது. அன்பு உறவு ஜெகபர் ஷாதிக் அவர்கள் அழைத்திருந்தால் நான் உரையாற்றும் பொழுது ஆரம்பிப்பதற்கு முன்பு இப்பொழுது நீங்கள் வரலாம், பாடலை தரலாம். இப்பொழுது பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டி ஆரம்பித்து விட்டது. அன்பு உறவுகளே, மாறி மாறி நீங்கள் வந்து உங்கள் பாடல்களை தந்து யார் கூடுதலான பாடல்களை அறிமுகப்படுத்துகிறாரோ அவருக்கு வெற்றி பரிசுகள் வழங்கப்படுகின்றது. பாடல்களாக வாருங்கள். பாடும் தேடும் கண்கள் தவிக்க, கண் பார்வை தவிக்க என்ற பதம் வந்திருக்கின்றது. இதுவே ஒரு பதத்திலே பாடலை தொடுங்கள்.

0: முதலாவது போட்டியாளர் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வடலூர் ஆனந்தன் அவர்களே, வணக்கம். நலமா இருக்கீங்களா
1: ஆனந்தன்?
0: தமிழகத்தில் இன்று காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: சற்று மழை குறைந்திருக்கு, ஆனா இன்னும் 4 நாட்கள் மழை கடப்பாடு இருக்கும் சொல்லியிருக்காங்க.
0: ஓ, அறிக்கை கூறுகின்றது அப்படி கொஞ்சம் குறைந்திருக்கின்றது. வலைத்தளங்கள் அப்படி இயக்கம் எப்படி இருக்கின்றது? நீங்க உள்ளூர்ல பேசும் பொழுது
1: சிரமம் தான், கொஞ்சம் இந்த வலைத்தளம் சிரமமா தான் இருக்கு. பனி மூட்டங்கள்லாம் இருக்கனால அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு.
0: அப்ப இப்பொழுது நாங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு ஆரம்பித்து விட்டோம். வேடும் கண்கள் கண் பார்வை தவிக்க, நீங்கள் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
1: பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல் வேண்டுமா? பார்வை ஒன்றே போதுமே
0: அந்த பாடல். வாழ்த்துக்கள். முதலாவது பாடலாக பார்வை என்ற பாடத்தை எடுத்து பார்வை ஒன்றை போதுமே என்று ஆனந்தன் தந்து செல்கின்றார். மீண்டும் வருவார் என்று எண்ணிக்கொண்டு அடுத்த உறவை அழைக்க இருக்கின்றேன். வாழ்த்துக்கள் ஆனந்தன், ஓடி வாருங்கள். மீண்டும் அழைப்பை தோண்டித்து மீண்டும் வாருங்கள். எங்க ரேவதி, நீங்கள் வந்துவிட்டீர்கள், உங்களுடைய அறையை கொண்டு வாருங்கள். எங்க உங்கள் தொடர்பு எனக்கு கிடைக்கவில்லை. ரேவதி அழைத்திருக்கின்றார்கள். வணக்கம் வணக்கம் ரேவதி. வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வில் இணைந்திருக்கின்றோம். முதலாவது பதில் பாட்டை தந்து சென்றார் வந்துவிட்டார் சந்தன் ராஜ் அவர்கள். வணக்கம் வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு வணக்கம் தந்த நீங்கள், நான் எங்கள் பகல் வணக்கத்தை தருகின்றேன். நம்பி
2: கண் மலர்கள் அழைப்புதல்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண் மலர்களின் அழைப்புதல் வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள். கண் மலர்களின் அழைப்புதல். எங்கே ஓடி வாருங்கள். அடுத்த வாழை ஞானதேவரன் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஞானதேவரன். வணக்கம் வணக்கம் ஞானதேவரன். நலமா இருக்கின்றீங்களா?
3: நலமாக இருக்கிறேன் அப்பா. தங்களுக்கு இனிய நண்பர்கள் வணக்கம் அப்பா.
0: நண்பர்கள் வணக்கம். நண்பகல் வந்துவிட்டது, ஆரம்பித்து விட்டது என்று அறிவுறுத்தி விட்டீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு இரவு வணக்கத்தை தருகின்றேன். என் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு
3: நன்றி அப்பா.
0: என்ன பாடல் கொண்டு
3: வந்தீங்க? மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி. என்ன பாடலோடு வந்து?
3: கண்ணை நம்பாதே, கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும்.
0: உண்மையான விஷயம் மகனே, கண்ணை நம்ப கூடாது. இருக்க முடியாது. நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை சந்தன் ராஜ் கொண்டு வருகிறார். மீண்டும் கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
2: வணக்கம் ஐயா. போதும் எடுத்த ஜென்மம் என்று பதிலா?
0: ஐயோ, போதுமா?
2: நன்றி வணக்கம் ஐயா.
0: அந்த ஜென்மம்
2: நன்றி
0: நன்றி. எடுத்த ஜென்மம் நல்லது நல்லது. அடுத்த பாடலை தெரிந்தார் ஜெயபிரசாதிக்கு அவர்கள். கொண்டு வாருங்க. வணக்கம் ஜெயபிரசாதிக்கு அவர்களே.
4: ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். பாட்டுக்கு பாட்டும் பதமும் சிறப்பாக இருந்து உங்களுடைய வாழ்த்துக்களை கிடைத்து நீங்களும் பெற்றிருப்பீர்கள். சிறப்பு மும்பை தகவலை சிந்தைக்கால் தொடர்ந்து
4: என்ன
0: பதில் பாட்டு கொண்டு வந்தீர்கள்?
4: தீர்வம் அப்படிங்கிற சொல்லையா? தேடும் தெய்வம் நேரில் வந்தது அப்படிங்கிற பதவியா?
0: அற்புதம். தேடும் தெய்வம் நேரில் வந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள். நன்றி நன்றி. அங்கே சந்தன்ராஜ் மேலும் கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம்யா. பார்வை தேரில் போகும் பாவையா?
0: பார்வை தேரில்.
2: நன்றி
0: பார்வை. வாழ்த்துக்கள் சிறப்பு. பார்வை தேரில் போகும் வாழ்த்துக்கள். நன்றி. போய் சென்று விட்டார். அடுத்த உறவாக ரேவதி வந்து விட்டார். வணக்கம் மகளே ரேவதி. ரேவதி
5: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே. வணக்கம் ரோஹித்.
5: ஏமாற்றாதே.
0: அப்படியா? என்ன பாடலை கொண்டு வாருங்கள் அந்த பாடலை?
5: ஏமாற்றாதே ஏமாற்றாதே.
0: சரியம்மா. இப்ப இந்த பாடலுக்கு இந்த பதிலை தாருங்கள். பதில் பாடலை, இந்த பதத்தை எந்த பாடலில் எடுத்தீர்கள் ரேவதி? ரேவதி சென்று விட்ட. வடலூர் ஆனந்தன் அவர்கள் அடுத்த பாடலை கொண்டு வந்தார். வாருங்கள் ஆனந்தன், கொண்டு வாருங்கள்.
1: கண்ணை நம்பதை உன்னை ஏமாற்ற பாடல் வந்தது.
0: ஆமா.
1: அது பாடல் வந்து கண் போன போக்கிலே கால் போகலாம் அந்த பாடல்.
0: வாழ்த்துக்கள். கண் போன போக்கிலே என்ற பாடல் அந்த பாடலுக்கு எடுத்திருக்கின்றீர்கள். நல்லது நல்லது நல்லது. மீண்டும் வாருங்கள். இணைப்பை தூண்டியுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவாக சந்தன்ராஜ் அவர்கள் வந்துவிட்டார். வாருங்கள் சந்தன்ராஜ், கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஐயா.
0: ஒன்றே குலம் என்று பாடுவோம். வாழ்த்துக்கள்.
2: நன்றி. வணக்கம்.
0: ஒன்றே குலம் என்று. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? ஜெகபிரசாதி கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் ஜெகபிரசாதி அவர்களே.
4: ஐயா வணக்கம் ஐயா. பார்வைங்கிற பார்த்து சுரையா, பார்வை யுவராணி கண்ணோவியம் அப்படிங்க பாடல்
0: வாழ்த்துக்கள். பார்வை யுவராணி அந்த
4: யுவராணி கண்ணோவியம்
0: வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். நன்றி. அங்கே ஞானதேவன் கொண்டு வந்திருக்கேன். என்ன பாடல் கொண்டு வந்திருக்கேன் ஞானதேவன்?
3: ஜனபிரசாதிக்கு ஐயாவோட பாட்டுக்கு பா. தெய்வம் இருப்பது எங்கே?
0: தெய்வம் இருப்பது எங்கே என்று பாடலை தருகிறீர்கள். தெய்வம் இருப்பது எங்கே? நல்லது நல்லது ஞானதேவன், மீண்டும் பாருங்கள்.
3: நன்றி அப்பா.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? ரேவதி, நீங்கள் வரும்போது எந்த பாடலுக்கு என்ன பாடலுன்னு வர வேண்டும். வணக்கம் ரேவதி. ரேவதி ரேவதி வணக்கம். ரேவதி இணைப்பில் இருக்கிறீர்கள் மகளே.
5: போட்டியிலே கால் போகலாமா? கால்கள் என்பது என்பதுதான் அந்த பாட.
0: கால்கள் கண்டு விக்கல் வந்துடும் ஐயா. உன்னை கண்டு எடுது நல்ல பாடு. புரங்காமலே உன் மனம் பாடுது. அடேங்க அப்பா என்ன பாட்டுகள் ஐயா. உன்னை கண்டு எடுது. எங்க ஜெகபிரசாதிக்கு வந்து விட்டார். வணக்கம் ஜெகபிரசாதி.
4: பல்லாயிரம் கண்டேண்டுமா?
0: அந்த பாடல் முதல் பாடலாக முதலாவதாக இணைந்த ஆனந்தன் தந்துவிட்டார். நீங்கள் இன்னும் ஒரு பாடல் தர வேண்டும். வேறு ஒரு பாடல் தரலாம். பார்வை என்றாலும் சரி, பத்து பாடல் இந்த பாடல தர முடியுமா? பாடல்கள் வந்து விட்டது. அதுல ஒரு வரி ஒரு பதத்தை எடுத்து ஒரு பாடலை தருங்கள். பார்வைக்குத்தான் தர வேண்டும்
4: என்றல்ல.
0: வணக்கம் ஆனந்தன் அவர்களே. ஆனந்தன் வணக்கம்.
6: தெய்வம் இருப்பது எங்கே ஒரு பாடல் வந்தது. இங்கே அவள் என்றே மனம் அந்த பாடல் கொடுத்து.
0: எங்கே அவள் என்று மனம். இனிமை இனிமை இனிமை. மீண்டும் பாருங்கள். எங்கே ஞானதேவன் வந்து விட்டார். வணக்கம் ஞானதேவன்.
3: வணக்கம் அப்பா. தெய்வம் இருப்பது எங்கே அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுவா?
0: கொண்டு
3: எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே என கோரிடம் விடும் அந்த பாட்டுவா?
0: அது சந்திரமண்டலத்துல இருக்கான். இங்க இல்லையா வந்த நிம்மதி? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே ஞானம் சந்தனராஜ்.
3: எங்கே அந்த பாடலியா? தெய்வம்
0: நல்லது நல்லது நல்லது. எங்களை ஜீவன் எங்கேயோ அங்கதாலே போக வேண்டும். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ், நல்ல பாடலை தந்தீர்கள். அடுத்த பாடலை யார் தர போகின்றார்? யார் தருவார்? எங்கே ஓடி வாருங்கள். யார் தருவார் பதில் பாடல்? ஓடி வாருங்கள். வந்திருக்கின்றார்கள் சந்தன்ராஜ் தான் மீண்டும் வந்துவிட்டார். வணக்கம் சந்தன்ராஜ், கொண்டு வாருங்கள். என்ன பாடலை கொண்டு
4: வருங்கள்? உன்னை கண்டு பேசுறையா?
0: ஆஹா, கண்கள் எங்கே? உங்கள் ஜோடிக்கு நாகப்பெரும் காணவில்லை. அவர் வந்தா அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ஒடுக்கிற வேண்டும் பாடலை கொண்டு வாருங்கள். விரைவாக வர வேண்டும். ஜெகபிரசாதிக்கு அவர்கள் மீண்டும் வர வேண்டும். மீண்டும் சந்தன்ராஜ் தான் வருகின்றார். அவருக்கு தான் வழி கிடைத்திருக்கின்றது.
4: வாழ்த்துக்கள்.
0: அதாவது கல்லாக்குட்டிகளா இந்த பாடல் உங்களுக்கு இந்த பாடல் தொடரவில்லையா? பணத்தை எங்கே? நல்லது. அடுத்த பாடல் யார் மீண்டும் சந்தன்ராஜ் தான் வரப்போகின்றாரா? ஒரு யாரும் வருவார்களா?

0: சந்தன்ராஜ பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. தேடினேன் வந்தது நாடினேன் தந்து அந்த பாட்டு பண்ணி
1: கூட வழக்கம் தானே. ஓகே, கல்லாப்பட்டிக்கு இருக்கிறது வேண்டிய அடுத்த வீடு இருக்கு. வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள். வந்தது அவர் கல்லாப்பட்டி என்ன வரும் தானே எங்கே அடுத்த மீண்டும் சந்தன்ராஜ் போட்டு விட்டாரா? சந்தன்ராஜ் வாருங்கள்.
0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: இரண்டு கைகள் நான்கானால் இருவருக்கேதான் எதிர்காலம். நன்றி, வணக்கம்.
1: இரண்டு கைகள் நான்கானால் வாழ்த்துக்கள். ரெண்டு கைகள் நான்கானால் வாழ்த்துக்கள் தரும்போது ஜெயபிரசாதிக்கு மீண்டும் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஜெயபிரசாதிக் அவர்களே. வணக்கம் ஜெயபிரசாதிக், என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
0: ஐயா, அந்த கண்கள் என்ற பாட்டுக்கு பதில் பாட்டியா?
1: கொண்டு வாருங்கள்.
0: கண்கள் இரண்டும்
1: சிறப்பு
0: மட்டும் அந்த படையா
1: சிறப்பு. கண்கள் இரண்டும் முடிவுகளாக இப்படித்தான் கொண்டு வருவது. நீங்களே வளர்ந்து விட்டீர்கள், கொண்டு வருவீர்கள் அடிக்கடி. இரண்டும் வந்து விட்டார் சந்தன்ராஜ். கொண்டு வருவார் சந்தன்ராஜ்.
0: வணக்கம் ஐயா. தேடினேன் வந்தது அந்த படையா?
1: அதான் இப்ப ஞானதேவன் கல்லாப்பட்டிக்கு தேடி
0: வந்துட்டான்.
1: இப்படி பாடல் மனதில் வந்தது போதும் கணக்கில் வச்சிருந்த
0: ஞானதேவன்.
1: நன்றி. வந்தது கிளியே இந்த பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? ராஜ்குமார். வணக்கம். வணக்கம் ராஜ்குமார் அவர்களே.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: எப்போதும் சந்தோஷம் பாடுவோம்.
1: சத்தங்கள் எங்கேயும் என்றதுக்கு வருகின்றது பாடல். எங்கேயும் எப்போதும் கெட்டிக்காரன் எங்கேயும் எப்போதும் செல்லுபடியாகும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். எங்கே சகோதரி, உங்களுடைய சகோதரி வந்து விட்டார். மகளே உமையாள். வணக்கம் உமையாள். வணக்கம். தர்மபுரி
3: நன்றாக இருக்கு.
1: நன்றாக இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். சிறப்பாக இருக்கின்றது பதில். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் தாயே?
3: என்ன வார்த்தைகளோ
1: நல்ல வார்த்தைகள் தந்தீர்கள் மகளே. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள், ஓடி வாருங்கள். மீண்டும் வந்துவிட்டார் ஜெகவர் சாதிக் அவர்கள். ஜெகவர் சாதிக் அவர்கள் வர வேண்டும்.
0: ஐயா, சங்கராஜ பாட்டுக்கு பாட்டியா? இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் அப்படிங்கிற
1: அப்பான பாடல். இரண்டு மனம் கொண்டு வருவீங்க. இரண்டு மனம் வேண்டும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்து வந்துவிட்டார் ராஜ்குமார். வந்துவிட்டார். கொண்டு
2: வாருங்க ராஜ்குமார். தாங்க வணக்கம். வணக்கங்க.
1: கொண்டு வாருங்க.
2: தேடி தேடி பார்ப்போமா காதல் மலரே, காதல் மலரே.
1: மாட்டே ரெண்டு பேர் தான் பண்ணுவா உங்களுக்கு.
2: நன்றி.
1: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா. எங்க அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? சந்தன்ராஜ் அவர்கள் கொண்டு வருகின்றார். வணக்கம் சந்தன்ராஜ்.
2: வணக்கம் ஐயா.
1: கொண்டு வாருங்கள்.
2: வெளி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தா பெண்ணே பெண்ணையா?
1: ஓ, வெளி மூடி இருந்தா அங்கேயும் வந்து சும்மா இருக்க மாட்டா. மூடி இருந்தா.
2: நன்றி. வணக்கம் ஐயா.
1: வாழ்த்துக்கள். வெளி மூடி இருந்தா. ஓகே ஓகே. அடுத்த பாடல். அடுத்த பாடல். அங்கேயும் வந்தா பெண்ணே பெண்ணே. இங்கே ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றார்? எங்கே இடைவெளி வந்து விட்டது. ஓடி வர வேண்டும் காற்றலைக்கு. வந்து பாடலை தர வேண்டும். வணக்கம். வணக்கம் மகளே ரேவதி. அங்கே அவர்கள் எப்பொழுதும் கேட்கின்றதுக்கு அவன் துண்டித்து விட்டான். துண்டித்து விட்டான் பையன். எங்கே ஆனந்தன் பாருங்கள். ஆனந்தன் வர வேண்டும்.
4: என்ன என்ன வார்த்தைகள் அந்த பாடலுக்கு? வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா அந்த பாடல்.
1: வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா நிலபாடல். நிலபாடலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் வாருங்கள். வாழ்ந்து விட்டார் சந்தனராஜ். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
2: மனம் என்ன பாடலையா?
1: மனம் என்னும்.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி நன்றி
2: நன்றி.
1: சிறப்புகள். அங்கே ராஜ்குமார் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ராஜ்குமார். ராஜ்குமார் வணக்கம் தலைவரே. கொண்டு
2: ஐயா வாங்க ஐயா. இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது பாடல் வரிகள். இரண்டு.
1: ஆஹா, சந்தோஷம்.
2: 12 மணி ஆயிடுச்சு. 12 மணி ஆயிடுச்சு. நன்றி சார். நன்றி நன்றி.
1: சந்தன்ராஜ் சேர்ந்து விட்டுதான்.
2: வார்த்தை ஒண்ணு, வார்த்தை ஒண்ணு சொல்லி
1: விட்டாரா? வார்த்தை
2: ஒண்ணு
1: சொல்லி விட்டாரா? ஐயோ, என்ன வார்த்தையை சொன்னா உதவியே இல்லையா? வார்த்தை ஒண்ணு, வார்த்தை ஒண்ணு சொல்லிவிட்டாரா என்று குறிப்பிட்டு

0: போனார். ஜெகபர் சாதிக்கு வந்து விட்டார். கொண்டு வரார் ஜெகபர் சாதிக்கு அவர்களே.
1: ஐயா ஐயா சங்கராஜ பாட்டுக்கு பதில் பாட்டியா, விழியில் கோடி அபிநயம் மனம் தருமாறும் அவசரம்
0: அப்படிங்கப்படவில்லை. நல்ல பாடல், கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை மீண்டும் ஓடி வாருங்கள். வந்து விட்டார் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன்.
2: வணக்கம் அப்பா. சங்கரராஜ பாட்டுக்குப்பா, இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டல், அந்த பாடல்ப்பா.
0: அந்த பாடல் வெளியே அவர்களுக்கும் அந்த பாடலை தானே முதலில் ஜெகபர் சாதித்து வந்திருந்தார்.
2: அப்ப இரண்டு கைகள் நான் தானா, அந்த பாடல் பா.
0: அந்த பாடலும் வந்து விட்டது.
2: சரியப்பா,
0: சொல்லு பாருங்க.
2: இறை சரியப்பா, நான் வருகிறேன்.
0: எடுத்து தாருங்கள். நிறைவன் பெரிய இல்லையா? இல்லை, அவரிடம் இல்லை. சன்னம் ராஜ், கொண்டு பாருங்கள். உங்கள் பாடல்
3: எனக்கு மனம் இருக்கிறோம்.
0: உண்மைதான் ஐயா, 100% கரெக்ட்.
3: நன்றி, வணக்கம் ஐயா.
0: என்ன அதிலிருந்து தானே வந்தவன் மனிதன் சன்னம் ராஜ் தந்து விட்டு சென்ற வேளையிலே அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்க யாராக இருக்கும் என்றால் அது வடலூர் ஆனந்தன் அவர்கள். ஆனந்தன் கொண்டு வாருங்கள்.
4: ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சென்றது அந்த பாடலுக்கு. ரெண்டு மனம் வேண்டும்
0: இரண்டு
4: கைகள் அந்த பாடல் இரண்டு வேறு பாடல் வந்து மனம் என்னும் மேடையில கொடுத்தாங்க. மனம் பாலிவான் கண்ணியை கண்டால் கல்லும் வளராகும். அந்த
0: சிறப்பு மனம் கனிவான அந்த கண்ணியை கண்டால் வாழ்த்துக்கள். அங்கே சந்தனராஜ் மீண்டும் வருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: கோடி கோடி மின்னல்கள் ஓடி ஒளிந்தது அந்த பாடலியா.
0: கோடி கோடி மின்னல்கள்,
3: நன்றி,
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கோடி கோடி மின்னல்கள். அடுத்தது உமையால் கொண்டு வருங்க. கொண்டு வாருங்கள் மகளே உமையால், வாருங்கள்.
5: கண்ணே கலைமானே.
0: சரி, நல்லது நல்லது. கண்ணே எந்த ஒரு பாடலே தருகின்றீர்கள். கண்ணே கலைமானே என்ற பாடல், வாழ்த்துக்கள், சிறப்பு. மீண்டும் பாருங்கள். ராஜ்குமார் வந்து விட்டார். ஓடுகாரன் ராஜ்குமார்.
6: மனம் இருந்ததே உன்னை உன்னை
0: சிம்ரன் விடையாட்டு பாடல்.
6: சிம்ரன் சிம்ரன், ஆமா ஆமா.
0: விட்டு விட்டு விட்டுவா இல்லையா?
6: ஆமா ஆமாங்க. நன்றி நன்றி நன்றி
0: ராஜ்குமார்.
6: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் ஜெகபிரசாதிக் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். வாருங்கள் ஜெகபிரசாதிக் அவர்களே. ஜெகபர் சாதிக் அவர்கள் கொண்டு வாருங்கள். ஜெகபர் சாதிக் அவர்கள்.
3: ஐயா இந்த சங்கநாத பதியா மனம் ஒரு குரங்கு அந்த பாட்டுக்கு பதில் பாட்டியா.
6: மனம் கனியான அந்த கண்ணில் கண்டால் கல்லும் கனியாகும் அந்த பாடலியா.
0: ஆஹா, நல்ல பாடல் நல்ல பாடல். மனம் கனிவான வாழ்த்துக்கள். அசோகனுடைய பாடல் நல்லது. சன்னம்பாஜ் அவர்கள் வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா.
6: விழிகள் மீடையாம் கவிதை நலம் அந்த பாடலியா.
0: விழிகள் மீடையாம்,
3: நன்றி வணக்கமே. மீடையாம், நன்றி வணக்கம்.
0: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ஓடி வர வேண்டும். ஒரு இடைவெளி வந்து விட்டது. ஓடி வாருங்கள். கொண்டு வந்து விட்டார் ஆனந்தன் அவர்கள். வணக்கம் ஆனந்தன். ஆனந்தன் வர வேண்டும்.
4: கோடி கோடி மின்னல் பாடலுக்கு. கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த
0: மலை? கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை? வாழ்த்துக்கள். கோடி மலைகளே முதலில் சோமையாவுடைய கோடி மலைகள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் உமையால் கொண்டு வருகின்றார். வணக்கம் உமையால், வாருங்கள்.
5: ஐயா மனதில் உறுதி வேண்டும்.
0: மனதில் உறுதி வேண்டும், நல்ல பாடல். மனதில் உறுதி வேண்டும், நல்ல பாடல் தந்தீர்கள். அடுத்த பாடல் ஓடி வாருங்கள். இப்பொழுது சந்தன்ராஜ் கொண்டு வந்திருக்கார். வாருங்கள் சந்தன்ராஜ்.
6: வெளியில் புது கவிதை படித்தேன் நன்றி வணக்கம்.
0: வெளியில் ஒரு கவிதை படிச்சீர்களா? சும்மா வாயால படிச்ச போதாது, புளியால படிக்க வழிகிட்டாங்க பாயவங்க எல்லாம். ராஜ்குமார் வந்து விட்டார். விட்டாரா ராஜ்குமார்? கொண்டு வர ராஜ்குமார்.
3: ஐயா வணக்கம்.
6: மனம் படைத்தேன் நினைப்பதற்கு பாடல் வரிகள்.
0: அங்க போய் இங்க வந்து மனம் படைத்தது.
3: ஆமாங்க.
0: கெட்டிக்காரன்.
3: நன்றி நன்றி நன்றி.
0: சந்தன்ராஜ் வந்து விட்டார் விடாப்படியாக. சந்தன்ராஜ் ஓடுகாரர்கள், சந்தன்ராஜ் உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது போலவே என்னுடைய இணைக்கப்படவில்லை, என்னோட தடையப்பட்டு விட்டது, மீண்டும் பெற வேண்டும். நீங்கள் சந்தன்ராஜ் அவர்களை மீண்டும் பெற வேண்டும். மீண்டும் அழைங்கள் சந்தன்ராஜ். ஜெகபிரசாதிக் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்களே.
1: ஐயா சந்தன்ராஜ் பள்ளியாது வீடியோ அதை பாட்டு பயன்படுத்தியா நாளைக்கு மாலை அப்படியே வளரியா
0: சிறப்பு. நன்றி நன்றி. பாடி காட்டியிருந்தீர்கள், வாழ்த்துக்கள். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம்யா. கதைகளுக்கு கண்ணீர் இல்லையா?
0: எழுத வேண்டாம், எழுத வேண்டாம், சந்தோஷத்துல எழுத வேண்டும்.
1: நன்றி. வணக்கம்யா.
0: முடிய கதை எழுது, வாழ்த்துக்கள். அடுத்தது ராஜ்குமார் ஒளிவாருங்கள். ராஜ்குமார்
7: ஐயா வணக்கங்க. விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய்.
0: அது பன்னெண்டாவது தந்து விட்டார் அந்த பாடல். அவர் கண்ண முடிக்கொண்டு வந்துட்டார்.
7: விழியில் விழுந்து இதயம் முழுதும் நினைந்த உறவு.
0: அருமையான பாடல். விழியிலே விழுந்து கருவியை கலந்த சூப்பர் பாடல்.
7: நன்றி நன்றி நன்றி.
0: அலைகள் ஓய்வதில்லை. வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
1: வணக்கம். படைத்தானே
0: படைத்தானே அவனுதானே.
1: நன்றி வணக்கமே.
0: கடைசி அங்கதான் குறை. நல்ல பாடல் நல்ல பாடல். எப்படியான பாடல்கள், கருத்து அளவுள்ள பாடலை எங்க வாழ்க்கை வந்திருக்கோம். வணக்கம் உமையால். உமையால் கொண்டு வந்திருக்கேன். உமையால் வர வேண்டும், தர வேண்டும் பாடலை.
8: படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே படைத்தானே அந்த பாடல.
0: அந்த பாடலை இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்கள் பாடினார்கள். நீங்க வேறொரு பாடல் தர வேண்டுமா? வேறொரு பாடல் தர வேண்டுமா?
8: கொடுத்ததெல்லாம் கொடுத்தான்.
0: ஓ கொடுத்ததெல்லாம் கொடுத்தானா? அது என்ன பாடலே கொடுத்ததெல்லாம் வருகின்றது?
8: படகோட்டி.
0: அது திரைப்படம் சரியா? என்ன பாடலிலே வரும் இவர்கள் பாடின பாடல? இந்த பாடலே கொடுத்தது என்ற பதம் வருகின்றது. இருக்கும் மகளே. இப்ப ஒருவர் பாடிய படைத்தானே ஆண்டவன் படைத்தானே என்றதுல நீங்கள் அதுல ஒரு பாடத்தை எடுக்கணும். கொடுத்ததெல்லாம் வந்து ஏதாவது படகு வந்திருக்குதா? இங்க இடைவெளியிலே வந்திருக்குதா? இல்ல போல் தெரிகின்றது எனக்கு. மனம்
8: படைத்தான் மனிதன். அது
0: நல்லது. படைத்தானே மனிதன் என்று வருகின்றது. நீங்கள் மனிதன் மனிதன். நல்லது நல்லது. வாழ்த்துக்கள்
8: வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள் உமையால். கட்டிக்காரி கட்டிக்காரி உடனே எடுத்து விட்டார். கட்டிக்காரி மற்ற பாடலை கொண்டு வாருங்கள். முன்னும் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை 11:52 நிமிடத்தில் கனடாவில் நான் இருக்கும் வேளையிலே உங்களுக்கு 10:22 நிமிடமாக இரவு நேரம் காட்டுகின்றது. வளைகுடா நாட்டுகளிலே இப்பொழுது நேரம் 7:52 போல் தெரிகின்றது. சரியான நேரத்தில் என்னால் இப்பொழுது கணக்கிட முடியவில்லை. என்ன அவர்களுடைய மணிக்கூடு இங்கே அவருடைய கடிகாரம் நின்றுவிட்டது. வந்துவிட்டார் வடலூர் ஆனந்தன் அவர்கள். ஆனந்தன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடல்களை.
7: கிழி வீழ்ந்து இதயம் நுழைந்த அந்த பாடலுக்கு மௌனம் என்னை கொள்ளுதே அந்த பாடல்
0: கூட அவனுக்கு அந்த இதயத்துக்கு மௌனமா இருக்கிறது. இவ்வளவு கத்தும் போது இதே அமைதியா இருந்தா நல்லது. சிறப்பு சிறப்பு. எங்கே ஜெகபர் சாதிக் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வருங்கள்
1: ஜெகராஜ் பாட்டுக்கு பலபடியா. படைத்தானே பிரம்ம தேவன் வயது கோலம்.
0: அதுவும் பொருளாத கோலம் ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே சிங்கக்குட்டி எம்ஆர் செல்வகுமார் வந்து விட்டார். ஒரு காரணம் செல்வகுமார் வணக்கம் வணக்கம்
7: வணக்கம் வணக்கம் வணக்கம். சந்தனராஜ் மனம் ஒரு பாடல் பாடினாரு. அந்த பாடலுக்கு வந்து மனம் கனிவான அந்த கண்ணியை கண்டு கல்லும் தனியாகும்.
0: அந்த பாடல் வந்து விட்டது. எஸ் ஏ அசோகன்
7: வந்து கனிய கனிய மலலை பேசும் கண்மணி அந்த பாடல்
0: அப்படின்னு அப்பா உடனே எடுத்து விட்டேன். கட்டி காலன் முதல்ல வந்து போடு போட்டு விட்டேன். கனிய கனிய பாடல் நேற்று நீங்க கேட்ட பாடல். கனிய கனிய என்ற பாடல் இனிமையான பாடல். சென்று பாருங்கள் எங்கே சந்தன்ராஜ். மீண்டும் பாருங்கள் கொண்டு பாருங்கள் சந்தன்ராஜ்.
1: உங்களுக்கு மனிதன் மனிதன் எவன் தான் மனிதன் ஏதோவன் வாசிக்கிறான். இறுதி வந்து நான்
0: வாசிக்கிறேன். ஒருவன் வாசிக்கிறான். இனிமை இனிமை இனிமை. கொண்டு வாருங்கள் அடுத்த பாடல். ஜெகபிரசாதிக் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்களே.
1: ஐயா வணக்கம். அந்த இதயங்கள் பாடல அந்த பாட்டு பயன்பாட்டியா? கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் அப்படின்னு பாடலையா?
0: அற்புதம், சிறப்பான பாடலை தந்தீர்கள். நல்ல பதில் பாடல், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எங்களை சந்தனி அவர்கள் வர வேண்டும். பிரபணன் சந்தன், நீங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டும். ஜெகபிரசாதிக் அவர்களே பேசிவிட்டு இணைப்பை துண்டித்தால்தான் அடுத்தவர் வருவதற்கு வசதியாக இருக்கும். என்ன வாசலே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வருவதற்கு. இது முந்தைய தமிழ் வானொலி. இங்கே பகல், அங்கே இரவு. இரண்டு இரவும் பகலும் சேர்ந்த படையிலே நடைபெறும் பாட்டு சவாரி. பாட்டு சவாரியிலே அல்ல, இது பாட்டு போட்டியாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகள் வந்து தரும் பாடல்கள். சிலருடைய அழைப்பினால் மற்றவருடைய இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது. தயவு செய்து நீங்கள் உங்களுடைய பாடலை தந்துவிட்டு உடனடியாக உங்கள் அணைப்பை துண்டிக்க வேண்டும் அன்பு உறவுகளே. முந்தைய தமிழ் வானொலியின் பாட்டு பதில் பாட்டு, என் கேள்விக்கு என்ன பதில் என்று ஓடி ஓடி தந்து கொண்டிருக்கின்றார்கள் பாடல்களை. அங்கே கொண்டு வாருங்கள். அங்கே என்ன நடந்தது? யாருடைய ஒரு தொலைபேசி தடையை ஏற்படுத்திவிட்டது. வணக்கம் செந்தன் ராஜ், கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம். மனதிலே ஒரு பாட்டு மலையோரம் அதை கேட்டியா?
0: அடே அப்பா,
1: நன்றி. வணக்கம்.
0: வெறும் ஜோ பாட்டா? மனதிலே ஒரு பாட்டு. வாழ்த்துக்கள். மற்ற பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை மீண்டும் சந்தன்ராஜ் வந்து கொண்டிருக்கின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
1: வணக்கம் ஐயா. மனதில் என்ன நினைவுகள் அப்படிங்கிறியா?
0: வாழ்த்துக்கள். மனதில் என்ன நினைவுகள்? மீண்டும் வாருங்கள். மீண்டும் நீங்கள் தான் வருவீர்கள் என்று அடுத்த ஒரு இணைப்புகள் தளங்கள் நான் கூறினேன், நீங்கள் தான் வருவீர்கள். கொண்டு வாருங்கள். மீண்டும் பாடலை கொண்டு வந்து சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. கதை சொல்ல போறேன், புது கதை சொல்ல போறேன்.
0: கதை சொல்ல
1: போறேன்.
0: சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். கதை நல்ல கதையா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். என்ன கதை ஐயா? மீண்டும் அவர் தான் வருகின்றார். வணக்கம் சந்தன்ராஜ். மீண்டும் சந்தன்ராஜ், வாய்ப்பு கிடைக்கிறது.
1: பாட்டு சொல்லி பாட சொல்லி குங்குமம் தந்ததையா?
0: பாட்டு சொல்லி.
1: நன்றி. வணக்கம்.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களுக்கு தான் சந்தர்ப்பம். ஓடி வாருங்கள். அடுத்த உறவு யாரா இருக்கலாம் என்று எண்ணும் பொழுது வரவில்லை. இன்னும் காற்றலைக்கு வரவில்லை. ஓடி வர வேண்டும். என்ன நடந்தது? இந்த வலைத்தளம் உங்களுக்கு சதி செய்கின்றது போல் தெரிகின்றது. அடிக்கடி வந்தவர்களுக்கு வர முடியாமல் இருக்கின்றார்கள். தடை ஏற்பட்டு விட்டது போல் தெரிகின்றது. மீண்டும் சந்தன்ராஜுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கின்றது. கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
1: வணக்கம் ஐயா. பாட வந்தது ஒரு காணம் பாவை கண்ணில்
0: பாடல்கள். பாட வந்ததற்கான பாரு என்று எடுத்தவர் பாடலை கொண்டு வந்தார்கள். ஜெகபிரசாதிக் அவர்களே. ஜெகபிரசாதிக் ஐயா வாருங்கள்.
1: ஐயா சந்திரன் சந்திரன் பாட்டுக்கு பயன்பட்டியா? மனதில் உறுதி வேண்டும், வாழ்க்கையிலே தெளிவு வேண்டும் அப்படிங்கிற
0: அந்த பாடல் வந்து விட்டது ஐயா. மனதில் உறுதி வேண்டும் என்ற பாடல் வந்து விட்டது. ஆமா, மனதில் ஒரு பாட தரவில்லை. மனதில் உறுதி வேண்டும். பாட்டுக்கள். வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்க. மனதிலே எழுபுகிற பாடல் வந்தது. அடுத்த பாடல் யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ஓஹோ ஓஹோ, வலைத்தளம் என்ன குழப்பம் பண்ணுகின்றது இங்கு. யாராக இருக்கும்? ஞானசேகரன் வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன்.
1: சந்திரராஜ் பாட்டு பதில் பாட்டுப்பா. இன்னைக்கு இந்த மனமே உனக்கு மறக்க தெரியாது, அந்த பாட்டுப்பா.
0: அதுதானே கஷ்டம் ஐயா, அதனாலதானே துன்பம்.
1: வணக்கம் ஐயா. பாட்டும் நானே பாவம் நானே.
0: உங்களுக்கு பாட்டும் நானே. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். பாட்டும் நானே. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? உமையால் கொண்டு வருகின்றார். வணக்கம் உமையால் மகளே. உமையால் கொண்டு வாருங்கள். உமையால்
9: காத்திருந்த கண்களே ஐயா, காத்திருந்த கண்களே கதையெழுந்த நெஞ்சமே.
0: அது எந்த பாடலை கொண்டு வந்தீர்கள்?
9: அத காத்திருந்த கண்களே.
0: என்ன பாடல்? என்ன பாடல் காத்திருந்த என்று வந்தது?
9: இல்ல, காத்திருந்த கண்களே கதையெழுந்தமே.
0: அது பாடல் சரியம்மா. இந்த பாடல் நீங்கள் எந்த பாடலுக்கு பதிலாக கொண்டு வருகின்றீர்கள்? எந்த பாடல் வரியிலே இந்த பாடலை எடுத்தீர்கள்?
9: ரெண்டாவது பேசும்போது கந்தல் பேசினாரு ஐயா, கந்தல் இரண்டும் எனவும் பேசினார் இல்ல. கந்தல் இரண்டும் என்று உன்னை கண்டு பாடுமோ?
0: அந்த பாடல் வந்தால் காத்திருந்தேன்னு அப்படி வந்ததும்மா. பதம் காத்திருந்தேன்னு பதம் வந்ததா? காத்திருந்த என்று வந்திருந்தால் அந்த பகத்திலே பாடலை கொண்டு வந்து அல்லது கண்கள் என்று நீங்கள் கொண்டு வர வேண்டும். புரியுதா? இப்ப ஒரு ஒரு பாட்டிலே வரும் வரிகளிலே ஒரு பதத்தை எடுத்து அந்த பதத்தில் தான் பாடலை ஆரம்பிக்க வேண்டும். கண்கள் என்ற கண்கள் பார்த்திருக்கிறது எடுக்கக்கூடாது. கண்கள் என்றால் நீங்கள் கண்கள் என்னும் முடிவிளக்காக கண்களே கண்கள் அப்படி வரலாம். காத்திருந்த அல்லது காத்திருப்பேன் என்று காத்திருந்தால் என்று ஏதாவது ஒரு பதம் வந்திருந்தால் அந்த பதத்தை கொண்டு வரலாம். நீங்க சிறப்பு மீண்டும் ஒரு கருத்தை சிந்தித்து வாருங்கள். பாருங்க, நன்றி. சந்தனராஜ் பாருங்கள், கொண்டு வாருங்கள்.
10: மனதில் இருந்து வேண்டும் வேண்டும் உந்தன் உறவு அந்த பாடலியா.
0: வாழ்த்துக்கள்,
10: நன்றி, வணக்கம்.
0: மீண்டும் மீண்டும் வைதே, மீண்டும் மீண்டும் உந்தன் உறவு, வாழ்த்துக்கள். அடுத்தது ஆனந்தன் வந்துவிட்டார். அவர் வந்தால் வந்தது கொண்டு வாங்க. ஆனந்தன்,
11: மனதில் என்ன நினைவுகள் அந்த பாடலுக்கு? நினைவே ஒரு பறவை நினைக்கும் அதன் சிலை அந்த பாடல்.
0: நினைவும் ஒரு பறவை, நல்ல பாடல், நல்ல பாடல். நினைவே ஒரு பறவை. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். தேர்ந்தெடுத்துக் கொண்டு விரைவாக வாருங்கள். மீண்டும் சந்தனராஜ் கொண்டு வாருங்கள்.
10: பாட்டொன்று கேட்டேன் பரவசமாய்,
0: பாட்டொன்று கேட்டேன்.
10: நன்றி, வணக்கம்.
0: வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி, நன்றி. பாட்டொன்று கேட்டேன். அடுத்த பாடலை ராஜ்குமார் கொண்டு வரும். கொண்டு வரணும் ராஜ்குமார். எந்த பாடல்?
10: ஐயா வணக்கங்க. நினைவோ பறவை விரிக்கும் அதன் சிறகை.
0: அந்த பாடலுக்கு என்ன பாடல் திறக்க உண்டீர்கள்?
10: இல்ல இல்ல, அவரு இந்த பாடல் அவரு நினைவுன்னு பத்தி பாடினார் இல்லீங்க, அதுதான் இந்த பாடல்
0: நான் சந்தன்ராஜ். நினைவு ஒரு பறவை என்ன பாடல்?
10: நீனைக்கு தெரிந்த மனக்கு
0: தெரியாது
10: அப்படிங்க. நினைத்து நினைத்து பார்த்தேன் உன்னால் நாளை நான் வாழ்கிறேன் பாடல்.
0: பாட்டுட்டார். சிறப்பு சிறப்பு சிறப்பு. பார்த்தேன். வாழ்த்துக்கள் ராஜ்குமார்.
10: நன்றி, நன்றி, நன்றி.
0: வாழ்த்துக்கள். அடுத்தது ஞானசேகரன் வந்து விட்டார். கொண்டு வாருங்க ஞானசேகரன்.
12: அப்ப அந்த நினைக்க தெரிஞ்ச மனமே பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. நினைவோ பறவை வீரிக்கும் அதன் சிறகை. அந்த பாட்டுப்பா.
0: அந்த பாடல் சந்தன்ராஜ் தந்து அதை திருப்பி ராஜ்குமார் வந்து அது மறந்தளிக்கப்பட்ட ஒரு பாடல் தந்து விட்டார்.
12: மனதில் உறுதி வேண்டும் பாட்டுகள் தரம்பா. ஒரு பாட்டு வேண்டும் பாட்டுப்பா.
0: அதிலும் வந்து விட்டாங்க. அந்த பாடலும் தந்து விட்டாரு. வேண்டும் வேண்டும் முந்தன்றோ வேண்டும் சந்தன் ராஜன் தந்திருந்தார்.
12: சரி அப்பாப்பா.
0: ஐயோ, சரி கொண்டு வாருங்க, கொண்டு வாருங்க. ஜெகபர் சாதிக் அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
10: ஐயா, அந்த காத்திருந்த கண்களை அந்த பாடல் பயன்பாட்டியா?
0: அந்த பாடல், அந்த பாடல் செல்லாதார், செல்லுபடியாகவில்லை. அந்த பாடல் வேறு பாடல் பாருங்கள். உண்மையாக கொண்டு வந்த
10: பாடல் பாடலையாவில்லை,
0: வேறு பாடல் கொண்டு வர வேண்டும்.
10: நான் ஒரு பாடல் பாடலையா?
0: உண்மை கொண்டு வாங்க.
10: காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போது வேடி.
0: அந்த காத்திருந்து என்ற பதம் இங்க எடுத்தீர்கள், எந்த பாடலுக்கு எடுத்தீர்கள்? அதான் விஷயம்.
10: ஆமா ஆமா ஆமா.
0: எந்த பாடலுக்கு அந்த காத்திருந்து என்ற பாடல் எடுக்கிறீர்கள்?
10: அதான் அந்த காத்திருந்த கண்களை அப்படிங்க.
0: காத்திருந்த கண்களை என்று யார் பாடியது? அந்த பாடல் செல்லுபடியாகவில்லை என்று.
10: மனசிலே காதல் வந்துள்ளோ வந்துள்ளோ
0: வந்துச்சா வந்துச்சா வந்துச்சு வந்துச்சு. சரி, சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றார்? அடுத்த பாடலை சந்தன்ராஜ் தான் மீண்டும் கொண்டு வருகிறார். வணக்கம் சந்தன்ராஜ்.
10: வணக்கம் ஐயா. சிறகே இல்லாத பூங்குருவி உண்டு வானத்தில் பறக்கிறதையா?
0: சிறகே இல்லாத.
10: நன்றி, வணக்கம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள். அமைதி அடைந்து விட்டது கூட்டி. பாட்டு பாட்டுக்கு பதில் பாட்டு எங்கே கொண்டு வரவில்லை? யாரும் கொண்டு வரவில்லை. அல்லது என்னுடைய வலைத்தளம் மேலே செய்யலை, வேலை செய்கின்றது. கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்க. யார் கொண்டு வந்திருக்காரு? செல்வகுமார் வந்து விட்டாரு. கொண்டு வாருங்கள் செல்வகுமார்.
13: வாழ்த்துக்காரு. மனதில் உறுதி வேண்டும் ஒரு பாடல் பண்ணாங்க, அந்த பாடலுக்கு வந்து பதில் பாடல். மனதில் என்ன மயக்கம் இள மனதில், அந்த பாடல்
0: வாழ்த்துக்கள். மனதில் என்ன மயக்கம் கெட்டிக்காரன் கொண்டு வேண்டும், ஓடி வாருங்கள். அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? பெற வேண்டும், பாடலை தர வேண்டும். பாட்டுக்கு பதில் பாட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. பாட்டுக்கு பதில் பாட்டை கட்டுக்கொண்டிருக்கும் எங்களுக்கு இனிமையான பாடலை பண்ணிவிட்டார் ஜெகபிரசாதிக் அவர்கள். ஜெகபிரசாதிக் அவர்களை வாருங்கள்.
1: ஐயா சங்கராஜ பாட்டுக்கு ஒரு பதில் பாட்டியா? மனதிடுப்பு ஒரு பாட்டு பழிவரும் அதை கேட்டு அப்படின்னு பாடுவியா?
0: ஓ அப்படியா, மனதிலே ஒரு பாட்டு, நல்லது. மனதிலே ஒரு பாட்டு என்று சொல்லி இந்த பாடம் வந்தது போல இருக்கின்றது ஐயா. தட்டுப்பட்டு போயிட்டு அந்த பாடல். ஓகே அடுத்த பாடலுக்கு போகலாம். வாருங்கள் சந்தன்தாஸ் கொண்டு வாருங்கள்.
1: வாழ்த்துக்கள்
0: சந்தன்ராஜ். மீண்டும் சந்தன்ராஜ் தான் சந்தர்ப்பம் கிடைத்து வருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். மீண்டும்
1: இல்லாத பிள்ளைக்கு நான் சொல்லி தாளட்டையா?
0: இல்லாத பிள்ளைக்கு பாட்டு எங்களுடைய பாட்டும் பதவும் தந்த பாடல்கள் ஒன்று இல்லாத பிள்ளைக்கு. அடுத்து மீண்டும் சந்தன் ராஜுக்கு தான்
1: சந்தன் ராஜ். காகிதம்
0: மீண்டும் மீண்டும் கூறுங்கள். மீண்டும் மீண்டும் கூறுங்கள். எப்படி
1: காதல் கடிதம்?
0: ஓ காதல்
1: கடிதம் தீட்டவே
0: நல்லது. உங்கள் ஒளிவு தடைப்படி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் காதல் கடிதம் திகிட்டது. அடுத்த பாடல், அடுத்த பாடல் செல்வகுமார் கொண்டு வருங்க. வணக்கம் செல்வகுமார்.
13: மனதில ஒரு பாடல், மனதில ஒரு பாட்டு ஒரு பாடல்.
0: ஆமா
13: அந்த பாட்டுக்கு வந்து பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும் அந்த பாடல்
0: சிறப்பு. ராஜ்குமார் ஓடி வந்து விட்டார். வாருங்கள் ராஜ்குமார்.
1: வணக்கங்க. மனசே மனசே மனசில் பாரம் நண்பர்கள் கூட்டம் பிரிய நேரம்.
0: நண்பர்கள் கூட்டம் பிரியக்கு மனசு பாரமா இருக்கிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மனசே மனசே.
1: நன்றி
0: நன்றி நன்றி. தேடி பிடித்து கொண்டு வந்து விடுவார்கள். சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. காதல் கடிதம் வரீங்க? வந்ததா வந்ததா ஐயா?
0: வரையில ஐயா.
1: நன்றி நன்றி. வணக்கம் ஐயா.
0: காதல கடிதம் இங்க வரையில நான் பார்த்து இருக்கிறேன். கதவால்காரன் வரையில தவால் பட்டிகளும் உண்டுமே இல்லை. எங்க அடுத்த பாடல் வந்ததா?
13: தாளாட்டுன்னு ஒரு பாட பாட்டு வந்தது. அந்த பாடல் பதில் பாடல் வந்து தாளாட்டு. தாளாட்டு கேக்குதம்மா தாயாக மாறவா அப்படின்னு ஒரு பாட்டு.
0: தாளாட்டு கேக்குதம்மா.
13: கண்டிப்பா
0: தாளாட்டு கேட்கணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தாளாட்டு யாரது பாட்டு யார் தர போகின்றார்கள்? வணக்கம் சொன்ன ராஜ்.
1: வணக்கமே. ஒரு நாள் போதுமா? இன்னொரு நாள் போதுமாயா?
0: காணாம ஐயா கிளம்பி.
1: நன்றி வணக்கம் ஐயா.
0: கிளம்பி ரெண்டு நாளை கொண்டு வர வேண்டும். செல்வகுமார் அடுத்தவர் வருகின்றார். ஜெகபர் சாதிக் அவர்கள் வருகின்றார்கள். ஜெகபர் சாதிக் அவர்கள் கொண்டு வந்த பாடல் எதுவாக இருக்கலாம்? வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
1: ஐயா வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: அந்த சந்திரன் பதில் பதிப்பாடியா?
0: கொண்டு வாருங்கள்.
1: கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா அப்படின்னு
0: பாடல் வரையிலேயே அந்த பாடல் எடுக்க அவர் தந்து விட்டார் ஐயா. அந்த காதல் கடிதம் என்ற பாடலை
1: இல்ல அவர் காதல் கடிதம் வேற பாடல் பாடல ஐயா. இந்த காதல் கடிதம் மறைந்து உனக்கு அந்த பாடல் அவர்
0: சொன்னார். காதல் கடிதம் வந்ததா என்று ஒரு பாடல் தந்திருந்தார்.
1: அப்படிங்களா?
0: நான் கூட வரவில்லை ஐயா. தவால் பட்டி எல்லாம் பார்த்து விட்டேன்.
1: சரி சரி.
0: ஒரு காதலை தாருங்களேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சாதிக்க அவர்களே
1: நன்றி நன்றி
0: ராஜ்குமார் கொண்டு
14: வாருங்கள். தீபம் ஒன்று ஏற்றியல என் நெஞ்சில் மலை ஏறத்துக்கு நல்லா
0: இருக்குங்க. சந்தன் ராஜ் வந்து விட்டார், சந்தன் ராஜ் கொண்டு வந்துட்டார். வணக்கம் சந்தன ராஜ் கொண்டு
1: வாருங்க. மனசே மனசே குழப்பம் என்ன இதுதான் வயசே காதலிக்க
0: எங்க அப்பா
1: நன்றி
0: மனதே குழப்பம் என்ன இதுதானே வயது காதலிக்க எங்கட்டும் ஐயா வயது வயது வந்துட்டா நல்லது நல்லது நல்லது. அடுத்த பாடல் யாரா இருக்கும்? அடுத்த பாடல் செல்வகுமார் சிங்கக்குடி வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் செல்வகுமார்.
15: ஒரு நாள் போதுமா அப்படின்னு ஒரு பாடல் பாடினாரு, அந்த பாடல் பதில் பாடல் வந்து ஒரு நாளிலே உறவானது அந்த பாடல்.
0: ஓஹோ ஒரு நாளிலே உருவாகி விட்டுதா உருவாகி விட்டுதா நல்லது நல்லது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது சந்தனராஜ் தன் மீண்டும் பெரு என்றார் கொண்டு வாருங்கள் சந்தன.
1: ஒரு வானவில் போல என் வாழ்விலே வந்தாலியா
0: ஒரு வானவில் அழிந்து விடும் கவனமே இருக்க உடனே வானவில் உடனே அழிந்து விடும். ஒரு வானவில் போலே வந்து விட்டாளாம் வாழ்வியே. அடுத்தது யாரா இருக்கும்? அவர் தான் மீண்டும் பெறுகின்றார் கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
1: வணக்கம். உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும்
0: யான் கடைசி வரைக்கும் சொல்ல
1: நன்றி வணக்கம்
0: உண்மை சொல்ல மாட்டேன் உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல. எங்க அடுத்தவர்கள் ஒழுங்கு விட்டார்களா என்ன நடந்தது? ஜெகபிரசாதிக்கு அவர்களே வாருங்கள் கொண்டு வாருங்கள் ஜெயபிரசாத்.
1: ஐயா இன்னொரு காதல் பாட்டியா
0: வந்துருச்சு காதல் வந்துருச்சு காதல் வந்துருச்சு என்று பாடல் கல்யாணராமன்.
1: ஆமையா
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா
1: நன்றி நன்றி நன்றி.
0: அடுத்த பாடல் யார் கொண்டு வந்து? ராஜ்குமார் வந்து விட்டார் காதலின் தீபத்தை ஏற்றி வைத்தார்.
14: காதல் வைபோகமே நான் காணும் நன்னாளிலே
0: அப்படின்னு காதல் வைபவமா இருக்கா காதல் வைபவம் மீண்டும் பாருங்கள் மீண்டும் பாருங்கள். உமையால் ஒழிந்து விட்டாரா என்ன நடந்தது? உமையால் பெறவில்லை நீங்கள்
1: உண்மை உண்மை அழைத்தது பெண் அப்படின்னு
0: நன்றி வணக்கம். ஆம்பளை பொன்பிளையில் அழைத்து விட்டாரா அழைத்தது பெண்மை. சரி சரி சரி சரி நல்லது அழைக்கட்டும் அழைக்கட்டும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல யார் கொண்டு வர போகின்றார்? செல்வகுமார் கொண்டு வருகின்றார் வாருங்கள் செல்வகுமார்.
15: ஒரு நாளிலே பாடல் வந்தது அந்த பாடல் வந்து
0: சொல்லுங்க சொல்லுங்க ஒன்னா ஒன்னா சொல்லுங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன் ராஜ் கொண்டு வருகின்றார். உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் இவ்வளவு ஆழமான வார்த்தை அவர்கள் உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே வாழ்த்துக்கள். அங்கே அடுத்த பாடல் அடுத்த பாடல் ஜெகபர் சாதிக் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் கொண்டு வாருங்கள் ஜெகபர்
1: சாதிக். பதில் பதில்படியா உன்னை நான் சந்திப்பேன்
0: நாகப்பட்டினத்தில் சந்திச்சீர்களா மண்டிகேட்ல சந்திச்சீர்களா
1: அடுத்த பாடல்
0: செல்வகுமார் கொண்டு வந்து விட்டார் கொண்டு வாருங்கள் செல்வகுமார். கெட்டிக்காரன் செல்வகுமார்
15: உன்னை அழைத்தது பெண் கங்கராஜா பண்ணாரு அந்த பாடலுக்கு பதில் பாடல் உன்னைத்தானே நான் அந்த பாடல்
0: அப்படித்தான் அவர் கூறுவிட்டு போகிறார் உன்னைத்தானே தான் சந்தன்ராஜ் கூறுவிட்டு போகிறார் ஊர கொண்டு வாருங்கள்
15: பாடல்
0: வந்து கொண்டு வாருங்கள் ஒரு பாடம் கொண்டு வாருங்கள்
15: உன்னைத்தான் நான்
0: அறிவேன் உன்னைத்தான் நல்லது நல்லது. அடுத்த பாடல யார் கொண்டு வர போகிறீர்கள்? ராஜ்குமார் கொண்டு வாருங்கள், ராஜ்குமார் கொண்டு வாருங்கள். ஐயா
16: வணக்கம். உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கம்.
0: ஐயோ பாவம், பாட்டு படி சரி வந்ததா? நல்லது நல்லது ஐயா, உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் நல்லது ராஜ்குமார். அடுத்த பாடல யார் கொண்டு வருவது? ஜெகபர் சாதிக் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள்.
1: ஐயா சந்திரவாய் பாட்டுக்கு பதில் பாட்டியா? உன்னைத்தானே உறவிந்து நான் நினைத்தது உன்னைத்தானே.
0: செல்வகுமார் பாடியிருந்தாரே, நான் எடுத்து கொடுத்து
1: விட்டேன்.
0: உன்னை நீங்கள் கூறினீர்கள், உன்னை அறிந்தால்
1: உன்னை கண் தெளிவு.
0: அது வந்து
1: விட்டது அதே பையா,
0: அந்த பாடல் விக்கிற ஒரு வந்து விட்டது, வந்து விட்டது அந்த பாடல்.
1: அது வந்துட்டீரா? உன்னை கண்டனாய் முதல் தூக்கம் அந்த பாடலையா? அந்த
0: பாடல் உன்னை கண்ட நான் முதல் தூக்கம் போய் அவ்வளவு கண் நெரிச்சல.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்றார்? சந்தனராஜ் அவர்கள் கொண்டு
1: வருகின்றார்கள். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எந்த ஒரு
0: என்ன பாத்து கட்டிக்க ஆரம்பி சந்தன் ராஜ். சந்தன் ராஜ் நல்ல பாடல். அடுத்த பாடல் யார் கொண்டு வர்றது? இங்கே அடுத்த பாடல் செல்வகுமார் வந்து விட்டார். ஒன்னு ரெண்டு கேட்டீங்க
16: ராஜ்குமார் ஐயா வந்து முன்ன நினைச்சு பாட்டு படிச்சேன் அந்த பாடல் பாடினாரு. அந்த பாடலுக்கு பதில் பாடல் வந்து நினைத்து நினைத்து பார்த்தேன் நெருங்கி நெருங்கி வருவேன். அந்த பாடல்
0: தான் நாங்கள் செல்வகுமார் வந்து நூறாவது பாடலே கண்டிருக்கின்றோம், நூறு பாடலே கண்டுவிட்டோம். சரி
1: தங்கத்தோணியிலே
0: தவளும் பெண்ணிலவே வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போறார்? அடுத்த பாடலும் அவர் தான் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
1: வணக்கமே. தங்கமே தங்கமே உன்னை அந்த பாடலியா?
0: நன்றி உன்னை நான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இத்தனை விதமான பாடல்களை கொண்டு வருகின்றார்கள் ஐயா. தென்னகத்தில் ராஜ்குமார் கொண்டு வந்து விட்டார். ஓடியாரு ராஜ்குமார்
16: ஐயா வணக்கங்க. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாடுது.
0: உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாடுது நல்ல பாடல். கட்டிக்காரன் கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை.
16: நன்றி நன்றி நன்றி
0: ராஜ்குமார். விடாமுயற்சி விடாமுயற்சி சங்கம் ராஜ் வாருங்கள்.
1: நான் உன்ன நினைச்சேன் நீ என்ன நினைச்சு தன்னாலே நெஞ்சு ஒன்னாச்சியா?
0: அப்படியா?
1: நன்றி வணக்கம்.
0: அடங்கப்பா தன்னாலே ஒன்னா போச்சு நினைச்சபடியால் ஒன்னு. எத்தனை பாடல்கள் வருகின்றது ஐயா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்தது செல்வகுமார் கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் செல்வகுமார்.
16: பாட்டு பாடினாரு. அந்த பாடலுக்கு பதில் பாடல் வந்து ஒன்றானவன் உரிமை இரண்டானவன்.
0: அதெல்லாம் உண்மைதான். ஒன்றானவன் உரிமை இரண்டானவன் நன்றான வீதத்தில் நான் காண. நல்ல பாடல். ஒன்றானவன் உரிமை இரண்டானவன் செல்வகுமார் கொண்டு வந்த பாடல். தொடர்ந்து வருகின்றார் ஜெகபர் சாதிக் அவர்கள். ஜெகபர் சாதிக் அவர்களை கொண்டு வர வேண்டும். ஜெகபர் சாதிக் அவர்களை கொண்டு வர வேண்டும். எங்கே காணவில்லை, வந்துவிட்டார். வாருங்கள் ஜெகபர் சாதிக் அவர்களே.
1: தங்கத்தூணிலே அந்த பாட்டுக்கு பதில் பாட்டியா? தங்க பதக்கத்தின் மேலே முத்து பதித்தது போல அப்படிங்கப்படாதியா?
0: சூப்பர் அருமல்ல. தங்க பதக்கத்துல முத்து பதிச்சாலு என்ன?
1: நிச்சயமா நல்லா அழகா இருக்கையா. நன்றி நன்றி.
0: வாழ்த்துக்கள். ஒருவாருங்கள் ராஜ்குமார் அவர்களே.
16: ஐயா உன்னால் முடியும் தம்பி தம்பி பாடல் வரிகள்.
0: அப்படியா? என்னால முடியும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல ஒரு
1: தலைவர்.
0: உன்னால் முடியும் தம்பி தம்பி
16: தம்பி தம்பி அட உலகத்தில் இருக்க உன்னை நன்றி
0: நம்பி நம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
16: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல யார் தர போகின்றார்? சகோதரி அன்பு மகள் உமையால் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் உமையால் அம்மா. கொண்டு வாருங்க
17: ஐயா. உண்மை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும்.
0: நான் சொல்ல மாட்டேன் அம்மா, நான் சொல்ல மாட்டேன். உண்மை ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் இந்த பாடலை தந்து விட்டார்கள் அம்மா. உண்மை ஒன்று கேட்பேன் அந்த பாடல். இன்னும் ஒன்று கொண்டாருங்கள் உண்மை. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் அதனால வரலானே
17: அதையும் சொல்லிட்டாங்க.
0: அந்த பாடல் எடுப்பேன், அந்த பாடல் எடுக்கிறேன் நான் உங்களுக்காக. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் ஒரு வாருங்கள், மீண்டும் வாருங்கள், மீண்டும் வர வேண்டும். சந்தன்ராஜ் வந்து விட்டார், வாருங்கள் சந்தன்ராஜ்.
18: வணக்கம் ஐயா, நான் ஒரு கோயில் ஒரு தெய்வம்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் ஒரு கோயில் நீ ஒரு தெய்வம், நான் ஒரு கோயில் நீ ஒரு தெய்வம். ராஜ்குமார் கொண்டு வருகின்றார், வாருங்கள் ராஜ்குமார்.
18: ஐயா வணக்கம். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அது தரத்திலே
0: குறைவு. வாரம் பாருங்களேன் நீங்க, தங்கத்திலே ஒரு குறை. இந்த காலத்து பாடல தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் பாகப்பிரிவில் நல்ல
18: பாடல்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார், மீண்டும் பாருங்கள் சந்தன்ராஜ். எங்கே சந்தன்ராஜ் கொண்டு வருவான் உங்கள் பாடல். உங்கள் பாடல் சுணந்து விட்டது, என்ன வந்து தெரியவில்லை, என்னவோ தடை நடந்து விட்டது ஐயா உங்களுக்கு. என்ன நடந்தது சந்தன்ராஜ்? சந்தன்ராஜ் உங்களுடைய அழைப்புக்கு நான் கிடைக்கவில்லையே. அழைப்பு உங்களோட ஒளி வேணுன்றது இணைப்பு துணிக்கப்படுகிறது. என்ன நடந்தது சந்தன்ராஜ்? கொண்டு வர வேண்டும், வந்துவிட்டார். வணக்கம் சந்தன்ராஜ்.
18: வணக்கம். என்ன நம்பி நெத்தியிலே போட்டு வச்ச மச்சான் போட்டு வச்ச
0: நம்பி வைக்கிறதுலாம் வச்சாச்சுன்னு சீர் அழைக்கல. அது என்ன உன்னை நம்பி, உன்னை நம்பி நெத்தியிலே பொட்டு வச்ச, உன்னை நம்பி நெத்தியிலே பொட்டு வச்ச. ராஜ்குமார் என்ன கொண்டு வந்திருக்கு, கொண்டு வாருங்க ராஜ்குமார்.
18: நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி பாடல்.
0: அடே அப்பா, நான் என்பது நீ அல்லவோ, இவ்வளவு ஒற்றுமையான பாடல். அடுத்த பாடலை கொண்டு வாருங்க, அடுத்த பாடல் சந்தன்ராஜ் கொண்டு வருகின்றேன். எங்க நான் அப்பனை காணவில்லை, கொலைனை காணவில்லை.
18: உன்னை காணாமல் நான் ஏது, உன்னை
0: உன்னை காணாமல். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். அவர் சனமாக இருக்க வேண்டும், என்ன காரணம் என்று தெரியவில்லை. எங்கே ராஜ்குமார் வாருங்கள்.
18: நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறிங்க.
0: நானே நானா தானா.
18: நன்றி நன்றி நன்றி.
0: அடுத்த வாழ்த்து கொண்டு வாருங்கள், வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே.
18: ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம்
0: காத்திருந்தேன். ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன். எங்கே ராஜ்குமார் மீண்டும் வந்துவிட்டார், கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
18: நான் எரிக்கிற மேல இருந்து எட்டு திசை பார்த்திருந்தேன், ஏங்கி காத்திருந்தேன். காணல பாடல்
0: அடிக்கிறேன். காணல கொஞ்சம் உசந்திருந்து தொங்கி பாடிக்கலாம், நின்று பாடாமல் உயர்ந்து தொங்கி தொங்கி பாடி
18: பாடி. நன்றி நன்றி
0: நன்றி நன்றி மானே, நன்றி ராஜ்குமார். எங்க சந்தன்ராஜ் பாருங்கள் ஐயா.
18: வணக்கம். நீ நடந்தால்
0: கூட குறை பிடிக்கணும் அவ்வளவு. நீ நடந்தால் நான் நடப்பேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கின்றார்? ஜெகவர் சாதிக் அவர்கள் வந்திருக்கின்றார். ஜெகவர் சாதிக் அவர்களே.
19: ஐயா ஐயா சந்தன்ராஜ் பற்றி பயப்படியா? ஒரு குழந்தை ஒருவர் மடியே ஒருவர் அடி அப்படி பழகியா?
0: படப்போட்டிலேதானே இந்த பாடல் என்ன?
19: ஆமா ஆமா ஆமா.
0: சிறந்த பாடல். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. தங்கே ராஜ்குமார் பாருங்க.
18: ஐயா வணக்கம். நான் தேடும் செவந்தி பூ இது ஒரு நாள் பார்த்து பாடல் வரிகள்.
0: அடேங்க அப்பா, சிவந்தி பூ கிடைச்சு விட்டதா? அடேங்க அப்பா, நான்
18: கேரி கேக்குறேங்க. நன்றி நன்றி.
0: காரன் கெட்டிக்காரன் எடுத்து விட்டா. எடுத்து
18: விட்டா. நன்றி நன்றி நன்றிங்க.
0: 19 20 ஓகே கொண்டு வாருங்கள். அடுத்த பாடல யார் கொண்டு வந்திருக்க? செல்வகுமார் கொண்டு வந்திருக்கார். செல்வகுமார் கொண்டு வாருங்கள்.
20: நான் ஒரு வழி வந்தது, அந்த வழிகளுக்கு வந்து நாளும் தெரிந்தவர் யார் யார் அந்த பாடல்.
0: நானும் தெரியுங்க, யாருமே இல்லையா? நானும் தெரிஞ்சார் இல்லையா?
20: நன்றி நன்றி.
0: நல்லது நல்லது செல்வகுமார். அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராயிருக்கலாம்? சந்தன்ராஜ் தான் வருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: வணக்கம்யா.
21: எரிக்கிற பூங்காற்று நீ போற வழி வெண்கலை ஐயா. நன்றி.
22: எரிக்கரை பூங்காற்றே பாட்டு, எரிக்கரை பூங்காற்றை அழைத்திருக்கின்றார் சந்தன் ராஜ் அவர்கள். சந்தன் ராஜை தொடர்ந்து அடுத்த பாடலை கொண்டு ஓடி வருகின்றார். யாராவது இருக்கலாம், அவர் ராஜ்குமார் தான். வேறு யார்? ராஜ்குமார் கொண்டு வாருங்கள். எரிக்கரை
2: நான் தன்னந்தனி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா.
22: ராஜ்குமார் உண்மைதான், தன்னந்தனி காட்டு ராஜா.
2: காட்டு ராஜா.
22: நன்றி
2: நன்றி நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி.
22: தன்னந்தனி காட்டு ராஜா நாகப்பன் தரல.
2: ஆமா ஆமா, ஆனா இந்தியில அடிக்கிறாங்க. நன்றி.
22: கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ், கொண்டு
2: வாருங்கள். ஏறி கரை மேலிருந்து போறவளை பொண்ணுலையா?
22: போறவளை பொண்ணையில நின்று கொஞ்சம் நானும் பாரு சேர்ந்து பேசி போவோம். நான் ஏரிக்கரையின் மேலே, முதலாளி திரைப்படம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு அந்த பாடலை கொண்டு வந்த இத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் இனிய பாடல். கொண்டு வாருங்க செல்வகுமார். செல்வகுமார்
23: வணக்கம்மா.
22: வாருங்கம்மா.
23: வணக்கம்மா. நான் முன்னர் வரிகள் வந்தது அந்த பாடல் வந்து, நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை. அந்த பாடல்
22: அது உண்மைதானே ஐயா? நீங்க எங்க வீட்டு பிள்ளைதானே ஐயா? நீங்கள் எல்லோரும் உங்கள் வீடு, எங்கள் வீட்டு பிள்ளைதானே நீங்கள். கொண்டு வாருங்கள்.
2: செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு. அந்த பாடியா?
22: நன்றி. செவ்வந்தி இவர் வந்து செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு. எத்தனை விதமான பாடல்களை கண்டு கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இங்கே. அடுத்த பாடல் ஜெகபர் சாதிக ஐயா அவர்கள் கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் ஜெகபர் ஐயா அவர்களே.
2: ஐயா, அந்த ஏரிக்கரை பூங்காற்று அந்த பாட்டுக்கு பதில் பாடியா? ஏரிக்கரையின் மேலே போறவள் பொன்னை கொஞ்சம் நானுவாரு அப்படிங்க பாடலையா?
22: அண்ணம் போல நடை நடந்து. அதை சந்தன் ராஜ் அவர்கள் தந்து விட்டார்கள். அவர் ஏரிக்கரை உடனே எடுத்து விட்டார். ஏரிக்கரையின் மேலே போறவளை பொன்னையிலே என்று. அங்க இன்னொரு பாடல், வேற ஒரு பாடல் கொண்டு வாருங்கள். அதுதான் ஒரு பாடல்
2: கொண்டு வரல.
22: செல்வகுமார் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் செல்வகுமார்.
23: வணக்கம்மா. நான் அப்படின்னு ஒரு வரி வந்து, அந்த வரியில பார்த்து, நான் தன்னந்தனி காட்டு ராஜா, அப்படின்னு தோட்டத்தில் எத்தனை ரோஜா.
22: நல்லபடியா அப்படின்னு ராஜ்குமார் சொல்லியிருந்தார். தான் தன்னந்தனி காட்டு ராஜா அண்டு அவர் சொல்லிவிட்டார். தான் தான்
23: தன்னந்தனி இல்லை தாயே. அந்த பாடல்
22: அதண்டா உண்மையான ஒரு சம்பவம். நானாக நான் இல்லை தாயே, நானாக நான் இல்லை தாயே. வாழ்த்துக்கள் நல்ல பாடல். நானாக நான் இல்லை தாயே. அடுத்த பாடலை சந்தன் ராஜ் அவர்கள் கொண்டு வருகிறார். கொண்டு வருகிறார் சந்தன் ராஜ்.
2: வணக்கமே. தன்னந்தனியாக நான் வந்த போதியா?
22: தலைவர் பாட்டு.
2: நன்றி. வணக்கம்.
22: தன்னந்தனியாக நான் வந்த போது. கெட்டிக்காரன் சந்தன் ராஜ். தன்னந்தனியா வந்தால் தானே அது நல்லது. நல்லது. பாட சொல்லுமார்.
23: தாயில் தாயின் ஒரு வரி வந்தது. தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை. அந்த பாடல்
22: நானாக நான் இல்லை தானாக
23: தாய் வந்து
22: தாய் இல்லாமல் நான் இல்லை. வாழ்த்துக்கள். அது உண்மையான கருத்து. தாய் இல்லாமல் நான் இல்லை. வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடல். அடுத்த பாடலை சந்தன் ராஜ் அவர்கள் தருகின்றார். பாருங்கள் சந்தன் ராஜ்.
2: வணக்கம்யா. தன்னந்தனி காட்டு ராஜா நாரியா நம்ம தலைவர். காட்டுக்குயிலும் மனசுக்கும் இல்லை, பாட்டுக்குயிலும் பஞ்சம் இல்லையா? நன்றி வணக்கம்யா.
22: காட்டுக்குயில் பஞ்சம் இல்லை. நல்ல பாடல். நல்ல பாடல். மன்னன் காட்டுக்குயில் தளபதி இல்லையா அந்த பாடல். அடுத்த பாடல் யார் கொண்டு வர போகிறார்? ராஜ்குமார் கொண்டு வந்திருக்கார். கொண்டாருங்க ராஜ்குமார்.
2: வணக்கம். நான் ஏன் பிறந்து நாட்டுக்கு நலம் என்ன புரிந்து
22: கேட்டுப்பாத்தீங்களா உங்களை? நான் ஏன் பிறந்து நான் ஏன்
2: நாட்டுக்கு நலம் என்ன புரிந்து
21: நாட்டுக்கு நலம் என்ன புரிந்து நன்றியா நன்றி
22: நாட்டுக்கு நலம் என்ன செய்தி
21: நலம் என்ன
22: இந்த உண்டா நல்லா தான் இருக்கும் ராஜ்குமார் நல்லது அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள்
21: நன்றி நன்றி
22: நன்றி நன்றி அடுத்த பாடலை கொண்டு வருவது ஜெகபர் சாதிக் அவர்கள் கொண்டு வாருங்கள் ஜெகபர் அவர்களே ஜெகபர் சாதிக் அவர்களே பாடலை தாருங்கள் அடுத்த பாட சந்தன் ராஜ் கொண்டு வந்து விட்டார் வாருங்கள் சந்தன்ராஜ் வாருங்கள்
21: வாருங்கள் உன்னை தொட்ட தென்றல் வந்து என்னை தொட்டு சொன்னது ஒரு செய்தியா
22: சொல்ல நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு சொல்லிவிட்டது அந்த செய்தியை உன்னை தொட்ட தென்றல் வந்து என்னை தொட செய்தியை சொல்லிவிட்டு சரி சென்னா சொல்லட்டும் காரியம் இல்லை நாங்கள் தொடர்ந்து வழக்கை நடத்துவோம் ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்
21: ஐயா வணக்கங்க நான் போக்கு இறுக்கி போக்கு இனிராஜா
22: அப்படி
21: பாடல்
22: வரைக்கும்
21: போக்கு ராஜா நன்றி நன்றி நன்றி நன்றி
22: நன்றி நன்றி சந்தன் ராஜ் நீங்கள் என்ன ராஜா கொண்டு வாருங்கள் ராஜா சந்தன ராஜ் என்ன நடந்தது வணக்கம் சந்தன் ராஜ்
21: வணக்கமையா உன்னை காணாமல் நான் ஏறியா
22: உண்மை உண்மை நான் ஏது உங்களை காண உன்னை காணாமல் நான் ஏது வாழ்த்து வாழ்த்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வந்திருக்காள் சகோதரி என்னோட அன்பு மாவல் உமையாள் உமையாள் கொண்டு வரணும்
3: ஐயோ உயிரே உயிரே
22: அந்த
3: அந்த பாட்டு
22: எப்படி
3: ஒரு பாட்டு
22: அது எப்படி அடுத்த
3: வருகிறேன் அரவிந்தாமி உயிரே உயிரே ஒரு பாட்டு பெறும் அரவிந்த் சாமி பாட்டு
22: அரவிந்த் உயிரே அரவிந்த் சாமி பாடுகிறேன்
3: அரவிந்த் சாமி பாடினது அந்த பாட்டே இல்ல என்னவோ ஒரு பாட்டமா
22: என்னவோ வந்து கலந்து உயிரே உயிரே என்னோடு வந்து கலந்து விடு வாழ்க்கை ஒரு பாடல் நன்றி அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள் எங்கேயும் ஜெகபர் சாதிக்கு வந்து விட்டார் வாருங்கள் ஜெகபர் சாதிக்க
21: ஐயா நான் உண்மையை அழைக்கவில்லை அந்த பாட்டுக்கு பயப்படியா நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசைவன் இன்பம் அந்த பாடலையா
22: அப்படியா அந்த பாடல் வரலையா நான்
21: பாடலையா
22: பாடல் நலமா வாழ்த்துக்கள்
21: நலமாக
22: வேண்டும் எங்கே ஞானதேவனுடைய இணைப்பு அவருக்கு சரிதரவில்லை போன்றது ஆனந்தன் இருக்கின்றது ஆனந்தன் கொண்டு வாருங்கள் ஐயா ஆனந்தன் ஆனந்தன் அவர்களே உங்களுடைய இணைப்புக்கு என்ன நடந்தது ஐயா ஆஹா ஆனந்தமாக உடைய ஆனந்தன் நினைக்க முடியாமல் போய்விட்டாரே அவர் எங்கே சந்தன ராஜ் நீங்கள் கொண்டு
21: வாருங்கள் போல என் வாழ்வில் வந்தாலியா
22: ஓ ஒரு
21: நன்றி வணக்கம் ஐயா
22: அந்த பாடல் வந்து விட்டது ஐயா சரி சென்று விட்டார் அவருக்கு அது தடை அந்த பாடல் அந்த பாடல் வந்து விட்டது அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றார்னு பார்ப்போம் அடுத்த பாடலை கொண்டு வருவது யார் எங்கே காணவில்லை சந்தன் ராஜ் வணக்கம் சந்தன் ராஜ்
21: என்னோடு பாடுங்கள் நல்வாழ்த்து கூறுங்கள் உமையம்மா பாட்டு
22: என்னோடு பாடு
21: நன்றி வணக்கம்
22: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள் இது முன்னல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை இன்னும் 15 நிமிடங்களுக்கு இந்த போட்டியின் இலை இருக்கின்றது என்று உறவுகளே ஓடி வாருங்கள் சந்தன்ராஜ் மீண்டும் வந்து விட்டார் கொண்டு வாருங்கள்
21: வணக்கம் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் ஐயா
22: நலம்
21: வாழ
22: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார் கொண்டு வர வேண்டும் மீண்டும் சந்தன ராஜ் அவர்கள் தான் கொண்டு வருகின்றார் கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்
21: ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல்
22: ஒழிக்கின்றது. ஒரு ஜீவன் தான் ஓயாமல் ஒழிக்கின்றது அந்த பாடலை என்று கூறிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? அடுத்த பாடல் மீண்டும் சந்தன ராஜ் அவர்கள் தான் கொண்டு வருகின்றனர். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
21: வணக்கம் ஐயா. ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மட்டும் தொழிலாளி
22: முத்து ஐயா. ஒருவன் தொழிலாளி ஒருவன் ஒருவன் தொழிலாளி வாழ்த்துக்கள். ஒருவன் ஒருவன் முதலாளி தன்னன் அந்த பாடல் அப்படியான ஒரு பாடல். எங்கே அடுத்த பாடல்? வலைத்தளங்கள் சீரில்லாமல் இருந்தும் இந்த அன்பு செல்வங்கள் ஓடி வந்து இணைகின்றீர்கள். உங்களுக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே கொண்டு வாருங்கள்.
21: ஐயா சந்திரராஜ பாட்டுக்கு பதிப்பாடியா? இன்னொரு பாட்டு பாடுங்கள் செல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள். அந்த பாடியா
22: நாங்கள் எல்லோரும் ஆயத்தம் உங்களோடு சேர்ந்து ஆடுவது
21: கண்டிப்பா. அந்த வரணும் வேணாங்க.
22: நன்றி
21: சந்தன்ராஜ் திருப்பி போன இல்ல ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால்
22: ரெண்டு பேரும்
21: அந்த பாடியா
22: அப்ப இருத்தி இருத்தி இருத்தனை நினைத்து விட்டால் எப்படி இருக்கும்?
21: நன்றி
22: சொந்தன் ராஜ் அவர்களே. ஒருத்தி ஒருவனை நினைந்து விட்டால் இருத்தி இருத்தனை நினைந்து விட்டால் வணக்கம் உமையா கொண்டு வாருங்கள். அம்மா கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள் தாயே. உமையாள் என்ன நடந்தது? உமையாள் உமையாளுக்கு என்ன நடந்தது? இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஐயோ தம்பி வந்ததால் அக்காவுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ராஜ்குமார் கொண்டு
21: வாருங்க. எல்லோரும் பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள்.
22: ஜெகபாதி அவர்கள் தந்து விட்டார் அந்த பாடலை. ராஜ்குமார் நீங்கள் வரும் என்று தாருங்கள்.
21: இந்த பாடல் கேட்கலாம் ஐயா.
22: இந்த பாடல்
21: ஒரு வார்த்தை சொல்லட உனக்காக காத்திருப்பேன். உயிரே ஒரு வார்த்தை சொல்லட உனக்காக காத்திருப்பேன். பாடல் வரிகள்
22: எப்படி எப்படி? உயிரே ஒரு வார்த்தையா?
21: உயிரே ஒரு வார்த்தை சொல்லுடா உனக்காக
22: காத்திருப்பேன். உயிரே ஒரு வார்த்தை சொல்லியா நல்ல பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த
21: நன்றி.
22: காலம் அப்படி வந்து விட்டது. டா போட்டு வந்து விட்டது இல்லையா? சொல்லடா
21: என்னடா
22: வாடா போடான்னு வந்து விட்டது. அதிகம்
21: நன்றியா. நன்றி நன்றி
22: நன்றி நன்றி நன்றி. ஜெகபர் சாதிக்கையா கொண்டு வாருங்க உங்க பாடலை.
21: ஐயா செம்பாடு கொண்டு பயன்படுத்தியா? ஒருத்தி மகளாய் பிறந்தவன ஒரு உருவிலாய் வளர்ந்தவனா அந்த பாட்டையா?
22: நல்ல பாட்டு இல்ல அந்த பாட்டு. ஒருத்தி மகனாய் பிறந்தவனாம் தாய் தந்தை தட்டாதையா?
21: ஆமையா ஆமையா ஆமையா.
22: நல்ல பாடல் ஐயா. கேட்டு ஆசையா. இங்கே ஆனந்தன் மீண்டும் வந்து விட்டார். ஆனந்தன் உங்களுடைய அழைப்பு கொஞ்சம் கடினம் தான் கொண்டு வாருங்கள். என்ன பாடல் ஐயா?
4: நலமாக என்னாலும் வாழ்த்து கலந்த பாடலுக்கு. வாழ நினைத்தால் வாழலாம் பழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோழ. அந்த பாடல்
22: எவ்வளவு இனிமையா ஆறுதலா பாடுறீங்க ஐயா. நல்ல பாடல் ஐயா. வாழ நினைத்தால் வாழலாம் நல்ல பாடல். பதே
4: மாதிரி
22: நல்லது நல்லது. எங்க சந்தன்ராஜ் கொண்டு பாருங்கள்.
21: தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கியா?
22: அதுதானே அவ்வளவு தொடர்வதே இல்லவா?
21: நன்றி.
22: தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. அற்புதம் அற்புதம் சந்தன்ராஜ் நல்ல பாடலை தந்தீர்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேளையிலே பாடல் வந்துவிட்டது. யாராக இருக்கும்? உமையாள் வந்துவிட்டார். கொண்டு வாருங்க உமையாள்.
5: எல்லோரும் நலவாழ பாடுவேன் ஐயா.
22: அந்த பாடல் என்ன பாடல் கொண்டு வருகிறீர்கள்?
5: அதுதான் ஐயா. எல்லோரும் நலமால நான் பாடுவேன். நான் பாட யார் வாழும்?
22: அந்த பாடல் ஜெகபர் சாதிக் எல்லோரும் நலமால நான் பாடும். சரி அதை எடுத்துக்கொள்ளவும். எல்லோரும் நலமால நான் பாடுவேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது வந்தது போல் தெரிகின்றது. இருந்தாலும் உங்களுக்காக வருகின்றது பாடல். நன்றி நன்றி நன்றி. இங்கே சந்தன் ராஜ் அவர்கள் கொண்டு வாருங்கள்.
21: என்னடா பொல்லாத வாழ்க்கை தலைவர் பாடுகிறார்.
22: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஏனடா பொல்லாத வாழ்க்கை நல்லது. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? வடலூர் ஆனந்தன் அவர்கள் தருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் ஆனந்தன். என்ன பாடல்?
4: ஒரு ஜீவன் தான் ஒரு ஜீவன் தான் உண்மை பாடல் தான் ஓயாமல் செய்யப்பட்டது அந்த பாடலுக்கு. ஒரே ஜீவன் ஒன்றே வாழலாம்
22: அந்த. ஆமா நீயா நீயா ஒரே ஜீவன் ஒன்றே. நல்லது. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். எங்கே அடுத்த பாடலை ஜெகபர் சாதிக் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள்.
19: சங்கராஜ பள்ளியா தெய்வம் பாட்டுக்கு பயப்படுறியா? தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே, அது பாடுவா?
22: நல்ல பாடல், தெய்வமே தெய்வமே நல்ல பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தெய்வமாக இருந்திருக்கிறது பாடல். சந்தன்ராஜ் அவர்கள் இருந்தார், கொண்டு வாருங்கள்.
19: சொன்னார் உன்னை கூடு என்னை தருவன் இதுதான் காதல்.
22: உன்னை கூடு என்னை தருவன்
19: நன்றி.
22: சும்மா தருவன் கொடுத்தா தான் கிடைக்கும் அந்த காதல். உன்னை கொடு என்னை தருவேன். அப்பா எவ்வளவு டிமாண்ட் பண்ணி கேக்குறாங்க இல்லையா? உன்னை கொடு என்னை தருவேன் அதுதான் காதல் அடிய. அடுத்த பாடல் ராஜ்குமார் கொண்டு வருகின்றார். கொண்டு வருங்கள் ராஜ்குமார். ராஜ்குமார்

0: நான் சொல்லாதவன் இந்த பாடலுக்கு நான் என்ற பதத்தோடு ஒரு பாடல் வந்திருக்கின்றது, அதுக்கு இது பொருத்தப்படுகின்றது, எடுத்துக்கொண்டே நான் இருந்தேன். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை சந்தன்ராஜ் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
1: வணக்கமே. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில எனக்கு நான் தான்.
0: ஓ, நன்றி. வணக்கமே. நன்றி சொல்ல உனக்கு மறுபடியும் நன்றி சொல்ல உனக்கு. இந்த பாடல இந்த மாங்காய் போடும்போது அழகான காட்சி. கொண்டு வாருங்கள் சிதம்பரசாதிக்கு அவர்களே.
1: ஐயா, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம். அந்த பாட்டுக்கு பயப்படியா? ஒரு ஜீவன்
0: அந்த பாடல்
1: வந்துவிட்டது. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது அந்த பாட்டியா?
0: அப்படியா? உண்மையா அழைத்தது?
1: ஆமாயா, ஆமாயா,
0: துடிக்குது இல்லையா? அப்படித்தான்.
1: ஆமாயா,
0: ஒரு ஜீவன் அழைத்தது. நல்ல பாடல். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் தருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
1: என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனான் போனாண்டி
0: ஆண்டியா போய்விட்டாரியா? ஐயோ, விட்டுட்டு போட்டாரியா? என்னை எடுத்து தன்னை கொடுத்து படக ஓட்டி ராஜ்குமார் கொடுவார்கள். என்ன பாடல்?
1: ஐயா, உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லை. பாடல்
0: அவரு பைத்தியம்
1: போட. அந்த வழிக்கு போனா அப்படித்தான் ஆக. நன்றி. ரெண்டு ஒன்றுதான் காதல் பண்றது, ஒண்ணுதான் கையில் வலிக்கிறது.
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன் உணர்ந்து விட்டான்.
1: என்னை மறந்ததே கண்களே. பாடலியா? நன்றி.
0: வலியான பாடல். என்னை மறந்ததே தென்றலே. தென்றல் கூட மறந்து விட்டது. தென்றலாக இருந்தவர் மறந்து விட்டார். நல்லது. அடுத்த பாடலை வணக்கம் கணபதி அவர்களே. கணபதி அவர்களே வணக்கம்.
2: வணக்கம். ஒரே ஜீவன் ஒன்று உள்ளது ஒரு பாட்டு. ஒரே நான் உனை நான் பார்ப்பது
0: அமாவாசையில பார்த்தா அப்படி இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் கணபதி அவர்களே. அமாவாசை இருட்டிலே பார்த்தால் அப்படி இருக்கும், நிலாவில் பார்க்காமல். வணக்கம் உமையால். வணக்கம்.
3: வணக்கம். நானே வருவேன் இங்கும் அங்கும்.
0: ஓ, வாழ்த்துக்கள். கட்டிக்காரி, கட்டிக்காரி. நானே வருவேன் இங்கும் அங்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வருவது? அன்பு ராஜ்குமார் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
1: ஐயா வணக்கம். என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேர் என்னடி பாடல் வரிகள்?
0: என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேர் என்ன? சரி சரி,
1: நன்றி.
0: வரது அடுத்தது சந்தன்ராஜ் அவர்கள் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ்.
1: என்னை விட்டால் யாரும் இல்லை, கண்மணியே உன் கை எனக்கு.
0: அதுதான், என்னை விட்டால் யாரும் இல்லை. நல்ல பாடல். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள். கணபதி அவர்கள் வந்து விட்டார். கணபதி அவர்களே, கணபதி அவர்களே கொண்டு வாருங்கள்.
2: என்னை மறந்ததேன் பாட்டு பண்ணதுக்காக, அதுக்கு எதிர்பாட்டு வந்து என்னை யார் என்று என்னை பார்க்கிறாய், யார் பாடும் பாடல் என்று. நன்றி.
0: நல்ல பாடல். எதிர்பாட்டு அல்ல, பதில் பாட்டு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்க நல்ல பதில் பாட்டு தந்து செல்கின்றார். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் உமையால் அவர்கள். கொண்டு வாருங்கள் உமையால். உமையால் கொண்டு வர வேண்டும்.
3: ஐயா, நான் கேட்டேன் அவன் தந்தான் தாலாட்டின் தாயானே.
0: ஓ, நான் கேட்டேன் அவன் தந்தான். நல்ல பாடல், நல்ல பாடல், நல்ல பாடல், நல்ல பாடல். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். நிலை வாருங்கள். ராஜ்குமார் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
1: அதாங்கயா, என்னை காணவில்லையே நேற்றோடு தேடி பார்க்கிறேன் காற்றோடு பாடல்.
0: அடையாப்பா, என்ன காணது? எங்க போய்விட்டுதா? காற்றோடு யாரும் அடிச்சுன்னு போயிட்டாரோ?
1: அது அந்த வேலைக்கு போனா அப்படிதான் ஆகும். நன்றி.
0: பாருங்க, அப்படியாத பாருங்க. என்ன வாழ்த்துக்கள். சிறப்பு, சிறப்பு.
1: ஆமாங்கய்யா.
0: எங்கே சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம்யா. சரிகமாதனி பாடுவா?
0: சரிகமாதனி பாடு, பாடு. அங்கே அடுத்த பாடலை கொண்டு வருவோம். நிலவே நிலவே நிலவே நிலவே ஓடி வாருங்கள்.

0: நீ பாடு. ஆனந்தன் வந்துவிட்டார், கொண்டு வருங்கள் ஆனந்தர்.
1: என்னை மறந்ததேன் தெரியல, என்னை மறந்ததேன் தெரியல. அந்த பாடலுக்கு வந்து தென்றல் உறங்கிய போதும், திங்கள் உறங்கிய போதும் அந்த பாடல் கொடுத்தார்.
0: வாழ்த்துக்கள். தென்றல் உறங்கிய போதும் நல்லது. வாழ்த்துக்கள் பெற்ற மகளை விட்ட அன்னை, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்போகின்றார்? உமையாள் தான் வருகின்றார். கெட்டிக்காரை உமையாள். ஒருவர்கள் உமையாள்
2: ஐயா, நான் பார்த்தேன் பார்த்தேன் ரசித்தேன் ரசித்தேன்
0: தவணை முறையில வாழ்த்துக்கள். கட்டிகாரி கட்டிகாரி கட்டிகாரி வணக்கம். கணபதி அவர்களே வணக்கம்.
3: உமையாளுக்கு உமையாள் நான் கேட்டேன் அவள் தண்டல் பாட்டுக்கு சமமான பாட்டு வந்து நான் யார் நான் யார் நான் யார் நாளும் தெரிந்தவர் யார் யார். நன்றி.
0: கடிகாரன் கடிகாரன் வாழ்த்துக்கள். அங்கே சந்தன் ராஜ் அவர்கள் கொண்டு வருகின்றனர். கொண்டு வருங்கள் சந்தன் ராஜ் அவர்கள்.
4: யார் போகும் போகிறாய் அந்த பாடியா?
0: ஓ
4: நன்றி வணக்கம்.
0: யார் போகும் வழியில் நீ ஏன் போகிறாய்? ஓ யார் போகும் வழியில் நீ ஏன் போகிறாய்? அடுத்த பாடல யார் தருகின்றார்? ஆனந்தன் அவர்கள் கொண்டு வாருங்கள். ஆனந்தன்
1: ஒரே நாள் உன்னை நான் இளவை பார்த்த அந்த பாடலுக்கு உனக்கு தெரியும் அந்த பாடல்.
0: வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் சிறப்பான பாடல். அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்ற? ராஜ்குமார் கொண்டு வாருங்கள். ராஜ்குமார் ராஜ்குமார் ராஜ்குமார்
4: ஐயா வணக்கம். தென்றலுக்கு தெரியுமா அந்த பாடு? பாட்டு தருவாங்க நினைக்கிறாங்க. ஏன் தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்க பாட்டு?
0: இல்ல அதான் ஆரம்ப பாடல் கொண்டு வாருங்கள்.
4: தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்க பாடல்?
0: தேங்க்யூ.
4: நன்றி நன்றி
0: தெரியும் அந்த பாடல்.
4: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: சந்தனராஜ் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் சந்தன்ராஜின் அழைப்பு சரியாக வரவில்லை. மீண்டும் வர வேண்டும். ஆனந்தன் கொண்டு வந்து விட்டார். ஆனந்தன் வாருங்கள்.
1: நானே வருவேன் இங்கு மங்கும் அந்த பாடலுக்கு.
0: நீங்கள் வருவீர்கள் இங்கு மங்கும் இங்கும் வருவீர்களா இருந்தால் இவ்வளவு மங்கு விடுகிறேன். நானே வருவேன் இங்கு மங்கும் அந்த பாடல் வந்தது போல் தெரிகின்றது. ஒரு ஒரு பாடல் தர முடியுமா?
1: அந்த பாடல் அதுக்கு பதில் பாடல் வந்து வருவேன் நானது மாளிகையின் வாசலு கேவி ஏனும் அவசரமே என்னை அழைக்கும் வானொலி அந்த பாடல்.
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன் எங்கே அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றார்? கணபதி அவர்களே கொண்டு வருகின்றார்கள். வாருங்கள் கணபதி அவர்களே. கணபதி அவர்களே வாருங்கள்.
3: சந்தன்ராஜ் கொண்டாந்த பாட்டு யார் போகும் வழியில், அதுக்கு இனியா பாட்டு வந்து யாரை நம்பி நான் போந்தேன் பொங்கல பொங்க அந்த பாட்டு. நன்றி.
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன் நல்லதொரு பாடல் வந்தீர்கள். எங்க எங்கே ராஜாவிலே அந்த பாடல்? எங்கே ராஜ்குமார் என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? ராஜ்குமார் வந்திருக்கின்றார். வணக்கம் வணக்கம் ராஜ்குமார் கொண்டுவாருங்கள்.
4: வணக்கம். தென்றல் வந்து என்னை தோடும் நின்று முத்தமிடும் நிலவே போயிடு நின்றீங்க.
0: ஓ தென்றல் வந்து முத்தமிடுகிறதா உங்களே? தென்றல் வந்து இன்னொரு பாடல்கள். தென்றல் வந்து என்னை தொட்டது ஒரு ஓடை நதியாகிறது நில பாடம். அதையே கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
4: தென்றலே தென்றலே நல்ல நீங்க செய்யா
0: ஐயா
2: அவள் வருவாள் ஒரு பாட்டு வருது.
0: வருவாள் வருவாள் கண்டிப்பா வருவாள். அவள் வருவாள் அவள் அவள் வருவாள் அண்ணன் நல்ல பாடலாமா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாருங்க. கெட்டிக்காரி தொழில் படகு மூளை வேலை செய்கிறது கெட்டிக்காரி. அடுத்த பாடல் நண்பர்கள்.